இனிமையான காலை வணக்கம் அன்பு நேயர்களே, இது ஆகாஷ்வாணி தர்மபுரி வானொலி நிலையம் 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 14 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனி மாதம் 21 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 5 தேதி ஞாயிற்றுக்கிழமை. நிலையத்தில் நேரம் காலை 5:56.

0: ஏற்றத்துக்கும் இசை முழக்கம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் காலை 6 மணி பண்பலையில் முதல் நிகழ்ச்சியாக
1: குரலோசை துறவு 35 அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள 5வது குறட்பா.

பிறவியாகிய துன்பத்தை ஒழிக்க முயல்பவருக்கு உடம்பும் மிகையான ஒரு பொருள். ஆகவே மற்றைய ஆசை தொடர்புகளெல்லாம் எதற்காகவோ

0: இனி கேட்கலாம் நம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சி பற்றிய நிரல். காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள். 6:15 பக்தி மாலை. 6:35 உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சீட் சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இன்றைய மழலையாக நம்மோடு கே எஸ் ரோஹித். காலை 7:00 காலை வணக்கம். காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி ஜெய்க்கு குழந்தைகள் நல மருத்துவமனை என்றால் மலர். தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம். தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம். தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழில் செய்தி அறிக்கை. 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷ சார். 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். 8:05 பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேயர்கள் மட்டும் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. காலை 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுகுகள். 8:45 சைவாலின் இன்று வரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவ திரு குன்றக்குடி பொன்னபிள்ள அடிகளார். 9:05 வானலையில் வசந்தம் இன்று அழகு குட்டிச்சலமாக. 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் ஜே என் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றியை கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் பேராசிரியர் சுந்தர ஆவடியப்பன் அவர்கள். 10:05 நீங்கள் கேட்டவை. 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 பூவே பெண் பூவே. 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 உங்கள் களம் இன்று மலரும் மொட்டுகளாக. சேலம் மாவட்டம் நங்கவல்லி ஒன்றியம் நங்கவல்லி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியினை கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள். 12:50 அறிவிப்புகள் மெல்லிசை ஆகியன கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. பகல் 2:00 இன்று இலக்கியம் பேசுவோமாக. புறநானூற்றில் பொன்மொழி பாடல்கள். புறநானூற்றில் பொன்மொழிகள் பங்கேற்கிறார் முனைவர் இரா அனுராதா அவர்கள். 2:30 ஒருபட பாடல். 3:00 கற்சவியல் கலக்கல் பாடல்கள். 4:00 வடு நாடகம் கேட்கலாம். 5:00 தருமபுரி டாக்டர் தீபக் நியூபானல் சேர்க்கை வழங்கும் நாளும் நலமுடன். 5:05 மாலை தின்றல். 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமுறு திருக்கோயில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இசை மின்னல். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 உள்ளூர் உலா அறிவிப்புகள் ஆகியன இடம்பெற கேட்கலாம். 6:55 சேலம் புதிய பெருந்தொலை மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியின் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரை இசை. 7:10 மாவட்ட செய்தி மலர். 7:15 தமிழில் செய்தி அறிக்கை. 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் இயற்கை முறை சாகுபடியில் நெல் கம்பு கேழ்வரகு சோளம் குறித்து கெம்புக்குட்டையம் காளியப்பன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இவையாவும் நம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 வலம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சி பற்றிய நிரல். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.
1: Akashvani, the news read by Mehvash Fatima. Prime Minister Narendra Modi inaugurated CG Semi's state-of-the-art outsourced semiconductor assembly and test plant in Sanand, Gujarat yesterday. The event was attended by Union Minister Ashwini Vaishnav and Gujarat Chief Minister Bhupendra Patel along with global tech leaders. Developed with a massive investment of over 7,500 crore rupees, the advanced facility will have an annual production capacity of up to 5 billion semiconductor chips. Addressing a large gathering, Prime Minister Modi said that the CG Semi OSAT facility in Sanand will not only strengthen the domestic chip manufacturing ecosystem but also boost technological self-reliance and elevate India's position in the global semiconductor value chain.

0: सेमीकंडक्टर प्लांट में भी चीप पैकेजिंग का कॉमर्शियल प्रोडक्शन शुरू हो रहा है।
1: The Prime Minister also said the Sanand plant is geared to produce 20 crore chips annually. He congratulated CG Semi on setting an ambitious future target of scaling production to 500 crore chips per year.
0: मुझे बताया गया है कि अभी यहां से हर साल 20 करोड़ चिप्स निकलेगी और मुझे बताया गया आप सभी यही नहीं रुकने वाले हैं, आपने हर साल 500 करोड़ चिप्स का लक्ष्य रखा है, यानी हर दिन 1.5 करोड़ से ज्यादा। मेरा पक्का विश्वास है कि आप उसे बहुत जल्द हासिल करके रहेंगे।
1: Earlier, Prime Minister Modi inaugurated and laid the foundation stone for development projects worth over 1,05,000 crore rupees in Rajasthan, marking a major push to infrastructure, energy, transport and employment generation in the state. During his day-long visit, the Prime Minister inaugurated the new terminal building at Jodhpur Airport. Thereafter, he dedicated the country's most modern greenfield refinery cum petrochemical complex to the nation in Pachpadra in Balotra district, which is an industrial processing plant built from scratch on undeveloped clean land. He also inspected the refinery's state-of-the-art control room, interacted with engineers and technical experts, flagged off fuel tankers and virtually laid the foundation stone for Jaipur Metro Phase 2. The monsoon session of Parliament will commence on 20th of this month. It will continue till 13th of August. Parliamentary Affairs Minister Kiran Rijiju informed that President Draupadi Murmu has approved the proposal of the government to convene the monsoon session of Parliament from 20th July. Mr. Rijiju said the session will focus on meaningful debate, discussion and decisions on issues of national importance. External Affairs Minister Dr. S. Jaishankar will be on an official visit to Qatar, Bahrain, Kuwait and Oman from today till 10th of this month. During the visit to these countries, Dr. Jaishankar will be meeting with his counterparts and the leadership. After his visit to Oman, Dr. Jaishankar will visit New York on 13 July to launch India's official campaign for the UN Security Council tenure 2028-29. He will then attend the third India-EU Trade and Technology Council meeting and interact with his European Union and Belgian counterparts in Brussels on 14th and 15th July. Union Petroleum and Natural Gas Minister Hardeep Singh Puri has said that ethanol is not a new concept and has been in use for over a century. Addressing a gathering in Rajasthan, Mr. Puri said that the government welcomes constructive criticism of the government's biofuel blending program and assured that the government will incorporate suggestions into its work and make the necessary corrections. Mr. Puri also said that the idea of ethanol blending in India was first initiated during the previous Congress-led government. In the FIFA World Cup, Morocco stormed into the quarterfinals with a commanding 3-0 victory over Canada in Houston, Texas today. And that is the end of this news bulletin.
2: Neram 6 mani 10 nimidam.
3: Akashvani. இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள்.
4: நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிறு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்று இருள் என்றார் திருவள்ளுவர். மனிதன் என்பவன் மற்றவர்களுடன் கூடி பேசி மகிழ்வுடன் வாழ வேண்டும். அவ்வாறு வாழ முடியாதவருக்கு பரந்த இந்த உலகம் பகலிலும் இருளாகவே தோன்றும் என்றார் திருவள்ளுவர். இன்னொரு குறளில் நிலம் என்னும் நல்லாளின் நகையை கூறுகின்றார். நிலத்தை மட்டும் வைத்து கொண்டு உழைக்காமல் இருப்பவர்கள் தம்மிடம் எதுவும் இல்லை என்று வருந்துகிறார்கள். அவர்களை கண்டு நிலம் என்னும் நல்லாள் சிரிப்பதாக கூறுகின்றார் வள்ளுவர். இளமென்று அசை இருப்பாரை காடின் நிலமென்னும் நல்லாள் நகும் என்பது திருக்குறள். 50 காப்பியங்களில் முதன்மை கொண்டது சிலப்பதிகாரம். அதில் ஒரு காட்சி, கோவலனுடன் கண்ணகி மதுரை மாநகருக்கு செல்லுகிறாள். பூம்புகாரை தாண்டுவதற்கு முன்னமே அவள் பாதங்கள் நுந்தன, பெருமூச்சு விடுகிறாள். இன்னும் எவ்வளவு தூரத்தில் மதுரை இருக்கிறது என்று கேட்கின்றாள். இருங்குடி நுசுப்போடு இணையடி வருந்தி நரும்பள்.

0: பந்தல் குறும்பள உயிர்த்து உயரா கிளவியின் முள் எயிறு இலங்க மதுரை மூதூர் யாதன என்று கேட்கின்றாள். கண்ணகி கேட்டதற்கு விடையாக கோவலன் கூறுகின்றான், ஆறு ஐங்காதரும் அகநாட்டும்பர் நாரைங் கூந்தல் நனித்தனனக்கு என்று சொல்லி சிரிக்கின்றான் கோவலன். ஆறைந்து அதாவது 30 காதங்கள் என்பதை மறைத்து 5 அல்லது 6 காதங்கள் என்று கண்ணகிக்கு ஆறுதலாக கூறி அவன் சிரிப்பதாக ஒரு நகைச்சுவை ஓவியத்தை வரைந்து காட்டுகின்றார் இளங்கோடிகளார். சீவக சிந்தாமணி காப்பியத்தில் திருத்தக்க தேவர் வரைந்து காட்டும் ஒரு காட்சியும் நகைச்சுவைக்கு மாட்சியாகும். பழிப்போக்கன் ஒருவனுக்கு சீவகன் அறிவுரை கூறுகின்றான், அகப்பற்றை நீக்காமல் வேள்வி செய்வதாலோ விரதம் இருப்பதாலோ பயன் இல்லை என்று கூறும்போது அங்கே நகைச்சுவை தெரிகின்றது. ஓங்கிய மரத்தில் தங்கும் வௌவால் தலைகீழாக தொங்குகிறது. அது அயலில் கிடக்கும் பழத்தை தின்கிறது. அதனால் அதற்கு வீடு பேறு கிடைக்குமா? அதுபோல துறவிகள் உரிகளில் தலைகீழாக தொங்குவதாலும் பழங்களை உண்பதாலும் வீடு பேறு அடைய முடியாது என்று கூறுகின்றான் சீவகன். தூங்குறி கிடந்து காயும் பழங்களும் தொய்ப்பனில்லா பாங்களா வினைகள் என்றார் பகவனார் எங்கட்கு எண்ணின். ஓங்கு நீன் மரத்தில் தூங்கும் முன் சிறை ஒடுங்கள் வாவல் பாங்கரிற் பழங்கள் துய்ப்ப பழவினை பறியுமன்றே என்பது சீவக சிந்தாமணி பாடல். காவிய கவிஞர்கள் வாய்ப்பு நேரும் போதெல்லாம் எப்படி நகைச்சுவையை கையாளுகிறார்கள் என்பதற்கு இவையெல்லாம் சான்றுகள். புலவர் பலர் பாடிய பாடல்களின் ஒரு தொகுப்பு தனிப்பாடல்கள். அவற்றிலும் நகைச்சுவை இடையோடும் சில பாடல்களை காணலாம். குறிப்பாக காலமேக புலவர் பாடிய பாடல்கள் மிகச்சுவையானவை. ஒரு முறை காலமேக புலவர் கோடை நாளில் தெருவில் சென்று கொண்டிருக்கின்றார். அப்போது அவருக்கு மிகுந்த தாகம் எடுத்தது. அந்த நேரம் மோர் விற்றுக்கொண்டு ஒரு பெண் அந்த வழியே சென்றாள். உடனே அவளை அழைத்து அவரிடம் மோரை வாங்கி குடிக்கின்றார் புலவர். அந்த மோர் அவருக்கு நிறைவாக இல்லை. உடனே ஒரு பாடல் படிக்கின்றார். எப்படி? வானில் இருக்கும்போது நீ மேகம் என்று பெயர் பெற்றாய், மண்ணுலகை சேர்ந்தபோது நீர் என்று பெயர் பெற்றாய், இந்த ஆட்சியர் கையில் வந்தவுடன் மோர் என்று பெயர் பெற்றாயே என்று கிண்டலுடன் பாடுகின்றார். அந்த பாடல் இதுதான். கார் என்று பெயர் படைத்தாய் ககனத்து உறும்போது, நீர் என்று பெயர் படைத்தாய் நெடுந்தரையில் வந்ததன் பின், வாரொன்று மின்முளையார் ஆட்சியர் கை வந்ததன் பின், மோர் என்று பெயர் படைத்தாய் முப்பேரும் பெற்றாயே, நாளும் சிரிப்போம் நலமாய் வாழ்வோம். குறிப்பாக ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன்பு நகைச்சுவை பகுதிகளை படித்தோ காட்சியாக பார்த்தோ மகிழ்வோம், அக மலர்ச்சி அடைவோம்.
1: எனைத்தாலும் நல்லவை கேட்க வழங்கினார் குடந்தை பாலு அவர்கள்.

சிம்பனியும் சிலிருக்கும் இசை. தர்மபுரி வன்பலை 102.5, ஏற்காடு வன்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 6:15. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற பாரதியின் பாடல் வரிகளில் தேய்மதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று கூறினார் பாரதி.

விடுகின்ற இக்காலை பொழுது அனைவரது வாழ்விலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் சுகத்தையும் சந்தோஷத்தையும் தந்திட வாழ்த்துகிறது தர்மபுரி பண்பலை 102.5 எண்ணிய எண்ணங்கள் ஈடேறட்டும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.

இருந்தும் ஒரு நன்மை கிடைக்கும் என்கின்ற அந்த ஒரு எண்ணத்தில் வாழ்க்கையை நடைப்ப செய்தால் நிச்சயமாக வெற்றி கிட்டும். நிகழ்ச்சியின் முதலாவதாக நித்யஸ்ரீ மகாலட்சுமி அவர்கள் பாடிய பாடல்.

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
1: இளவரசி தர்மபுரி வன்பலை 102.5, ஏற்காடு வன்பலை 103.7. 6:25 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை. நல்ல குணம் அப்படிங்கிறது பிறவிலிருந்தே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல பெற்றோர்களுடைய வளர்ப்பில் இருந்து கிடைக்கக்கூடியது இந்த நற்குணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கான அங்கீகாரம், இவன் நல்லவன் அப்படிங்கிற அங்கீகாரம் சில இடங்களில் கிடைக்காமல் கூட போகலாம். ஆனால் அது ஒரு தனித்துவமான அடையாளத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் வாழ்வில். நல்ல குணங்களை தன்னுள்ளும் ஏற்படுத்தி கொண்டு உற்றிருக்கக்கூடிய வளர்க்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் நல்ல குணங்களை கற்றுக் கொடுத்தால் நிச்சயமாக ஒரு நாள் தனித்துவமான அடையாளத்துடன் திகழ்வார்கள்.

சப்தஸ்வரங்களின் சுரங்கம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலை அப்படிங்கிறது அமையும். ஒவ்வொரு விதமான சுச்சுவேஷன் அமைக்கிறதுக்கான விஷயங்கள் ஏராளமாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். இன்னும் சொல்ல போனால், வெற்றி அடைகிற அந்த தருவாயில் தான் நிறைய இடர்பாடுகளான சூழல்கள் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஒன்று வறுமையாக இருக்கலாம், இன்றொன்று நம்மளுடைய மனநிலை பலவீனமாக இருக்கலாம். ஆனால் இது இருக்கக்கூடிய சூழலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம்தான் வெற்றியை நோக்கி நகரக்கூடிய அடுத்த ஒரு படிக்கலாக அமைகிறது. எந்த ஒரு சூழலிலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம்தான் வெற்றியின் முதல் படி.

0: ஒழித்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய பக்தி மாலை. பக்தி மாலை ஒழித்த இடங்களிலெல்லாம் செல்வ வளமும் அன்பும் சந்தோஷமும் பொங்கி பெருகட்டும். எட்டத்துக்கும் இசை முழக்கம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் அதிக அளவில் தோட்டங்களிலும் வீட்டு தோட்டங்களிலும் வளர்க்கப்படுவது சிறுகீரை தண்டு வகை சேர்ந்த சிறுகீரைக்கு சில்லி, சிறிய கீரை தண்டு என வேறு வேறு பெயர்கள் உண்டு. இந்த செடியினுடைய நீளமான தண்டும் இலையும் மருத்துவ பலன்கள் நிறைந்தவை. நம்முடைய வீடுகளில் இன்று வரை தவிர்க்க முடியாத கீரை இந்த சிறுகீரை. இதற்கு காரணம் இதில் உள்ள சத்துக்களை நம் முன்னோர்கள் அன்றே கணித்தும் அறிந்தும் பயன்படுத்தியும் வந்தது தான். இந்த கீரையினுடைய தண்டு நீளமாக இருக்கும். நீர் சத்து நிரம்பிய கீரைகள் பட்டியலில் இந்த கீரையும் அடங்கும். இதனால் என்ன பயன்? நார் சத்து அதிகமாக இருப்பதால் எளிதில் செறித்து வயிற்றை சுத்தப்படுத்தும், மலச்சிக்கலை போக்கும். சுண்ணாம்பு மற்றும் இரும்பு சத்து மிகுந்த கீரையில் 90% நீர் சத்து மற்றும் புரதம், கொழுப்பு, தாதுப்பு, மாவுச்சத்தும் சம அளவில் வைட்டமின்கள் ஏ, பி, சியும் உள்ளன. சர்க்கரை நோயாளிகள் இக்கீரையை தினமும் சாப்பிட்டால் இன்சுலின் இயல்பாக சுரக்கும். இந்த கீரை முளைக்கீரை, தண்டுக்கீரை ஆகியவற்றின் இனத்தை சார்ந்த சிறிய வகை கீரையாகும். சுமார் 20 சென்டிமீட்டர் உயரம் வரைக்கும் செங்குத்தாக வளரக்கூடியது. நிறைய கிளைகளுடன் இருக்கும். இச்செடி மிக மெல்லிய வடிவில் இருக்கும். இதுக்கு பருவம் அப்படின்னு பார்த்தா சித்திரை பட்டம், ஆடி பட்டம், மார்கழி பட்டம், மாசி பட்டம் ஏற்றது. இதை ஆண்டு முழுவதும் பயிர் செய்யலாம். 1 ஏக்கரில் சாகுபடி செய்ய 2.5 கிலோ விதை தேவைப்படும். நல்ல மண்ணும் மணலும் கலந்த அமிலத்தன்மை உள்ள இருமண் நிலம், செம்மண் நிலம் உகந்தவை. அதிக களிமண் நிலத்தை தவிர்க்கணும். புழுதி பொருளை நிலத்தை நன்றாக உழணும். கடைசி உழவுக்கு முன் சுமார் 10 டன் தொழு உரத்தை இட்டு நிலத்தை சமப்படுத்தணும். பிறகு தேவையான அளவில் பாத்திகளை அமைக்கணும். கீரை விதைகளோடு மணலை கலந்து தூவினால் விதைகள் சீராக வீழ்ந்து முளைக்கும். பிறகு கையால் கிளறி பாசனம் செய்யணும். விதைகளை விதைத்தும் நீர் பாய்ச்சணும். விதைகள் ஒரு பக்கமாக அடித்து செல்லாமல் இருக்க பூவாளி மூலம் நீரை தெளிக்கலாம். வாய்க்கால் பாசனமாக இருந்தால் கவனமாக நீர் பாய்ச்சணும். விதைத்த 3 நாள் உயிர் தண்ணி விடணும். இக்கீரைக்கு நீர் தேவை அதிகம் தேவையில்லை. ஆனால் நிலம் எப்போதும் ஈரமாக இருக்கணும். நிழல் பகுதியாக இருக்கக்கூடாது. அதிக வெளிச்சம் தேவைப்படும். 1 வாரத்தில் விதைகள் முளைக்க தொடங்கும். களைகள் கீரைகளின் வளர்ச்சியை பாதிக்கப்படும். எனவே விதைத்த 10-15 நாட்களில் களை எடுக்கணும். முதல் களை எடுப்பின் போது பயிரினுடைய எண்ணிக்கையை பொறுத்து பயிர்களை களைதல் வேண்டும். மண்புழு உரம், கம்போஸ்ட் ஆகியவற்றை இடணும். இலைகள் அதிகமாக தழைத்து வளர 1 லிட்டர் நீருக்கு 30 மில்லி பஞ்சகாவியம் வீதம் கலந்து தெளிக்கலாம். மாதம் 20 முறை ஜீவாமிரத கரசில் பாசன நீரில் கலந்து விடலாம். இதனால் கீரைகளின் வளர்ச்சி நன்றாக இருக்கும். புதினாவை பெரும்பாலும் பூச்சியோ நோயோ தாக்கறதில்லை. அப்படியே ஏதேனும் பூச்சி தாக்குதல் இருந்தால் இஞ்சி பூண்டு கரைசலை தெளிக்கணும். இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் சம அளவில் எடுத்து இடித்து 1 லிட்டர் மாட்டு கோமியத்தில் கலந்து 1 நாள் வைத்திருந்தால் இக்கரைசல் தயாராகிவிடும். இதை 10 லிட்டருக்கு 300 மில்லி வீதம் கலந்து 10 நாட்களுக்கு 1 முறை அதிகாலை நேரத்தில் தெளிக்கணும். கீரை 25 நாட்கள் தயாராகிவிடும். 40-50 நாட்களில் கீரையை செடியோடு பிடுங்கி பயன்படுத்தலாம். அடுத்து இந்த நவீன வேளாண்மையில் பரங்கிக்காய் சாகுபடி பற்றி தெரிஞ்சுக்கணும். இதில் கோ1, கோ2, அர்கா, சூரிய துமுகி, சந்தன் ஆகிய ரகங்கள் சாகுபடிக்கு நல்ல பலன் கொடுப்பவை. அங்காகத்தன்மை கொண்ட வடிகால் வசதியுடைய மணல் கொண்ட களிமண் மிகவும் ஏற்றது. கார அமிலத்தன்மை 6.5-7.5 வரையில் மண் இருக்கணும். பருவம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன், ஜூலை, டிசம்பர், ஜனவரி ஆகியவை ஏற்ற பருவங்கள். விதை அளவு 1 ஹெக்டேருக்கு 1 கிலோ விதை தேவை. விதைப்பு முறை குழிக்கு 5 விதை என்ற வகையில் விதைக்கணும். நடவு செய்த 15 நாட்களுக்கு பிறகு மெல்லிய நாற்றுகளை குழிக்கு 2 என்ற அளவில் நடவு செய்யலாம். குழிகள் 30 சென்டிமீட்டருக்கு 30 சென்டிமீட்டர் என்ற அளவில் 2 மீட்டருக்கு 2 மீட்டர் இடைவெளியில் தோண்ட வேண்டும். 10 கிலோ தொழுவுரம் மற்றும் 10 கிலோ தலை, மணி, சாம்பல் சத்து 6:12:12 என்ற அளவில் கலவையை அடியோரமாக கொடுக்கணும். நடவு செய்த 30 நாட்களுக்கு பிறகு நைட்ரஜன் குழியினை 10 கிலோ அளவில் இடணும். ரைசோ அசோஸ்பைரிலும்

0: ஸ்லைபெக் தேவை ஹெக்டேருக்கு 2 கிலோ மற்றும் சூடாமோனாஸ் ஹெக்டேருக்கு 2.5 கிலோ அதனிடம் 50 கிலோ துளுரம் மற்றும் வேப்ப முன்னாக்கு 100 கிலோ என்ற அளவில் கடைசி உழவுக்கு முன் கொடுக்கணும். மலைச்சுவைக்கு தெளிக்க உகந்த நிலையில 3 முறை களை எடுக்கணும். நடவு செய்த 10 15 நாட்களுக்கு பிறகு திரால் 2.50 பிபிஎம் 4 முறை வார இடைவெளியில் தெளிக்கணும். உயர் தொழில்நுட்ப தோட்டக்கலையில் 12 வயது ஆரோக்கியமான நிழல் வலை குடில்களிலிருந்து பெறப்பட்ட நாட்களை நடவுக்கு பயன்படுத்தணும். 98 செல்களை கொண்ட குழித்தட்டுகளை நாற்றுகளை வளர்க்கலாம். நன்கு மக்கிய தென்னைநார் கழிவுகளை பயன்படுத்தலாம். வாடிக்கையாக 2 முறை தண்ணீர் பாய்ச்சணும். ஹெக்டேருக்கு 60:30:30 என்ற அளவில் தலைமணி சாம்பல் சத்துக்களை பயிரிடலாம். ஹெக்டேருக்கு 60:30:30 என்ற அளவில் தலைமணி சாம்பல் சத்துக்களை பயிர் காலம் முழுவதும் பிரித்து பயன்படுத்தணும். பாஸ்பரஸ் 75% சூப்பர் பாஸ்பேட் அடி உரமாக கொடுக்கணும். பல ஈக்கள் பாதிக்கப்பட்ட பழங்களை சேகரித்து அளிக்கணும். வெயில் காலங்களில் ஈக்களின் எண்ணிக்கை குறைவாகவும் மழைக்காலங்களில் ஈக்களின் எண்ணிக்கை அதிகமாகவும் இருக்கும். எனவே அதன் நடவடி விதைப்பு நேரத்தை சரி செய்யலாம். மீன் உணவு பொறியை பயன்படுத்தலாம். மொத்தமாக ஹெக்டேருக்கு 50 பொறிகள் தேவைப்படும். சாம்பல் நோயை கட்டுப்படுத்த டைனோகோ 1 மில்லி கார்பன்டைசன் 0.5 கிலோ என்ற அளவில் நீரில் கலந்து தெளிக்கணும். அடி சாம்பல் நோயை மேங்கோ சோப் அல்லது குளோர்தலின் 2 கிலோ என்ற அளவில் 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிப்பதன் மூலம் கட்டுப்படுத்த முடியும். 2 முறை 10 நாட்கள் இடைவெளியில் தெளிக்கலாம். பழங்கள் பச்சை நேரத்திலிருந்து மஞ்சள் நேரத்துக்கு மாறும்போது அறுவடை செய்யலாம். அல்லது தண்டுகளை பழங்களுக்கு பற்றி இன்மை குறையும் போதும் அறுவடை செய்யலாம். நன்கு முதிர்ந்த பழங்களையும் நடவு செய்த 85 முதல் 90 நாட்களுக்குள் அறுவடை செய்யலாம். நெற்பயிருக்கேற்ற களைக்கொல்லிகள் தேர்வு செய்வது எப்படி? சமீப காலமாக நெல் பயிரில் களைக்கொல்லிகளின் பயன்பாடு அதிகரித்து வருகிறது. போதிய கூடிய ஆட்கள் பற்றாக்குறை காரணமாக தான் நாற்றாங்கால் முதல் நடவு வரை சர்வ சாதாரணமாக களைக்கொல்லியை பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. தற்போது குறுவை சாகுபடியில் ஓரளவு போர் தண்ணி உள்ள இடங்களில் நெல் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. பொதுவாக களை எடுக்காத பயிர் கால் பயிர் என்பார்கள். நன்றாக சேறு கட்டி நீர் கட்டி வைத்து ரோட்டாவேட்டர் கொண்டு மடக்கி உழுதாலே களை வளராது. அந்த அளவுக்கு நமக்கு பொறுமை இல்லை. ஒரே அடியில உழுது நாற்றுகளை அன்றே நடவு செய்யணும். நாமினி கோல்டு, கிரானைட், சக்தி, ஆல்மிக்ஸ், சன்ரைஸ், கவுன்சில் ஆக்டிவ் இவை அனைத்தும் வெவ்வேறு வணிக பெயர்களில் விற்பனையானாலும் ALS என்சைமி தாக்கும் குரூப் 2 களைக்கொல்லி. இதனை தொடர்ந்து செயல்படுத்தினால் களைக்கொல்லி எதிர்ப்பு களைகளை உருவாக்கும். நாற்று நட்ட 5வது நாட்டில் பயன்படுத்தலாம். பின்னர் களை நிலவரத்தை பொறுத்து பயன்படுத்தலாம். களைக்கொல்லி தெளித்த களைகள் சாகவில்லை என்பது பெரும்பாலும் விவசாயிகளின் கேள்வியாக உள்ளது. பொதுவாக கம்பெனி பெயரை மாற்றி களைக்கொல்லிகளை பயன்படுத்துவது அல்ல, களைக்கொல்லி மாற்றுவது தான் சிறந்ததாகும். எனவே களைக்கொல்லி தேர்வில் இத்தகைய சிக்கல்கள் இருப்பதை உணர்ந்து வருங்காலங்களில் வயலில் நன்றாக சேர்கட்டி தொளி அடித்து நீர் பாய்ச்சி 10-15 நாட்களில் தண்ணீர் மூழ்கி இருக்குமாறு வைக்கணும். பிறகு நீரில் அழுகி மிதக்கும் களைகளை சேகரித்து வரப்புகளை போடணும். நன்றாக உழவு போடுவதன் மூலம் களைகளை கட்டுப்படுத்தலாம். களைக்கொல்லியை தவிர்ப்போம், நுண்ணுயிர்களை பாதுகாப்போம்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் வழங்கினார் பி சின்னசாமி.
2: ஜூலை 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை உழவர் தின விவசாயிகள் மாநாடு தர்மபுரி ராஜாபேட்டையில் நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது SA சின்னசாமி டிரேடர்ஸ், தர்மபுரி.
3: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் தமிழில். சென்னை அஜிலாக.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மாநில அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் முறை 100 ஆண்டுகளாக இருந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அரசின் செயல்பாடுகள் குறித்த கருத்துக்களை பரிசீலனை செய்து அவற்றை உரிய முறையில் செயல்படுத்துவதற்கு தேவையான திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் அரசு தயார்.

0: உள்ளது என்று அவர் கூறினார். பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் யோசனை முதலில் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சிக் காலத்தில் அமல்படுத்தப்பட்டிருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த 2006 மற்றும் 2008 ஆண்டுகளில் 10 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 5% அளவிற்கு எத்தனால் கலப்பதற்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்ததாக திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்தார். போதைப்பொருள் புழக்கம் காரணமாக நாடு முழுவதும் 7 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் போதைப்பொருள் பழக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மற்றும் மக்களை மையமாக கொண்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். விழிப்புணர்வு, சிகிச்சை, மறுவாழ்வு, மறு ஒருங்கிணைப்பு போன்ற நடவடிக்கைகள் மூலம் போதைப்பொருள் பழக்கத்திலிருந்து பாதுகாக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் கூறினார். சமூகத்தில் இருந்து போதைப்பொருள் பழக்கத்தை அகற்றுவதற்கு மத்திய மாநில அரசுகள், அமைச்சகங்கள், சமூக அமைப்புகள், பொதுமக்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று திரு வீரேந்திரகுமார் கேட்டுக்கொண்டார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெங்காயத்தின் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 1875 ரூபாயிலிருந்து 2125 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் இத்தகைய கொள்முதல் நடவடிக்கைகள் காரணமாக வெங்காயம் பயிரிடும் விவசாயிகளுக்கு வருவாய் அதிகரிக்கும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் வெங்காயம் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் இக்கருத்தை பதிவு செய்துள்ளார். மாநிலத்தில் பிஜேபி கட்சியின் அமைப்பை வலுப்படுத்துவதுடன் அரசியல் பணிகளை தொண்டர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சேலத்தில் நடைபெற்ற மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளுடன் கலந்துரையாடியதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள், போதைப்பொருள் புழக்கம் போன்றவை அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டினார். இது தொடர்பாக மாநில அரசு எவ்வித நடவடிக்கையையும் மேற்கொள்ளாத காரணத்தால் ஆளுநரிடம் மனு அளிக்கப்பட்டதாக அவர் தெளிவுபடுத்தினார். ஆட்சியில் நடைபெறும் தவறுகளை சுட்டிக்காட்டுவது எதிர்க்கட்சியின் ஜனநாயக கடமை என்று திரு நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணையின் கட்டுமானம் தமிழகத்தின் நீர் உரிமையும் காவிரி டெல்டா பகுதியின் விவசாயமும் கடுமையாக பாதிக்கப்படும் என்று கூறினார். இது தொடர்பான சட்ட ரீதியான நடவடிக்கைகளையும் மாநில அரசு தீவிரப்படுத்த வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். இந்த விவகாரத்தில் அரசியல் கட்சிகள், விவசாயிகள், இளைஞர்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் அவர் வலியுறுத்தினார். மாநில அரசு சட்டப்பேரவை மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் பிரதமர் மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து தமிழகத்தின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என்று திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டார். தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக இம்மாவட்டத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து குற்றாலத்தில் சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பு கருதி குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் குற்றாலம் என்றாலே இயற்கை அழகு. இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே பெய்ததின் காரணமாக சீசன் துவங்கியுள்ள நிலையில் மலைப்பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி, 5 அருவி, புலியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும்

0: தற்போது கடும் காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருவதால் சுற்றுலா பயணிகளுடைய பாதுகாப்பு நலன் கருதி மாவட்ட நிர்வாகம் சார்பில் தற்காலிகமாக அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அருவிக்கரையின் ஓரமாக சாரல் மலையில் நனைந்தபடி செல்போனில் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து செல்கின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 3 நாட்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களின் வடபகுதியை அடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். அமெரிக்காவில் நிலவும் கடும் வெப்பத்திலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் நாடுகளில் நிலவி வரும் கடும் வெப்பத்தால் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக 10,000-க்கும் அதிகமான மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மாலி நாட்டின் வடபகுதியில் உள்ள நகரங்களை குறிவைத்து கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அந்நாட்டு ராணுவம் கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் ஆசிரியர் தகுதித் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பான வழக்கில் மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வங்கி மோசடி தொடர்பான வழக்கில் சிபிஐ நடத்திய சோதனையின் போது சட்டவிரோத பண பரிமாற்றம் செய்தது உட்பட பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. மேற்கு வங்க மாநில சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிலரங்கு நேற்று நிறைவடைந்தது. நாமக்கல் மாவட்டம் இறையமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சத்துணவு கூட மற்றும் வகுப்பறைகளை மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் திறந்து வைத்தார். டெல்டா மாவட்டங்களை வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவித்து மாநில அரசு 30,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று மயிலாடுதுறை மாவட்ட விவசாயிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தேத்தாக்குடி பகுதியில் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையின் போது போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தருமபுரி மாவட்டம் புலிக்கரையில் நபார்டு திட்டத்தின் கீழ் 42 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு வரும் புதிய கால்வாய் பணிகளை ஆட்சியர் திரு சரவணன் ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பாவ்னா தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம் 3 வெள்ளி 2 வெண்கலப்பதக்கங்களை வென்றுள்ளது. இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்வாஸ்திகா கோச்சா இணையும் கலப்பு இரட்டையர் பிரிவில் அங்கூர் ஸ்வாஸ்திகா இணையும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாயாலிவாணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை மாநில அரசு உடனடியாக கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

வசந்த தமிழோ சேந்திரமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் காலை 6:55. இன்று பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அத்துணை நேயர்களுக்கும் இன்று திருமண நாள் கொண்டாடக்கூடிய அத்துணை நேயர்களுக்கும்

தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு.

0: ஓடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
1: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊர் பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு,
0: சேலம், மணிப்பால் மருத்துவமனை, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு. ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம், மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி.
2: வணக்கம் நேயர்களே, குழந்தைகள் அவர்கள் பேசிடும் தெய்வங்கள் இணைந்திருக்கிறோம் மழலைமை நிகழ்ச்சி. இன்றைய மழலை நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி புதுச்சாம்பள்ளி பள்ளி குழந்தை கே எஸ் ரோஹித். வணக்கம் ரோஹித்.
3: வணக்கம் சார்.
2: ரோஹித் எப்படி இருக்கீங்க?
3: என்ன உதவி பண்ணுவீங்க நீங்க வீட்டில் சார்? வீட்டில் அப்பா கட்டும்போது உதவி பண்ணுவேன்.
2: ஓ, கட்டும்போது கட் பண்ணி கொடுக்கறது, பேக் பண்ணுறது, டீ கொண்டு வந்து கொடுக்கறது, தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறது, அந்த மாதிரி சின்ன சின்ன உதவிலாம் பண்ணுவீங்களா?
3: எஸ் சார்.
2: சார், என்ன தெரியும் ரோஹித்துக்கு?
3: கொள்ளுக்கட்டை பாட்டு
2: பாடுங்க. உங்கள் பாணியில் சத்தமாக
3: கொள்ளுக்கட்டை.

0: தெரியல. குழந்தையே குழந்தையே ஐயா அழுந்த, எறும்பு கடிச்சிது நான் அழுந்தேன், எறும்பே எறும்பே யா கடிச்ச, என் புத்துக்குள்ள கையை விட்டா நான் சும்மா இருப்பேனா?
1: சரி, மேட்டூர்ல தானே இருக்கீங்க. இந்த ஊரை பார்க்கறதுக்கு பல மாவட்டத்துல எல்லாம் வருவாங்க. நீங்க என்ன பாக்குறீங்க இந்த ஊர்ல?
0: சார், டேம் போய் பார்ப்போம். மேட்டூர் டேம்.
1: ஓ, மேட்டூர் டேம் பாக்குறீங்க. தண்ணி எல்லாம் எப்படி இருக்கு?
0: சார், நல்லா இருக்கும்.
1: கம்மியாக வருதுன்னு சொன்னாங்க, எப்போ நிறையா வரும்?
0: சார், ஆடி மாதம் நிறையா வரும்.
1: அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்?
0: சார், அந்த பக்கமே போக மாட்டோம்.
1: சரிங்க ரோஹித், இப்போ சின்ன குழந்தையா இருக்கீங்கல்ல, ஆலைக்கு பட்டுச்சு ஒரு பெரிய பையன் தான். அப்புறம் நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்க?
0: சார், கலெக்டர்.
1: கலெக்டரா என்ன பண்ண போகிறீங்க?
0: மக்களுக்கு தேவையானதெல்லாம் செய்ய போகிறோம் சார்.
1: மக்கள் குறைதீர் கூட்டம் போட்டு மனுவெல்லாம் வாங்கி, மனுவெல்லாம் பட்டுச்சு, மனுவில் இருக்கிறதெல்லாம் நிவர்த்தி பண்ணி மக்களை வந்து மகிழ்ச்சி வச்சுக்க போகிறீங்களா?
0: எஸ் சார்.
1: சரிங்க ரோஹித், நீங்கள் படித்து ஒரு பெரிய பயனானதுக்கப்புறம் ஒரு சிறந்த மாவட்ட ஆட்சியராக மாற, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உங்களை மனதார வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: வணக்கம் சார்.
1: இணையினர்களே, இன்றைய மலாளய மேல் சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி புதுச்சாம்பள்ளி பள்ளி குழந்தை KS ரோஹித்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை,
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்ன சோட், சேலம்.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை,
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்ன சோட், சேலம்.
5: எட்டுக்கும் இசை முழுக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிறைய இந்த டிராவல் அப்படின்னு சொல்லி போவாங்க இல்லையா, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த யூடியூபர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க, சூப்பரான அழகிய காட்சிகள், இயற்கையை ரசிக்கக்கூடியவர்கள், இந்த மலை மேலே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அழகான ஒரு வியூ பாயிண்ட்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய நம்ம வீடியோஸ், ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் கேட்டுட்ருப்போம், பார்த்துட்ருப்போம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, அழகிய காட்சிகளை தேடுறத விட காணும் காட்சியை அழகாக்குறது தாங்க வாழ்க்கையில் அழகாக இருக்கும். நம்ம பார்க்குற விதத்தில் தாங்க, ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க, பார்க்குற கண்ணில் தாங்க அந்த அழகு இருக்குது அப்படிங்கிறது மாதிரி, அழகிய காட்சிகளை தேடாதீர்கள், காணும் காட்சியை அழகாக்குங்கள். வாழ்க்கை

0: அழகாக மாறும். நேர்களை நீக்கிட்டு ரசிக்கலாம் காலை வணக்கம் நிகழ்ச்சி. காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக
1: தர்மபுரி கலெக்டர் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி கலெக்டர் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
2: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
1: தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
3: இன்று ஜூலை 5.
4: மார்க்சிய தத்துவவாதி,
5: பெண்களுக்கான உரிமைகளை கேட்டு போராடிய செயல்பாட்டாளர்,
4: ஆசிரியராக தனது பணியினை துவங்கிய இவர் பெண்கள் இயக்கம் மற்றும் தொழிலாளர் இயக்கங்களிலும் தொடர்ந்து தன்னுடைய பங்களிப்பினை மேற்கொண்டார்.
5: உலகம் முழுவதிலும் உள்ள பெண்கள் அமைப்புகளை ஒருங்கிணைப்பதற்கு உருவாக்கப்பட்ட சர்வதேச பெண்கள் அமைப்பிற்கு செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார்.
4: முதன் முதலாக சர்வதேச மகளிர் தினம் உருவாக்குவதில் இவர் ஆற்றிய பங்கு அளப்பரியது.
5: ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த புரட்சி பெண் கிளாரா ஜெட்கின் பிறந்த தினம் இன்று.
4: ஆண்டு 1857.
5: எழுத்தாளர்,
4: கவிஞர்,
5: சொற்பொழிவாளர்
4: மற்றும் வரலாற்று ஆசிரியர்,
5: தமிழ் ஆசிரியராகவும்,
4: மதுரை தியாகராஜர் கல்லூரியில் தமிழ் விரிவுரையாளராகவும் பணியாற்றினார்.
5: பல்வேறு தமிழ் படைப்புகளை தந்துள்ளார்.
4: தஞ்சாவூரில் தமிழ் பல்கலைக்கழகம் துவங்கப்பட்ட போது தமிழக அரசின் திருவிக விருது இவருக்கு வழங்கப்பட்டது.
5: பைந்தமிழ் பாவலர் என்ற பட்டத்திற்குரிய எழுத்தாளர், தமிழ் பேராசிரியர்,
4: அ.கி. பரந்தாமனார் என்று அழைக்கப்படும் அள்ளிக்குழி கிருட்டிணசாமி பரந்தாமனார் பிறந்த தினம் இன்று.
5: ஆண்டு 1902.
4: தமிழில் பொது வாசிப்புக்கான சமூக நூல்களையும் வரலாற்று நாவல்களையும் எழுதிய எழுத்தாளர்.
5: ஆன்மீகம் சார்ந்த நூல்களையும் பக்தி நூல்களையும் புராண மறு ஆக்க கதைகளையும் எழுதியவர்.
4: தன் காலகட்டத்தில் பொதுவான உள் நெருக்கடிகளையும்
5: பாலியல் சிக்கல்களையும்
4: ஆன்மீக தேடல்களையும் புனைவுகளாக எழுதியவர்.
5: சமூக இறுக்கங்களை உடைத்திருந்த எழுத்து இவருடையது.
4: இலக்கிய சிந்தனை விருது,
5: தமிழ்நாடு மாநில விருது,
4: கலை மாமணி உட்பட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார்.
5: 150 மேற்பட்ட புதினங்கள்,
4: 100 மேற்பட்ட சிறுகதைகள்,
5: பல்வேறு திரைப்படங்களுக்கு கதை வசனங்களையும் எழுதியுள்ளார்.
4: புகழ்பெற்ற தமிழ் எழுத்தாளர் பாலகுமாரன் பிறந்த தினம் இன்று.
5: ஆண்டு 1946. மூலக்கூறு அடிப்படையில் பாலினம் திட்டமிடுதல், வனவிலங்கு பாதுகாப்பு ஆய்வுத்துறை மற்றும் பரிணாம வளர்ச்சி மற்றும் புலம்பெயர்வு மனிதர்கள் போன்ற பல துறைகளில் ஆய்வுகள் மேற்கொண்டவர்.
4: இவருடைய முனைவர் பட்ட ஆய்வு அறிக்கையானது குரோமோசோம் எனும் அறிவியல் ஆய்விதழில் வெளியிடப்பட்டது.
5: இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் ஆட்சிக்குழு தலைவராகவும்,
4: உயிரணு மற்றும் மூலக்கூறு உயிரியல் மையத்தின் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார்.
5: இந்திய தேசிய அறிவியல் கழகத்தின் இளம் அறிவியலாளருக்கான விருது இவருக்கு 1974 வழங்கப்பட்டது.
4: இந்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் இவரது பங்களிப்பிற்காக பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார்.
5: இந்திய டிஎன்ஏ கைரேகை தொழில்நுட்பத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் லால்ஜி சிங் பிறந்த தினம் இன்று.
4: ஆண்டு 1947.
5: 8 கவிதை எழுதும் ஆற்றலும்,
4: 13 வெண்பா எழுதும் ஆற்றலும் பெற்றார்.
5: திருப்புகளை விரும்பி பாடிக்கொண்டே இருந்ததால் திருப்புகளின் சுவாமிகள் என்று சிறப்பிக்கப்பட்டார்.
4: புலவர் புராணம் என்ற பெயரில் புலவர்களின் வாழ்க்கை வரலாற்றை எழுதினார்.
5: தமிழை துதிக்கும் நூல்கள்,
4: தோத்திர பாடல்கள்,
5: வரலாற்று நூல்கள்,
4: இலக்கண மற்றும் நீதி நூல்கள்,
5: சமூக நூல்கள் ஆகிய பல நூல்களை எழுதியுள்ளார்.
6: தமிழில் வண்ணம் பாடியும்,
5: வண்ணத்தியல்பு என்னும் இலக்கண நூலை படைத்தும் தமிழிசைக்கு உயிரூட்டினார்.
4: தமிழிற்கும் தமிழிசை பாடல்களுக்கும் இலக்கணம் படைத்த தமிழ் புலவர் தண்டபாணி சுவாமிகள் நினைவு தினம் இன்று.
5: ஆண்டு 1898.
4: எழுத்தராக தனது பணியை துவங்கிய இவர் இலக்கியத்தின் மீது கொண்ட ஆர்வம் காரணமாக முழு நேர எழுத்தாளராக உருவெடுத்தார்.
5: 1952 இவரது முதல் சிறுகதை தொகுப்பு வெளிவந்தது.
4: உலக புகழ்பெற்ற நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தார்.
5: இவருடைய கதைகளும் பல இந்திய மொழிகளிலும் ரஷ்ய மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டது.
4: இவரது மறைவிற்கு பின் இவருக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார்.
5: சிறந்த சிறுகதை எழுத்தாளர்களுள் ஒருவர்.
4: இலக்கியத்தின் அனைத்து களங்களிலும் முத்திரை பதித்தவர்.
5: தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அடுத்த இடைசேவல் கிராமத்தில் பிறந்த
4: நாடக ஆசிரியர், சிறுகதை ஆசிரியர், பாடல் ஆசிரியர் என பன்முக தன்மை ஒருங்கே பெற்ற கு அழகிரிசாமி நினைவு தினம் இன்று.
5: ஆண்டு 1970.

0: நேயர்கள் இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
1: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: July 5 ஞாயிற்றுக்கிழமை மாலை உழவர் தின விவசாயிகள் மாநாடு தர்மபுரி ராஜாபேட்டையில் நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது SA சின்னசாமி டிரேடர்ஸ் தர்மபுரி.
2: Students, listen carefully.
3: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
4: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
5: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக, தர்மபுரி உழவர் சந்தையில் இன்றைய காய் கனிகளின் விலை நிலவரம். தக்காளி கிலோ ஒன்றுக்கு 16 ரூபாய், கத்தரி 38 ரூபாய், வெண்டைக்காய் 16 ரூபாய், அவரைக்காய் 55 ரூபாய், கொத்தவரை 30 ரூபாய், முள்ளங்கி 18 ரூபாய், பச்சை மிளகாய் 36 ரூபாய், சுரைக்காய் 16 ரூபாய், வாழைக்காய் 8 ரூபாய், முருங்கைக்காய் 90 ரூபாய், புடலங்காய் 25 ரூபாய், பீர்க்கங்காய் 38 ரூபாய், சர்க்கரை பூசணி 16 ரூபாய், சின்ன வெங்காயம் 45 முதல் 55 வரை, பெரிய வெங்காயம் 38 ரூபாய், கேரட் 82 ரூபாய், பீட்ரூட் 48 ரூபாய், பீன்ஸ் 80 ரூபாய், முட்டைக்கோஸ் 48 ரூபாய், பூண்டு சிறியது 180 ரூபாய், பெரிய பூண்டு 230 ரூபாய், இஞ்சி 260 ரூபாய், மொச்சை 60 ரூபாய்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
2: என்ன தாத்தா, குச்சி வச்சு நடந்துட்டு இருந்தீங்க, இப்போ வண்டிய ஓட்டிக்கிட்டு போறீங்க?
3: ஆமா சாமி, கண்ணுல பொற இருந்துச்சு. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் ஹாஸ்பிட்டல்ல ஊசி இல்லாம, கட் இல்லாம, தையல் இல்லாம, லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க சாமி.
1: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு ஜே எஸ் லீல வினோதன்.
4: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். திருக்குறள் என்பது மிகப்பெரிய சான்றோர் ஒருவரால் சான்றோர்களுக்காக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அறநூல் என்று பலரும் கருதுகின்றார்கள். மிகப்பெரிய செய்திகள் திருக்குறளிலே சொல்லப்பட்டிருக்கின்றன என்பது உண்மைதான். பல தத்துவங்கள் திருக்குறளிலே வெளிப்பட்டிருக்கின்றன. அறம் என்றால் என்ன என்பதற்கு வேறு எவரும் சொல்லாத புது விளக்கத்தை, சித்தாந்தத்தை வள்ளுவர் சொல்கிறார். மனதுக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அறன் என்று சொல்கிறார். அதை போலவே இயல்பாக யாராலும் செய்ய முடியாத அளவுக்கு இயன்ற தாய் பசி காண்பான் ஆயினும் அவளுடைய பசி கொடுமையின் வேதனையை பொறுத்து கொள்ள முடியாமல் கூட சான்றோர்கள் பழிக்கிற தவறுகளை செய்துவிடக்கூடாது என்கிறார் வள்ளுவர். இவையெல்லாம் சான்றோர்களுக்காக சொல்லப்பட்டிருக்கிற மிகப்பெரிய நெறிகாட்டல் என்பதை யாரும் மறுக்க முடியாது. நன்றாக படித்த அறிஞர்களுக்கு மட்டுமா திருக்குறள் என்கின்ற கேள்வியும் எழுகிறது. இயல்பாக எளிய மக்களுக்கும் வழிகாட்டுகிற சின்ன சின்ன செய்திகளும் திருக்குறளில் இருக்கின்றன. காரணம், திருக்குறள் வெறும் நீதி நூல், வெறும் அறநூல் அன்று. அது வாழ்வியல் நூல் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையின் சின்ன சின்ன அசைவுகள் கூட எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் வள்ளுவர் நமக்கு வழிகாட்டுகிறார். அப்படி ஒரு குறள் மன்னவரை சேர்ந்தொழுகல் என்கின்ற 70வது அதிகாரம் இடம்பெற்றிருக்கிறது. மன்னர்களோடு பெரியவர்களோடு பழகுகிற போது எப்படி பழக வேண்டும் என்பதை அந்த 10 குறட்பாக்களும் நமக்கு சொல்லித் தருகின்றன. இன்று பல பிரச்சனையே பழகுவதில்தான் இருக்கிறது. ஒன்று, அளவுக்கு மீறி பழகி விடுகிறார்கள், அல்லது பேசாமல் விலகி விடுகிறார்கள். இரண்டுமே ஆபத்தானதுதான். இதைதான் வள்ளுவர்

0: பெண் ஒருவரிடத்தில், குறிப்பாக உயர்ந்த பொறுப்புகள், உயர்ந்த நிலையில் இருப்பவர்களிடத்தில் எப்படி பழக வேண்டும் என்பதற்கு வள்ளுவர் அழகாக சொல்கிறார். அகலாமலும் அணுகாமலும் தீக்காய்வார் போல மன்னரிடத்திலே பழக வேண்டும் என்று குறள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. குளிர்காலத்திலே குளிர் தாங்காமல் நெருப்பு மூட்டி குளிர் காய்கிறவர்கள் நெருப்புக்குள் விழுந்து விடுவதும் இல்லை, நெருப்பை விட்டு வெகு தூரம் விலகி போய் விடுவதும் இல்லை. நெருப்புக்குள் விழுந்தாலும் ஆபத்து, நெருப்பை விட்டு விலகி போனாலும் ஆபத்து. அப்படித்தான் அகலாமலும் அணுகாமலும் மன்னரிடத்திலே பழக வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது நமக்கு திருக்குறள். நாம் மனிதர்களிடத்திலே பழகுகிற போது கவனமாக பழக வேண்டும். சந்தனத்தை அள்ளி பூசி கொள்வதைப் போல பூசியும் கொள்ளக்கூடாது, விலகியும் அதிக தொலைவில் நிற்கக்கூடாது, மிக கன கச்சிதமாக பழக வேண்டும் என்பதை தான் இந்த திருக்குறள் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இன்னொரு மிக நுட்பமான குறள் ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகிறது. செவி சொல்லும் சேர்ந்த நகையும் கூடாது என்கிறது அந்த குறள். ஒரு பெரிய மனிதர்களுக்கு முன்னால் நாம் அமர்ந்து பேசி கொண்டிருக்கிறோம் என்றால் பக்கத்தில் இருப்பவர்களிடத்திலே போய் எதை எதையோ பேசி கொண்டிருப்பது அதோடு நின்றால் பரவாயில்லை, சேர்ந்து சிரிப்பது இது ஆபத்தானது என்கிறார் வள்ளுவர். ஒரு மன்னனுக்கு முன்னால் நாம் அமர்ந்திருக்கிறோம் என்றால் பக்கத்தில் இருப்பவரிடத்திலே எதையோ சொல்லி அவர்கள் அதற்கு பதில் எதையோ சொல்லி இரண்டு பேரும் சேர்ந்து சிரித்தால் அது மிக ஆபத்தாக முடியும். அந்த மன்னன் நினைத்து கொள்வான், நம்மை இவர்கள் கேலி செய்கிறார்கள் என்று கூட. இது ஒரு நல்ல பழக்கம் அல்ல. ஒரு சபையிலே 10 பேர் அமர்ந்திருக்கிற போது 2 பேர் மட்டும் தனியாக பேசிக்கொள்வது, பேசிக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் சிரிப்பது மற்றவர்களுக்கு எரிச்சல் ஊட்டலாம். அவ்வாறான செயல்களை செய்யக்கூடாது என்று வாழ்வியல் முறைகளை வள்ளுவம் நமக்கு கற்பிக்கிறது. இவ்வளவு செய்திகள் பொதிந்திருக்கிற இந்த திருக்குறளை ஏதோ மனப்பாட பகுதிக்காக 4 மதிப்பெண்கள் பெறுவதற்காக படிக்காமல் வாழ்வியல் முறையாக நினைத்து வேதமாக நினைத்து திருக்குறளை படித்தால் வாழ்க்கை வளமாகும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு JS லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். ஜனநாயக நடைமுறைகள் மீது இந்தியாவும் அமெரிக்காவும் வலுவான நம்பிக்கை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில்நுட்பத்துறையில் தற்சார்பு நிலையை எட்டுவதற்கான நடவடிக்கைகள் புதிய உச்சத்தை எட்ட உதவிடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டில் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சயாலி வாணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்திய அமெரிக்க நாடுகள் ஜனநாயக நடைமுறைகள் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மக்களுக்கு எண்ணற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதில் சட்டத்தின் அடிப்படையிலான ஜனநாயக ஆட்சி முறை முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவில் 250வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மற்றும் மக்களுக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான நட்புறவை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்வதன் மூலம் நீண்டகால அமைதி, வளம் மற்றும் வளர்ச்சிக்கு பெரும் உறுதுணையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில்நுட்பத்துறையில் தற்சார்பு நிலையை எட்டுவதற்கான நடவடிக்கைகள் புதிய உச்சத்தை எட்ட உதவிடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், குஜராத் மாநிலம் சனந்த் நகரில் தொடங்கப்பட்டுள்ள செமிகண்டக்டர் உற்பத்தி ஆலை மற்றும் ஆய்வகம் இந்தியாவின் தொழில்நுட்பத்துறையின் வலிமையை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் இளைஞர்களுக்கு பெருமளவிலான வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கும் உதவிடும் என்று திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கத்தார், பஹ்ரைன், குவைத், ஒமான் ஆகிய நாடுகளில் இம்மாதம் 10 தேதி அரசுமுறை பயணம்

0: மேற்கொள்கிறார். அவரது இந்த பயணத்தின் போது அந்தந்த நாடுகளின் தலைவர்கள் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துகிறார். மேலும் அந்நாடுகளுடனான நலன் சார்ந்த அம்சங்கள், பிராந்திய மேம்பாடு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்க உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து இம்மாதம் 13ஆம் தேதி நியூயார்க் செல்லும் அவர் 2028-2029ஆம் ஆண்டில் ஐநா பாதுகாப்பு சபையின் தற்காலிக உறுப்பினருக்கான நடவடிக்கைகளை தொடங்கி வைக்கிறார். பின்னர் பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் நடைபெறும் இந்திய ஐரோப்பிய யூனியன் வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்ப கவுன்சில் கூட்டத்தில் திரு ஜெய்சங்கர் பங்கேற்கிறார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெங்காயத்தின் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 1,875 ரூபாயிலிருந்து 2,125ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் இத்தகைய கொள்முதல் நடவடிக்கைகள் காரணமாக வெங்காயம் பயிரிடும் விவசாயிகளுக்கு வருவாய் அதிகரிக்கும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் வெங்காயம் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. மிசோரம் மாநில வாக்காளர் பட்டியலில் எந்த ஒரு வெளிநாட்டினர் பெயரும் இடம்பெறவில்லை என்று அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி கரிமா குப்தா உறுதிபட தெரிவித்துள்ளார். அம்மாநிலத்தில் மே மாதம் 30ஆம் தேதி முதல் ஜூன் 28ஆம் தேதி வரை நடைபெற்ற வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நிறைவடைந்து வரைவு வாக்காளர் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்காளர் பட்டியலில் வெளிநாட்டினர் பெயர்கள் இடம்பெற்றுள்ளதா என்பது குறித்து அதிகாரிகள் முழுமையான சரிபார்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக கூறினார். ஒவ்வொரு வாக்காளர்களின் வீடுகளுக்கும் நேரடியாக சென்று வாக்காளர்களின் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். 3வது கட்டமாக 16 மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை மிசோரம் 100% பணிகளை நிறைவு செய்துள்ள முதல் மாநிலமாக திகழ்கிறது என்று அவர் மேலும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வர்த்தக வங்கிகளை காட்டிலும் கூட்டுறவு வங்கிகள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகாராஷ்டிர மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், அம்மாநிலத்தில் 2 லட்சத்துக்கும் அதிகமான கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வருவதாகவும், நாட்டிலேயே பெருமளவிலான கூட்டுறவு சங்கங்கள் நிறைந்த மாநிலமாக மகாராஷ்டிரா திகழ்வதாகவும் திரு பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். நாகாலாந்து மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு வேளாண் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அம்மாநில முதலமைச்சர் திரு நெஃப்யூரியோ தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் மேம்பாட்டு நிதியிலிருந்து 35 டிராக்டர் மற்றும் 6 பயன்பாட்டு வாகனங்களை அம்மாநில விவசாயிகளுக்கு வழங்கி பேசினார். அம்மாநிலத்தின் மண்வளத்தை விவசாயிகள் பயன்படுத்திக் கொண்டு வேளாண் விளைபொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்க முன்வர வேண்டும் என்று முதலமைச்சர் திரு நெஃப்யூரியோ கேட்டுக் கொண்டுள்ளார். ஆஸ்திரேலியாவின் மிக முக்கிய பொருளாதார நட்பு நாடாக இந்தியா திகழ்கிறது என்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உலகின் 4வது மிகப்பெரிய பொருளாதார நாடாகவும் விரைவான பொருளாதார வளர்ச்சி கொண்ட நாடாகவும் இந்தியா உருவெடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு, பொருளாதார மற்றும் கலாச்சார துறைகளில் வலுவான ஒத்துழைப்பு இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி, ஸ்திரத்தன்மை, வளம் ஆகியவற்றை உறுதி செய்வதில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படும் என்று திரு ஆண்டனி அல்பனீஸ் கூறியுள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குஜராத், ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. மத்திய பிரதேசம், கர்நாடகா, ராஜஸ்தான், தெலங்கானா மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக

0: வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஹிமாச்சல பிரதேசம் மற்றும் தென் மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கேரளத்தில் உள்ள 14 மாவட்டங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து கேரளம் லட்சத்தீவு கடற்பகுதிகளில் அலைகளின் சீற்றம் அதிகரிக்கக்கூடும் என்பதால் அப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மகாராஷ்டிர மாநிலம் மும்பை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக அம்மாநில மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக மும்பை, தானே, பால்கர் ஆகிய பகுதிகளில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாயாலி வாணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்வாஸ்திகா தனிஷா கொட்டேச்சா இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் அங்குர் பட்டாச்சார்ஜி ஸ்வாஸ்திகா கோஷ் இணையும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம், 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பாவ்னா தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஹர்விந்தர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் காம்பவுண்ட் பிரிவில் சீதல் தேவியும், மகளிர் ஒற்றையர் பிரிவில் பூஜா ஜெயச்சனும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 3 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனநாயக நடைமுறைகள் மீது இந்தியாவும் அமெரிக்காவும் வலுவான நம்பிக்கை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில்நுட்பத் துறையில் தற்சார்பு நிலையை எட்டுவதற்கான நடவடிக்கைகள் புதிய உச்சத்தை எட்ட உதவிடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டில் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சயாலி வாணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: சந்த தமிழ் சேந்திரம் உபரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 7:25.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இனிது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை, தொடர்புக்கு 9487726251.
3: Students, listen carefully.
4: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
5: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
6: ஜூலை 5 ஞாயிற்றுக்கிழமை மாலை உழவர் தின விவசாயிகள் மாநாடு தர்மபுரி ராஜாபேட்டையில் நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது SA சின்னசாமி டிரேடர்ஸ், தர்மபுரி.
7: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
8: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
9: கோபி சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி. 30 கால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம், வெள்ளி, வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
10: ஆரோக்கிய வாழ்விற்கு எலும்பு முறிவு

0: நிபுணர் டாக்டர் நரேஷ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
1: ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சொல்யூஷன்ஸ் வந்துட்டு சிமிலராக தான் இருக்கும். திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக உங்கள் பொசிஷனை சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படிங்கிறது ஒரு பேசிக் அட்வைஸ். இன்னொன்று வந்துட்டு ஒரே இடத்துல உட்காந்துடக்கூடாது. ஒரு 45 minutes to 1 hour நீங்கள் கொஞ்சம் நடக்கணும், கொஞ்சம் கை காலை அசைக்கிறது, குனிஞ்சு நிமிடுறது, கழுத்து ரொட்டேட் பண்ணுறது, இந்த பயிற்சி பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அடிப்படை. எந்த வீட்டில் நிறைய நேரம் ஒர்க் பண்ணாலும் சரி, ட்ராவல் பண்ணும்போதும் சரி, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போதும் சரி. இதை தவிர உங்களுடைய ஆஃபீஸ் ஒர்க் வந்து ரொம்ப நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஒரு ஹைட் அட்ஜஸ்டபிள் சேர் யூஸ் பண்ணுறது முக்கியம். இன்னொன்று ஒரு சின்ன ஸ்டூல் வச்சுட்டு கால் அது மேலே எலிவேட் பண்ணி வைக்கிறது நல்லது. கால் பாதத்தை வந்து அசைச்சிட்டே இருக்கிறது நல்லது. இதெல்லாம் என்ன பண்ணுன்னா நல்லா பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கால் வீக்கம் வராது, கால் மரத்து போகிறது இருக்காது. நம்ம நம்மளுடைய ஃபுட்டு மூலயமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, பை அண்ட் லார்ஜ் நம்மளுடைய சவுத் இந்தியன் டயட் வந்துட்டு கார்போஹைட்ரேட் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரு டயட். அது அரிசி பேஸ் பண்ண டயட். ஸோ இட்லியாக இருக்கட்டும், தோசையாக இருக்கட்டும், உப்மா எதுவானாலும் இருக்கட்டும், ப்ரைமரி ஃபுட் வந்துட்டு ரைஸ் பேஸ்டு ஃபுட் ஆகிடுச்சு, சரிங்களா? ஸோ அதனால் அதனுடைய போர்ஷனை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதே போர்ஷன் வந்துட்டு சம் கைண்ட் ஆஃப் ப்ரோட்டீன், வெஜிடேரியன் சோர்ஸஸாக இருக்கட்டும் இல்லை நான் வெஜிடேரியன் சோர்ஸஸாக இருக்கட்டும், ஆன் அ டே டு டே பேசிஸ். இது வந்து நான் வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடுவேன் அப்படின்னு கிடையாது. ஃப்ரைட் ஃபுட் ஷுட் பி அவாய்டட், ப்ரோட்டீன் இன்டேக் ஷுட் பி இன்க்ரீஸ்ட். ஓல்டு பீப்புளுக்குமே வந்துட்டு 2 to 3 liters ஆஃப் வாட்டர் வந்துட்டு அவசியமானது. 2 to 3 liters ஆஃப் வாட்டர் வந்துட்டு மினிமம். அதுவும் நம்ம சிட்டியோடைய கிளைமேட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 3 liters ஆஃப் வாட்டர் கட்டாயம் தேவை. ஸோ விட்டமின் டி உடைய மெயின் பர்பஸ் என்னென்னா நம்ம போன் ஸ்ட்ரெங்க்த்துக்கும் மசில் ஸ்ட்ரெங்க்த்துக்கும் விட்டமின் டி ரொம்ப ரொம்ப அவசியமானது. இப்போ லாஸ்ட் ஒரு 10 years பார்த்தீங்கன்னா விட்டமின் டி பற்றியான அவேர்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. எல்லாருமே அவங்களாவே செக் பண்ணிட்டு வந்து கூட காமிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ அதனுடைய குறைபாடுனால உடம்பு ரொம்ப சோர்வாகிறது, ஈஸி ஃபெட்டிகபிலிட்டின்னு சொல்லுவோம். கொஞ்ச நேரம் வேலை செஞ்சாலே டயர்டாயிடுறது, போய் உட்காந்துக்கணும்னு தோன்றுறது, உடம்பு வந்து ஒரு மாதிரி அசதியாகவே இருக்கிறது, இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கும். இந்த விட்டமின் டி கிடைக்கிறதுல இருக்கிற மெயின் ப்ராப்ளம் என்னென்னா அதனுடைய ஒன்லி மெயின் சோர்ஸ் வந்துட்டு சன்லைட் தான். அதுவும் சன்லைட் வந்துட்டு நல்ல வெயில் படணும். ஸோ அந்த வெயிலுமே வந்து ஒரு நாளைக்கு ஒரு 40 minutes படணும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் 40 minutes தான் கட்டாயம் போய் உக்காரணும் அப்படின்ட்டு இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 minutes நல்லா உங்கள் ஸ்கின் மேலே சன்லைட் படுற மாதிரி. அந்த நேரத்தில் போய் எக்ஸசைஸ் பண்ணணும்ட்டு இல்லை, ஒரு மாடியிலையோ இல்லை பால்கனிலையோ எங்கே நல்லா டைரக்ட் சன்லைட் வருதோ அந்த இடத்துல ஸ்கின் மேலே சன்லைட் படுற மாதிரி சேர் போட்டு உட்காந்துருந்தா கூட போதும். முதுகு மேலே இல்லை கால்கள் மேலே கழுத்து மேலெலாம் சன்லைட் படுற மாதிரி உட்காந்துருந்தா போதும். 40 minutes தான் ரெக்கமெண்டட், அட்லீஸ்ட் ஒரு 20 minutes. அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு வீக்கெண்ட்ஸில் இன்னும் நிறைய நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இது ஒரு பார்த்தீங்கன்னா இன்வேரியபிளி எல்லாருமே கேட்குற ஒரு கேள்வி. ஏன்னா எல்லோரும் நம்ம நினைக்கிறது என்னென்னா காலையில் ஏர்லி மார்னிங் சன்லைட் வந்துட்டு இட் இஸ் குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு, ஏர்லி மார்னிங் சன்லைட் வந்துட்டு இட் இஸ் டெஃபினெட்லி குட் ஃபார் ஹெல்த் ஃபார் அதர் ரீசன்ஸ். பட் விட்டமின் டி பொறுத்த வரைக்கும் நல்ல வெயில் இருக்கணும். ஸோ 9 AM to 3 PM காலையில் 9 மணிலேருந்து மதியம் 3 மணிக்குள்ளே இருக்கிற சன்லைட் தான் வந்து பெஸ்ட் டு கெட் விட்டமின் டி. அந்த டைமில் தான் அல்ட்ரா வயலட் பி ரேஸ், அந்த பி ரேஸ் வர்றது வந்துட்டு நல்ல வெயிலில் தான். ஸோ அது நம்ம மேலே பட்டால் தான் நம்ம உடம்பு வந்து விட்டமின் டி உற்பத்தி பண்ண முடியும்.
0: இதுவரை எலும்பு முறிவு சிகிச்சை நிபுணர் டாக்டர் நரேஷ் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே கேட்டீர்கள்.

வணக்கம் வணக்கம் அன்பினியர்களே, இதை எடுத்துக்கும் இசை உலகம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்னைக்கு சிக்கலாம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சார். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை மக்கள் மனம் கவர்ந்த ஹீராஸ் நிறுவனம். தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நாலு இட்லி ஒரே ஒரு கொஞ்சம் கறி குழம்பு சாப்பிடறதுக்கோசரம் காலைல 6:30 எந்திருப்பி அனுப்பிச்சு கறி கடையில வெயிட் பண்ண வச்சு என்ன சாப்பிட வச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. நம்ம எஃப்எம் கேட்டுட்டு இன்னைக்காவது கொஞ்ச நேரம் சேர்ந்து தூங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஃப்எம் சைட்லயே கேட்டுன்னு தூங்கிட்டு இருக்கீங்க இல்லையா? சீக்கிரமா இருந்துச்சு.

டைம் கரெக்டாக 7:32. இன்றைக்கி ரொம்ப அழகான பாடல்கள் ரெட்ரோ சாங் தான் காத்துட்ருக்கு. இன்றைக்கி வரக்கூடிய பாடல்கள் எல்லாமே கே பாக்யராஜ் அவர்களுடைய கம்போசிஷனில், அவர் இசையமைத்த பாடல் வரிகள் தான் பாடல்கள் தான் இன்றைக்கி கேட்க போகிறோம் சந்தோஷ சார் இல்லை. ஸோ அவங்களுக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரியான ஒரு பாடல் நிகழ்ச்சியும் கூட. எப்பவுமே ஒரு சந்தோஷ சாரில் ஒரு பொது அறிவு கேள்வி கேட்போம் இல்லையா. இன்றைக்கான சந்தோஷ சாருக்கான பொது அறிவு கேள்வி, இந்திய அணிக்காக சர்வதேச கிரிக்கெட்டில் அறிமுகமான இளம் வயது வீரர் என்ற சாதனை படைத்த இந்திய வீரரின் பெயர் என்ன? எனக்கு தெரியுங்க, அவர் தாங்க சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னா. ஸோ அவரையும் பீட் பண்ணி ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் யாருன்னு கேட்குறோம். இதுக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களே உங்களுக்கு ஒரு சபாஸ் போட்டுக்கோங்க. தெரியலாம் நிகழ்ச்சியோட கடைசியில் நானே சொல்கிறேன். நிகழ்ச்சியின் முதல் பாடல் காவடி சிந்து என்ற திரைப்படத்திற்காக கே பாக்யராஜோட இசையில் வாலியின் பாடல் வரிகளுக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல்.

0: சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
2: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
1: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
3: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
4: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
3: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
4: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
3: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
4: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
3: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
5: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
7: ரீங்காரமிடம் ரிதம்ஸ், தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது ஸ்பெஷலாக அதாவது ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நேற்று வினாத்தால் 1 நடைபெற்றது. இன்னைக்கு பேப்பர் 2, அதாவது பார்த்தீங்கன்னா டேட் பேப்பர் 2, ஸ்பெஷல் டேட்டுன்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இன்னைக்கு ஸ்பெஷல் டேட் எக்ஸாமினேஷன் நடக்க இருக்கு. இன்னைக்கு எக்ஸாம் எழுதக்கூடிய ஆசிரியர்கள், ஆல்ரெடி பணிபுரிந்திருக்கக்கூடிய சிறப்பு ஆசிரியர்களும் இந்த தேர்வு எழுதுறாங்க. மேலும் சிறக்க இந்த பணியில் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த தேர்வில் வெற்றி பெற்று மேலும் சிறக்க நம்ம தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சார்பாக வாழ்த்துக்கள்.
8: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
9: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
10: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் BE சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
7: சந்தோஷ சாரின் அடுத்த பாடல் இது நம்ம ஆளு என்ற திரைப்படத்திற்காக கே பாக்யராஜின் இசையில் புலமை பத்தினியின் பாடல். இவர்களுக்கு SP பாலசுப்ரமணியம், KS சித்ரா இணைந்து பாடிய பாடல். ஸ்டேடியம் இது 102.5 அண்ட் ஏற்காடு பண்பலை 103.7.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கு.

0: உங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
2: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தர்மபுரி. தொடர்புக்கு 9626558383.
0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இதே நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. 7:48 கேட்டு ரசித்துக்கிட்டு இருக்கோம் சந்தோஷ சாரல். இன்றைய சந்தோஷ சாரல் கே பாக்யராஜுடைய இசையில் அமைந்த பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். பல்வேறு பரிணாமங்கள், பல்வேறு பன்முகத்தன்மை கொண்ட கே பாக்யராஜ் அவர்கள் பாரதி ராஜா இமயம் டைரக்டர் இமயம், அதாவது இயக்குனர் இமயம் பாரதி ராஜா கிட்ட 16 வயது நிலை திரைப்படத்திலிருந்தே வந்து பாத்தீங்கன்னா இந்த திரைத்துறையில அறிமுகமாயிருக்காரு. அசிஸ்டன்ட் டைரக்டரா அறிமுகமாயிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆக்டர், டைரக்டர், எழுத்தாளர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர் சொல்லிட்டு பல திறமைகளை உள்ளடக்கியவர் கே பாக்யராஜ் அவர்கள். திரைக்கதை மன்னன், த குட் ஸ்கிரீன் பிளே பண்றதுல ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரன்னு சொல்லலாம். முருங்கைக்காய் மன்னன் கூட சொல்லுவாங்க. இப்போ ஒழிக்கக்கூடிய பாடல் என்னோட எனக்கு ரொம்ப பிடித்த பாடலும் கூட. என்னுடைய அண்ணனுக்கும் இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அவருக்காக இந்த பாடல் டெடிகேட் பண்ணிடலாம். ஆர்ஆர்ஓ ஆரிரரோ என்ற திரைப்படத்திற்காக கே பாக்யராஜோட சில மாலியின் பாடல் வரிகளுக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகையும் வாங்கப்படும். மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல், பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: Students, listen carefully.
2: Salem la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasth petra college. Students ku campus interview offer na besta sollikide polam.
3: Admission nadaiperugirathu Vaishya kalluri Ayodhya Pattinam Salem.
4: Mani maada kuyile nee konjam nillu.
5: Hey kadin tata.
6: நிகழ்ச்சி நிறைய பாடல் ஞானப்புலம் என்ற திரைப்படத்துக்காக கே பாக்யராஜ் அவர்களுடைய சிலப்பா விஜய் அவர்களின் பாடல் இவர்களுக்கு எஸ் பி பாலசுப்ரமணியம் இணைந்து பாடிய பாடல்.

0: என்னடி இன்னும் மௌனம் மௌனம் கிளியே கிளியே
1: ஒரு ஜி கே குவிஷன் கேட்டிருந்தா, இந்திய அணிக்காக சர்வதேச கிரிக்கெட்டில் அறிமுகமான இளம் வயது வீரர் என்ற சாதனை படைத்த வீரரின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். வைபவ் சூரியவன்சி அப்படிங்கிறது தான் சரியான பதில். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர் 16 வயசு 205 நாட்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. இவர் 15 வருஷம் 99 நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அணியில் இடம் பிடிச்சு பெரும் சாதனையை பண்ணியிருக்காரு. வைபவ் சூரியவன்சி அவர்கள் தான் இந்த சாதனையை புரிந்திருக்கிறார்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: இதுவரை கேட்டு ரசித்தோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சார். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, மக்கள் மனம் கவர்ந்த ஹீராஸ் நிறுவனம். தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நிலையத்தில் நேரம் காலை 8:01. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம்.
4: தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
5: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
4: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிரங்கை சேதுபதி அவர்கள்.
6: இன்று ஜூலை 5, இந்திய தேசத்தின் மகத்தான வழக்கறிஞர்களுள் ஒருவர் சித்தரஞ்சன் தாஸ். அண்ணல் காந்தியடிகளின் போராட்டத்திற்கு உதவிய அற்புதமான

0: வழக்கறிஞர் மட்டுமல்ல, சிறந்த தேசபக்தர். தேசபக்தர் மட்டுமல்ல, தேசத்திற்கு நிகராக இந்த தேசத்தில் வாழ்கிற மக்களையும் ஏழைகளையும் நேசித்தவர், அவர்களுக்கு உதவியவர். அதன் பொருட்டு தன்னையும் கடந்த நிலையில் செலவு செய்வதற்கு அஞ்சாதவர். அந்த வகையில் கடன்பட்டிருக்கக்கூடிய நிலைக்கு அவர் ஆளானார். அவருக்கு கடன் கொடுத்த ஒருவர் தான் கொடுத்த 50,000 ரூபாயை திருப்பி வாங்குவதற்காக வந்து காத்து கொண்டிருந்தார். கடனை வசூலிக்க வந்த சித்தரஞ்சனதாசினுடைய நண்பர் சௌகாரே வாசலில் இன்று தான் வந்திருக்கக்கூடிய தகவலை சித்தரஞ்சதாசினுடைய உதவியாளரிடத்திலே தகவல் சொல்லி அனுப்பினார். அப்போது அவர் சொன்ன பதில், மிக முக்கியமான பணியில் அவர் ஈடுபட்டிருக்கிறார், எனவே பிறகு வந்து சந்திக்கலாம் என்று உதவியாளர் தன்னுடைய வழக்கறிஞர் சொன்னதாக வந்து சொன்னார். சௌகாருக்கு சந்தேகம் வந்துவிட்டது. கடன் தொகையை திருப்பி தர வசதி இல்லாத நிலையில் எதற்காகவோ ஒரு சால்ஜாப்பு போல இதனை சொல்லுகிறாரோ என்று நினைத்து விட்டார். எதற்கும் காத்திருந்து பார்த்து விடுவோம் என்று பணம் கொடுத்தவர் பொறுத்திருந்தார். கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் இவரோடு தொடர்புடைய இன்னொரு பணக்காரர் சித்தரஞ்சன் தாசிடம், வழக்கறிஞர் பணிக்காக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பணக்காரர், ஒரு வழக்கு தொடர்வதற்காக அந்த இடத்திற்கு வந்தார். அவரோடு பேசிக் கொண்டிருக்கிற நிலையில் இந்த பணக்காரரும் சித்தரஞ்சதாசினுடைய உதவியாளரிடத்திலே தகவல் சொல்லி அனுப்பினார். அதற்கும் அதே பதில் தான் வந்தது. இப்பொழுது சந்திப்பதற்கு அவகாசம் இல்லை, மிக முக்கியமான பணியில் ஈடுபட்டிருக்கிறார் என்று. வந்திருக்கிறவருக்கு பதற்றம். நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய வழக்கு சாதாரணமானது இல்லை, இன்றே ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும். வேண்டுமானால் 50,000 ரூபாய் தருகிறேன், உடனடியாக சந்திப்பதற்கு அனுமதி வாங்கி தாருங்கள் என்று அவர் தகவலை சொல்லி அனுப்பினார். அதனை உள்ளே சென்று சொல்லிவிட்டு வந்திருக்கக்கூடிய உதவியாளர் வந்து தந்த பதில் மீண்டும் அதே மறுப்புத்தான். பணக்காரர் இன்னும் பரபரப்பானார். 1,00,000 ரூபாய் வரையில் நான் கொடுப்பதற்கு தயார், தயவு செய்து எப்படியாவது அவரை வழக்கை ஏற்றுக்கொள்ளும்படி சொல்லுங்கள் என்று பதறினார். மீண்டும் உதவியாளர் உள்ளே சென்று திரும்பி வந்தார். இப்பொழுதும் அவர் தந்த பதில் அதே மறுப்புத்தான். வந்த பணக்காரர் கவலையின் உச்சத்திற்கு போய்விட்டார். இனிமேல் நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை, ஆனால் இந்த வழக்கை நடத்தியே தீர வேண்டும். ஒன்று செய்வதற்கு அவரிடத்தில் உதவி கேளுங்கள், நான் வேறு ஒரு வழக்கறிஞரை கூட ஏற்பாடு செய்து விடுகிறேன். அப்பொழுது அந்த வழக்கறிஞருக்குரிய யோசனையாவது இவர் சொல்ல வேண்டும், அப்படி சொல்வதற்கு சம்மதிப்பாரே, ஆனால் அவர் கேட்கிற தொகையை கூட நான் இப்பொழுதே கொடுத்து விடுகிறேன் என்று பரபரப்போடு சொன்னார். மீண்டும் உதவியாளர் உள்ளே போனார். இப்பொழுது உள்ளே புகுந்த உதவியாளர் வெளியே வரவில்லை. அதற்கு பதிலாக சித்தரஞ்சதாசினுடைய குரல் உள்ளே இருந்து ஓங்கி ஒலித்தது. அவர் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சரி, இப்போது எவரையும் சந்திப்பதற்கு என்னால் முடியாது, காரணம் நான் மிக முக்கியமான பணியில் இருக்கிறேன் என்று உரத்து ஒலித்தார். அது என்ன பணி என்று இருவரும் மிகுந்த ஏக்கத்தோடும் வியப்போடும் கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில் சித்தரஞ்சதாசன் சொன்னார், காங்கிரஸ் மகாசபைக்கு வேண்டிய ஒரு முக்கியமான அறிக்கையை தயாரித்துக் கொண்டிருக்கிறேன். தொழிலோ பணமோ எனக்கு முக்கியமில்லை, இந்த தேச சேவைக்கு முன்பாக எனக்கு இவையெல்லாம் மிகவும் துச்சமானது என்று உச்ச குரலில் அவர் முழங்கிய போது பணக்காரர்கள் இருவரும் மனம் மாறிவிட்டார்கள். வந்திருக்கக்கூடிய பணக்காரரில் முன்னவராக இருக்கக்கூடிய சௌகார் கடனாக கொடுத்திருந்த 50,000 ரூபாயும் திரும்ப பெற்றுக் கொண்டு விட்டதாக ஒரு ரசீதை எழுதி அந்த மேஜையிலே வைத்துவிட்டு மிகுந்த மன திருப்தியோடு அந்த இடத்திலிருந்து விடைபெற்றுக் கொண்டார். நண்பர்களே, நடந்த வரலாற்றில் உயர்ந்தவர் யார் என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது பணத்தையும் நெருக்கடியும் உதறிவிட்டு விட்டு நாட்டிற்காக உழைப்பதுதான் நல்லது என்கிற பண்பை இந்த 3 மனிதர்களின் வரலாறும் நமக்கு முன்னெடுத்து சொல்லுகிறது என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது இன்றைக்கு நாடு போய்கொண்டிருக்கும் திசையில் நாம் எந்த நிலை நோக்கி நகர வேண்டும் என்கின்ற ஒன்றை அன்று என்று இந்த சம்பவம் நினைவுபடுத்தி காட்டுகிறது இல்லையா?
1: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.

வணக்கம் வணக்கம் அன்பனே. இதையடுத்து கமிசை வழக்கம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

நேயர்கள் இனி கேட்கலாம் உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புது புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். பொன்னியின் புதுப்புடன் நிகழ்ச்சியில் அறிமுக நேர்களோடு பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

பொன்னியின் புதுப்புடன் நிகழ்ச்சியில் அறிமுக நேர்களை மட்டும் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-42-24-40 மற்றும் 24-40-31. வாட்ஸ்அப் வழியும் நீங்க அறிமுகமாகலாம். 043-42-24-40 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல், இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை டைப் செய்து அனுப்பி வையுங்கள். அறிமுக நேர்கள் மட்டும்

நிகழ்ச்சியில் முதலாவதாக சரவணன் தர்மபுரியிலிருந்து அறிமுகமாகிறாரு. அவர் ஒரு பாடலும் கேட்டிருக்காரு டான் திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்திரோட சீல.

0: வன்பலை 102.5, ஏற்காடு வன்பலை 103.7. நல்ல வேலை இன்றைக்கி சண்டேன்னு சொன்னீங்க. நான் பாட்டுக்கு காலையிலேருந்து எழுந்திரிச்சிட்டு எஃப்எம் கேட்டுகிட்டே அப்படியே ரெடியாக ஆஃபீஸ் போயிருப்பேன், இல்லை ஸ்கூல் போயிருப்பேன், காலேஜ் போயிருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் என்னைய மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அவ்வளோ தொழில் பக்தி, அவ்வளோ படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கும் நிறைய பேர்லாம் ரெடியாகி ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு காலையிலே ரெடியாக உட்காந்துருப்பீங்க என்னைய மாதிரிலாம். ஸோ நானும் சம்டைம்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அறிமுகமாகும் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். நலம்பட்டி புதூரா தானே? வருது உங்க ஊர் எந்த பஸ் நம்பர் வருது? வருதா? எந்த பஸ்ஸும் வரலையா? உங்க ஊருக்கு போறது எந்த பஸ்ல போறது? என்ன நம்பர்? 5 நம்பரா? அப்படியா? சரி சரி சரி, இல்லை சும்மா கேட்டுக்கிட்டேன். வெங்கடேஷன் வந்தா ஏதாவது சும்மா சாப்பிட்டு வருவோம் இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறதுனால அப்படின்னு. கண்டிப்பா நீ சொன்ன நம்பர் பஸ் நம்பர் வச்சு கரெக்டா வந்துடுறேன் பாருங்க. சரி சரி, ஓகே. என்ன பண்றீங்க வெங்கடேஷன்? நன்றி. வெங்கடேஷனுக்காக ரொம்ப அழகான ஒரு பாடல், சூப்பரான ஒரு பாடல், கருப்பு திரைப்படத்திற்காக ரொம்ப செம்மையாக ஒரு பீட்டான ஒரு பாடல். சண்டே அதமாக கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில்
1: BA தமிழ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மைக்ரோபயாலஜி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் BCOM BCOM CA BCA BBA MCOM MSc மைக்ரோபயாலஜி BEd MEd என நிறைய கோர்சஸ் இருக்கு.
0: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி சேலம்.
1: கான்டாக்ட் 9524936156.
2: ரிங்காரமிடம் ரிதம்ஸ் தர்ம.

0: கருப்பு திரைப்படத்திற்காக சாய் அபயங்கரோட மியூசிக்ல சாய் அபயங்கர் கானா முத்து பாடிய பாடல்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

பேசலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-42-44-40-30 மற்றும் 24-40-31. நம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
2: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
3: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: சண்டே எதுமா டமால் டுமில் அப்படியே வெடிச்சிட்டு இருக்குது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக அறிமுகமாகும் நேயர், வணக்கம்.
7: வணக்கம் ஐயா.
6: யார் இங்கிருந்து பேசுறீங்க ஐயா? எங்க இருந்து பேசுறீங்க?
7: ராமபிரான்.
6: ராமபிரான் எங்க மேல இருந்து? ஓ, கடவுளே வந்துட்டீங்களா? வாங்க கடவுளே, எப்படி இருக்கீங்க? கொடுங்க, டக்குன்னு கொடுங்க, வரத்தை கொடுங்க. ஏன் இவ்வளவு டிலே பண்றீங்க?
7: என்ன
6: பண்றீங்க?
7: கை கால் தூக்கி இருக்கீங்களா?
6: ஆமா.
7: அதுக்கெல்லாம் இலவசமாவே போ.

0: ஓ அப்படியா சரி. இந்த ரொம்ப நிறைய பேசுறாங்களே, அதை பேசாம கொஞ்சம் கம்மி பண்றதுக்கு ஏதாவது மந்திரம் இருக்கா?
1: ஆமா சார்,
0: இல்ல நான் கேக்குறது அதிகமா பேசுறாங்களே அவங்கள நிப்பாடுறதுக்கு ஏதாவது மந்திரம் இருக்கா? சரி ஓகே, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? ராமபிரான்கிட்டே பேசியாச்சு, அவர் பாட்டு ஒன்று அவருக்காக டெடிகேட் பண்ணி நம்மளே கொடுத்துலாம். ஜெயம் திரைப்படத்திற்காக ஆர்பி பட்நாயக், ஹரிணி, மாணிக்க விநாயகம் இணைந்து பாடிய பாடல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாட்டு. சுஜாதா நீங்கள் கொலுசு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக் ஏ போ போ அப்படின்லாம் வரும் இல்லையா? ஸோ அந்த படம் ஜெயம் திரைப்படத்துலேருந்து ரொம்ப அழகான ஒரு பாட்டில் வந்துட்டே இருக்குது.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
3: நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிய பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
4: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
6: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
5: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
6: என்றும் இனி என்றென்றும்
5: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
6: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
5: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
6: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
5: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
6: என்றும் இனி என்றென்றும்
5: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
6: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
5: தருமபுரி.
4: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
7: வணக்கம். நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை கெழிலுலகம். இந்த பாட்டை கேட்டவுடனே நமக்கு யாருடைய பேர் ஞாபகத்துக்கு வருது என்றால் தமிழ்தாய் வாழ்த்து என்று. இதனை நாம் 1970 முதலாக தமிழ்நாட்டில் மிகச்சிறப்பாக இதை பாடி வருகின்றோம். இந்த பாடலை இயற்றியவர் கேரளாவிலே ஆலப்புழா என்கின்ற ஊரிலே 1855 பெருமாள் பிள்ளை மாடத்தியம்மாள் குமாரராக பிறந்த சுந்தரம் பிள்ளை அவர்கள் இயற்றிய பாடல். மனோன்மணியம் சுந்தரனார் என்று இவருக்கு பெயர். ஒப்புயர்வற்ற ஒரு படைப்பு என்றால் அது மனோன்மணியம் என்கின்ற செய்யுள் நாடகம்தான். த சீக்ரெட் வே என்கின்ற ஒரு ஆங்கில நாடகத்தினுடைய பாதி தழுவல் என்று கூட சொல்லுவார்கள். அதை தமிழில் செய்யுள் வடிவத்தில் செய்த பெருமை இவருக்குத்தான் உண்டு. இவருடைய துணைவியார் பெயர் சிவகாமி அம்மையார். இவர்களுக்கு நடராஜன் என்றொரு மகன் உண்டு. இவர் மனோன்மணியம் நாடகத்தை செய்யுள் வடிவத்திலே வடித்தபோது அதில் வருகின்ற அந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடல்தான் நாம் நம்முடைய தமிழகத்தினுடைய தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக எடுத்து பயன்படுத்தி வருகின்றோம். மனோன்மணியம் நாடகமாக நடிக்கப்பட்டிருக்கிறது, திரைப்படமாக கூட வந்திருக்கிறது. பியூஷ் சின்னப்பா அவர்கள் அதில் கதாநாயகனாக நடித்திருக்கிறார். ஜீவகவழுதி என்கின்ற பாத்திரம் மிகச்சிறப்பான பாத்திரம். இன்றைக்கும் கூட சொல்வதாக இருந்தால் இப்படி தோற்கின் எப்படி வெல்லும் என்றெல்லாம் இன்றைக்கு நாம் பேசி கொண்டிருக்கிறோமே, இந்த வாசகத்தை எழுதியவரே யார் என்று கேட்டால் மனோன்மணியம் சுந்தரனார் தான். இன்னொரு சிறப்பான செய்தியை சொல்வதாக இருந்தால்

0: விவேகானந்தர் அவர்கள் கல்கத்தாவிலிருந்து புறப்பட்டு ஆன்மீக பயணம் வந்தபோது தமிழகத்திற்கு வந்து ராமநாதபுரம் சேதுபதி அவர்களை சந்தித்த பிறகு திருவனந்தபுரம் வருகின்றார். திருவனந்தபுரத்தில் சில நாட்கள் நம்முடைய சுந்தரனாரோடு தங்கியிருக்கிறார். அப்போது அவர் மடியிலே அமர்ந்திருந்த பெருமை எனக்கு கிடைத்தது என்று அவருடைய மகனாகிய நடராசனார் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். விவேகானந்தர் அவர்கள் வேதாந்த பிரிவைச் சேர்ந்தவர். இவர் சித்தாந்த பிரிவைச் சேர்ந்தவர். சைவ சித்தாந்தம் என்கின்ற அந்த பிரிவைச் சேர்ந்தவர் மனோன்மணியம் சுந்தரனார். இரண்டு பேருக்கும் இடையிலே தொடர்ந்து வாக்குவாதங்கள் நடந்து கொண்டே இருக்குமாம். பிறகு அமெரிக்காவுக்கு செல்கிறார் விவேகானந்தர். 1893 அங்கு சென்று உரையாற்றுகின்றார். அப்படி உரையாற்றுகின்ற காலத்தில் அவர் உரையாற்றிய பிறகு கடிதம் ஒன்று எழுதுகிறார். அந்த கடிதத்தில் சுந்தரனார் அவர்களுக்கு அந்த கடிதத்தில் எப்படி எழுதுகிறார் என்றால், இன்னும் சில காலங்கள் நான் உங்களோடு இருந்திருப்பேனே, ஆனால் இன்னும் அரிய செய்திகளை உங்களிடத்தில் நான் கலந்துரையாடி இருப்பேன், இந்த மக்களுக்கும் சொல்லியிருப்பேன் என்று அவர் எழுதுகிறார் என்று சொன்னால் சுந்தரனாருடைய பெருமையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தகைய பெரும் மிகுந்த அவர் இந்த நூலை வெளியிட்ட காலம் 1897. இந்த நூல் தான் அவருடைய புகழுக்கெல்லாம் காரணமாக இருந்தது. இவருக்கு குருவாக இருந்தவர் யார் என்று கேட்டால் கோடகநல்லூர் சுந்தரசுவாமிகள். அவருடைய அதித்தானம்தான் அரிமளம் என்கின்ற ஊரில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த கோடகநல்லூர் சுந்தரசுவாமிகள் வாழ்ந்தவர். வாழ்ந்ததோடு மட்டுமில்லாமல் இவருக்கு குருவாகவும் இருந்தவர். அவரை ஒரு பாத்திரமாகவும் தன்னுடைய மனோன்மணியம் நாடகத்திலே அவர் வடித்து காட்டியிருப்பார். இவ்வாறாக தமிழர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில், இலக்கிய வரலாற்றில் மறக்க முடியாத பெருமை யாருக்கு உண்டு என்று சொன்னால் மனோன்மணியம் சுந்தரனார் அவர்களுக்கு உண்டு. 42 வயதுகளே வாழ்ந்த இவர் 855 பிறந்து 1897 மறைந்து விட்டாலும் கூட என்றைக்கும் தமிழ் உள்ளளவும் இவருடைய பெயர் நிலைத்து இருந்து கொண்டே இருக்கும். இது உண்மை. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
4: இன்னைக்கே ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் விளக்கும் பொன்னியின் புதுப்புழல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வாழ்க்கின் பனியன்சன் பிரீஃப்ஸ்.
1: Students, listen carefully.
2: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான், நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
3: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மேச்சேரி தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
2: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த

0: ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின்படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
1: The Kaveri Paramedical Campus, Mecheri, Salem. மேலும் விவரங்களுக்கு 9524936156.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க். உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை டைப் செய்து அனுப்பிவிங்கள். அறிமுக நேர்கள் மட்டும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக அறிமுகமாகும் நடிகர் பிரபா. தருமபுரியிலிருந்து பிரபா அறிமுகமாகறாங்க. பழைய தருமபுரின்னு போட்டிருக்காங்க, ஷார்ட்டா பிரபான்னு போட்டிருக்காங்க, ஃபுல் நேமே பிரபா தானா? உங்களை அன்போடு வரவேற்கிறது தருமபுரி பண்பலை 102.7. அவங்க ஒரு நல்ல பாட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹேம்சங்கர் ராஜாவோட சில வலிமை திரைப்படத்திற்காக ஒரு அழகான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு பிரபா உங்களுக்காக.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: மேலும்
1: விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம். கால் 9965523.

0: Viking Bunions and Briefs.
1: இந்தியாவில் அங்கங்கே நிறைய ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மழை ஆனால் அலர்ட் கொடுத்துருக்காங்க, அதிக மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. என் தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு. ஆனால் இருந்தாலும் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி காவிரி ஆற்றில் நீர்வரத்தானது வினாடிக்கு 150 தான் அங்கே நிறையாக வந்து கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கில் போன இடங்க அது, அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாக வந்துட்டு இருக்கு. வினாடிக்கு 150 கனடியாக நீர்வரத்தானது வந்து கொண்டிருக்கிறது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில்.
2: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: Viking Bunions and Briefs.
1: சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்.
3: முகத்தில் கருமா
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: முகத்தில் கருமா சைபால்
4: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
1: சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
5: அசோக மன்னர் வந்துகிட்டு இருக்கார். அவருடைய ஆலோசகர்கள் எல்லாம் பக்கத்தில் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் எதிரில் ஒரு புத்த பிக்ஷு வர்றார். அசோகர் பார்க்குறார், ஓடி போய் அவர் காலில் விழுந்து வணங்குறார். அசோக மன்னரின் தலை அந்த புத்த துறவியின் பாதத்தில் பட்டுக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த அமைச்சருக்கு இது ரொம்ப சங்கடமாக போச்சு. ரொம்ப வருத்தப்பட்டார். நம்ம அசோக சக்கரவர்த்தி எப்பேற்பட்டவர், அவரோட தலை ஒரு சன்னியாசியின் பாதத்தில் படுறதா அப்படின்னு நினச்சி ரொம்ப கவலைப்பட்டார். அரண்மனைக்கு திரும்பினதும் அமைச்சர் மெதுவாக ஆரம்பித்தார். அரசே,

0: ஏ, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னார். எதுக்குன்னார் மன்னர். அசோக சக்கரவர்த்தியின் தலை, அதாவது அந்த சிரம், ரொம்ப மதிப்புமிக்க ஒன்று. அது வந்து ஒரு சன்னியாசியின் காலில் படலாமா அப்படின்னார். அசோகர் பதில் சொல்லலை, சிரித்தார், போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் அமைச்சரை கூப்பிட்டார். எனக்கு 3 தலைகள் வேணும் அப்படின்னார். சொல்லுங்க, கொண்டுகிட்டு வரேன் அப்படின்னார் அமைச்சர். அசோகர் சொன்னார், முதல்ல எனக்கு தேவையானது ஒரு ஆட்டின் தலை, ரெண்டாவது ஒரு புலியின் தலை, மூன்றாவது ஒரு மனிதனின் தலை. இதுதான் அசோகர் கேட்டது. எங்கே இருந்தாலும் கொண்டு வாங்கன்னார். அமைச்சர் புறப்பட்டார். ஆட்டுத்தலை புலித்தலை கிடச்சிட்டுது. அப்புறமா ஒரு சுடுகாட்டுக்கு போய் ஒரு மனித தலையும் சேகரம் பண்ணிட்டு ராஜா கிட்ட வந்துட்டார். அரசே, உங்கள் ஆணைப்படி 3 தலைகளையும் கொண்டு வந்திருக்கிறேன்னார். அசோகர் பார்த்தார், ரொம்ப நல்லது, இப்போ இது 3ம் எடுத்துக்கிட்டு போய் சந்தையில் விற்றுட்டு வாங்க அப்படின்னார். அமைச்சர் அதுகளை எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போனார். முதல்ல ஆட்டுத்தலை நல்ல விலைக்கு விற்று போச்சு, நல்ல விலை கொடுத்து வாங்கிட்டு போட்டாங்க. அடுத்தபடியாக புலி தலையை ஒருத்தர் வாங்கிட்டார், அதை பாடம் பண்ணி வீட்டில் மாட்டி வைக்கலாமே அப்படின்னு நினச்சி அதையும் வாங்கிட்டு போட்டார். மனித தலையை மட்டும் வாங்கிறதுக்கு யாரும் முன் வரலை. எல்லாரும் அதை பார்த்ததும் பார்த்துட்டு விலகி போக ஆரம்பித்தாங்க. அமைச்சர் திரும்பி வந்தார். அரசே, இந்த தலையை மட்டும் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னார். சரி பரவாயில்ல, இதை வந்து இலவசமாகவே இனாமாகவே யாருக்கிட்டையாவது கொடுத்துட்டு வந்துடுங்க அப்படின்னார். அமைச்சர் மறுபடியும் சந்தைக்கு போனார். இதை இலவசமாக தரேன், இதை வாங்கிக்கோங்க அப்படின்னார். அப்பவும் அதை யாரும் வாங்கிக்கிறதுக்கு தயாராக இல்லை. மறுபடியும் திரும்பி வந்து மன்னர்கிட்ட விவரத்தை சொன்னார். இப்போ மன்னர் சொல்கிறார், அமைச்சரே, உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த தலைக்கு மதிப்பு, ஜீவன் போனதுக்கப்புறம் அதோட மதிப்பும் போயிடுது. அதனால் மதிப்பு இருக்கும் பொழுதே பெரியவர்கள் பாதம் பணிந்து அந்த புனிதத்தை வந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னார். பணிவுங்கிறது வேறு, அடிமைத்தனம்ங்கிறது வேறு. பெரியவர்களை பணிவது நமக்கு பெருமை தரக்கூடிய விஷயம். இதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு எப்போ காலில் விழணும், எப்போ காலில் விழக்கூடாது அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும். ஒரு சாதாரண ஆள் நடந்து வந்துக்கிட்டு இருந்தார். எதிரில் வந்த ஒரு பெரிய மனுஷன் ஓடி போய் அவர் காலில் விழுந்து தன்னுடைய தலையை அவர் பாதத்தில் கொண்டு போய் வச்சார். கொஞ்ச நேரம் கழித்து எழுந்திரிச்சு வந்துட்டார். வந்த பிறகு இவரை கேட்டேன், ஏன் திடீர்னு ஓடி போய் அந்த ஆள் காலில் விழுந்தீங்க அப்படின்னேன். அவர் போட்டிருக்கிறது என்னோட காணாமல் போன செருப்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படி விழுந்தேன் அப்படின்னார்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது. சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால்
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
2: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள் குமாரபாளையம்.
3: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
4: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷன் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: சரி,
2: வாழ்க்கையில எல்லாருக்கும் வழிகள் வரதான் செய்யும். உங்களுடைய அந்த குரல்ல தெரியுது நீங்க எவ்வளவு மன கஷ்டப்பட்டு பேசுறீங்க அப்படின்றது. உங்களுக்காக நிறைய நிகழ்ச்சிகள் நாங்க பண்ணுவோம், சரியா? உங்களுக்கு உறுதுணையா நாங்க எப்பவுமே இருப்போம். நிச்சயமா கடவுளை பிரார்த்திக்கலாம், கண்டிப்பா நல்லாயிடும். என்ன பாட்டு வேணுமா ரேகாக்கு? உங்களுடைய வார்த்தையிலே நிச்சயமா உறுதுணையா இருக்கும். கண்டிப்பா எஃப்எம் உங்களுக்கு ஒரு நல்ல பாட்டு கொடுக்கலாமா ரேகாமா? சரியா, மன தைரியத்தோட இருங்க வாழ்க்கையில, சரியா? சரிங்களா, நல்ல ஒரு அம்மா பாட்டு உங்களுக்காக தரேன், சரியா? நன்றி நன்றி. மாழக்கூடாது, தைரியமா இருக்கணும், நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். சந்தூர்லேருந்து ரேகா மக்காக ரொம்ப அழகான ஒரு பாடல், ராம் திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜாவோட சில கே ஜே யேசுதாஸ் அவர்கள் பாடிய பாடல்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: Viking Bunions and Briefs.
1: நிறைவுபெற்றது இன்றைய பொன்னியின் புதுப்பில் மறுபடியும் உங்களை 10:05 நீங்கள் கேட்டவில் சந்திக்கிறேன்.
2: நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
1: நிலையத்தில் நேரம் காலை 9:00, தர்மபுரி 102.5, ஏற்காடு 103.7 தொடர்ந்து கேட்கலாம்.
3: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
4: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
3: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
5: சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போகும்போது கப்பலில் பயணித்த போது ஹாங்காங் துறைமுகத்தில் கப்பல் நிற்கிறது. ஹாங்காங் துறைமுகத்தில் கடற்கரையிலிருந்து கரையோரத்திலிருந்து படகுகள் கப்பலை நோக்கி வரும். பயணிகளை ஏற்றிச் செல்வதற்கும் பயணிகளது சுமைகளை எடுத்துச் செல்வதற்கும் சரக்குகளை எடுத்துச் செல்வதற்குமாக அந்த படகுகள், நிறைய படகுகள் வரும். அந்த படகுகளை இயக்கிக் கொண்டிருந்தவர்கள் சீன பெண்கள். அவர்கள் முதுகில் குழந்தையை கட்டி கொண்டு அந்த குழந்தை ஊஞ்சலாடி கொண்டே வரும். ஒரு கையில் துடுப்பு, முதுகில் குழந்தைகள் ஊஞ்சல் கட்டி கொண்டு இருக்கின்றார்கள். முதுகில் குழந்தையின் பாரத்தை சுமந்து கொண்டு, இதயத்தில் குடும்பத்தின் பாரத்தை சுமந்து கொண்டு துடுப்பை அவர்கள் வேகமாக இயக்குகிற காட்சியை பார்த்து சுவாமி விவேகானந்தர் கண்களிலே கண்ணீர் வந்தது. சுவாமி விவேகானந்தர் கடிதம் எழுதுகிறார் தாயகத்திற்கு, இங்கு பாருங்கள், ஹாங்காங் துறைமுகத்தில் சீன பெண்கள் கரணம் தப்பினால் மரணம் என்ற நிலையில் தங்கள் பெற்ற குழந்தையை முதுகில் கட்டி போட்டுக்கொண்டு துடுப்பு இயக்குகிற காட்சியை பார்க்கிற போது

0: இந்திய குழந்தை தவழக் கற்றுக்கொள்ளும் முன்பு சீன குழந்தை நீந்த கற்றுக்கொள்கிறது. எவ்வளவு வேகமாக முன்னேறுகிறார்கள் என்பதை தொட்டு காட்டுகிறார். ஜப்பான் தேசத்திற்கு சுவாமிகள் போர்கிறார்கள். சுவாமி விவேகானந்தர் அங்கு ஒரு பொறியாளர், தனிப்பட்ட ஒரு பொறியாளர் வடிவமைத்திருந்த சுரங்கத்தை பார்க்கிறார்கள். சுரங்கம் அதிசயித்து போகிறார்கள், பிரமித்து போகிறார்கள் சுவாமி விவேகானந்தர். உடனே சென்னையில் இருக்கிற தன்னுடைய இளைஞர்களுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். அங்கே நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், என்ன படித்துக் கொண்டிருக்கிறீர்கள், இங்கே பாருங்கள் ஜப்பான் தேசத்தை. அறிவியல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி நம்மை பிரமிக்க வைக்கிறது. ஜப்பான் தேசத்தில் அவர்களது முன்னேற்றத்தைக் கண்டு நான் பிரமித்து போகிறேன். இந்த சுரங்கத்தில் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியைக் கண்டு நான் அதிசயித்து நிற்கிறேன். நீங்கள் என்ன படிக்கிறீர்கள் அங்கே? ஒரு பட்டப்படிப்பை. எதற்காக? ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தில் ஒரு குமாஸ்தா வேலை பார்ப்பதற்கும் அல்லது அங்கிருக்கிற நீதிமன்றங்களில் வழக்கறிஞர் பணிகள் செய்வதற்குமாகத்தான் நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தேச முன்னேற்றத்திற்கு அறிவியல் அடிப்படை தேவை என்பதை நீங்கள் மறந்து விட்டீர்கள் என்று சுவாமி விவேகானந்தர் வருத்தத்தோடு சொல்வார். அதனால்தான் அவர் மேலை நாடுகளுக்கு சென்று வந்த பிறகு சொன்ன செய்தி இதுதான். ஐரோப்பாவில் நான் பல நகரங்களை பார்த்தேன். அங்கு இருக்கிற பல மக்களின் வாய்ப்பு வசதிகளை பார்த்தேன். தாழ்ந்த நிலையில் இருக்கிற நம் மக்களையும் எண்ணி பார்க்கிறேன். தாழ்ந்து கிடக்கிற நம் மக்களை உயர்த்துவதற்கு என்ன வழி நான் என்று நான் ஆய்வு செய்தேன், ஆய்ந்து பார்த்தேன். தாழ்ந்த நிலையில் இருக்கிற நம் மக்களை உயர்த்துவதற்கான ஒரே வழி கல்வி ஒன்றுதான், கல்வி ஒன்றுதான் என்று சொல்வார். தேசம் வளர வேண்டும், அறிவியல் தொழில்நுட்பத்தாலும் கல்வியாலும் வளர வேண்டும் என்ற ஆன்மீக உள்ளம் அது.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவ திரு குற்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.

0: இனிய உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 9:05. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் கேட்கவிருப்பது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ, வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் மீதான சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
2: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: வானிலையில் வசந்தம் இன்று அழகு குட்டி செல்லமாக. உங்க வீட்டு அழகு குட்டி செல்லங்களை பண்பலையோட பேச வைக்கிற நிகழ்ச்சி தான் இது. குழந்தைகள் பேசிடும் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த மழலை குரல்ல அவங்களுக்கு சரியா வார்த்தை கூட திரும்பாது, ஆனா அந்த குரல்ல நமக்கு ஒரு ஆறுதல் சொல்றதா இருக்கட்டும், நமக்கிட்ட வந்து பேசுறதா இருக்கட்டும், அவங்க என்ன செஞ்சாலும் அழகு, அவங்க என்ன சொன்னாலும் அழகு. அப்படி ஒரு அழகான மழலைகள் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அது வந்து பனி மாதிரி நமக்கு போயிடும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டைக்கும் பஞ்சமில்லை, அதே மாதிரி சந்தோஷத்துக்கும் பஞ்சமில்லை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குழந்தைங்க மூலமாக தான் ஆரம்பிக்கும் அந்த சண்டை, ஆனால் அதை முடிச்சு வைக்கிறதா இருக்கட்டும், நம்மளோட கஷ்டங்களை வந்து மறக்க வைக்கிறதா இருக்கட்டும் அந்த குழந்தைங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குழந்தைங்க மனசில் எந்த கள்ளம் கபடமும் இருக்காது, அவங்க சிரிப்பே வந்து அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்கும் நம்ம பார்க்கும்போது. ஏன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அவங்க முகத்தில் பார்க்கக்கூடிய அந்த ஒரு சிரிப்பு நம்ம வந்து கோடி ரூபாய் சம்பாதிச்சதுக்கு சமம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அப்படிப்பட்ட மழலைகள், நம்ம கவலைகளை மறக்க வைக்கக்கூடிய மழலைகள் நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த கஷ்டமும் பெருசாக இல்லைங்க. உங்க வீட்டு அழகு குட்டி செல்லங்களை பண்பலையோட பேச வைக்கலாம். அவங்க திருக்குறள் சொல்லலாம், கதைகள் சொல்லலாம், கவிதைகள், பாடல்கள், இந்த மாதிரி அவங்களோட திறமையை வெளிப்படுத்துற நிகழ்ச்சி தான் இது அழகு குட்டி செல்லம். உங்க வீட்டு அழகு குட்டி செல்லங்களை பண்பலையோட பேச வைக்க நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 0434-42 என்ற முன்னணி பெண்ணோடு, 2444-0030 மற்றும் 9486-81102, 0434-42 என்ற முன்னணி பெண்ணோடு.

2443031 மற்றொரு எண் 9486652025. இந்த எண்கள் அழைத்து உங்கள் வீட்டு அழகு குட்டிச்செல்லங்களை பண்பலோட பேச வைக்கலாம். அவங்களோட திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மேடையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த நிகழ்ச்சியை இணைப்பில் இணையும் முதல் அழகு குட்டிச்செல்லத்தை இணைத்திடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம் வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டு பேசாமல் இருக்கலாமா? நீண்ட மௌனம், அதனால் அவங்களை இணைப்பிலிருந்து துண்டிச்சிடலாம். அழகு குட்டி செல்லங்களில் வந்து அடுத்ததாக நம்ம கூட யார் இணைகிறாங்கன்னு கேட்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம், கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. உங்களோட இணைப்பும் விட்டு விட்டு கேட்குது, சரியான இணைப்பு இருக்கிறது இடத்துக்கு வந்துடலாம். வணக்கம் வணக்கம் சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க? ஒட்டப்பட்டியில இருந்து.

0: வணக்கம், கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. உங்களோட இணைப்பும் விட்டு விட்டு கேட்குது. சரியான இணைப்பு இருக்கிறது இடத்துக்கு வந்துடலாம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க? ஒட்டப்பட்டியில இருந்து பேசுறீங்களா?
1: ஆமா.
0: சரி, உங்க பேர் சொல்லுங்க.
1: நித்ரா.
0: நித்ரா, என்ன கிளாஸ் நித்ரா? 6th படிக்கிறீங்களா? அப்ப ஏதாச்சும் பெரிய பாட்டா தான் இருக்கும். என்ன சொல்ல போறீங்க? தமிழின் இனிமை. எங்க சொல்லுங்க கேப்போம். சரிங்க நித்ரா, ரொம்ப அழகா தமிழின் இனிமை பாடல் பாடினீங்க. ஆனா உங்களோட இணைப்பு தான் கொஞ்சம் விட்டு விட்டு கேட்டுச்சு. அடுத்த முறை நீங்க சரியான இணைப்பு இருக்கிற இடத்துக்கு வந்துருங்க. நன்றி நித்ரா. அடுத்த ஆளு குட்டிச்சலம். வணக்கம் வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? அடுத்த ஆளு குட்டிச்சலம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
2: வணக்கம்
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: ரித்திகா.
0: ரித்திகா, எந்த ஊர் ரித்திகா நீங்க?
2: கொமுத்தும்பட்டி புதூரா?
0: ஆமா ஆமா, கூட பக்கம் சொல்லி கொடுத்தாதான் சொல்லுவீங்களா? அதுக்கும் ஆமாவா? சார் ரித்திகா, சொல்லட்டுமா? நீங்க என்ன, வத்தல் மலை அடிவாரம் பக்கமா தானே இருக்கீங்க? வத்தல் மலைக்குள்ள போயிருக்கீங்களா? போயிருக்கேன்னு சொல்லு, போயிருக்கேன்னு சொல்லு, சொன்னாதான் நீங்க சொல்லுவீங்களா? நீங்க போனீங்களா இல்லையா? நீங்க எங்கிட்ட பேசுங்க, அம்மா கிட்ட அப்புறம் பேசிக்கலாம். போயிருக்கீங்களா? என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அங்க என்னெல்லாம் இருக்கு? பலாப்பழம். சரிங்க, என்ன சொல்ல போறீங்க? பாட்டு எங்க பாடுங்க கேப்போம். பாடுங்க கேப்போம்.
2: மலைப்பாடி பாடல். தன்னானே தன்னானே ஒன்னாம் தான் நாளையிலே வசிச்ச வாய்க்கிழமையிலே வாழிப்பட்டான். மாட்டடிச்சு அள்ளி வந்து மலை போட்ட ஒன்னாலே ஓரலையா காய் எங்கும் காப்பு கட்டி ஒரு பானை பங்களித்து தன்னானே.
0: சூப்பரா பாண்டிங்க ரித்திகா, நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து இதே மாதிரி நம்ம அழக்குட்டி செல்லங்களோட குரல்களில் வந்து பாடல்கள் கதைகள்லாம் கேட்போம். அதற்கு முன்பாக நிகழ்ச்சியில் சிறிய விளம்பர இடைவேளை.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி,
6: தட்ஸ் ரைட்,
5: வசந்தன் கோ. சரி சரி,
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.

நேரம் காலை 9:13 கேட்டு ரசித்திருக்கும். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வானலையில் வசந்தம் இன்று அழகு குட்டி செல்லமாக

0: இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டே. சண்டேனாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயாச்சும் வெளியில் கிளம்புவோம் அப்படின்ட்டு, எங்கேயாச்சும் நம்ம போகணும்ப்பா, ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்ட்டு யோசிப்போம். இன்னும் ஒரு சிலர்லாம் குறிப்பாக அதை என்ன மாதிரி வந்து பெண்கள்லாம் வந்து சண்டே அப்படின்னாலே சரி, வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சு வச்சுருப்போம், மற்ற நாள் தான் நம்ம எங்கேயாச்சும் வேலைக்கு போயிடுறோம், குழந்தைங்களெல்லாம் வந்து சரியாக கவனிக்க முடியறதில்லை, அவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு யோசிப்போம். இந்த சண்டே அப்படின்னாலே நமக்கு ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குடும்பத்தோடு அழகாக ஒன்றா உக்காந்து நம்ம கொஞ்சம் நேரம் பேசுகிறதா இருக்கட்டும், ஒன்றா சாப்பிட்றதா இருக்கட்டும், அவ்வளோ ஒரு இனிமையான நாள் அப்படின்னே இதை சொல்லலாம். இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழகு குட்டி செல்லங்களோட குரல்களில் அழகான வந்து பாடல்களும் கதைகளும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. கேட்டுக்கிட்டே அப்படியே இந்த நாளை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து நம்மோட இனிம் அழகு குட்டி செல்லத்தை இணைத்திடுவோம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம் கேக்குதா?
0: வணக்கம் கேக்குது. நான் உங்க பேரு கேட்டனே, கேக்குதா?
1: அனிஷா.
0: அனிஷாவா?
1: ரணிகா.
0: ரணிகா. ரணிகா. ரணிகான்ற பேருக்கு என்ன அர்த்தம் ரணிகா?
1: தெரியல.
0: ஆனா அழகா இருக்கு ரணிகா.
1: தேங்க்யூ.
0: தேங்க்யூ. இது கூட அழகா இருக்கு. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நீங்க
1: தான்
0: பர்கூர்ல இருந்தா? சரி ரணிகா, சண்டே என்ன ஸ்பெஷல் உங்க வீட்ல?
1: எங்க வீட்லயா? எங்க வீட்ல வந்து
0: வெஜிடபிள் ரைஸ். அதையும் இவ்வளவு சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி ஷையா சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷமா நிகழ்ச்சியில இணைப்பு கிடைச்சிருச்சு பேசிட்டு இருக்கோம்னு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது கூட சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா சொல்றீங்க. சரி என்ன சொல்ல போறீங்க ரணிகா? வெஜிடபிள் ரைஸ் எல்லாம் சாப்பிட்டாச்சா? பாட்டு பாடுறீங்களா? சரி பாடிட்டு போய் சாப்பிடலான் இருக்கீங்களா? சரி பாடுங்க, கேட்டுருவோம். ரணிகாவோட பாடலை கேட்க நாங்க காத்துட்டு இருக்கோம். ரணிகா இணைப்புல இருந்து விடுபட்டாங்க. அடுத்த அழகு குட்டிச்சலம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம்.
2: என் பெயர் ஊதேஜஸ்ரீ.
0: என்ன பேருங்க?
2: என் பெயர் ஊதேஜஸ்ரீ.
0: தேஜஸ்ரீ.
2: பாளையம்புதூர்.
0: சரி, உங்க வானொலி பெட்டியோட ஒலி அளவை குறைச்சிடலாமா? இல்ல வெளியே வந்துருங்க, நம்ம பேசுவோம். நீங்க இங்க பேசுறது தானே அங்கேயே கேட்கும். முளைப்பாரி பாடலா? சரி பாடுங்க, கேட்போம். நன்றி. அள்ளி வந்து அதோட முடிச்சிட்டீங்களா? அதுக்கு மேல அம்மா சொல்லி தரலையா? தேஜஸ்ரீ அழகா முளைப்பாரி பாடல் பாடினீங்க, வாழ்த்துக்கள். நன்றிம்மா. நன்றி. அடுத்த அழகு குட்டிச்செல்லம். வணக்கம்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.

0: வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
1: மாக்கனூர் கிராமத்துல இருந்து வினோதினி பேசுறேன்.
0: வினோதினி, வினோதினி என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? வினோதினி 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. அப்புறமும் பேசுன்னு சொன்னாதான் பேசுவீங்களா? இணைப்புக்கு வந்தாச்சு இல்ல? நமக்கான டைம் கிடைச்சிருச்சு, நம்ம பாடணும் பேசணும் அப்படின்னு. சரியா?
1: ஓகே
0: ஓகே ஓகே. என்ன சொல்ல போறீங்க வினோதினி?
1: இங்கிலீஷ் மெமரி பாயிம்
0: எங்க சொல்லுங்க கேப்போம்.
1: வென்னை வாஸ் பேபி யூ வுட் ஹோல்ட் மீ இன் அவர் ஐ ஃபெல்ட் த லவ் அண்ட் டெண்டர்னஸ் கீப்பிங் சேஃப் ஃப்ரம் ஹார்ம் ஐ வுட் லுக் அப் இன்டு யுவர் ஐஸ் அண்ட் த லவ் ஐ வுட் How did I get so lucky? You were the best chosen for me. There is something special about you. Father seems it was sent to me from some place up above. Our love is everlasting. I just wanted you to know that you are my special hero and I wanted to tell you so. Christina, I am teaching.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க வினோதினி. வாழ்த்துக்கள். நன்றிமா.
1: Thank you.
0: நன்றி நன்றி. நேரம் காலை 9:20. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் மீதான சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தொடர்ந்து நம்ம அழகுக்குட்டி செல்லங்களோட பேசலாம். அதற்கு முன்பாக நிகழ்ச்சியில் விளம்பர இடைவேளை.
2: ஜூலை 5 ஞாயிற்றுக்கிழமை மாலை உழவர் தின விவசாயிகள் மாநாடு தர்மபுரி ராஜாபேட்டையில் நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது SA சின்னசாமி டிரேடர்ஸ், தர்மபுரி.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின.
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
6: சரி சரி சரி சரி சரி சரி,
7: தட்ஸ் ரைட்,
6: வசந்தன் கோ. சரி சரி, வசந்தன்.
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: தட்ஸ் ரைட்.
9: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி. சரி
3: சரி சரி சரி சரி சரி சரி
4: தட்ஸ் ரைட்
3: வசந்த் அண்ட் கோ சரி சரி வசந்த்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
4: தட்ஸ் ரைட்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில்
2: BA தமிழ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BCOM, BCOM CA, BCA, BBA, MCOM, MSc மைக்ரோபயாலஜி, BEd, MEd என நிறைய கோர்சஸ் இருக்கு.
1: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம்.
2: கான்டாக்ட் 9524936156.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.

0: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
1: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே

0: வேலை வாய்ப்பு பெற்றுத்தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம், கால் 9965-2399.
2: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தர்மபுரி. தொடர்புக்கு 9626-55-8383.
7: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
8: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
7: எப்படி தெரியும்?
8: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
10: That's right.
11: நேரம் காலை 9:30 கேட்டிருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வானலையில் வசந்தம் இன்று அழகு குட்டி செல்லமாக. அடுத்து நம்மோட இனியும் அழகு குட்டி செல்லத்தை இணைத்திடுவோம். வணக்கம். வணக்கம்.
12: ஹலோ.
11: வணக்கம்.
12: வணக்கம்.
11: வணக்கம். சொல்லுங்க, உங்க பெயர் சொல்லுங்க.
12: ஈஸ்வரன்.
11: ஈஸ்வரன், எந்த ஊர் ஈஸ்வரன்? எந்த ஊர் ஈஸ்வரன் நீங்க? சரி, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? அஞ்சாவது. என்ன ஸ்கூலு? சரி, சாப்பிட்டாச்சா? ஆ, என்ன சாப்பாடு?
12: சோறு.
11: ஆ, என்னது சோறு? பெரண்ட சட்னி. போப்பா, சண்டே அதுமா பெரண்ட சட்னின்னு சொல்ற. ஓஹோ, சரி சரி சரி. ஈஸ்வரன், விளையாடலாம் போலியா நீங்க? போகணுமா? எப்ப போறது? பேசிட்டான், இப்ப போறீங்களா? சரி, என்ன விளையாட்டுல விளையாடுவீங்க? என்ன சொல்ல போறீங்க? மூதுரை. எங்க சொல்லுங்க கேப்போம்.
12: அடக்க முடியாது.
11: சரி ஈஸ்வரன், அழகா பேசுனீங்க, நன்றி. இதுக்கு மேல போய் நீங்க விளையாடலாம், சரியா? நன்றி. அடுத்து அழகு குடிச்சல. வணக்கம். வணக்கம். வரும்போதே ஆ சொல்லிட்டு வரீங்க, யார் இங்கிருந்து? வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
12: என்ன
11: அனிலா? நிலா. சரிங்க நிலா, அழகான பேரு. என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்ல போறீங்க நிலா? என்ன பாட்டு பாட போறீங்களா, கதை சொல்ல போறீங்க?

0: ना?
1: பாட்டு சொல்லு.
0: சூப்பரா பாடுனீங்க நீலா, நன்றி. ரொம்ப அழகா ஒரு பாடல் பாடுனீங்க, நன்றி நீலா. அடுத்த அலக்குடிச்சில வணக்கம் வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம். யார் இங்கிருந்து? ஏலகிரில இருந்து மார்க்ஷியா பேசுறீங்களா? சொல்லுங்க மார்க்ஷியா. மாமி சிரிக்கிறாங்களா பக்கம்? ஆமா கூட மார்க்ஷியாக்கு சொல்லி தந்தாதான் சொல்வீங்களா? சரி மார்க்ஷியா, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். மார்க்ஷியாக்கு என்ன விளையாட்டுலாம் ரொம்ப பிடிக்கும்? என்ன திடீர்னு யோசிக்க போயிட்டீங்களா மார்க்ஷியா? இனிப்பில் இருக்கீங்க மார்க்ஷியா? நான் கேள்வியே கேட்கக்கூடாதா? நீங்கள் ரொம்ப அமைதியாகிறீங்களே. என்ன விளையாட்டு பிடிக்கும் உங்களுக்குன்னு கேட்டேன். கிரிக்கெட் தான் பிடிக்குமா? விளையாடுவீங்களா நீங்க யார் கூட? அப்பா கூட விளையாடுவீங்களா? சரி மார்க்ஷியாவோட ஃப்ரெண்டு பேர்லாம் சொல்றீங்களா? இருங்க யோசிச்சுட்டு வரேன்றீங்களா? ஆஹா, ஒரே ஃப்ரெண்டு தானா? சரி, ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுருக்கீங்க மார்க்ஷியா. என்ன சொல்ல போகிறீங்க நீங்கள் நிகழ்ச்சியில்? கதை எங்க சொல்லுங்க கேட்போம்.
2: They made big and small pieces to begin to fight for the bigger piece. At the same time, the monkey said, I will share it equally to bite the bigger piece to make it easy.
0: சொல்லிட்டீங்களா மார்க்ஷியா? சூப்பரா வந்து ஒரு ஸ்டோரி சொல்லுங்க. யார் சொல்லி கொடுத்தாங்க இந்த ஸ்டோரி? மிஸ்ஸா? சரி, தாத்தா பாட்டிக்குள்ள நீங்க ஸ்டோரி எல்லாம் கேட்க மாட்டீங்களா? தாத்தா என்ன ஸ்டோரி சொல்லி கொடுப்பாரு? தாத்தா கதை சொல்ல மாட்டாரா? தாத்தா கதை தான் சொல்லுவாரா? சரிங்க மார்க்ஷியா, அழகா ஒரு ஸ்டோரி சொன்னீங்க, நன்றி. இனிந்தமைக்கு நன்றி. அடுத்த அழகுக்குடிச்சலம் வணக்கம். இணைப்புல இருந்து விடுபட்டாங்க. உங்க வீட்டு அழகுக்குடிச்சலங்களையும் இதே மாதிரி பண்பலையில பேச வைக்கலாம். அவங்களோட அழகான அந்த குரல்களில் வந்து என்ன சொன்னாலும் அழகுதாங்க. அழகாக வந்து பாட்டு பாடுறாங்க, கதை சொல்கிறாங்க. நேரம் காலை 9:37, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இதுவரை கேட்டது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன்கோ, வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் மீதான சிறப்பு தள்ளுபடி விற்பனை. அடுத்து நம்மோடு இனியும் அழகுக்குடிச்சலத்தை இணைச்சிடுவோம். வணக்கம் வணக்கம்.
3: ஹலோ
0: வணக்கம்
3: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
3: கார்த்தியாயினி.
0: கார்த்தியாயினி, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க கார்த்தியாயினி?
3: பாலக்கோடு.

0: பாலக்கோடா? சரி, பாலக்கோட்ல என்ன ஃபேமஸ்ஸு? என்னங்க?
1: நெல் தருவேன்.
0: சரி சரி, என்ன சொல்ல போறீங்க நீங்க?
1: காமராஜர்
0: காமராஜர்
1: நகர்
0: பத்தியா?
1: கல்விக்காக காமராஜர் ஆற்றிய தொண்டுகள்.
0: சரி சொல்லுங்க, கேட்போம்.
1: கிராமந்தோறும் புதிய பள்ளிகளை திறந்தார். ஏழை குழந்தைகளும் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தினார். இலவச கல்வி வாய்ப்பை அதிகரித்தார். ஆசிரியர்களை அதிக நியமனம் செய்தார். புதிய பள்ளி கட்டணங்கள் மற்றும் வகுப்பறைகள் கட்டினார். இந்த சேவைகள் கல்வி தான் இழந்த காமராஜர் என்று அழைக்கின்றார்.
0: அவ்வளோதான், நான் சொல்லிட்டேன்றீங்களா? சரி, ரொம்ப அழகாக வந்து காமராஜரை பற்றி ஒரு ஸ்பீச் கொடுத்தீங்க. நன்றி கார்த்தியாயினி.
1: முகுந்தன் பேசுகிறேன்.
0: முகுந்தன் பேசுகிறாங்களா? இப்போ கொடுங்க, பேசிடுவோம்.
1: ஹலோ,
0: சொல்லுங்க முகுந்தன், நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஏதோ ஒரு பாட்டா? எங்க பாடுங்க கேட்போம். அழகா ஒரு கணபதி சாங்கா. நன்றி முகுந்தன், ரெண்டு பேரும் ரொம்ப அழகா பேசுனீங்க. நன்றி இணைந்தமைக்கு. தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக நிகழ்ச்சியில் விளம்பர இடைவேளை கேட்டு ரசிச்சிருக்கோம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: The Kaveri Engineering College, Autonomous.
3: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-49-36156.
4: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரெஜிஸ்டர் ஆபீசர்கள் கிருஷ்ணகிரி.
5: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
6: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
5: செம்ம டேஸ்ட்.
6: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
7: Students, listen carefully.
8: Salem la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasth petra college. Students ku campus interview offer na besta sollikite polam.
9: Admission nadaiperugirathu Vaishya Kalluri, Ayodhya Pattinam, Salem.
0: நேரம் காலை 9:42 கேட்டு ரசிச்சிருக்கும். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வானலையில் வசந்தம். இன்று அழகு குட்டி செல்லமாக அழகு குட்டி செல்லங்கள் பேசுறதெல்லாம் கேட்டு ரசிச்சிருக்கோம். அடுத்து நம்மோட இனியும் அழகு குட்டி செல்லம் யார், எங்கிருந்து என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம். அடுத்த அழகு குட்டி செல்லம், வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? உங்களோட இனிப்பு சரியா இல்ல, சரியான இனிப்பு இருக்கிற இடத்துக்கு வந்துருங்க. சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? கேட்டுட்டு வரீங்களா அம்மா கிட்ட? ஆமாம், முன்னாடி கேட்டு வச்சுக்கிறது இல்லை. சரி, என்ன சொல்ல போறீங்க? நேரம் போயிட்டே இருக்கு. ஆ, சொல்லுங்க கேட்போம்.
1: அகர்ந்த

0: சொல்லிட்டேன்றீங்களா? சரிங்க, ரொம்ப அழகாக சொன்னீங்க திருக்குறள். நன்றி நன்றி நன்றி. சரிங்க, குழந்தைங்களுக்காக நம்மளும் ஒரு ஸ்டோரி சொல்லிடலாமா? சொல்லணும்னு நினைக்கிறப்ப ஒரு அழகுடிச்சலம் இணைப்புக்கு வராங்க, அவங்கக்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து ஜெயிஷா பேசுகிறேன்.
0: சொல்லுங்க, என்ன சொல்ல போகிறீங்க?
1: பாடல்.
0: பாடல் எங்க பாடுங்க கேட்போம்.
1: அருணேலி அறிவை தரங்களாகும், அதுவே தமிழன் குரலாகும், பொருள் பெற யாரையும் புகழா போற்றாதாரும், கொல்லா விரதம் பொய்யாக, கொள்கை பொய்யாய் நெறியாக, எல்லா மனிதனும் முன்புறமே என்று விதமான் வரை அன்பு மரபுவிடும், அச்சம் என்பதை போட்டுவிடும், இன்ப பொழுகிற வாழ்வாடுகிறார். இப்பாடலை எழுதியவர் நாமக்கல் தலைவர் ஸ்ரீ ராமலிங்கம்.
0: சூப்பராக பாடிட்டீங்க, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. சரிங்க, உங்களுக்கான கதை கேட்டுருவோமா? ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஏழை. அதனால் வந்து அவங்க ரொம்ப கம்மியான வருமானத்தில் தான் நமக்கு தன்னோட வாழ்க்கையை வந்து நடத்திட்டு வராங்க. ஒரு நாள் வந்து தெருவில் நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு பழங்கால காசு கிடைக்குது. அதை எடுத்து பார்க்குறாரு. அந்த காசுக்கு நடுவில் ஒரு ஓட்டையும் இருக்குது. அந்த காலத்தில் நம்ம சின்ன வயசுலலாம் கூட கேள்விப்பட்டிருக்கோம், தாத்தா பாட்டிகிட்டலாம் என்ன கேட்டு பாருங்க, அப்போ வந்து அந்த ஓட்டை இருக்கிற காசு கிடைச்சா ரொம்ப லக்கி, அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ அவனுக்கு அது தோணுது, அப்படின்னா அந்த காசு கிடச்சிருக்குன்னா நம்ம ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லிட்டு அவனு நினைக்கிறான். சரி, அப்படின்னா அதிர்ஷ்டம் வந்து நம்மளை தேடி வரும், இதுக்கு மேலே நம்ம வந்து பணக்காரராயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அண்ணிலேருந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த காசை வந்து தன்னோட கோட்டு பையில் வந்து போட்டுக்கிறான். சட்டை பாக்கெட்லேயோ கோட்டு எதுலேயோ ஒன்றில் போட்டுக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அந்த காசு கிடைச்ச அன்னைக்கு அவனுக்கு நிறைய லாபம் கிடைக்குது. அப்போ அவன் என்ன நினைக்கிறான், இந்த காசு நமக்கு கிடைச்ச நேரம் தான் நமக்கு அதிர்ஷ்டம் தேடி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள்லேருந்து என்ன பண்ணுறான், அவன் தினமுமே அந்த காசு தன்னோட ஷர்ட் பாக்கெட்டில் வந்து போட்டு வச்சுக்கிறான். அதை தொட்டு தொட்டு பார்க்குறான். சரி, ஒரு நாள் வந்து அதை வெளியே எடுக்கிறதே இல்லை, ஏன்னா வெளியே எடுத்தால் யாராச்சும் பார்த்துருவாங்க, கேட்டுருவாங்க, இல்லை எங்கேயாச்சும் தொலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஒரு யோசனை இருந்ததுனால சரி அதை தொட்டு மட்டும் பார்த்துக்கிறது, கண்ணால் பார்க்கல. இப்படி வந்து கொஞ்சம் வருஷம் போகுது. இந்த கொஞ்சம் வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு நிறைய பணம், பதவி, புகழ் எல்லாமே வந்து சேருது. ஒரு நாள் வந்து அவனோட மனைவி கிட்ட வந்து சொல்கிறான், அந்த காசு எப்படி இருக்குன்னு நான் இப்போ பார்க்கணும், ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு அதை நான் தொட்டு மட்டும்தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரி, எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு அவன் எடுத்தும்போது அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஏன்னு சொல்லிட்டு யோசிக்கிங்களா? ஏன் அப்படின்னா அந்த அவன் எடுத்த காசில் ஆக்சுவலி அவனுக்கு கிடைச்ச காசு வந்து ஒரு ஓட்டை காசு இல்லையா, ஆனால் அவன் எடுத்து பார்க்கும்போது அந்த காசில் ஓட்டையே இல்லை. இது எப்படி நடந்திருக்கும்? அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போ வந்து அவங்களோட மனைவி சொல்கிறாங்க, ஒரு நாள் வந்து துணி துவைக்க எடுத்து ஒதுர்றப்போ அந்த காசு கீழே விழுந்துருச்சு, நான் தேடி தேடி பார்த்தேன், எனக்கு அந்த காசு கிடைக்கவே இல்லை. சரி, காசு இல்லைன்னா நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க, அதுக்கப்புறம் வீணாக நமக்குள்ளே சண்டை தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் வேறு ஒரு காசு எடுத்து நான் அந்த கோட் பாக்கெட்லேயே வந்து போட்டு வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவனுக்கு வந்து கொஞ்ச நேரம் வந்து புரியல, என்னடா இது, அப்போது என்ன தான் நடந்திருக்கு, அப்போ நம்ம இவ்வளோ நாள் எப்படி யோசிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். அப்போ தான் அவனுக்கு தோணுது, அப்போது இவ்வளோ நான் சரி நீ வந்து காசை போட்டு வச்சேன்ல, எப்போ இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அவங்க மனைவி சொல்கிறாங்க, நீங்கள் காசு கிடச்சிச்சின்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கு அடுத்த நாளே அந்த காசு தொலைஞ்சு போயிடுச்சு. சரி, நான் தான் வீணாக பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேறு காசு போட்டு வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ தான் அவனுக்கு எல்லாமே புரியுது. ஒரு நிமிஷம் யோசிக்கும் போது தான் அப்போ இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த காசு நம்மக்கிட்ட இருக்குது, அதனால தான் நம்ம லக்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருந்தோம், அது நம்மளோட முட்டாள்தனம், ஆக்சுவலாக வந்து நம்மளோட நம்பிக்கையால் அந்த காசு இருக்கிறதுனால நான் வந்து பணக்காரன் ஆயிடுவேன், நான் வந்து எல்லா வசதி வாய்ப்பும் வந்துடும் அப்படின்ற நம்பிக்கை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து உயர்த்தி இருக்கே தவிர நம்மளோட உழைப்பு இதெல்லாம் அந்த நம்பிக்கையோடு நம்ம வந்து தொடர்ந்து முயற்சி செஞ்சோம், அதனால தான் வந்து நம்ம உயர்ந்திருக்கோம். வெறும் நம்பிக்கை மட்டுமே நம்மளை உயர்த்தாது, அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டம் அப்படின்னு நினைக்கிறது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் புரிஞ்சுக்கிறான். இந்த அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது இன்னும் ரொம்ப உற்சாகமாக அவனோட வேலைகள்லாம் வந்து செய்ய ஆரம்பிக்கிறான். இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எல்லாத்துக்குமே வெற்றியோ தோல்வியோ அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நம்பிக்கை மட்டும்தான். நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நம்ம மேலே வைக்காததுனால தான் வந்து நம்ம நிறைய இடங்களில் தோற்று போகிறோம். அதனால் குழந்தைங்களே, உங்களால் முடியும் அப்படின்ற நம்பிக்கையை நீங்கள் எப்பவுமே வச்சிங்க அப்படின்னா அது வந்து உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். நீங்கள் தொடங்குகிற எல்லா செயலுமே வெற்றி தான். பெற்றோர்களும் இதில்

தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த குழந்தையால கண்டிப்பா முடியாத ஒரு விஷயமாவே இருக்கட்டும், ஆனா முடியாது அப்படின்ற மைண்ட் செட் அவங்க கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களால கண்டிப்பா எதையுமே வந்து செய்ய முடியாது. உன்னால முடியும், நீ கண்டிப்பா முயற்சி பண்ணி பாரு, இந்த முறை முடியலனா அடுத்த முறை உன்னால முடியும்னு நான் நம்புறேன், நீ முயற்சி பண்ணி பார்த்தா கண்டிப்பா ஜெயிச்சிருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நம்ம குழந்தைங்க கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அவங்க எல்லா செயல்கள்லையுமே வந்து வெற்றி அடைவாங்க. அவங்களோட வெற்றியை தோல்வியை நிர்ணயிக்கிறதுல நமக்கு ரொம்ப பெரிய பங்கு இருக்கு. நம்மளால முடிஞ்ச அந்த நம்பிக்கை அப்படின்ற ஒரு விதையை குழந்தைங்க கிட்ட நீங்க விதைச்சிருங்க. நேரம் காலை 9:49 கேட்டு ரசிட்டு இருக்கோம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, எரப்பட்டி பஸ் ஸ்டாண்ட், அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில், தருமபுரி.

0: சன்ஃபிளவர் ஆயில்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.

0: சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: ஜூலை 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை உழவர் தின விவசாயிகள் மாநாடு தர்மபுரி ராஜாபேட்டையில் நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது SA சின்னசாமி டிரேடர்ஸ், தர்மபுரி.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கயிறு ராசியில் என்றும் No. 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம். மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: நேரம் காலை 9:58 கேட்டு ரசித்திருக்கும். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வானொலியில் வசந்தம். இன்று அழகு குட்டி செல்லமாக நிறைய அழகு குட்டி செல்லங்கள் நம்ம கிட்ட வந்து கதைகள் சொன்னாங்க, நிறைய பாடல்கள்லாம் பாடினாங்க. கேட்கறதுக்கே அவ்வளோ இனிமையா இருந்தது இல்லையா? நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கே வந்துட்டோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் 11 அழகு குடிச்சலங்கள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச கதைகள், திருக்குறள் சொன்னாங்க, அதே மாதிரி முளைப்பாரி பாடலாம் வந்து பாடினாங்க. அந்த மலையாளிகள் எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். ஒரு மாணவன் வந்து பார்த்திங்கன்னா குரு கிட்டே கேட்குறாரு, என் வாழ்க்கையில் வந்து மகிழ்ச்சி இல்லை குருவே அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த குரு கிட்டே கேட்குறாரு. அதுக்கு குரு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த சிஷ்யன் அந்த மாணவரை வந்து ஒரு தோட்டத்துக்கு அழைச்சிட்டு போகிறாரு. இந்த தோட்டத்தில் நிறைய வனத்து பூச்சிகள் பறந்துட்டுருக்கு, இதில் ஏதாச்சும் ஒன்று நீ பிடிச்சி கொடு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த சிஷ்யனும் வந்து பார்த்திங்கன்னா துரத்தி துரத்தி போகிறான், ஆனால் ஒன்றை கூட அவனால் பிடிக்கவே முடியல. சரி, ரொம்ப டயர்டாயிட்டில்ல வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோட்டத்துக்கு நடுவே உட்கார வச்சு ரெண்டு பேரும் உட்காந்து அந்த தோட்டத்தோட அழகை வந்து ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் வந்து நடுவில் தோட்டத்து நடுவில் வந்து ரசிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த அவ்வளோ அமைதியாக இருக்குது அந்த தோட்டம். அது மூலம் பார்க்கவே, அதாவது இயற்கையை பார்க்கவே அவ்வளோ வந்து ஒரு பிரமிப்பாக இருக்குது. அவங்கள சுற்றி வண்ணத்து பூச்சியாக பறக்குது, அதுலேயும் வந்து ரெண்டு வண்ணத்து பூச்சி அந்த சிஷ்யனோட கையிலேயே வந்துட்டு உக்காந்துட்டும் போகுது. இதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறான் அந்த சிஷ்யன். இப்போ வந்து குரு வந்து சொல்கிறாரு சிரிச்சுக்கிட்டே, இதுதான் வாழ்க்கை. மகிழ்ச்சியை வந்து நம்ம தேடி தேடி துரத்துறதுல இல்லை வாழ்க்கை. வாழ்க்கையை வந்து அமைதியாக நின்று ரசிக்கும்போது அந்த மகிழ்ச்சி வந்து தானாகவே நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துடும். இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னா வாழ்க்கையில் நீ எதுக்குமே கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஷ்யங்கிட்ட சொல்கிறாரு. நம்ம எல்லோரும் கூட தெரிஞ்சிக்க வேண்டிய, அதாவது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எப்போவுமே நம்ம மகிழ்ச்சியை தேடி நம்ம வந்து சந்தோஷத்தை தேடி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். கொஞ்ச நேரம் நில்லுங்க, சுற்றி பாருங்கள், இந்த உலகம் ரொம்ப அழகானது, இயற்கை நமக்கு நிறைய கொடைகளை கொடுத்துருக்கு. கொஞ்ச நேரம் நின்று அதெல்லாம் ரசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா மகிழ்ச்சி வந்து தானாகவே உங்ககிட்ட வந்து சேர்ந்துடும். நேர்களை நிறைவுக்கு வருகிறது. இன்றைய வானொலியில் வசந்தம் இன்று அழகு குடிச்சலமாக வளம் வந்தது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அழகு குடிச்சலங்களுக்கும் கேட்டு ரசித்த நேர்கள் அனைவருக்கும் நன்றிகள். தொடர்ந்து நம்ம பண்பலை கேட்டுட்டே இருங்க. மீண்டும் நான் உங்களை பூவை பின்பு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். இதுவரை கேட்டு ரசித்தோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நேரம் காலை 10:02 தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
2: தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்ட் அருகில், தர்மபுரி.
1: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்குகிற முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
3: ஒரு பெரிய அரங்கம், ஆன்மீக சொற்பொழிவு நடந்து கொண்டிருந்தது. அரங்கமே அமைதியாக சொற்பொழிவாளரின் பேச்சை கேட்டுக் கொண்டிருந்தது. சொற்பொழிவாளர் அறம் செய்வதை பற்றியும் தர்மத்தின் மேன்மை பற்றியும் அருமையாக பேசிக் கொண்டிருந்தார். கேட்டுக்கொண்டிருந்தவர்களில் ஒருவர் சொன்னார் என்னிடம் மெதுவாக, நானும் தானம் தர்மம் செய்து பெரிய வள்ளலாக ஆக வேண்டும் என்றுதான் பார்க்கிறேன். ஆனால் ஒரு பிச்சைக்காரன் கூட என்னிடம் பிச்சை கேட்டு வரமாட்டேன் என்கிறான், என்ன செய்ய? சரி, நீ ஸ்கூட்டரில் தானே வந்திருக்கிறாய், நானும் உன்னுடன் வந்து விடுகிறேன், மறக்காமல் அழைத்துப்போ. ஏனென்றால் என் சட்டை பையில் பஸ்ஸுக்கு கூட காசில்லை. நான் நினைத்து கொண்டேன், தான் சென்று வருவதற்கு கூட

0: தன் செலவுக்கு கூட பையில் பணம் இல்லாதவன் எப்போது வள்ளலாக மாற முடியும்? எப்போது தர்மசீலராக பெயரெடுப்பது? அறம் செய்வது தர்மம் செய்வது ஒன்றும் லேசான காரியம் இல்லை. சிலர் வேண்டாவிருப்பாக தர்மம் செய்வார்கள், சிலர் புண்ணியம் கிடைக்கட்டுமே என்று செய்வார்கள், சிலர்தான் உண்மையாக தர்மம் செய்வார்கள். உண்மையாக தர்மம் செய்வது என்றால் என்ன? மேலோகத்தில் ஒரு காட்சி. நரகக் குழியில் கிடக்கிறாள் ஒரு கிழவி. குழிக்குள் கிடக்கும் கிழவி அந்த வழியாக போவோர் வருவோரிடமெல்லாம், ஐயா கொஞ்சம் தூக்கிவிடுங்கய்யா, இங்கே நரகக் குழிக்குள்ளே கிடக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கியா என்று கெஞ்சி கெஞ்சி கேட்டு கொண்டிருந்தாள். அவள் மீது பரிதாபப்பட்ட ஒரு தேவதூதர் அவளுக்கு உதவ முன்வந்தார். கிழவி, உன்னை நரகக் குழியிலிருந்து தூக்கி விடுகிறேன். தூக்கி விடுவதற்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. நீ பூலோகத்தில் இருக்கும்போது யாருக்காவது தர்மம் செய்திருக்கிறாயா? கிழவி யோசித்தாள். தான தர்மமா? என் வாழ்க்கையில் அப்படி எதையுமே நான் செய்ததில்லை. எறும்பு புற்றில் கூட நெருப்பைத்தான் கொட்டினேன். தேவதூதர் சொன்னார், நன்றாக யோசித்துப்பார். ஏதாவது சிறு தர்மம் செய்திருந்தால் கூட போதும், தூக்கிவிட்டு விடுவேன். ஆனால் நீ செய்திருக்கும் தர்மம் பிரதிபலன் கருதாமல் செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஐயா, ஞாபகம் வந்துருச்சிங்கய்யா, ஒரு தடவை நான் சந்தையில் பழங்களை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தேன். ஒரு பிச்சைக்காரி பசிக்குது என்றால் என்னிடத்தில் இருந்த வாழைப்பழம் ஒன்றில் அழுகிய பாதியை அவரிடம் கொடுத்தேன். தேவதூதர் தியானித்தார். அவர் கையில் அந்த அழுகிய பாதி வாழைப்பழம் கையில் வந்தது. நல்லது, இந்த பழத்தை பிடித்து கொண்டு நரகக் குழியிலிருந்து மேலே வா. கிழவி அந்த பழத்தை பிடித்து கொண்டாள். தேவதூதர் அவளை மேலிருந்து தூக்கினார். கிழவி மேலே ஏறுவதை பார்த்த நரகக் குழியிலிருந்த சிலர் அவளது கால்களை பிடித்து கொண்டு அவர்களும் மேலேற கிளம்பினர். கீழே பார்த்த கிழவி சொன்னால், விடுங்கடா கால, நானே என்னுடைய பழத்தை பிடித்து கொண்டு மேலே போகிறேன், நீங்கள் எதற்கு என் காலை பிடிக்கிறீர்கள்? தேவதூதர் பிடித்திருந்த கையை விட்டுவிட்டார். மீண்டும் கிழவி நரகக் குழிக்குள். நான் எனது என்கிற எண்ணமில்லாமல், இதை செய்தால் இது கிடைக்கும் என்கிற பிரதிபலன் கருதாமல் செய்யப்படுவதே தர்மம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
2: இது உங்கள் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். இது 102.5 அண்ட் ஏற்காடு வன்மலை 103.7. சண்டே அதுமா காலையிலேயே அடிச்சு பிடிச்சி கறியெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் சமைச்சு கொஞ்சம் சாப்பிட்டு அப்படியே அப்படின்னு வராமல் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி, இருக்கக்கூடிய நேயர்களுக்கும் சரி, சூப்பரான ஒரு வணக்கம் சொல்லிடலாம். காலையிலேருந்து கறிஸ் குழம்பு சாப்பிடணும்னு சொல்லிட்டு இன்னுமே வீட்டில் சாப்பாடு ஆகலையேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுகிற எல்லாருக்கும் சூப்பரான ஒரு மார்னிங் சொல்லிடலாம். பத்து மணி 6 நிமிடம். நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகளை பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியுடன் மங்களன்மங்களில் வாங்கி அதிர்ஷ்டத்தை உங்கள் இல்லங்களுக்கு எடுத்து செல்லுங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
3: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா

0: தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
2: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஏப்ரல்லேருந்து 11 மணி வரைக்கும் நான் ஸ்டெப்பாக மியூசிக் வந்துகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா 043-42-24-40-30 என்ற உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை குரல் பதிவாக அனுப்பி வைங்கள். ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க. இருக்கலாம், நிறைய குரூப் வச்சுருப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1000 மேலே 100 மெசேஜ்லாம் வச்சுருப்பீங்க. ஸோ அதெல்லாம் விட்டு நம்ம எஃப்எம்க்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஒரு வாய்ஸ் நோட்டாக போடுங்க. நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒலிக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
2: தருமபுரி பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் கோணிகள் ஊராட்சி முருகானந்தபுரம் கிராமத்து சக்திவேல் பேசுறேங்க. எனக்கு மன்மதன் என்ற திரைப்படத்திலிருந்து காதல் வரத்தேன், காதல் வரத்தேன். நன்றி, வணக்கம்.
1: யுவன் சங்கர் ராஜாவோட சில கேக்கே பாடிட்டு இது ரொம்ப ஃபெயிலியர் சாங்ன்னு நினைப்பீங்க, ஆனால் ரொம்ப அழகான காதல் பாடலுங்க. அது ஒவ்வொரு வரையும் அப்படியே பேக்ரவுண்டில் பாடிட்டே இருப்பீங்க. ஒரு சிலர்லாம் என்ன வர இல்லை, ஸோ அவங்களாம் கண்டிப்பாக அப்படியே கோரஸோடு சேர்ந்து பாடுங்க. ஸ்டேட் 102.5 அண்ட் 103.7.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா?
2: சங்கமம் திருச்சி மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகையும் வாங்கப்படும். மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல், பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு, தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
3: சிம்பனியும் சிலிருக்கும் இசை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 10:18.
4: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர்

0: ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பாங்க. ஏன்னா அவங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ஆக மாட்டாங்களே. எப்படின்னா நமக்கு ரிலேட்டடாக நம்ம கேரக்டரிஸ்டிக் எப்படி இருக்குது, நம்ம புத்தியெலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த பாடம் இருக்கவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சோம்னா மச்சா சூப்பராக இருக்கடா, அந்த ஸ்டேட்டஸ் கொஞ்சம் அமுச்சுன்னு சொல்லிட்டு மேலும் நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்குனே கூடியே இருப்பானுங்க நிறைய பேர். சாவடிக்காங்கடா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம தான் ஒரு கஷ்டம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுப்போம், ஆஹா சூப்பராக இருக்குது இந்த ஸ்டேட்டஸ் எனக்கு அனுப்பிச்சு விட்றேன் நானும் வச்சுக்கிறேன் அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க நம்ம கூட சுற்றிட்டு. நீங்கள் கேள்வி நிகழ்ச்சியில் உங்களது விருப்பப்பாடலும் இடம்பெற 0 43 42 44 40 30 வாட்ஸ்அப் பின்னிருக்கு. உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை குரல் பதிவாக அனுப்புவீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக குளிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
1: ஹலோ வணக்கம், என்ஜோ காலனி ராணி பேசுறேன். படம் குபேரன், பாடல் ரோசாவே ரோசாவே என் வீட்டு ரோசாவே, இந்த பாடலை போடுங்கள் ஐயா, நன்றி.

0: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
0: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
5: கண்ணு,
4: ஞாபகம் இருக்கா? போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
5: 2 வருஷமா கணக்குல கொடுக்கல் வாங்கல் இல்ல. ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
6: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க. கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
4: எங்க?
6: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
4: ஆர்பிஐ சொல்கிறது.
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
8: குழந்தைங்களை கையிலேயே பிடிக்க முடியாது. அங்கங்க போயிட்டு பம்பரம் ஆடுறன்னு சொல்லி போயிடுவானுங்க. அப்புறம் கிரிக்கெட் ஆடுறது, ஐஸ் பைஸ் ஆடுறது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கல் ஒண்ணு மேல ஒன்று. ஐஸ் பைஸ் என்னது, ஹை விஸ்னஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கண்டுபிடிப்பாங்க. ஐஸ் பைஸ் 1, 2, 3 அப்படிலாம் கண்டுபிடிப்பாங்க. டிகோரி அப்படின்லாம் சொல்லுவாங்க நம்ம ஊர்ல. இந்த பம்பரம்லாம் விளையாடிட்டு இருப்போம். இப்ப எல்லாம் அது விளையாடுறாங்களான்னு பார்த்தா கண்டிப்பா இல்லை. வீட்டில் உட்காந்துட்டு நம்ம என்ன சொல்றது, மொபைல்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலையில இந்த லீவ் விட்டாங்க அப்படின்னா காலையில அந்த பேட்லாம் தூக்கிட்டு அந்த கில்லி விளையாடுறதுக்கு அங்கெல்லாம் ஓடி போனானுங்கன்னா மதியம் சாப்பிட கூட வர மாட்டானுங்க. அவ்வளோ விளையாடுவாங்க சாயந்தரம் வரைக்கும். இப்போ அந்த விளையாட்டுலாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் இருந்தாலும் அப்படி இருக்கக்கூடாது. சனி ஞாயிற்களில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிடிச்ச விளையாட்டை விளையாடுறதுக்கு நம்ம அனுமதி கொடுத்துடணும். பேரண்ட்ஸ்க்கும் ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சிடலாம். நீங்கள் கடமை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கப்படும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
9: வணக்கம், வெண்ணாமட்டிலிருந்து தர்சன் டெய்லர் பேசுகிறோம். படம் வந்து முத்து, பாடல் வந்து ஒருவன் ஒருவன் முதலாளி.

0: சன்ஃபிளவர் ஆயில்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: 11:35 நிமிடம் கேட்டு கொண்டிருக்கிறோம். நீங்கள் கேட்டவை இப்படிதான் என்ன பண்ணாங்களோ வீட்டில், அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியாக இருக்கக்கூடியவங்க, அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க கேட்டிருக்காங்க. ஓரளவுக்கு சுமாராக படிக்கக்கூடிய அவங்க மனைவி கேட்டிருக்காங்க. மெசேஜ்லாம் எடுத்து பார்த்து, ஏப்பா வர்ற சம்பளத்தில் பாதி சம்பளத்தை வந்து பார்த்தீங்கன்னா எம்இங்கிறவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறிய, என்ன காரணம் அப்படின்னு சொல்லு, மாதம் மாதம் வேறு கொடுத்துட்ருக்குற அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அவங்க ஒய்ஃப் அவங்கக்கிட்ட. ஆடா போம்மா, நீ வேறு அது எம்இ இல்லைம்மா இஎம்ஐ. நீ வாஷிங் மிஷின் வேறு வாஷிங் மிஷின் வாங்கணும் இல்லையா, ஏசி வேணும் ஏசி வாங்கணும் இல்லையா, ஸோ அதுக்குண்டான இஎம்ஐ தான் கட்டிகிட்டு இருக்கேன், அது எம்இ இல்லைன்னு சொல்லி சொன்னார். ஸோ மக்களுக்கு இது மூலமாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம், நம்மளுடைய அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுடைய திறமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு, நம்ம வருமானம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இஎம்ஐ ஆப்ஷன்லாம் வாங்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
1: வணக்கம் தருமபுரி, நான் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் பெரியசோரை கிராமத்திலிருந்து சீனிவாசன். எனக்கு பிடித்த பாடல் நீ வருவாய் என படத்திலிருந்து பூங்குயில்.

0: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகையும் வாங்கப்படும். மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல், பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: இது உங்கள் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: 10:42 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற 0:43:42:44:40 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை குரல் பதிவாக அனுப்பி வையுங்கள். நேற்றில் இன்று பகல் 12:10 உங்கள் களம் மலர் மொட்டுகளாக. சேலம் மாவட்டம் நங்கவல்லி ஒன்றியம், நங்கவல்லி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவியர் பயங்கரமாக வச்சு பயங்கரமாக செய்ய போகிறாங்க. உங்களுடைய ஃபுல் டேலண்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்த போகிறாங்க. இன்னைக்கு 12:10 உங்கள் களம் மலர் மொட்டுகளாக நிகழ்ச்சி. அடுத்ததாக ஒழிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
1: தருமபுரி பண்பலைக்கு வணக்கம். நான் தருமபுரி மாவட்டத்தில் மல்லிமெட்டிலேருந்து குமார் பேசுகிறேன். மதுரன் படத்துலேருந்து பொறுத்து சிறுத்தவலி இந்த குங்குமத்தை கழிச்சு அந்த பாட்டு

நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமா சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: எடுத்துக்கும் இசை முழக்கம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. 10:50 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் கேடவை. வீட்டில் நிறைய விஷயங்கள் வாங்குவோம். இப்பெல்லாம் நிறைய ஆன்லைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் போடுறோம் இல்லையா. அப்போ போட்டிருக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில்லறை பார்த்தா அது நம்ம கொடுக்குற பேமெண்ட்டுக்கு. ஸோ அதனால சில்லறை இல்லையே சொல்லிட்டு தேடிட்டே இருக்கும்போது அம்மா வச்சுட்டு கடுகிட்ட பால் இருக்கிற காசு எடுத்தால் சரியாக போயிடும் சொல்லிட்டு எத்தனை பேர் இந்த மாதிரிலாம் எடுத்துருக்கீங்க. எல்லாரும் கை தூக்குறது இங்கே வரைக்கும் தெரியுது. ஓகே, கடுக்கிட்ட போலையா இல்லை உப்புட்ட போலையா இல்லை மறைச்சி வச்சுருப்பாங்க. அது தெரியாமல் சின்ன சின்ன விஷயங்களுக்காக தேவைப்படும் சொல்லிட்டு அது அம்மாவுக்கே தெரியாமல் நம்மளாம் எடுத்துருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நிறைய நடக்கும். நீங்கள் கிட்ட போய் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
4: வணக்கம், நான் தருமபுரி மாவட்டம் குறும்பட்டியிலிருந்து பிரணயா. எனக்கு ரிதம் படத்திலிருந்து காற்றின் வாசல் வந்தாய் பாடல் வேண்டும். நன்றி.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மேலும்
2: விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523.

ஓகே, இவ்வளோ நேரம் டைம் போனதே தெரில, அந்த அளவுக்கு பாடல்கள் எல்லாமே ரொம்ப அழகான பாடல்கள் ஒழித்தது. ஓகே, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. மற்றும் ஒரு நாள் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் பாஸ்கர் ராஜா. போய் வரவா.

0: கண்டிப்பாக மறுபடியும் திரும்பி வரப்போகிறேன், எப்போன்னு தெரில, கன்ஃபார்ம் வந்துடுறேன். நிலையத்தில் நேரம் முற்பகல் 11 மணி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில நாம சமைக்க போற உணவு தேங்காய்பால் சிவப்பு அவல் பாயாசம். பாயாசத்துக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாமா? ஒரு கப் அவல், அரை கப் வெல்லம், தேவையான அளவுக்கு முந்திரி திராட்சை எடுத்துக்கலாம், மூன்று தேக்கரண்டி நெய். அவல் ஒரு கப் நம்ம எடுத்துருக்கிறதுனால ஒரு மூடி தேங்காய் பால் நமக்கு போதுமானதா இருக்கும். வாங்க நேயர்களே, எப்படி சமைக்கிறதுன்னு பாக்கலாம். ஒரு கடாயில கொஞ்சமா நெய் விட்டு சிவப்பு அவலை பொன்னிறமா வறுத்து ஆற வச்சுக்கலாம். இந்த இடைவெளியில நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்னொரு கடாயில நெய் விட்டு முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இதையெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணியில வெல்லத்தை நல்லா கரைய வச்சு ஒரு வெள்ள கரைசலையும் தயார் பண்ணிக்கலாம். நம்ம பாயாசத்துக்கு நல்ல சுவையை சேர்க்கிற தேங்காய் பாலை ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். கடாயில தண்ணீரை நல்லா கொதிக்க வச்சு கொதி வந்த உடனே சிவப்பு அவலை சேர்த்து நல்லா வேக விடலாம். சிகப்பு அவல் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் தயாரிச்சு வச்ச வெள்ள கரைசல கடாயில சேர்த்துக்கலாம். இதோ நேயர்களே, தேங்காய் பால் சிவப்பு அவல் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. சிகப்பு அவளை சாப்பிடறதுனால அது ரத்த சோகையை வரவிடாம தடுக்கும், ஹீமோகுளோபின் அளவையும் அதிகரிக்கும். இதுல நார்ச்சத்தும் அதிகம், இரும்பு சத்தும் அதிகம்தான். அன்பு கலந்த சமையல்ல தான் அமுதம் கூட சுவை சேரும்னு சொல்லுவாங்க. பயிறு நிரப்பது உணவா இருந்தாலும் மனச நிரப்பது அன்போடு செஞ்ச சமையல் தான். நேயர்களே, நீங்களும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு தேங்காய் பால் சிவப்பு அவல் பாயாசத்தை அன்போடு செஞ்சு கொடுங்க. நன்றி.

0: முற்பகல் 11:04, இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: இனிய முற்பகல் வணக்கம் தோழிகளே, இது தோழிகளுக்கான நிகழ்ச்சி பூவே பெண் பூவே. இன்னைக்கு பூவே பெண் பூவே தோழிகளுக்கெல்லாம் ரொம்ப விருப்பமான பாவையர் விருப்பமாக தான் பலம் பெறப்போகுது. தோழிகளே, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நம்ம பண்பலையில் காற்றலையில் அப்படியே கவிதை மாதிரி கேட்டு ரசிக்கணுமா? நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள், அறிமுக தோழிகளாக இருந்தீங்க அப்படின்னா 0434342 என்ற முன்னணி பெண்ணோடு, 2440303 மற்றொரு எண் 9488611025, மற்ற தோழிகள் 0434342 என்ற முன்னணி பெண்ணோடு, 2440301 மற்றொரு எண் 9486652025. இந்த எண்களை அழைக்கலாம். அப்படியே பாவையர் விருப்பம் அப்படின்னு சொன்னோடனே தோழிகள்லாம் ரொம்ப ஆர்வமாக வந்து இணைப்புக்கு வந்துட்டாங்க. சரி, இணைப்பில் இணையக்கூடிய முதல் தோழியை இணைச்சிடுவோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, குறிப்பாக நம்ம பெண்கள் அப்படின்னாவே வந்து எல்லாத்தையும் கடந்து வரக்கூடியவர்கள், அதாவது அதிக மன வலிமை கொண்டவர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் நம்ம சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையுமே நமக்கு இன்னும் அதிகமாக வந்து தன்னம்பிக்கையும் உத்வேகத்தையும் வந்து கொடுக்கும். இன்றைக்கி வந்து அது கடக்கும்போது வந்து கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் கடந்துட்டோம் அப்படின்னா இதுவே கடந்துட்டோம், இதுக்கு மேலே என்ன எவ்வளோ வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் வந்து பிரச்சனைகளை நம்ம தினந்தினம் சந்திச்சுட்டே இருப்போம். அதே மாதிரி தாங்க இவங்களை பார்த்து நம்ம கற்றுக்கணும். ஏன்னா பெண்கள் எல்லாருமே வீட்டுக்குள்ளே மட்டுமே வந்து அடங்கிறது இல்லை, ஏன்னா இப்போ அவங்க நிறைய வெளி உலகம் வர ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய வந்து விஷயங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டோட இருந்த பெண்கள் வந்து இப்போ நாட்டோட, அதாவது நம்ம எல்லா துறைகள்லையும் வந்து சாதிக்கிற அளவுக்கு வந்து வளர்ந்துட்டாங்க. அப்படி பெண்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்கள பார்த்து கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது, அவங்கள கொண்டாட வேண்டிய தருணமும் இருக்குது. அதே நேரம் அவங்களோட தன்னம்பிக்கையை பார்த்து நம்ம போற்றணும் அப்படின்னே சொல்லலாம். இப்படி நிறைய சிறப்புகள் நம்ம பெண்களை பற்றி சொல்லிட்டே போகலாம். சரி, இணைப்பில் வரக்கூடிய முதல் தோழியை இணைச்சிடுவோம். வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் மேடம். தருமபுரி மாவட்டம் பொம்பளப்பட்டு செல்வி பேசுகிறேன்.
0: செல்வி சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம்?
3: பாடல் வந்து கோடல் நகரம். தமிழ் செல்வி, தமிழ் செல்வி என்ன?
0: ஆஹா, சரி கொடுத்துடலாம். ஏன் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுனால எனக்கு இந்த பாட்டு வந்து நீங்க அன்பளிப்பா கொடுக்குறீங்களா செல்வி? இல்ல உங்க பேர்ல வந்து செல்வின்றது வருதே, அதனால கொடுக்குறீங்களா? இந்த பாட்டு கேக்கனால. என் பேரும் தமிழ் செல்வி
3: தான்.
0: நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கேப்போம் அந்த பாட்டை. பாடுங்க. பாடுவீங்கன்னு
3: பார்த்தேன்.
0: நான் லைன்லயே தான் இருக்கேன், நீங்க பாடுனீங்கன்னா நம்ம தோழிகளும் கேட்டுருவாங்க.
3: தமிழ் செல்வி, தமிழ் செல்வி என்ன
0: வருவேன். அவ்வளவுதாங்களா செல்வி? என்னையும் நான் உங்களுக்கு தர இதோ இந்த பாட

0: ஏழில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: Students, listen carefully.
3: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
4: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: மேச்சேரி தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
2: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
1: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.8.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
2: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
3: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
2: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
3: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
2: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
3: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
2: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
1: நேர்முற்பகல் 11:16 கேட்டு ரசித்திருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவே பெண் பூவே தோழிகளுக்கெல்லாம் ரொம்ப விருப்பமான பாவையர் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கோம். முதல் தோழியை ரொம்ப அற்புதமாக ஒரு பாட்டை கேட்டாங்க. அடுத்து நம்மோட இணையும் தோழி என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
5: ஹலோ.
1: வணக்கம்.
5: வணக்கம், பெரியாம்பட்டையிலிருந்து சாந்தி பேசுகிறேங்க.
1: சாந்தி மா சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
5: வீட்டில் சமையல் ரெடியா இருக்கு, செஞ்சுட்டே இருக்கேன்.
1: சண்டே ஸ்பெஷல் சமையல் என்ன
5: இன்னைக்கு அப்படியே சொல்லட்டுங்களா? நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, முட்டை, மீன் வறுவல்.
1: என்ன விருந்தாளி யாராச்சும் வந்திருக்காங்களா? ஐட்டம்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கு.
5: பிள்ளைங்க எல்லாம் வந்தாலே எனக்கு விருந்துதான்.
1: அப்படியா? கண்டிப்பா பிள்ளைங்க வந்தாலே விருந்துதான். அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு விருந்து சமைக்கலாம். வந்துடலாம். அட்ரஸ் மட்டும் சொல்லிடுங்க, நான் வந்துடுறேன் நிகழ்ச்சி முடிச்சுட்டு.
5: என்ன
1: பாடல் கொடுக்கலாம்? கண்டிப்பா எனக்காகவும் சொல்லிட்டீங்க, ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டு. இந்த பாட்டு எனக்கு கூட ரொம்ப ஃபேவரட் அப்படின்னே சொல்லலாம். இதோ நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச அந்த பாட்டை காற்றுல கேட்டு ரசிச்சோம். நன்றி சாந்திமா, அருமையான ஒரு பாடல் கேட்டதுக்கு நன்றி. இதோ உங்களுக்கான பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
4: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
3: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
5: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
6: ஜூலை 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை உழவர் தின விவசாயிகள் மாநாடு தர்மபுரி ராஜாபேட்டையில் நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது SA சின்னசாமி டிரேடர்ஸ், தர்மபுரி.
7: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
8: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
9: நேரம் முற்பகல் 11:24 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவை பெண் பூவை இன்று பாவீர் விருப்பமாக வளம் வந்துட்டு இருக்கு. சூப்பரான பாடல்களை நம்ம தோழிகள் கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்து நம்மோட இனிம் தோழி என்ன பாடல் கேக்குறாங்கன்னு கேப்போம். வணக்கம்.
10: வணக்கங்க.
9: வணக்கம். யார் இங்க இருந்து?
10: நிஷா பேசுறேங்க. நலமா இருக்கீங்களா?
9: நிஷாமா, நலம். சரி சொல்லுங்க, சண்டே எப்படி போயிட்டு இருக்கு?
10: நல்லா இருக்குங்க.
9: நல்லா இருக்கா? எல்லா சண்டேவும் இதே மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறீங்களா?
10: போதுங்க,
9: இதுக்கு மேல வேண்டாமே.

0: ஆமா, கேட்டு கேட்டு எங்களுக்கு ஒரு மாதிரி இதா இருக்குல்ல. சொல்லிட்டு
1: சரிங்க.
0: நீங்க சாப்பிட்டு போயிருவீங்க, கேட்டுட்டு நமக்கு அதே யோசனையா இருக்கும்ல.
1: ஓ அப்படிங்களா, வாங்க சாப்பிட்டு போலாம்.
0: சரி, நீங்க பார்சல் மட்டும் கொடுத்து அனுப்புங்க, நான் உங்க பேரை சொல்லி இங்கேயே சாப்பிட்றேன்.
1: ஆ
0: நிஷாமா, என்ன
1: சரிங்க.
0: பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக?
1: அச்சமில்ல அச்சமில்லைங்க, படம் ஓடுகிற தண்ணியில உரசி விட்ட சந்தனத்தை, அந்த பாடல் வேணுங்க. ரொம்ப நன்றிங்க.
0: சரி, நன்றி எல்லாம் சொல்றது இருக்கட்டும். ஏன் இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், யாருக்காக இந்த பாட்டு சொல்லுங்க.
1: எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அந்த பாடல்.
0: சரி, அப்ப நீங்க யாருக்காக இந்த பாட்டு டெடிக்கேட்டாவது பண்ணுவீங்கல்ல? இப்போ இந்த பாட்டு வந்து உங்களுக்கே தெரியும்.
1: சரிங்க, கணவருக்காக.
0: அப்படி, உங்க கணவர் பேர் சொல்லுங்க.
1: ரத்னசாமிங்க.
0: ரத்தினசாமி ஐயா என்ன பண்ணிட்டு
1: அவர்
0: இருக்காரு?
1: நிறைய டைம் பேசிருக்கிறாருங்க.
0: சரிங்க ஐயா, என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவர் டிரைவருங்க.
0: என்ன டிரைவர்?
1: லாரி டிரைவருங்க.
0: சரி, நீங்க அவர் கூட சேர்ந்து எங்கேயாவது டிராவல் பண்ணிருக்கீங்களா லாரியில?
1: நாங்க சென்னையில இருந்து சொல்லு, எங்களுக்கு வண்டி இருக்குங்க. நாங்க ஊருக்கு எல்லாம் வந்திருக்கிறோங்க வண்டியில.
0: லாரியில தான் வருவீங்களா?
1: அந்த அப்ப வந்திருக்கிறங்க, இப்பெல்லாம் யாருங்க அதுல போறா?
0: இல்ல, அப்ப வந்து அந்த ஒரு மொமெண்ட் நீங்க ரீக்ரியேட் பண்றதுக்காக தான் இந்த சாங் கேட்டிருக்கீங்க இல்லையா? சரி, இப்போ வந்து ரத்னசாமி ஐயா எங்க இருக்காரு?
1: இங்க சென்னையில இருந்தாருங்க இவ்வளவு நாளா, இப்ப இங்க இருக்கிறாருங்க.
0: இல்ல, பக்கத்துல இருக்காரா? நீங்க இந்த பாட்டு கேட்டிருக்கீங்க, அவர் கேட்கும் போது
1: பக்கத்துல இருக்கிறாருங்க.
0: பக்கத்துல தான் இருக்காரு. சரி, அப்ப நான் பாட்டை போடுறேன், நீங்க போய் அவரை பாருங்க. நன்றி.
1: ரொம்ப நன்றிங்க.
0: நன்றி. இதோ உங்களுக்காக அந்த இனிய பாடல்.
1: நன்றிங்க.

உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-3399999.

0: sunflower oil.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி. நேரம் முற்பகல் 11:33 கேட்டு ரசிச்சிருக்கோம். இந்த சண்டே ரொம்ப சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு இப்போ ஆவிர் விருப்பத்தில் அப்படி ஒரு அருமையான பாடல்கள் தான் வளம் வந்துட்டுருக்கு. தோழிகள் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக ஒரு குஷியான பாடலை தான் கேட்டு ரசிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து இனியும் தோழி என்ன பாடல் கேட்குறாங்க, யார் அப்படின்றத கேட்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: உன்னுடன்
1: அப்படின்ற திரைப்படத்துல இருந்து அழகான ஒரு பாடல் கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கு. கேளுங்க, நீங்க யார கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்றதையும் பாருங்க. நன்றி. இதோ உங்களுக்காக அந்த இனிய பாடல்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்னர்
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NS

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். தி சென்னை சில்க்ஸ்.
1: நேரம் முற்பகல் 11:41 கேட்டு ரசித்திருக்கும். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவே பெண் பூவே இன்று பாவேர் விருப்பமாக வளம் வந்துட்டுருக்கு. நம்ம எல்லாருமே ஒரு கட்டத்தில் யோசிப்போம், நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா இல்லை எல்லாருக்கும் இப்படி நடக்குதா, எப்போ பாரு ஏதாச்சும் ஒன்று நடந்துகிட்டே இருக்கே, ஒன்று போனால் ஒன்று வருதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பாக யோசிப்பீங்க. ஏதாவது ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக இந்த யோசனை எல்லாருக்கும் வந்தே தான் தீரும். நம்ம நிறைய யோசிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த நிமிஷத்தை மட்டும் இல்லை, நம்ம அடுத்து வரக்கூடிய நிமிஷங்களையும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் கஷ்டத்தோடு தான் நம்ம வந்து அதை சந்திப்போம். அந்த நேரமும் கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கசப்பாகவே மாறிடும். அதனால் எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் எப்பயுமே மனசில் வச்சுக்கோங்க. என்னால் முடியும்ப்பா அப்படின்ற எண்ணத்தை எப்பயுமே நீங்கள் மனசில் வச்சுக்கணும்னு நான் சொன்ன மாதிரி, எது வந்தாலும் பார்த்துக்கலாம்ப்பா, இந்த நிமிஷம் நம்ம ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தை வந்து கடக்க ஆரம்பிங்க. எல்லா நேரமும் நம்ம ஹாப்பி தான், ஏன்னா எதுவுமே நம்ம கையில் இல்லை. நடக்கிறதையும் வந்து நிறுத்த முடியாது, வரக்கூடியதும் நிறுத்த முடியாது. எது வந்தாலும் ஏற்றுப்போம் அப்படின்ற ஒரு பக்குவத்தோடு வாழ்ந்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து நம்ம கடந்து நம்ம எல்லா பிரச்சனையும் வந்து கடக்கிறதுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து நம்மோட இணையம் தோழி யார் எங்கிருந்துன்னு கேட்போம். வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து?
2: தர்மபுரி மாவட்டம் இருளப்பட்டியில முருகம்மா பேசுறேன் மேம்.
1: சொல்லுங்க முருகம்மாள், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: வீட்டுலதான் இருக்கும்.
1: வீட்டுலதான், அதான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன்.
2: இப்பயா பள்ளிக்குட்டி வளர்க்குறேங்க, வெள்ளப்பள்ளி. அது குட்டி போட்டிருக்கு, அதை பார்த்துட்டு வீட்டாண்டு இருக்கேன்.
1: ஓஹோ, பேர்ல வச்சுக்கிறீங்களா? குட்டிக்கு பேர்ல வச்சிருக்கீங்களான்னு கேட்டேன்.
2: அதெல்லாம் இல்ல.
1: அதெல்லாம் வைக்கலையா? பாசமா எப்படி கூப்பிடுவீங்க?
2: கெடா குட்டிக்கு மட்டும் போத்துன்னு பேர் வச்சிருக்கறேன்.
1: ஓஹோ, ஏனா கெடா குட்டி அதனால போத்து பேரு.
2: ஆமா.
1: சரி சரி சரி, இருந்தால பெண் குட்டிக்குலாம் பேர் வைக்கல?
2: இல்ல மேம், அதெல்லாம் நிறைய இருக்கிறதுனால அது வைக்கல.
1: நிறைய இருக்கிறதுனால எத்தனை பேர் வைக்கிறது அப்படின்னு யோசிச்சிட்டீங்க. ஒரே ஒரு கெடா குட்டி இருந்தாலும் போத்துன்னு பேர் வச்சிட்டீங்களா? போத்து, அது அது என்ன விசேஷம் அதுல இந்த பேர்ல? ஓ, உங்களுக்கு தோணுச்சு வச்சிட்டீங்க. சரிங்க, உங்களுக்கு என்ன பாட்டு குடுக்கலாம்? அப்படியே போத்துக்கு சேர்த்தே குடுத்துருவோம்.
2: மௌனராகம் படத்துல இருந்து சின்ன சின்ன வண்ண குயில் அந்த பாட்டு குடுத்துருங்க.
1: இப்பதான் புரியுது ஏன் இந்த பாட்டு கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களை சுத்தி எல்லாம் வந்து அழகா வந்து அந்த பாட்டுக்கு, அதாவது அந்த குட்டிங்களுக்கு நடுவுல நீங்க அப்படியே சின்ன சின்ன வண்ணக்குயிலா வந்து அழகா உங்களோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதான் சரி, எல்லாரும் சேர்ந்து பாட்டை கேளுங்க. உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு. எஸ் ஜானகி அழகர்களுக்குள்ள இந்த இனிய பாடல் இதோ எல்லார் நேயர்களுக்காகவும்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
2: குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் பூவே பெண் பூவே.

0: நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். அடுத்ததாக இந்திய அரசின் உள்துறை அமைச்சகத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, 2027 ஆண்டிற்கான பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகிறது. இந்தியாவின் உயரிய விருதுகளான பத்ம விபூஷன், பத்மபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதுகளுக்கு கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், தொழில், வணிகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பான சேவை மற்றும் சாதனை புரிந்தவர்களுக்கு வழங்கப்படும் விருதுகளுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. awards.gov.in என்ற இணையதள முகவரியில் வருகின்ற ஜூலை மாதம் 31 வரை விண்ணப்பிக்கலாம். சிறந்த சாதனை மற்றும் பொது சேவையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஜூலை 31 பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாது. ஆன்லைன் மூலம் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனை செய்யப்படும்.
1: நேரம் முற்பகல் 11:51. உங்கள் இதயங்களோடு இதமாய் உறவாடி கொண்டிருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவே பின் பூவே இன்று பாவேர் விருப்பமாக வளம் வந்துட்டு இருக்கு. அடுத்து நம்மோடு இணையும் தோழி என்ன பாடல் கேட்கிறாங்க அப்படின்னு கேட்போம். வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம். யார் இங்கிருந்து?
2: தர்மபுரி மாவட்டம் கடத்தக்கோட்டை, சிவகாமி.
1: சிவகாமி அம்மா சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம்?
2: பாட்டு வெண்ணிலவுக்கு வானத்தை பிடிக்கலையான அது குடுத்துருங்க மேம்.
1: சரி, ஏன் இந்த பாட்டு?
2: அது பிடிக்கும் மேம்.
1: இல்ல, யாரையோ நீங்க வந்து ஏதோ கேட்க போய் கடைசியில இந்த பாட்டு மூலமா அவங்களுக்கு ஏதோ சொல்ற மாதிரி இருக்கு.
2: அவங்களுக்கு தெரிஞ்சா சரி மேம்.
1: அவங்களுக்கு தெரிஞ்சா சரி சரி சரி. அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா பரவாயில்ல, ஆனா எல்லாருக்கும் தெரியற மாதிரி கேட்டீங்களே. அவங்களுக்கு இது புரியும் நினைக்கிறேன். இதோ அந்த பாடல். நன்றி சிவகாமி அம்மா இணைந்தமைக்கு.
2: நன்றி.
1: நன்றி.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.

0: நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். நிறைவா நம்மோட இணையும் தோழி இணைச்சிடுவோம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: நெல்லை மாவட்டம்.
0: நெல்லை மாவட்டத்தில இருந்து?
1: கற்பகவல்லி.
0: கற்பகவல்லி.
1: ஆமாங்க மேடம்.
0: சரிங்க. எப்படி நெல்லை மாவட்டத்தில் நம்மளோட பண்பலை எப்படி கேட்டுட்ருக்கு? அப்படியா, நீங்கள் அறிமுக தொழிலாக வந்திருக்கீங்களா? வாழ்த்துக்கள். சரி, சொல்லுங்கள், என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக?
1: நலமாக இருக்கீங்க?
0: நலமாக இருக்கீங்களா? இங்கே எல்லாரும் நலம்.
1: ரொம்ப நல்லாங்க.
0: சரிங்க, என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு வந்து எனது பார்வை.
0: சரிங்க, நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு வாங்க. இது உங்களுக்கான பாடல்.
1: நன்றி.

நேர்களை ஒலித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய பூவே பெண் பூவே நிகழ்ச்சி. இன்று பாவேர் விருப்பம் என்ற தலைப்பில் வளம் வந்தது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பாடல்களை கேட்டு ரசித்த தோழிகளுக்கும் கேட்டு ரசித்த நேர்கள் அனைவருக்கும் நன்றிகள் வாழ்த்துக்கள். இதுவரை கேட்டு ரசித்தோம் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கிய பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி. நேரம் நண்பகல் 12:03. நேர்களின் கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். 12:10 மலரும் மொட்டுக்கள். இன்று சேலம் மாவட்டம் நங்கவல்லி ஒன்றியம் நங்கவல்லி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல்ஸ்வே நிகழ்ச்சியினை கேட்கலாம். 12:40 தமிழ் செய்திகள், 12:50 சூழல் காப்போம், தொடர்ந்து அறிவிப்புகள் மெல்லிசை ஆகியவை இடம்பெற கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நெய்யர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2:00 இலக்கியம் பேசுவோம், புறநானூற்றில் பொன்மொழிகள், முனைவர் ஈரா அனுராதா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், 2:30 ஒரு பட பாடல் இன்று மலைக்கோட்டை என்ற திரைப்படத்திலிருந்து, 3:00 கட் சிவில் கலக்கல் பாடல்கள், மாலை 4:00 நாடகம் வடு சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 5:00 தருமபுரி டாக்டர் தீபக் நியூபான் அண்ட் செயல்கேர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன், 5:00 மாலைத்தின்றல், 6:00 தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில், 6:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர் உலா, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி, ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரைசி, 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திமலர், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 வயல்வெளி, இன்று இயற்கை முறை சாகுபடியில் நெல் கம்பு கேழ்வரகு சோளம், கொம்புக்குட்டை எம் காளியப்பன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், 8:00 இளந்தென்றில் இன்று விடுகதை என்ற தலைப்பில், 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும், 8:45 தகடூர் தகவல்கள் வழங்குகிறார் மாவட்ட செய்தியாளர் மா தண்டபாணி அவர்கள், 9:00

0: நேரம் 12:10. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: Students, listen carefully.
2: Salem's best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasth petra college. Students ku campus interview offer na besta sollikite polam.
3: Admission nadaiperugirathu Vaishya kalluri Ayodhya Pattinam Salem.
4: Malarum mottukal. பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சி. இன்றைய மலரும் மொட்டுக்கள் நிகழ்ச்சியில் சேலம் மாவட்டம் நங்கவல்லி ஒன்றியம் நங்கவல்லி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சியினை கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக ஆங்கிலத்தில் ஒரு உரையும் சிறப்பு தினங்கள் பற்றியும் சொல்ல வருகிறார் 8வது மாணவி எஸ் ஓவியா.
5: இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இங்கிலீஷ். இங்கிலீஷ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லாங்குவேஜஸ் இன் த வேர்ல்டு. இட் ஹெல்ப்ஸ் பீப்புள் கம்யூனிகேட் வித் அதர்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் அண்ட் கல்ச்சர்ஸ். லேர்னிங் இங்கிலீஷ் கேன் கிரியேட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எஜுகேஷன், ட்ராவல் அண்ட் ஜாப்ஸ். மெனி புக்ஸ், வெப்சைட்ஸ் அண்ட் ஆன்லைன் கோர்சஸ் ஆர் அவைலபிள் இன் இங்கிலீஷ். ஸோ It helps us learn new things. Speaking English can also improve our confidence and communication skill. English is a useful language for our future and personal growth. By practicing English every day, we can become better and more successful in life. அடுத்ததாக சிறப்பு தினங்கள் பற்றி கூறப்போகிறேன். June 7 உலக உணவு பாதுகாப்பு தினம் உலக சுகாதார அமைப்பின் சார்பில் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. உலக அளவில் உள்ள உணவு பாதுகாப்பு பிரச்சினைகள் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதும் உணவு பற்றாக்குறையால் ஏற்படும் நோய்களை தடுப்பதும் குறித்து மக்களுக்கு எடுத்துரைப்பதே இந்நாள் நோக்கமாகும். உணவு பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு என்பது இதன் உறுதிமொழி. June 8 உலக பெருங்கடல் தினம். பூமியில் 50% ஆக்சிஜன் பெருங்கடலில் இருந்து கிடைக்கிறது. மனித வாழ்வுக்கு இதன் பங்களிப்பு எவ்வளவு முக்கியமானது என்பதை உணர்த்த இந்தினம் கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் உலக பெருங்கடல் தினத்துக்காக வலைத்தளத்தில் ஒரு விழிப்புணர்வு வாசகம் வெளியிடப்பட்டது. இந்த ஆண்டு நமது பூமிக்கு வாழுவன கடல்சார பாதுகாப்பட்ட பகுதிகள் என வெளியிடப்பட்டுள்ளது. June 14 உலக இரத்த கொடையாளர் தினம். இரத்த வகைகளை கண்டறிந்து நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி கார்லஸ் லான்ஸ்டெய்னர் பிறந்த தினம் அவரை நினைவு கூறும் தனதாக விரும்பி இரத்த தானம் வழங்குபவர்களை போற்றும் விதமாகவும் உலக சுகாதார மையம் இந்த நாளை உலக இரத்த கொடையாளர் தினமாக அறிவித்துள்ளனர்.
4: நிகழ்ச்சியில் அடுத்ததாக எனக்கு பிடித்த பாடமே ஆங்கிலம் தாங்க. இந்த ஆங்கிலத்தில் ஒரு சிறிய டைலாக் நான் சொல்ல போகிறேன், கேளுங்க அப்படின்னு சொல்ல வராங்க 8வகுப்பு மாணவிகள் சிபி தமிழருவி ஆர் பவ்யஸ்ரீ.
6: Hi Bhavya, how are you today?
7: I am good Tamilarvi, how are you?
6: I am fine, thank you. What are you doing?
7: I am playing with a ball, look.
6: Wow, it is beautiful. We learn phonetic sounds at my school. Do you learn phonetic sounds?
7: Yes, my teacher taught us phonetic sounds today. Let us say it together.
6: That sounds like fun. Let's say it. A. A. A. Apple.
7: B. B. B. Ball.
6: C. K. K. Cat.
7: D. D. D. Dog.
6: E. A. A. Elephant.
7: F. F. F. Fish.
6: G. G. G. Girl.
7: H. H. H. Hat.
6: I. E. E. Igloo.
7: J. J. J. Dog.
6: K. K. K. Kangaroo.
7: L. L. L. Lion.
6: M. N. N. Monday.
7: N. N. N. Nose.
6: O. A. A. Octopus.
7: P. Ip. Ip. Pencil.
6: Q. Q. Q. Queen.
7: R. R. R. Ring.
6: S. S. S. Sun.
7: T. It. It. Train.
6: U. A. A. Umbrella.
7: V. V. Van.

0: W-U-U-Watts.
1: X, X, X, Box.
0: Y, E, E, Young.
1: Z, Z, Z, Zoo.
2: நிகழ்ச்சி நடந்தாக ஓரெழுத்து ஒரு மொழி குழுவாக சொல்ல வருகிறார்கள் கே மோஹித், எஸ் சித்தார்த், ஆர் சித்தார்த், எம் நரேந்திரன், கே கரண்.
3: ஓரெழுத்து ஒரு மொழி. ஆ பசு, ஈ கொடு, ஊ இறைச்சி, ஏ அம்பு, ஐ தலைவன், ஓ மதுகுநீர், கா சோலை, கு பூமி, கை ஒழுக்கம், கோ அரசன்.
4: சா இறந்து போ, சி இகழ்ச்சி, சோ உயர்வு, சே மதில், தா கோடு, தி நெருப்பு, து தூய்மை, தோ கடவுள், தை தைத்தல், நான் ஆவு.
5: நீ முன்னிலை ஒருமை, நே அன்பு, நை இழிவு, நோ வறுமை, பா பாடல், பூ மலர், பே மேகம், பை இளமை, போ செல், பா மா மாமரம்.
6: மீ வான், மூ முப்பு, மே அன்பு, மை அஞ்சனம், மோ மோதல், யா அகலம், வா அழைத்தால், வி மலர், வை புல், ஓ கவர், நோ நோய், து உள்.
2: நிகழ்ச்சி நடந்தாக முண்டாசு கவிஞர் பாரதி பாடலை பாட வருகிறார் எம் பிரின்சிகா, எட்டாம் வகுப்பு.
7: கும்மியடி பெண்ணை கும்மியடி, கும்மியடி பெண்ணை கும்மியடி, ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்றவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனித தலைக்கவிழ்ந்தார். கும்மியடி பெண்ணை கும்மியடி, கும்மியடி பெண்ணை கும்மியடி, கற்பு நிலை என்று சொல்ல வந்தார் இரு கட்சிக்கு மக்து பொதுவில் வைப்போம். வற்புறுத்தி பெண்ணை கட்டி கொடுக்கும் வழக்கத்தை தள்ளி வைத்திடுவோம். கும்மியடி, கும்மியடி பெண்ணை கும்மியடி, கும்மியடி பெண்ணை கும்மியடி, பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்தி வந்தும் எட்டு மருங்கினில் ஆணுக்கு இங்கே பெண் இறைப்பிள்ளை கான் என்று கும்மியடி, கும்மியடி பெண்ணை கும்மியடி, கும்மியடி பெண்ணை கும்மியடி, வேதம் படைக்கவும் நீதிகள் செய்யவும் வேண்டி வந்தோம் என்று கும்மியடி, சாதம் படைக்கவும் செய்திடுவோம், பல சாதனை படைக்கவும் செய்திடுவோம். கும்மியடி பெண்ணை கும்மியடி, கும்மியடி பெண்ணை கும்மியடி.
2: நிகழ்ச்சி நடந்தாக நாட்டுப்புற கைவினை கலைகள் பற்றி குழுவாக நாடகம் நடத்த வருகிறார்கள் மாணவ கண்மணிகள். இதோ அந்த நாடகம்.
8: அடே அப்பா சயது, எத்தனை அரங்குகள், எவ்வளவு அழகான பொருட்கள்.
9: ஆமா அமுதன், எல்லாத்தையும் ஓடி ஓடி பார்க்கலாம் என்று தோன்கிறது.
10: அவசரம் வேண்டாம், ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதலில் இந்த மண்பாண்ட அரங்கை பார்க்கலாம்.
11: சரியாக சொன்னை மலர்விழி. உலகின் பழமையான கலைகளுள் ஒன்றாகிய மண்கலங்கள் அரங்கு உங்களை வரவேற்கிறது.
12: என்ன, உலகின் பழமையான கலைகளுக்குள் ஒன்றா?
11: ஆமாம் சாலமன், சிந்து சமவெளி அகலாய்வில் பானை ஓடுகள் கிடைத்துள்ளன. தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூர் முதுமக்கள் தாலிக்கள் கிடைத்துள்ளன. நாகை மாவட்டம் செம்பியன் கண்டியூரில் கலையழகு மண்கலங்கள் மிகுந்த கண்டுபிடிக்கப்பட்டன. மதுரைக்கு அருகிலுள்ள கீழடியில் ஏராளமான சுடுமண் பொருட்கள் கிடைத்துள்ளன.
9: நான் தான் செய்யது ஐயா, மண்பண்டங்கள் என்றால் சட்டி பானை தானே?
11: அப்படி இல்லை, குடம், தோண்டி, கடம், காளையம், மூடி, உலக்கு, அகல், தொட்டி, உண்டியல், அடுப்பு.
8: ஆமாம் பொறுப்பாளரே, எங்கள் ஊரிலும் எங்கள் பாட்டி மண் பாண்டங்களில் தான் சமையல் செய்வார்கள்.
11: மண் பாண்டங்களில் சமைத்தால் உணவு நல்ல சுவையுடன் இருக்கும், மேலும் உடல் நலத்திற்கு நல்லது. மண் பானையில் வைத்த தண்ணீர் குளிர்ச்சியாக இருக்கும். இந்த மண்பாண்ட கலையின் இன்னொரு வளர்ச்சி நிலைதான் சுடுமண் சிற்பக்கலை.
10: ஐயா, டெரக்கோட்டா என்று சொல்வார்களே, அதுதானே?
11: ஆமாம், அதுவேதான். இந்த அரங்கினை சுற்றி பார்க்க வந்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
2: நிகழ்ச்சியில் நடந்தாக சுற்றுச்சூழல் மேல் மிகுந்த ஆர்வம் கொண்ட மாணவியாக இவர் இருக்கிறார். அதனால் சுற்றுச்சூழல் பாட்டும் பாரதியாரின் கவிதையும் வீரமாக சொல்ல வருகிறார் எட்டாம் வகுப்பு மாணவி எஸ் ரஞ்சிதா.
13: பள்ளிக்கூடம் போறவனும், கல்லூரிக்கு போறவனும், குடிசையில இருப்பவனும், கோபுரத்தில் வசிப்பவனும், ஏறு பூட்டி உழைப்பவனும், ஏசி கார்ல போறவனும், சந்தைக்கு தான் போறவனும், ஷாப்பிங் மால் போறப்பனும், வாங்குறாங்க வாங்குறாங்க, நெகிழி பையில வாங்குறாங்க, நெகிழி பையில வாங்குவது கொஞ்சம் கூட சரியே இல்ல. அஞ்சு நிமிஷம் யூஸ் பண்ணி அங்கே இங்கே போடுறாங்க, குப்பையில சேருதுங்க, குவியலாக குவியுதுங்க, மண்ணோடு கலக்குதுங்க, மண் வளத்தை கெடுக்குதுங்க, ஆகாயத்தை அடையுதுங்க, அங்கேயும் தான் மதக்குதுங்க, பதறுதுங்க பதறுதுங்க, பஞ்சபூதமும் அந்த பதற்றத்தை நாம தான குறைக்கணும். பதறுதுங்க பதறுதுங்க, பஞ்சபூதமும் அந்த பதற்றத்தை நாம தான குறைக்கணும். ஆளில்லா நேர பார்த்து அங்கே இங்கே எரியறாங்க, காத்தோடு கலக்குதுங்க, காத்தையும் தான் கெடுக்குதுங்க, ஆகாயத்தை அடையுதுங்க, அங்கேயும் தான் மதக்குதுங்க, பதறுதுங்க பதறுதுங்க, பஞ்சபூதமும் அந்த பதற்றத்தை நாம தான குறைக்கணும். பார்சல்ல டிஃபன் வாங்கி பக்குவமா சாப்பிட்றாங்க, சாப்பிட்ட மிச்சத்தை நெகிழியோடு சேர்த்து கட்டி மக்குகிற குப்பையிலும் மக்காத குப்பையிலும் மாறி மாறி போடுறாங்க நெகிழிய.

தெருவில் மாறி மாறி போடுறாங்க நெகிழிய, மழை போல குவியுதுங்க தெருவில், பஞ்சு மிட்டாய் கலரை போல பளிச்சுன்னு தான் மின்னுதுங்க, அப்பாவி ஆடு மாடும் அப்படியே தின்னுதுங்க, வலி வந்து நோய் வந்து வயிறு வீங்கி சாகுதுங்க, வலிக்குதுங்க வலிக்குதுங்க, மனசு தானே வலிக்குதுங்க, வாயில்லா ஜீவன்களை நினச்சி தானே வலிக்குதுங்க, அங்காடி தெரு பக்கம் அங்கே இங்கே போகும்போதும், காய்கறி கடைக்கு நீ காய் வாங்க போகும்போது, பலசரக்கு கடைக்கு நீ பொருள் வாங்க போகும்போது, கையிலேடு கையிலேடு மஞ்சப்பைய நீ கைவிடு கைவிடு நெகிழிய, கையிலெடு கையிலெடு மஞ்சப்பைய நீ கைவிடு கைவிடு நெகிழிய, மளிகை கடை அண்ணாச்சிய மஞ்சப்பையில போட சொல்லு, பூக்கார அக்காவுக்கு புரியும்படி சொல்லி கொடு, கசாப்பு கடையில நீ இலையில தான் கட்டி வாங்கு, சாயா கடையில நீ நெகிழி கப்ப வேணா சொல்லு, டம்ளாரதான் கழுவ சொல்லி கேட்டு நீயும் வாங்கி குடி, நெகிழி குப்பைய பிரிச்சு வை மறுசுழற்சிக்கு அனுப்பி வை, முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி மறுபடியும் பயன்படுத்து, மாறனுங்க மாறனுங்க அனை வரும் அந்த மாற்றத்தை நீ முதலாளா துவக்கணும், மாறனுங்க மாறனுங்க அனைவரும் அந்த

0: அவர் சொன்னதா காதில் கொஞ்சம் வாங்குஜி. அடுத்ததாக பாரதியார் கவிதை சொல்ல போகிறேன். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமானது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரினிலே பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானமிங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். நன்றி.
1: நயன்சி நடந்தாக எத்தனையோ வினாவிடையை நாம் கேட்டிருப்போம். இவர் அறிவியல் வினாவிடையை பற்றி சொல்ல வருகிறார். எஸ் காவியாஸ்ரீ, எல் காவியாஸ்ரீ, 8வகுப்பு மாணவிகள்.
2: எரிசோடா என்பது சோடியம் ஹைட்ராக்சைட். குளோரின் முக்கிய மூலப்பொருள் சோடியம் குளோபின். குடிநீரை தூய்மையாக்கும் வாயு குளோரின். மனித உடலின் சராசரி இரத்த அழுத்தம் 120/80 mmHg. இரத்தத்தில் சராசரி குளுக்கோஸ் சர்க்கரை அளவு 100/120 mg. நம் கண்ணில் உள்ள விழித்திறனின் பெயர் ரெட்டினா. லெப்ரசி என்பது பாக்டீரியாவில் நோய், பற்களை பாதிக்கும் நோய் பயோரியா. நீரினால் பரவும் பாக்டீரியா நோய் காலரா. வெறிநாய் கடிக்கு தடுப்பு மருந்து கண்டறிந்தவர் லூசி பாஸ்டர். மஞ்சக்காமாலையால் பாதிக்கப்படும் உறுப்பு கல்லீரல். ரூபியோலா வைரஸ் பரப்பும் நோய் தட்டம்மை. உலக எய்ட்ஸ் தினம் December 1. இரத்தம் சிவப்பாக தோன்றுவதற்கு காரணம் ஹீமோக்ளோபின். இரத்தத்தில் உள்ள நீரின் அளவு 80% ஆகும். நமது உடம்பில் உள்ள மிகப்பெரிய உறுப்பு தோல். பெரிய அம்மைக்கு தடுப்பு மருந்து கண்டறிந்தவர் எட்வர்ட் ஜென்வர். மனித இரத்த வகை டேஷ் வகைப்படும் 4 வகைப்படும். ஏ பாசிட்டிவ், ஏ நெகட்டிவ், பி பாசிட்டிவ், பி நெகட்டிவ், ஓ பாசிட்டிவ், ஓ நெகட்டிவ், ஏபி பாசிட்டிவ், ஏபி நெகட்டிவ். மனிதனின் இதயம் நிமிடத்திற்கு டேஷ் துடிக்கும் 72 முறை துடிக்கும். உலகில் முதன் முதலில் தோன்றிய உயிரினம் அமீபா. காந்த தன்மையற்ற பொருள் கண்ணாடி. இரும்பின் தாது மேக்னெட்டிக் டைட். அறைவெப்ப நிலையில் தன் வடிவத்தை மாற்றி கொள்ளாதது கிரிக்கெட் மட்டை. நாம் பருகும் சோடா நீரில் உள்ள வாயு கார்பன் டை ஆக்சைடு. வெப்பத்தை கடத்தாத பொருள் மரம்.
1: நிகழ்ச்சி நடந்தாக நாம் கடலை பற்றி தெரிஞ்சிருப்போம், மலைகள் பற்றி தெரிஞ்சிருப்போம், காடுகள் பற்றி தெரிஞ்சிருப்போம். இதன் மேல் பறக்கும் பறவைகளை பற்றி நாம் அறிந்திருப்போமோ? இதோ இவர் அறிந்து வைத்திருக்கிறார். பறவையை பற்றி சொல்ல வருகிறார் 8வகுப்பு மாணவி CP தமிழறிவி.
3: வினாத ஒளி அரிப்பும் பறவை காகம், மயில், புறா என நமது பகுதியில் உள்ள பறவைகளை அடிக்கடி பார்த்திருப்பீர்கள். தொலைக்காட்சி அல்லது புத்தகங்களில் வித்தியாசமான தோற்றத்தில் இருக்கும் பறவைகளை பார்க்கும்போது வியப்பாக இருக்கும். அப்படி ஒரு வியப்பை தரும் பறவைகளின் காலணி அழகன். நாம் அணியும் காலணி வடிவில் இதன் அழகு அமைந்திருக்கும். அதனால் இப்பெயர் வந்தது ஆங்கிலத்தில் ஷூபிள் ஸ்டாக் என்று குறிப்பிடப்படுகிறது. காலணி அழகன் கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள சதுப்பு நிலங்களில் வாழக்கூடியது. இப்பறவை பார்ப்பதற்கு கொஞ்சம் அச்சம் தருவதாக இருக்கும்.

0: தனிமையாக வாழும் இயல்புடையது. இவற்றை அப்பகுதியில் பறவைகளின் அரசன் என்று குறிப்பிடுகிறார்கள். இப்பறவையின் மிக முக்கியமான அம்சம் அதன் பெரிய காலனி வடிவ அலகு. அந்த அலகு சுமார் 24 சென்டிமீட்டர் நீளம் வரை வளரக்கூடியது. அதன் உதவியால் மீன்களை எளிதாக பிடித்து உணவாக்கிக் கொள்ளும். பல மணி நேரம் அசையாமல் நின்று மீன்களை வேட்டையாடி உண்ணும். அதனால் இதனை சிலை பறவை என்று சொல்வார். 1 மீட்டருக்கும் அதிகமாக உயரம் கொண்டது இப்பறவை. இதன் இறக்கை விரித்தால் பெரியதாக தோன்றும். ஆனால் வானில் பறக்கும்போது மற்ற பறவைகளை விட மிகவும் மெதுவாக இறக்கைகளை அசைக்கும். இப்பறவை எழுப்பும் ஒளியோ வினோதமாகவே இருக்கும். பட்டாசு வெடிப்பது போல வானை நோக்கி ஒளி எழுப்பும். இந்த பறவை தனது கால்களில் வழியே எச்சக்கழிவை வெளியேற்றும். இதை யூரோஹைட்ரோசிஸ் என்பார்கள். இது அதன் உடல் வெப்பத்தை குறைத்து குளிர்ச்சியாக இருக்க உதவுகிறது. பயமுறுத்தும் தோற்றத்தில் இருந்தாலும் இது இயற்கையின் ஒரு முக்கியமான அங்கம். இது சதுப்பு நில சூழலை சமநிலையில் வைத்திருக்க உதவும் அரிய வகை பறவையாகும். தொடக்கத்தில் இதை நாரை என்று அழைத்தாலும் பின்னணி ஆய்வாளர்கள் இதை நாரை வகை அல்ல, கூளைக்கால வகை என்று கூறினார்கள். நன்றி.
1: நிகழ்ச்சி நடத்தாக பழமொழிகள் தனக்கே உரிய பாணியில் சொல்ல வருகிறார் 8வகுப்பு மாணவி எம் கவிஷ்ணா ஸ்ரீ.
2: எ ஃப்ரெண்டு இன் நீட் இஸ் எ ஃப்ரெண்டு இன் டீட். ஆபத்தில் உதவும் நண்பனே உற்ற நண்பன். ஆஃப்டர் எ ஸ்டாம் கம்ஸ் எ காம். புயலுக்கு பின்னே அமைதி. எ ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். மணி மேக்ஸ் மெனி திங்ஸ். பணம் பத்தும் செய்யும். மேக் ஹ ஒயில் த சன் சைன்ஸ். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். பேர்ட்ஸ் ஆஃப் த சேம் ஃபெதர்ஸ் ஃப்ளாக் டுகெதர். இனம் இனத்தோடு சேரும். ஆல் தட் கிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. நோ பெயின் நோ கெயின். உழைப்பின்றி ஊதியம் இல்லை. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். வருமுன் காத்தலே சிறந்தது. யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த். ஒற்றுமைய பலம்.
1: நிகழ்ச்சி நடந்தாக கவிதைக்கெல்லாம் அரசன் கண்ணதாசன் பாடலை சொல்ல வருகிறார் 8வகுப்பு மாணவிகள் எஸ். ஓவியா சிபி தமிழருவி.
3: சாதிகளாலும் பேதங்களாலும் தள்ளாடும் உலகம். அது தர்மம் ஒன்றை நம்பிய பிறகே அடங்கிவிடும் கழகம். இரக்கம் உடையோர் பேர் பெற்றோர் என இயேசு பிரான் சொன்னார். அவர் இரக்கம் காட்டி இரக்கத்தை பெறுவார். இதுதான் பரிசு என்றார். வாயும் வயிறும் மாசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம். அவர் தூய மனதில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம். தமையும் வாட்டி பிறரையும் வாட்டு சண்டை சச்சரவு. தினை தன்னாடி என்றும் பிறநாடி என்றும் பேசும் பொய்யுறவு. இமைக்கும் போதில் 1000 போட்டி எத்தனை வீண் கனவு. தினம் இல்லாத அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு.
1: நிகழ்ச்சி நடந்தாக கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் வாழ்க்கை வரலாறை சொல்ல வருகிறார் 8வகுப்பு மாணவி எஸ். காவ்யா ஸ்ரீ.
4: இந்தியாவின் தலைசிறந்த அரசியல் தலைவர்களில் ஒருவரான கர்ம வீரர் காமராஜர் எளிமை, நேர்மை மற்றும் தொலைநோக்கு பார்வைக்கு அடையாளமாக திகழ்ந்தவர். கல்வி தந்தை மற்றும் படிக்காத மேதை என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படும் இவரது வாழ்க்கை வரலாறு. இந்திய விடுதலை போராட்ட வீரராகவும் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சராகவும் இருந்தவர் காமராசர். தமிழகத்தில் ஏழை எளிய மக்களின் கல்வி வளர்ச்சிக்கு வித்திட்டவர். எளிமையின் சிகரமாக விளங்கிய இவர் தென்னாட்டு காந்தி என்று பெருந்தலைவர் என்று போற்றப்படுகிறார். காமராஜர் 1903 ஜூலை 15 விருதுநகரில் குமாரசாமி நாடார் மற்றும் சிவகாமி அம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர். இவரது இயற்பெயர் காமாட்சி என்பதாகவும் சிறுவயதிலேயே தந்தை இழந்த காமராஜர் குடும்ப வறுமையின் காரணமாக தனது பள்ளி படிப்பை பாதியிலே நிறுத்த வேண்டியதாயிற்று. பின்னர் தனது மனைவியின் துணிக்கடையில் வேலை பார்த்தார். விடுதலை போராட்டம். சிறுவயதை முதலே நாட்டுப்பற்று கொண்டிருந்த காமராஜர் மகாத்மா காந்தியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு இந்திய சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டார். பலமுறை ஆங்கிலேய அரசால் கைது செய்யப்பட்டு சிறைவாசம் அனுப்பிவிட்டார். முதலமைச்சராக காமராஜர் 1954 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றார். காமராஜர் சுமார் 9 தமிழ்நாட்டை மிகச்சிறப்பாக ஆட்சி செய்தார். இவர் கொண்டு வந்த தொலைநோக்கு திட்டங்கள் தமிழகத்தை எல்லா துறைகளும் முன்னேற்ற செய்தன. கல்வி புரட்சி. காமராஜர் ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் கல்வித்துறை மாபெரும் வளர்ச்சியை கண்டது. ஏழை மாணவர்களின் பசியை போக்க இலவச மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தினார். மாணவர்கள் பள்ளி படிப்பை பாதையில் நிறுத்துவதை தடுக்க சீருடை வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்தார். கிராமப்புறங்களில் பல புதிய பள்ளி

0: பள்ளிகளை திறந்து கல்வி அடித்தளத்தை பலப்படுத்தினார். தொழில்துறை வளர்ச்சி. கல்வி மட்டுமல்லாமல் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சிக்கும் காமராஜர் பெரும் பங்காற்றினார். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி திட்டம், மேட்டூர் அணை பரம்பிளக்கும் ஆழியாறு திட்டம் மற்றும் பல்வேறு நீர்ப்பாசன திட்டங்களை இவரது ஆட்சியில்தான் தொடங்கப்பட்டன. காமராசரின் எளிமை. அதிகாரத்தில் இருந்தாலும் எவ்வித ஆடம்பரமும் இன்றி எளிமையாக வாழ்ந்தவர் காமராஜர். முதலமைச்சராக இருந்த போதும் தம் சொந்த ஊரில் இருந்த தனது தாயாருக்கு கூட அரசு நீதியிலிருந்து வீடு கட்டி கொடுக்க மறுத்தவர். மக்களின் நலனுக்காக மட்டுமே தன் வாழ்நாளை அர்ப்பணித்தார்.
1: நிகழ்ச்சி நடந்தாக வீரமிக்க வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தை நிகழ்த்த வருகிறார்கள் ஏழாவது மாணவர்கள் பி ஹரிஷ்குமார், எம் யோகேஸ்வரன்.
2: நீர்தானே வீரபாண்டிய கட்டபொம்மனோ?
3: நீதான் ஜாக்சன் துரி என்பவரோ?
2: என்ன ஆணவமனுக்கு உன்னை நான் கைது செய்கிறேன்?
3: எதற்காக?
2: உன் இடத்தில் விளையும் வெளிச்சல் கிஸ்தி கொடுக்கவில்லை, எங்கள் பேரூராட்சி கீழே இருக்கும் அரசாங்கத்துக்கு திரைப்பணம் செலுத்தவில்லை, இத்தனைக்கும் வட்டி கூட செலுத்தவில்லை.
3: வானம் பொழிகிறது, பூமி விளைகிற கிஸ்தி திரை வரி வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, யாரை கேட்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்றை மிரைத்தாயா, நீர்ப்பாய்ச்சி நடுவயல் நிறைய கண்டாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் எம்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா, அல்லது நீ மாமனா மச்சானா? மானம் கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை? யாரை கேட்பது வரி? போரடித்து நிற்க வைக்கும் மேலை நாட்டு உழவர் கூட்டம் உன் பரங்கியர்கள் தலை நெற்கதிர்களாய் குவித்து விடுவோம் ஜாக்கிரதை.
1: நேயர்கள், நிறைவுக்கு வருகிறது பள்ளி மாணவ மாணவியர் வழங்கிய பல் சுவை நிகழ்ச்சி. இன்றைய மலரும் மொட்டுக்கள் நிகழ்ச்சியில் சேலம் மாவட்டம் நங்கவல்லி ஒன்றியம் நங்கவல்லி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கிய பல் சுவை நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். இணைப்புரை இ ஏ பிரபாகரன், நிகழ்ச்சி அமைப்பு எம் புகழ் மாரிமுத்து.

0: தம்பி ஊருக்கு புதுசோ?
1: ஏன்னா அப்படி கேக்குறீங்க?
0: இல்ல, நம்ம கடைக்கு டீ குடிக்க வந்திருக்கீங்களே.
1: என்ன சொல்றீங்க, புரியலையே.
0: இல்ல தம்பி, இந்த ரோட்ல போற நிறைய பேர் நம்ம கஸ்டமருங்க தான். உங்களை இப்பதான் முதல் தடவையா பாக்குறேன். அதான் இந்தாங்க டீ குடிங்க.
1: என்னமோ சொல்றீங்க, சரி குடுங்க.
0: டீ எப்படி?
1: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
0: சரி தம்பி, நம்ம கஸ்டமர் ஆயிட்டீங்க. உங்களுக்காக ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன்.
1: என்ன விஷயம்னா?
0: நீங்க அந்த தொப்பூர் மலைப்பாதை வழியா தானே போக போறீங்க? ஆமா.
1: ஏன் அப்படி கேக்குறீங்க? ஒருவேளை இப்படி இருக்குமோ?
0: என்ன தம்பி யோசிக்கிறீங்க, சொல்றத கவனிங்க.
1: அண்ணா சொல்லுங்கண்ணே, பதறது இல்ல.
0: தொப்பூர் மலைப்பாதையில போற வண்டிங்க 30 கிலோமீட்டர் வேகத்துல தான் போகணுமா? அங்க ஏதோ மிஷின்லாம் வச்சிருக்காங்களாம். 30 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டி போனா அபராதம் வேற போடுறாங்களாம். பார்த்து போங்க.
1: ஹோபா, இதான் விஷயமா? அண்ணா நான் ஆசைப்பட்டா கூட என் வண்டி அவ்வளோ வேகம் போகாது. நான் வரேன்.
0: இந்த வழியா அடுத்த வாட்டி வரும்போது நம்ம கடைக்கே டீ குடிக்க வாங்க. வடையும் போட்டு வச்சிடுறேன்.
1: இப்போ கொடுத்த வடையே போதும்ண்ணே.

0: आकाशवाणी செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களின் மேம்பாட்டிற்காக உழைத்தவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். மகளிருக்கான அதிகாரம் குறித்து கருத்தொற்றுமையை ஏற்படுத்தும் முயற்சியை பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு மேற்கொண்டுள்ளது. நவீன பன்முக வேளாண் சாகுபடி முறைகளுக்கான 7 நாள் பயிற்சி இன்று ஹிமாச்சல பிரதேசத்தில் தொடங்கியது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் பிறந்த நாளையொட்டி தலைவர்கள் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களை உயர்த்துவதற்கான அரும்பணியை ராம்விலாஸ் பாஸ்வான் மேற்கொண்டார் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் அர்ப்பணிப்போடு கடமையாற்றியவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா விடுத்துள்ள செய்தியில் தமது வாழ்க்கையை ஏழை எளிய மக்களின் நலனுக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்று குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயக மாண்புகளையும் மக்களின் உரிமைகளையும் பாதுகாப்பதற்கான போராட்டத்தில் அவர் ஈடுபட்டார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயகத்திற்கு அவர் ஆற்றியுள்ள பங்கு எதிர்கால சந்ததியினருக்கு ஊக்கமளிக்கும் வகையில் இருப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ராம்விலாஸ் பாஸ்வான் தனது வாழ்க்கையை சமூக நீதி மற்றும் ஜனநாயக மாண்புகளை பாதுகாக்கவும் ஷெட்யூல்டு வகுப்பினர் பிற்படுத்தப்பட்டோர் உள்ளிட்ட பின்தங்கிய வகுப்பினரின் நலனுக்காகவும் அவர் அரும்பாடுபட்டவர் என்று கூறியுள்ளார். மனித உணர்வுகளுக்கு மிகுந்த மதிப்பளித்து வந்த அவர் அரசு நிர்வாகத்தில் சிறந்த கொள்கைகளை வடிவமைத்துக் கொடுத்தவர் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். இந்தியா தலைமையேற்று நடத்தும் 2 நாள் பிரிக்ஸ் மகளிர் செயற்குழு கூட்டம் நாளை கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. இது தொடர்பாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் முக்கிய அதிகாரிகள் இதில் பங்கேற்று மகளிருக்கான அதிகாரங்கள் குறித்தும் மகளிர் தலைமையிலான வளர்ச்சி குறித்தும் எடுத்துரைக்க உள்ளனர். மகளிர் தலைமையிலான மேம்பாட்டிற்கு ஒத்துழைப்பை ஏற்படுத்தும் ஒரு வாய்ப்பாகவும் பிரிக்ஸ் மகளிர் செயற்குழு கூட்டம் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மின்னணு மற்றும் நிதி கட்டமைப்பில் பெண்களின் ஆக்கப்பூர்வமான பங்கு குறித்தும் அவர்களின் செயல்திறனை மேம்படுத்தி தொழில் முனைவோராக ஊக்குவிப்பது குறித்தும் விவாதிக்கப்படுகிறது. உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து மற்றும் பருவநிலை செயல்பாடுகளில் மகளிரை கொண்டுவருவது குறித்தும் இதில் விவாதிக்கப்படுகிறது. இம்மாதம் 8-9 தேதிகளில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் நாடுகளின் பெண் அமைச்சர்கள் கூட்டத்திற்கு முன்னோடியாக இந்த செயற்குழு கூட்டம் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள அமர்நாத் கோவில் புனித யாத்திரை தொடங்கி கடந்த 2 நாட்களில் 32,000 மேற்பட்ட பக்தர்கள் பனிலிங்கத்தை தரிசித்துள்ளனர். நேற்று மட்டும் 20,000 மேற்பட்டோர் லிங்கத்தை வழிபட்டனர். இது கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு கூடுதலாக யாத்ரீகர்கள் வர தொடங்கியுள்ளனர். அமர்நாத் யாத்திரைக்கான பதிவுகளும் அதிகரித்துள்ளன. நேற்று 2ஆம் நாள் யாத்திரையில் 14,000 ஆண்கள், 4,000 பெண்கள், 380 குழந்தைகள், 142 சாதுக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். 480 மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே 4வது கட்ட யாத்ரீகர்கள் குழு பகவதி நகர் முகாமில் இருந்து இன்று அதிகாலை புறப்பட்டனர். இதில் 6,700 மேற்பட்ட யாத்ரீகர்கள் 291 வாகனங்களில் பயணித்து வருகின்றனர். 4,131 யாத்ரீகர்கள் பெகல்காம் வரியாக புனித யாத்திரை மேற்கொண்டுள்ளனர். அமர்நாத் யாத்திரையை ஒட்டி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. யாத்ரீகர்களுக்கு தேவையான வசதிகளை ஜம்மு காஷ்மீர் அரசு ஏற்பாடு செய்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நவீன பன்முக வேளாண் சாகுபடி முறைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் ஹிமாச்சல பிரதேச மாநிலம் பாலம்பூரில் 7 நாள் பயிற்சி இன்று தொடங்கியது. 40 மேற்பட்ட

மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொள்ளும் இந்த பயிற்சி திட்டத்தில் நவீன வேளாண் உத்திகளை பயன்படுத்தி விளைச்சலை பெருக்குவது, இயற்கை வேளாண் சாகுபடி முறைகள் உள்ளிட்டவற்றில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. காளான் சாகுபடி, தேனி வளர்ப்பு, பாதுகாக்கப்பட்ட கட்டமைப்பில் பயிர் சாகுபடி, தோட்டக்கலை பயிர் அபிவிருத்தி, ஒருங்கிணைந்த சாகுபடி முறைகள், வேளாண் பொருட்களில் மதிப்பு கூட்டுவதற்கான தொழில்நுட்பம் உள்ளிட்டவையும் இந்த பயிற்சி திட்டத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்த பயிற்சி முகாமில் பங்கேற்று பேசிய ஜம்மு காஷ்மீர் தலைமை வேளாண் அதிகாரி திரு ரஜோரி ராஜேஷ் வர்மா, விவசாயிகளுக்கு கற்றுத்தரப்படும் தொழில்நுட்ப உத்திகள் அனைத்தும் முறையாக ஆய்வு செய்யப்பட்ட பின்னரே நடைமுறைக்கு கொண்டுவரப்படுவதாக தெரிவித்தார். இந்த பயிற்சி திட்டத்தை விவசாயிகள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொண்டு தரமான வேளாண் உற்பத்தியை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அமெரிக்காவின் வளர்ச்சி மற்றும் விண்வெளி திட்டங்களுக்கு உத்வேகம் அளிக்கப்படும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் 250வது ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டத்தையொட்டி அந்நாட்டு ராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி பேசிய அவர், ராணுவம் பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்ப திறனை மேம்படுத்தவும், சந்திரன் மற்றும் செவ்வாய்க்கு விண்வெளி பயண திட்டம் உள்ளிட்ட அனைத்து திட்டங்களும் வலுப்படுத்தப்படும் என்றும் திரு டிரம்ப் கூறியுள்ளார். ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தையொட்டி ரஷ்ய அதிபர் திரு டொனால்டு டிரம்ப்பிற்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தையில் யுக்ரைன் சூழல் குறித்தும் இரு தலைவர்களும் பேசியதாக ரஷ்ய அதிபர் அலுவலகம் கூறியுள்ளது. யுக்ரைனில் ரஷ்ய படையினர் தொடர்ந்து முன்னேறி வருவதாகவும், சில ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவின் நிலைப்பாட்டை சரியாக புரிந்து கொள்ளாமல் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். ராணுவ அரசியல் மற்றும் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்தனர். இது தொடர்பான தகவல்களை தொடர்ந்து பரிமாறிக்கொள்ளவும் இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டுள்ளதாக ரஷ்ய அதிபர் மாளிகை தெரிவித்துள்ளது. யுக்ரைன் பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் விரைந்து தீர்வு காண முயற்சிக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் வலியுறுத்தியதாகவும் ரஷ்ய அதிபர் மாளிகை கூறியுள்ளது. வெனிசுவேலாவில் ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 2954 உயர்ந்துள்ளது. 16,000 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்த தகவலை தெரிவித்த வெனிசுவேலா தேசிய சபை தலைவர் ஜார்ஜ் ரொட்ரிக்ஸ், 16,000 மேற்பட்ட மக்கள் வீடுகளை இழந்துள்ளதாக கூறியுள்ளார். மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். வெனிசுவேலாவின் இடைக்கால அதிபர் பெல்சி ரோட்ரிக்ஸ் இந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்த மக்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் 7 துக்கம் அனுசரிக்கப்படுவதாக அறிவித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் அடுத்த சில நாட்களில் பருவமழை தீவிரமடையும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக நாட்டின் மத்திய பகுதி மாநிலங்களில் அடுத்த 5 மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் ஆகிய பகுதிகளில் வலுப்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத், கொன்கன், கோவா, மத்திய பிரதேசம், ஒடிஷா ஆகிய பகுதிகளில் ஆங்காங்கே கன மற்றும் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர், கிழக்கு மத்திய பிரதேசம், கிழக்கு ராஜஸ்தான், கர்நாடகா, தெலங்கானா, விதர்பா ஆகிய இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளம், மாஹே, கடலோர ஆந்திரா ஆகிய இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், மணிப்பூர், மிசோரம், ராஜஸ்தான் ஆகிய இடங்களிலும் ஆங்காங்கே கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் மும்பையில் கடந்த 4 கனமழை பெய்து வருகிறது. இதுவரை 59 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மும்பை புறநகர் பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக 31 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மும்பை கடலோரப் பகுதிகள், தானே ஆகிய இடங்களில் கடுமையான சூறைக்காற்று வீசுவதால் அப்பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. 10,000 மேற்பட்டோர் தேங்கிய நீரை அப்புறப்படுத்துதல், போக்குவரத்திற்கு ஏதுவாக சாலைகள் சீரமைத்தல் உள்ளிட்ட பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மும்பை, தானே, பால்கர் மாவட்டங்கள் மற்றும் வனப்பகுதிகளில் அடுத்த 2 மிக கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ராய்கடில் உள்ள சாவித்ரி, குண்டலிகா, அல்ஹாஸ் ஆகிய முக்கிய ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. மகாத் பகுதியில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. கொன்கன் பகுதியில் பெய்து வரும் கனமழையால் அங்குள்ள அணைகள் நிரம்பியுள்ளன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் பராகுவேவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பிலடெல்பியாவில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்றுப் போட்டியில் 1-0 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் வெற்றி பெற்றது. காலிறுதியில் பிரான்ஸ் மொரோக்கோவை சந்திக்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களின் மேம்பாட்டிற்காக உழைத்தவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். மகளிருக்கான அதிகாரம் குறித்து கருத்தொற்றுமையை ஏற்படுத்தும் முயற்சியை பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு மேற்கொண்டுள்ளது. நவீன பன்முக வேளாண் சாகுபடி முறைகளுக்கான 7 பயிற்சி இன்று ஹிமாச்சல பிரதேசத்தில் தொடங்கியது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின், அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 12:50.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: நேயர்கள் இனி கேட்கலாம் சூழல் காப்போம்.

0: வாசண்ணே அண்ணே வாசண்ணே, ஏன் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி சோகமாக இருக்கீங்க?
1: பயல், நான் ரொம்ப நாளாக வளர்த்த மரங்களை எல்லாம் யாரோ வந்து வெட்டிட்டு போயிட்டாங்கம்மா.
0: மரத்தை தானே வெட்டினாங்க, அதுக்கேன்னு என்னமோ கப்பலே கவுந்து போன மாதிரி இப்படி சோகமாக இருக்கீங்க.
1: ஏப்பா கயல், மரம்னா உனக்கு அவ்வளவு அலட்சியமா? மரத்தால நமக்கு எவ்வளவு நன்மை தெரியுமா உனக்கு?
0: என்னன்னா போய் நன்மை இருக்க போகுது? மரத்தடியில் உட்காந்தா நிழல் மட்டும்தான் கிடைக்குது. ஊர் உலகத்தில் இல்லாத மரத்தை வெட்டிட்டு போன மாதிரி இப்படி எப்போ பாரு இடிஞ்சு போய் உட்காந்துருக்கியே.
1: ஏப்பா, ஒரு மரத்தை ஒரு விதையாகவோ இல்லை செடியாகவோ நடும்போது
0: என்ன சொன்ன? என்ன சொன்ன? விதையா நடலாமா? நான் மரத்தை செடியா தானே பார்த்துருக்கேன். நெட்டு நீ என்ன புதுசா விதை நடலான்னு சொல்ற?
1: ஏமா, ஒரு மரத்துல காயாகவோ இல்ல பழமாக மாறும்போது அதில் விதை ஏற்படுது இல்லையா?
0: ஆமா,
1: அந்த விதையை எடுத்து நடும்போது நம்மளுக்கு மரம் வந்து செழிப்பா வளரும் இல்லையா?
0: அப்படியா? நான் இவ்வளவு நாள் செடியா தான் நடறதா பாத்துருக்கேன், நீ தான் இப்ப புதுசா சொல்ற. ஏதோ
1: விதையும் நடலாமா?
0: அப்படியாண்ணே, சரி இப்ப விதையா நட்டுட்ட அந்த செடியும் மரமா வளர்ந்துருச்சு. அப்புறம் அந்த மரத்தை வச்சு வேற என்ன பண்றது? நிழலுக்கு உட்காரத்தானே முடியும். வேற என்ன பயன் இருக்குது அதுல போய்? இல்லைன்னா சுடுதண்ணி காய வைக்கிறதுக்கு விறகு பயன்படுத்தி அடுப்புக்கு வச்சுக்கணுக்கோ. நானு
1: உனக்கு என்ன மரத்தை பத்தி இவ்வளவுதான் தெரியுது? மரம் என்னன்னா தெரியுமா?
0: வேற என்ன இருக்கு சொல்லு பாக்கலாம்.
1: மரத்தால நமக்கு பழங்களை தருது, வீடு கட்ட மர சாமான்களை தருது, அப்புறம் படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் அந்த பேப்பரா நம்ம பயன்படுது.
0: அந்த பேப்பர் கூட இந்த மரத்துல தான் வருதா?
1: பின்ன அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு நல்ல குடி தண்ணீரும் தருது, சுத்தமான காற்றும் தருது.
0: பேப்பர் குடுக்குதுன்னு சொன்ன, சரி தண்ணி எப்படி போய் மரத்துல இருந்து வரும்?
1: மரத்துக்கு நம்ம தண்ணி ஊத்துறோம் இல்லையா? அந்த தண்ணியே தமக்கு தேவைக்கு அதிகமா மரம் வந்து தண்ணீரை உறிஞ்சிரும். உறிஞ்ச பின்னாடி மீதி தண்ணியே அந்த இலையின் வழிய நீராவி போயிட்டு மேகமா மாறி நம்மளுக்கு மழையா பொழியுதுமா.
0: ஓ, மழை அப்ப வந்து ஆவி ஆகி போய் தான் வருதுன்னு சொல்ற?
1: அப்படிதாம்மா. அப்ப மரங்கள் இப்ப ஆண்டுதோறும் மழை வருது இல்லைங்களா? அப்ப மரங்கள் அதிகமான இருக்கிற இடத்துல ஆண்டுதோறும் அதனாலதான் மழை வருது.
0: அப்ப நம்ம ஊருக்கு எல்லாம் மழை வரலன்னா மரம் இல்லைன்னு நீ சொல்ற?
1: அப்படிதான்மா. பின்ன மரத்தை வளர்க்குறோம், வெட்டுறோம், யார் வெட்டுறான்னு தெரியுமானுக்குது. நிறைய சுற்றுச்சூழல் பாதிப்படையுது.
0: இதனால எப்படி சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது நீ சொல்ற?
1: ஆமா, தொழிற்சாலையிலிருந்து வரும் புகை, வாகனத்தினால வரும் புகை, இதனால கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக வர வர வந்துச்சுன்னா நம்மளுக்கு சுத்தமான காற்று இதனால தானே கொடுக்குது.
0: அதெல்லாம் சரிதான். இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு எப்படி நமக்கு சுத்தமாக மாறும்னு சொல்ற?
1: வாகனத்தினால் வரும் புகை, தொழிற்சாலையிலிருந்து வரும் புகை.
0: ஆமா வருது.
1: இந்த புகையெல்லாம் மரம் வந்து ஈர்த்து,
0: சரி,
1: மரத்தில் வரும் அந்த கார்பன் டை ஆக்சைடை இழுத்து,
0: சரி,
1: அசுத்த காற்றை சுத்தமா மாத்தி நம்மளுக்கு ஆக்சிஜனா மாற்றி கொடுக்குறோமா.
0: அப்படியா? மரங்களால தான் சுத்தமான காத்தும் கிடைக்குது, தண்ணியும் கிடைக்குது இப்படின்னு நீ சொல்ற?
1: ஆமா.
0: சரி, அப்ப வந்து மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்ற?
1: வேற என்ன பண்ணக்க, மரத்தை எப்பயுமே இல்ல, ஒரு மரத்தை வெட்டினா 10 செடியாவது குறைஞ்சது நடணும்.
0: சரிண்ணே, நீ சொன்னதான் நான் வேதை வாக்க எடுத்துக்கிறேன். இன்னைக்கே நான் போய் ஒரு விதைய போட்டு மரத்தை வந்து எங்கள் வீட்டை சுற்றி நடுறேன். நான் மட்டும் நடுறதில்ல, எங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற எல்லாரும்

0: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் காப்போம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: அறிவிப்புகள். நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பாக தருமபுரி மாவட்ட தோட்டக்கலை துணை இயக்குநரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளும் வரும் காலங்களில் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளின் சலுகைகளை பெற்றிட நில உடைமை ஆவணங்களை பதிவு செய்து விவசாய அடையாள எண் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதுவரை தங்களது நில உடைமை விவரங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவு செய்யாத விவசாயிகள் வேளாண்மை தோட்டக்கலை வேளாண் விற்பனைத்துறை கள அலுவலர்களை தொடர்பு கொண்டு தங்களது நில உடைமை ஆவணங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்து விவசாயிகளுக்கான அடையாள எண் பெற்றிட அறிவுறுத்தப்படுகிறது. அடையாள எண் இல்லாத விவசாயிகள் விவசாயிகளாக கருதப்பட மாட்டார்கள். வரும் காலங்களில் மானிய திட்ட பயன்களை பெற இயலாது. பிரதம மந்திரி கௌரவ நிதி திட்டம், பயிர் காப்பீடு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களில் பயன்பெற இந்த அடையாள எண் அவசியமாகும். எனவே அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர், வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு விவசாயிகளுக்கான தனித்துவ அடையாள எண்ணினை பெற்றிடுமாறு தருமபுரி தோட்டக்கலை துணை இயக்குனர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக தருமபுரி விதை பரிசோதனை அலுவலரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. கோடை காலத்தில் உழவு செய்வதால் பெய்யும் மழை நீரானது நன்கு நிலத்தில் ஊடுருவி நிலத்தின் அடிப்பகுதிக்கு சென்று அடிப்பகுதியில் தங்கும். இதன் மூலம் நிலத்தின் ஈரப்பதம் காக்கப்படுகிறது. உழவு செய்யப்படாத நிலத்தில் மேற்புறம் இறுகி காணப்படுவதால் நீர் உட்புகாது. கோடை உழவு செய்வதால் நிலத்தில் உள்ள பூச்சிகளின் முட்டைகள், கூட்டு புழுக்கள் மற்றும் களைச்செடிகளின் விதைகள் நிலத்தின் அடிப்பகுதியிலிருந்து மேல்புறத்தில் கொண்டு வருவதால் அதிக வெப்பநிலையின் காரணமாக அவைகள் அழிக்கப்படுகின்றன. கோடை உழவினை சரிவுக்கு குறுக்காக உழ வேண்டும். இதனால் கோரை போன்ற கிழங்கு வகை களைகள் பிடுங்கப்பட்டு களைகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. கோடை உழவினால் அறுவடை போக எஞ்சியுள்ள பயிர்கழிவுகள், களைச்செடிகளின் எஞ்சிய பகுதிகள் நிலத்தில் மடக்கி உழப்படுவதால் நன்கு மட்கி பயிருக்கு தேவையான சத்துக்களை அளிப்பதால் மகசூலும் நிலத்தின் மண்வளமும் அதிகரிக்கின்றது. மேலும் கோடை உழவு செய்வதால் மண்வளமும் மகசூலும் அதிகரிக்கும் என்பதால் கோடை உழவினை பருவம் தவறாது மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது. நல் விதையே நல் விளைச்சலுக்கு வித்தாகும் என்பதற்கு ஏற்ப விவசாயிகள் பயன்படுத்தும் விதைகள் சரியான முளைப்பு திறன், புற தூய்மை, ஈரப்பதம் மற்றும் பிற ரக கலப்பு இல்லாமல் இருத்தல் அவசியமாகும். ஆகவே விவசாயிகள் தங்களின் விதைகளின் தரத்தை அறிய விதைகளை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்புறம் அமைந்துள்ள விதை பரிசோதனை நிலையத்தில் ஒரு விதை மாதிரிக்கு ₹80 செலுத்தி புற தூய்மை, ஈரப்பதம், பிற ரக கலப்பு மற்றும் முளைப்புத்திறன் அறிந்து பயன்படுத்தி அதிக மகசூல் பெறலாம் என தருமபுரி விதை பரிசோதனை அலுவலர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக
1: தருமபுரி மாவட்ட விவசாயிகளின் கவனத்திற்கு. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டாரத்தில் சமீப காலமாக பாக்கு தோட்டங்களில் சிவப்பு எறும்பு மற்றும் சிவப்பு சிலந்தி தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. பாக்கு தோட்டங்களில் சிவப்பு எறும்புகளின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதற்கு காரணம் மண்ணில் உள்ள ஈரப்பதம் மற்றும் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் பாதிப்பு இருப்பதாகும். இந்த சிவப்பு எறும்புகள் மரத்தில் உள்ள இலைகளுக்கும் மரத்திற்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படுத்துவதில்லை. மாறாக சிவப்பு எறும்புகள் தோட்டத்தில் வேலை செய்யும் ஆட்களை கடிக்கும் தன்மை கொண்டது. மேலும் சில நேரத்தில் இலைகளை அதற்குள் வாழும் தன்மை கொண்டது. சிவப்பு சிலந்திகள் பாக்கு மரத்தின் இலைகளில் கூட்டம் கூட்டமாக வளைகட்டி ஓலையின் அடிபாகத்தில் இருந்து கொண்டு

அதை தின்று வளர்கின்றன. இதனால் இலைகள் மஞ்சள் நிற புள்ளிகள் உடனும் வெண்கல தோற்றத்துடன் காணப்படும். சரியாக பராமரிக்கப்படாத தோட்டங்களில் இதன் பாதிப்பு அதிகமாகவே இருக்கும். இளம் கன்றுகள் மற்றும் மரங்களை பாதிப்படைய செய்கிறது. இளம் காய்களும் சிலந்திகளால் பாதிக்கப்படுகின்றன. சிகப்பு எறும்புகளை கட்டுப்படுத்த குறிப்பிட்ட இடைவெளியில் தோட்டங்களை சுத்தம் செய்ய வேண்டும். மரத்தின் அடிப்பகுதி மற்றும் மரங்களில் உள்ள எறும்புகளின் கூடுகளை தவறாமல் சுத்தம் செய்து அகற்ற வேண்டும். மரத்தின் தண்டு பகுதியில் ஆயில் மற்றும் கிரீஸ் தடவி எறும்புகளின் நடமாட்டத்தை குறைக்கலாம். மரங்களின் தண்டு பகுதி மற்றும் இலைகள் மேல் வேப்ப எண்ணெய் 1 லிட்டர் நீருக்கு 3 மில்லி வீதம் கலந்து 15 நாட்களுக்கு 1 முறை தெளிக்க வேண்டும். எறும்புகளின் நடமாட்டத்தை குறைக்க பிப்ரோனில் என்ற மருந்தை 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி அல்லது குளோர்பைரிபாஸ் என்ற மருந்தை 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி என்ற அளவில் கலந்து பாக்கு மரத்தின் இலை தண்டு மற்றும் மரத்தை சுற்றிலும் தெளிக்கலாம். சிவப்பு சிலந்திகளை கட்டுப்படுத்த பாதிக்கப்பட்ட பகுதிகளை நீக்கிவிட்டு வேப்ப எண்ணெய் 1 லிட்டர் நீருக்கு 3 மில்லி அல்லது டைகோபால் 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி என்ற அளவில் கலந்து இலைகள் முழுவதும் நனையுமாறு தெளிக்க வேண்டும். சிவப்பு எறும்பு மற்றும் சிவப்பு சிலந்திகளை கட்டுப்படுத்தும் முறைகளை தவறாமல் கடைபிடிக்குமாறு பாப்பாரப்பட்டி திட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் பயிர் பாதுகாப்பு விஞ்ஞானி அவர்களால் விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்படுகிறது.

0: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.
1: This is

0: நண்பகல் வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 1:10.
1: குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டனம்ஸ் வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டனம்ஸ். உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்தை

0: தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
2: தேவைக்கு மேலே பொருளும் திறமைக்கு மேலே புகழும் கிடைத்துவிட்டால் பார்வையில் படுவதெல்லாம் சாதாரணமாகத்தான் தோன்றும் என்ற கவிஞர் கண்ணதாசன் வரிகளோடு நாம் இணையவிருக்கும் நிகழ்ச்சி நேயர் விருப்பம். கடித வழியில் உங்களது விருப்பமான பாடல்களை கேட்கும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் முதல் பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க நாகலாபுரம் ஞானசேகரன், செல்லக்கண்ணு என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களே உங்களுக்கான அந்த விருப்பமான

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நிலையத்தில் நேரம் நண்பகல் 1:19. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் நேயர் விருப்பம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. பெரியம்பட்டி சாந்தி வடிவேல், தில்லானா மோகனம்பாள் என்ற திரைப்படத்திலிருந்து. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தரங்குறி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இதோ நேர்களே உங்களுக்கான அந்த விருப்ப பாடல்.
2: தகடாம் தகடாம் தாம் தின் தாம் தாஜி தகச்சொல்லு தாம் தாஜி தகச்சொல்லு தாஜி தகச்சொல்லு தாஜி தகண்ட தானே

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டனம்ஸ் வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போம். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டனம்ஸ்.

0: சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்.
1: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
2: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: பண்பலை இசைக்கும் நேரம் 1:27. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் நேயர் விருப்பம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. மேட்டூர் காலையனூர் பி. ரங்கசாமி, ராஜா என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களே உங்களுக்கான அந்த விருப்ப பாடல்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
2: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை

0: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
1: தருமபுரி பண்புலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். இப்போ வந்து இந்த வேரிகோஸ் வெயில் அப்படின்றத பற்றி வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இதில் ரெண்டு வகையாக வரும், அதாவது வந்து காலோட உள்புறங்களில் வரக்கூடியது வந்து தொடையிலிருந்து கீழே வந்து பாதம் வரைக்கும் வரும், எது இந்த நரம்பு சுருண்டு இருக்கிறது இந்த வேரிகோஸ் வெயில்ன்றது. பட் ஆனால் காலோட வெளிப்புறத்தில் வரக்கூடிய நரம்பு சுருண்டு இருக்கிறதுன்றது நமக்கு முட்டியோடு நின்று போயிடும். அது ஒரு பெரிய அனாட்டமி, அது ஒரு பெரிய தியரி, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய வந்து இந்த நரம்பு சுண்டுருக்குது இந்த வேரிகோஸ் வெயினுக்கு வந்து இப்போல்லாம் வந்து காலையில் வந்தாக்க வந்து சாயங்காலம் வந்து வீட்டுக்கு போகிற மாதிரி வந்து ஒரு ஓபி ப்ரொசீஜராகவே வந்து ஆயிடுச்சு. நான் ஆக்சுவலாக வந்து ஒரு பாம்பேக்கு இது சம்மந்தமாக ஒரு ட்ரைனிங் ஒன்று போனேன். அங்கே வந்து அந்த கூர்கான்ற ஒரு இடத்துல வந்து ஒரு ஹாஸ்பிட்டலு, ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல், அங்கே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான சர்ஜன், அவருக்கு வந்து ஒரு 60 வயசு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 வருடமாகவே வந்து இந்த லேசர் சர்ஜரி வந்து அவர் வந்து பண்ணிகிட்ருக்காரு. அவர்கிட்ட இது மட்டும்தான் வந்தால் பாதம் இது பண்ணாக்கா அந்த லேசரில் வந்து இந்த வேரிகோஸ் வெயின் பண்ணுறது மட்டும்தான். அப்போ வந்து கேள்விப்பட்டு ஒரு வேற ஒருத்தர் மூலமாக கேள்விப்பட்டு நான் அவர்கிட்ட வந்து ஒரு 2 நாள் ட்ரைனிங் போயிருந்தேன், செஞ்சேன் பண்ணேன். ஆக்சுவலாக அவர் எனக்கு வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தார். என்னென்னா பேஷண்ட்டை எல்லாம் ப்ளட் டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு செஞ்சுட்டு பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் காலையில் ஒரு 11 மணிக்கு வர சொல்கிறாரு. வந்தால் ஒரு நாளைக்கு வந்து 5 கேஸ் 6 கேஸ் இருக்குது. வர்றாங்க, எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணுறாங்க, செய்கிறாங்க, மேலே தியேட்டருக்கு கூப்பிட்டு போகிறாரு. மயக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அந்த ஸ்கேன் பண்ணி அந்த வெயின் அந்த நரம்புன்னு சொல்லக்கூடிய அந்த வெயினை வந்து அப்படியே ஸ்கேன் பண்ணி அதை சுற்றி வந்து மறுக்குறூசி போடுறாரு. போட்டுட்டு லேசரில் வந்து அழகாக பண்ணுறாரு. 40 மினிட்ஸ் தான் ப்ரொசீஜரை. லேசரில் போட்டு அழகாக பண்ணி செஞ்சுட்டு இது பண்ணிட்டு அவங்க நல்லா வந்து ஒரு காதில் வந்து இது போட்டு விட்டுறாரு. அதுக்கு முன்னாடியே வந்து அவங்ககிட்ட கேட்டுக்கிறாரு, உனக்கு என்னப்பா மியூசிக் பிடிக்கும், இளையராஜா பிடிக்குமா, ஏஆர் ரகுமான் பிடிக்குமா, அந்த மாதிரி அவங்க ஹிந்தியில், நான் இங்கே தமிழுக்கு சொல்கிறேன், உடனே அங்கங்கே சார் இளையராஜா வந்தார் செஞ்சாருன்னு எனக்கு கேட்காதிக்க, அவங்க இதில் உனக்கு என்ன மியூசிக் பிடிக்குன்றத கேட்டு காதில் போட்டு விட்டுறாரு. கண்ணுக்கு ஒரு மாஸ்க்கை போட்டு விட்டு அது பண்ணுறாரு, செய்கிறாரு, பண்ணுறாரு. முடிஞ்சவொடனே அந்த இதெல்லாம் எடுத்துட்டு ஒரு தட்டு தட்டுறாங்க. இதில் என்னன்னாக்கா நல்லா சுகமாக இருக்குது, செய்து பண்ணுதுன்னு தூங்கிடுறாங்க நிறைய பேர். அப்புறமா ஒரு தட்டு தட்டுறாரு, அது பார்த்தாக்கா எந்திரிச்சு உக்காந்துட்டு செஞ்சுட்டு போய் ஒரு 1/2 மணி நேரம் வெளியே உட்கார தம்பின்றாரு. உக்காந்ததுக்கப்புறம் எடுத்து விட்டு செஞ்சு பண்ணிட்டு அன்றைக்கி 2-3 மணி நேரத்தில் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாரு. எனக்கு பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருந்தது. நிறைய டெக்னிக்ஸ் அவர்கிட்ட உண்மையிலேயே வந்து இந்த ஒரு ஃபீல்டில் இவ்வளோ ஒரு சிம்பிளாக இதை வந்து பண்ணுறாங்களா. அதாவது பழைய மெத்தட்லலாம் பார்த்தீங்கன்னா வந்தாங்கன்னா 2 நாளாவது மினிமம் தங்க வேண்டியிருக்கும். அது நமக்கு சர்ஜரியுமே வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அது இந்த இதெல்லாம் தேடி பிடிச்சி அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரிப்பர்னு ஒன்று இருக்கும், அதை வந்து உள்ளே விட்டு அந்த நரம்பை வந்து அப்படியே உரிச்சு எடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய கஷ்டமான டெக்னிக்ஸ் இருந்தது. அதை வந்து அவர் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துட்டாரு, செஞ்சிட்டாரு. இதில் என்னென்னா அந்த மாதிரி டெக்னிக்ஸ் வந்து இப்போ இங்கேயே வந்து நம்ம தருமபுரியிலே நாமெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனால் வந்து உண்மையிலே மிக ஒரு நல்ல விஷயங்கள் அது வந்து அந்த லேசரில் பண்ணுறோம். பட் இங்கே வந்து நாம் வந்து ஒரு சேஃப்டிக்கு அந்தளவுக்கு ஒன்றும் வந்து ஒரு தைரியம் வரல, அந்தளவுக்கு ஒன்றும் ஒரு அனுபவம் இல்லைன்னு தான் நான் சொல்வேன். பட் இருந்தாலும் நாம் வந்து ஒரு நாளில் வந்து அந்த லேசரில் இப்போ வந்து பண்ணி அனுப்புகிற அளவு வந்து இங்கே நமக்குமே வந்து டெக்னாலஜிஸ் வளர்ந்துருச்சு. அதனால் வந்து இந்த நரம்பு சுருண்டுருக்குன்றது வந்து ஒரு வேரிகோஸ் வெயின்ன்றது ஒரு பெரிய வியாதியை கருத வேண்டாம். பல நாள் புண்ணோட வந்து நீங்கள் வந்து வேதனையோடும் அந்த கால் வலி குறக்கால் பிடிக்கிறதோடையும் இருக்க வேண்டாம். நல்ல மருத்துவரை கன்சல்ட் பண்ணுங்கள். நிறைய நவீன மருத்துவம் வந்துருச்சு. இதை பற்றி இன்னும் விஷயம் இருக்குது, நாளைக்கு நான் இதை பற்றி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விளாபரியாக பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர்

0: ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
2: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள் குமாரபாளையம்.
3: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
5: தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 1:37. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் நேயர் விருப்பம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க பாலக்கோடு பாபாஜான். சுமதி என் சுந்தரி என்ற திரைப்படத்திலிருந்து இதோ நேயர்களே உங்களுக்கான அந்த விருப்ப பாடல்.

0: ఆయుష్య సన్ఫ్లవర్ ఆయిల్.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
3: நிகழ்ச்சி நிறைவு பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. சின்ன திருப்பதி, பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வின், ஆனந்த் ஆகியோர் தூங்காதே தூங்காதே தம்பி என்ற படத்திலிருந்து.

0: குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டனம்ஸ் வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டனம்ஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.
1: இதுவரை நேயர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை இந்தோனேஷியா செல்கிறார். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கு 25,000 கோடி ரூபாய் நிதி இன்று விடுவிக்கப்பட்டதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் கோரிக்கை மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். நெல்லை கூடங்குளம் முதலாவது அணுமின் உலையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பழுது சீரமைக்கும் பணிகள்

0: வீச்சில் நடைபெற்று வருகின்றன. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு பிரான்ஸ், மொராக்கோ நாடுகள் முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை இந்தோனேஷியா செல்கிறார். அந்நாட்டு அதிபர் பிரபாவோ சுபியாண்டோவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளும் பிரதமர் இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடுகிறார். இரு நாடுகளுக்கிடையே கடல்சார் பாதுகாப்பு, விண்வெளி ஒத்துழைப்பு, அறிவியல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளன. இரு நாடுகளுக்கிடையே $30 பில்லியன் வர்த்தகம் நடைபெறும் நிலையில் இதனை மேலும் அதிகரிக்க பிரதமரின் பயணம் வழிகோலுவதுடன் பரஸ்பர முதலீடுகள் அதிகரித்து சுகாதாரம், திறன் மேம்பாடு, கல்விசார் நடவடிக்கைகள் மேம்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் 2025 நாடு முழுவதும் கடந்த 1 தேதி முதல் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். இத்திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கு 25,000 கோடி ரூபாய் நிதியை காணொலி மூலம் இன்று விடுவித்து பேசிய அவர், அடுத்த 5 ஆண்டுகளில் இத்திட்டத்தின் கீழ் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் 7.5 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்றார். இதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலை வாய்ப்பு உறுதிப்படும் என்றார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கத்தார், பஹ்ரைன், குவைத், ஓமன் நாடுகளுக்கு 6 நாள் பயணமாக இன்று புறப்படுகிறார். இப்பயணத்தின்போது அந்நாட்டு தலைவர்களை சந்திக்கும் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பாக முக்கிய பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். மண்டல அளவிலான வளர்ச்சி வாய்ப்புகளை மேம்படுத்துவது தொடர்பான வழிமுறைகள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படும். மகளிர் ஆளுமை மற்றும் மகளிர் சார்ந்த மேம்பாடு தொடர்பான பிரிக்ஸ் மகளிர் பணிக்குழு கூட்டம் கேரள மாநிலம் கொச்சியில் நாளை தொடங்குகிறது. மத்திய மகளிர் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள இக்கூட்டத்தில் பிரேசில், ரஷ்யா, சீனா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளின் உயர் அதிகாரிகள் பங்கேற்கின்றனர். நாடுகளுக்கிடையே மகளிர் மேம்பாட்டின் ஒத்துழைப்பு வலிமைப்படுத்தி முன்னுரிமை திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து இதில் விவாதிக்கப்படும். உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு ஆளுமை பேச்சுவார்த்தைகள் சுவிட்சர்லாந்தில் நாளை தொடங்குகிறது. மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் தலைமையிலான இந்திய குழு இதில் பங்கேற்கிறது. இந்த ஆண்டிற்கான அமர்நாத் புனித யாத்திரையில் கடந்த 2 நாட்களில் மட்டும் 32,313 பக்தர்கள் பனிலிங்க தரிசனம் மேற்கொண்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவு செய்யும் வகையில் அரசு முனைப்புடன் செயல்படுவதாக மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கவுண்டம்பாளையத்தில் புதிய நியாய விலை கடையை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், பொதுமக்களின் கோரிக்கை மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். இதன் ஒரு பகுதியாக அனைத்து சமுதாய மக்களை சந்திப்பதுடன் முதலமைச்சரின் நேரடி கண்காணிப்பில் வரும் 22ஆம் தேதி வரை துறை சார்ந்த ஆய்வுப் பணிகள் நடைபெறுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் குடமுழுக்கு விழாவிற்கான ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பழமுதிர் சோலை அருள்மிகு சோலைமலை முருகன் திருக்கோவில் குடமுழுக்கு விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளதாக கூறினார்.
2: கும்பாபிஷேகம் வந்து சிறப்பாக நடந்து முடிஞ்சிருச்சு. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காலையில இருந்து வந்து இங்க இருக்காங்க. ஏற்பாடுகள் எல்லாம் சிறப்பா இருக்கு. பக்தர்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் அடிப்படை எல்லாமே செய்யப்பட்டிருக்கு. கண்டிப்பா அடுத்தடுத்த பல கும்பாபிஷேகங்கள் நடக்கிறது. மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் இருக்கு. அதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருது.
0: நெல்லை கூடங்குளம் முதலாவது அணுமின் உலையில் சீரமைப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. நேற்று மாலை முதலாவது அணு உலையில் பழுது ஏற்பட்டதையடுத்து 1000 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்திய ரஷ்ய தொழில்நுட்ப வல்லுநர் குழு பழுதை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் தலா 1000 மெகாவாட் மின்சார உற்பத்தி திறன் கொண்ட 2 அணு உலைகள் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் முதலாவது அணு உலையில் நேற்று மாலை ஜெனரேட்டர் பாதுகாப்பு அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய 562 மெகாவாட் மின்சாரம் கிடைப்பதில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பழுதை சரி செய்யும் பணியில் இந்தியா மற்றும் ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்கள் இணைந்து தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகை பேரியில்

0: தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையிலிருந்து பாதுகாப்பாக அமோனியா வாயு அகற்றும் பணிகள் இரண்டாவது நாளாக இன்றும் நடைபெற்று வருகிறது. தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் 30 பேருடன் தமிழக பேரிடர் மீட்புக் குழுவினர் 21 பேர் இணைந்து இப்பணியை மேற்கொண்டு வருகின்றனர். அமோனியா வாயு முற்றிலும் அகற்றப்படும் வரை ஜனபஞ்சத்திரம் பெரியபாளையம் இடையே போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கன்னிகைப்பேர் கிராமத்தில் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. 500 மீட்டர் சுற்றளவில் வசிக்கும் பொதுமக்களும் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். ஈரோடு பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து 5,832 கனஅடியாக அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தென்மேற்கு பருவமழை துவங்கியுள்ளதால் நீலகிரி மலைப்பகுதியில் கடந்த 2 நாட்களாக பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. 492 கனஅடியாக இருந்த நிலையில் இன்று நீர்வரத்து 5,832 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பவானிசாகர் அணை நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் பாசனப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
0: தமிழகத்தில் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கான 2 தாள் சிறப்பு தகுதி தேர்வு இன்று நடைபெற்றது. 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இத்தேர்வு எழுதினர். அறிவியல், தொழில்நுட்பம், சமூக சேவை, வீரதீரம், கலை மற்றும் கலாச்சாரம் ஆகிய பிரிவுகளில் சிறந்து விளங்கும் 5 முதல் 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கான ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருது பெற நாகை, ராமநாதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்தோர் விண்ணப்பிக்கலாம் என அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் வகுப்பினருக்கான கடனுதவிகளை முறையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சி, வேலைவாய்ப்பு உருவாக்கும் புதிய முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதால் தொழில் முனைவோர் இவ்வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு சிவகுரு பிரபாகரன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்ட விவசாயிகள் பயிர் காப்பீடு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திரு ஆதித்ய செந்தில்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் 2,33,869 கழிப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் சித்தனை கிராமத்தில் போதைப் பொருள் விற்பனை செய்த 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து 3 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே கொரநாட்டு கருப்பூர் புறவழி சாலையில் இருசக்கர வாகனமும் டிப்பர் லாரியும் மோதிக்கொண்ட விபத்தில் இருவர் உயிரிழந்தனர். விபத்து குறித்து கும்பகோணம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் ஸ்ரீ உலகளந்த பெருமாள் கோவில் குடமுழுக்கு விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் சுவாமி தரிசனம் செய்தனர். குற்றால அருவிகளில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை விலக்கிக் கொள்ளப்பட்டதையடுத்து சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: குற்றால அருவிகளில் நேற்று மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி, புலியருவிகளில் கடும் காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தடை விதிக்கப்பட்டது. தற்போது அருவிகளில் தண்ணீர் வரத்து குறைந்ததையடுத்து மீண்டும் அனைத்து அருவிகளிலும் குளிப்பதற்கு தடை நீக்கப்பட்டதை தொடர்ந்து சுற்றுலாப் பயணிகள் தற்போது அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக இம்மையம் கூறியுள்ளது. மத்திய வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் போதைப் பொருள் ஒழிப்பு அவசியம் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிச் சுற்றுக்கு பிரான்ஸ், மொராக்கோ நாடுகள் முன்னேறியுள்ளன. முன்னதாக இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் மொராக்கோ கனடாவை 3-0 என்ற கோல் கணக்கில் வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. லண்டன் லார்ட்ஸில் நடைபெறும் உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்தை இன்றிரவு 8 மணிக்கு எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை இந்தோனேஷியா செல்கிறார். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கு 25,000 கோடி ரூபாய் நிதி இன்று விடுவிக்கப்பட்டதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் கோரிக்கை மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். நெல்லை கூடங்குளம் 1வது அணுமின் உலையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பழுது சீரமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு பிரான்ஸ், மொராக்கோ நாடுகள் முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.3 நேர்களை கேட்கலாம். வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிவிப்பு. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. புதுவையில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான மழையின் அளவு நீலகிரி அவலாஞ்சியில் 19 சென்டிமீட்டரும், கோயம்புத்தூர் சின்னக்கல்லாரில் 14 சென்டிமீட்டரும், கன்னியாகுமரி நெய்யூர் நீலகிரி மேல்பவானி ஆகிய பகுதிகளில் தலா 9 சென்டிமீட்டரும், கோயம்புத்தூர் உபாசி சின்கோனா சோலையார் ஆகிய பகுதிகளில் தலா 6 சென்டிமீட்டரும், நீலகிரி எமரால்டு கோயம்புத்தூர் வால்பாறை சிறுவாணி அடிவாரம் வால்பாறை தாலுகா அலுவலகம் ஆகிய பகுதிகளில் தலா 5 சென்டிமீட்டரும், திருநெல்வேலி நாலுமுக்கு கன்னியாகுமரி குளச்சல் தேனி பெரியாறு ஆகிய பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டரும், திருநெல்வேலி ஊத்து நீலகிரி தாலுகா அலுவலகம் பந்தலூர் விண்டோர்த் எஸ்டேட் செருமுள்ளி நடுவட்டம் தேனி தேக்கடி நீலகிரி உட்பிரேயர் எஸ்டேட் ஆகிய பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டரும், நீலகிரி தேவாலா திருநெல்வேலி காக்காச்சி கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூர் நீலகிரி மேல்கூடலூர் கூடலூர் பஜார் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பொதுப்பணித்துறை மக்கினம்பட்டி ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டரும், கன்னியாகுமரி பாலமூர் கோயம்புத்தூர் கன்னியாகுமரி முள்ளங்கினாவிளை குருந்தன்கோடு மயிலாடி கோயம்புத்தூர் ஆலியார் நீலகிரி பார்வூட் திருச்சிராப்பள்ளி துவாக்குடி தஞ்சாவூர் வெட்டிக்காடு கன்னியாகுமரி மாம்பலத்துறையாறு கோயம்புத்தூர் ஆனைமலை தாலுகா அலுவலகம் கோயம்புத்தூர் விமான நிலையம் கன்னியாகுமரி கோழிப்போர் விலை அணைக்கிடங்கு இரணியல் நீலகிரி கிளன்மார்கன் கீழ்கோத்தகிரி எஸ்டேட் கன்னியாகுமரி பெருஞ்சாணி அணை நீலகிரி உதகமண்டலம் கன்னியாகுமரி கொட்டாரம் நாகர்கோவில் நீலகிரி கோடநாடு தென்காசி அடவி நயினார் அணை நீலகிரி குந்தாபாலம் கோயம்புத்தூர் போதானூர் ரயில் நிலையம் ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டரும் மழை அளவு பதிவாகியுள்ளது. அடுத்ததாக வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை மதுரை நகரில் 39.2 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதியான கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 21 டிகிரி செல்சியஸும் மலைப்பகுதியான உதகமண்டலத்தில் 12.6 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை அளவு பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்து மீனவர்களுக்கான அறிவிப்பு. வங்கக்கடல் பகுதிகள். மத்திய வங்கக்கடல் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் அந்தமான் கடல் பகுதிகள் ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அடுத்து அரபிக்கடல் பகுதிகள். மத்திய அரபிக்கடலின் அநேக பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் கேரள கர்நாடக கடலோர பகுதிகள் லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்போது அறிவிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நேர்கள் இதுவரை வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: பிற்பகல் வணக்கம் நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பிற்பகல் 2 மணி.
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: ஜூலை 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை உழவர் தின விவசாயிகள் மாநாடு தருமபுரி ராஜாபேட்டையில் நடைபெறுகிறது. அனைவரையும்

0: அன்போடு அழைப்பது S.A. சின்னசாமி ட்ரேடர்ஸ், தர்மபுரி.
1: Students, listen carefully.
2: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
3: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
4: ஆகாஷ்வாணி இலக்கியம் பேசுவோம். புறநானூற்றில் பொன்மொழிகள். பங்கேற்பவர் முனைவர் ஈரா அனுராதா அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள்.
5: எட்டு தொகை நூல்களுள் புறநானூறு வரலாற்று சிறப்புடையது. அறம், பொருள், வீடு ஆகிய மூன்றையும் பற்றிய பாடல்களை கொண்டது. இந்நூலில் உள்ள செய்யுட்களை பாடிய புலவர்கள் ஒரு நாட்டார் அல்லர், ஊர் ஊரார் அல்லர், தமிழகம் முழுமையிலும் வாழ்ந்தவராவார். இவருள் சேரர், சோழர், பாண்டியர், குறுநில மன்னர், அந்தனர், வேளாளர், பலவகை வணிகர், வீரர், அரச மாதேவியர், குறுநில மன்னர், மகளிர், கொல்லர் முதலிய பலவகை தொழிலாளர் என பலவகைப்பட்டோர் இடம்பெற்றுள்ளனர். சேர சோழ பாண்டிய நாடுகள், அவற்றின் தலைநகரங்கள், ஆறுகள், மலைகள், தமிழகத்தில் பேரரசர் சிற்றரசர் செய்த போர்கள், மன்னரது ஒழுக்கம், வீரச் செயல்கள், மரக்குடி மகளிர் செயல்கள், புலவர் அறிவுரைகள் என பல தரப்பட்ட செய்திகள் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன. அக்கால மக்கள் பயன்படுத்திய போர்க்கருவிகள், பலவகை நகைகள், நடைகள், உலோகங்கள், உணவுகள், ஊர்திகள், கட்டில்கள், கொடிகள், பாத்திரங்கள், மாலைகள், வாத்தியங்கள் முதலியவற்றின் பெயர்களை இந்நூலில் காணலாம். தெய்வங்களின் பெயர்கள், கோவில்களின் பெயர்கள், விலங்குகள், பறவைகள், மரங்கள் இவற்றின் பெயர்கள் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன. சங்ககால தமிழருடைய உழவு, கைத்தொழில், வாணிகம், பழக்க வழக்கங்கள் முதலியவற்றையும் இந்நூல் கூறுகின்றது. இது மட்டுமில்லாமல் தனி மனிதனுக்கான பல பொன்மொழிகள் புறநானூற்றில் உள்ளன. இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் புறநானூற்றில் பொன்மொழிகள் என்ற தலைப்பில் நம்மோடு உரையாட வந்துள்ளார் முனைவர் இரா அனுராதா அவர்கள். முனைவர் இரா அனுராதா அவர்கள் 33 ஆண்டுகள் கல்வி பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளார். சென்னை ராணிமேரி கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக உள்ளார். 100 மேற்பட்ட பன்னாட்டு, தேசிய, மாநில கருத்தரங்கங்களில் பங்கெடுத்துள்ளார். சங்க இலக்கியத்தில் அறக்கருத்துகள் என்ற நூலை வெளியிட்டுள்ளார். இது தவிர மொழிபெயர்ப்பு, நூல் தொகுப்பு என்று பல தளங்களில் இயங்குபவர். இனி அவருடன் உரையாடலாம். வணக்கம் மேடம்.
6: வணக்கம்.
5: இன்று நாம் புறநானூற்றில் பொன்மொழிகள் அப்படின்ற தலைப்புல உங்ககிட்ட இருந்து பல விஷயங்களை கற்றுக்கொள்ளலான் இருக்கோம்.
6: எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி.
5: முதல்ல புறநானூறு என்ற நூலோட அமைப்பு பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
6: சங்க சமுதாயம் போர் வீரத்துக்கு மட்டுமே முதன்மை கொடுப்பதாய் இருந்திருந்தால், அதனை மட்டுமே போற்றுவதாக இருந்திருந்தால், அது ஒரு போர் வெறி சமுதாயமாக காட்சியளித்திருக்கும். ஆனால் பண்டைய தமிழ் சமுதாயம் அவ்வாறு திகழவில்லை. மனித சமுதாயம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய பல நல்ல அறங்களை அது வலியுறுத்தியதுடன் மரம், இழுக்கா, மான வீரத்திற்கும் முக்கிய இடத்தை கொடுத்துள்ளது. அதனால்தான் அச்சமுதாயம் 2000 ஆண்டுகளுக்கு பின்னரும் பலராலும் போற்றப்படுகின்ற ஒரு நல்ல சமுதாயமாக விளங்குகிறது. போரையும் காதலையும் இரண்டு கண்களாக கொண்டு வாழ்ந்த தமிழ் மக்கள் பெரும் பண்பாட்டு மதிப்புகளை உள்ளடக்கமாக கொண்டு வாழ்ந்திருக்கின்றனர். நாகரீகம் என்பது திருந்திய வாழ்க்கை, அஃது எல்லா பொருட்களையும் தமக்கே பயன்படுத்துவது. பண்பாடு என்பது திருந்திய ஒழுக்கம், அஃது எல்லா பொருள்களையும் தமக்கும் பிறருக்கும் பயன்படுத்துவது என்று எடுத்துக்கொள்ளலாம். உள்ளத்தின் செம்மை பண்பாகும். உள்ளத்துக்கு புறம்பான உணவு, உடை, உறையுள் ஆகியவற்றின் செம்மை நாகரீகம் என்று சொல்லலாம். ஆகவே இவற்றை அகநாகரீகம், புறநாகரீகம் என கொள்ளின் பொருந்தும் என்று சொல்வார் பாவாணர். இழந்து போன இரு பாடல்கள் 267, 268 வாழ்த்து பாடல் தவிர 397 பாடல்களை உள்ளடக்கியது. இவற்றுள் 138 பாடல்கள் 3 பேரரசுகளை சார்ந்தும், 43 மன்னர்களையும், 141 பாடல்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளையும் ஆண்டு வந்த 48 குறுநில மன்னர்களையும், 11 பாடல்கள் பெயர் தெரியாத சில வீரர்களையும் சிறப்பிக்க கூடியதாக அமைந்துள்ளது. புறநானூறு மொத்தம் 155 புலவர்களால் பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு நூல் என்று சொல்லலாம். இதில் 15 பேர் பெண்பார் புலவர்கள் ஆவார். 65 துறைகளுடன் 11 திணைகளில்

0: 192 பாடல்கள் அமைந்துள்ளன. 5 பாடல்கள் திணை அறியாத பாடல்களாகவும் உள்ளது. உழினி திணையை தவிர்த்து வெற்றி திணையில் 5 பாடல்களும், கரந்தையில் 12, நொச்சியில் 6, வஞ்சியில் 11, தும்பையில் 27, வாகையில் 80, காஞ்சியில் 31, பாடான் திணையில் 139 பாடல்களும், பொதுவியல் திணையில் 73, கைக்கலை திணையில் 3 பாடல்களும், பெருந்திணையில் 5 பாடல்களும் கொண்டு திணை தெரியாத 5 பாடல்களுடன் 397 பாடல்கள் புறநானூறு என்று கட்டமைத்துள்ளனர். உழினி திணை 28 துறைகளை உடையது என்று புறப்பொருள் வெண்பாமாலை குறிப்பிடும். ஆயின் புறநானூற்று பாடல்களில் ஒன்றில் கூட உழினி திணை இடம்பெறவில்லை என்பது இங்கு கவனிக்கத்தக்கது. 76, 77 பாடல்களில் உழிஞைப்பவர் என்ற சொல்லாட்சியை மட்டுமே நாம் காண முடிகிறது. இலக்கியங்களின் விரிவாக்கம் மனிதனுடைய வாழ்வில் இரண்டர கலக்க வேண்டும் என்பதே இலக்கியத்தின் நோக்கமாக அமைய முடியும். இலக்கியங்கள் சிறந்த அறிவுரைகளை கொண்டனவாக மட்டும் இருந்தால் போதாது, அவை வாழ்க்கையில் பின்பற்றி நடக்கக்கூடியனவாகவும் இருக்க வேண்டும். இல்லாவிடில் அந்த கொள்கைகளால் ஏதும் பயன் விளையாது. கொள்கை என்பது அதனை விரும்புகிறவர்கள் பின்பற்றுபவர்கள் கடைபிடிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்ற இலக்கியத்தின் நோக்கம் என்பது சங்க இலக்கியத்தில் புறநானூற்றின் வழி வெளிப்பட்டு உள்ளது என்று சொல்லலாம்.
1: புறநானூறு நூல் அமைப்பு பத்தி அருமையா சொன்னீங்க. அதே மாதிரி புறநானூறு நூல் அறம் பற்றி பேசுது. இதுல அறம் என்று நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விலங்குகளுக்கும் சில அறங்கள் இருக்கு, மனிதனுக்கும் அதற்கு மேலான பல அறங்கள் இருக்கு. அறம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது தானா, இல்ல மனிதனுக்கு மனிதன் வேறுபடுமா? இத பத்தி புறநானூறு என்ன சொல்லுது?
0: அறம் என்பது ஒரு பொதுவான ஒரு பரந்துபட்ட சொல். இது காலகட்டத்திற்கு ஏற்ப பொருளை விரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பரந்து விரிந்த சொல் என்று சொல்லலாம். ஒரு காலகட்டத்தில் அறமாக இருக்கக்கூடியது விழுமியமாக இருக்கக்கூடியது, அடுத்து வரக்கூடிய ஒரு 15-20 ஆண்டுகளில் அதில் மாற்றம் அடைவதற்கான வாய்ப்பையும் உள்ளடக்கியதாகத்தான் இந்த சொல் பார்க்கப்படுகிறது. உதாரணமாக பார்க்க போனோம் என்றால், ஒரு சிறு சான்று, சங்க இலக்கியத்தில் புறநானூற்றில் சங்க இலக்கியங்களில் எல்லாம் கள் குடிப்பது என்பது ஒரு வழக்கமாக இருந்திருக்கிறது. அதே திருக்குறள் காலத்தில் கள்ளுண்ணாமை என்ற ஒரு அதிகாரம் வருகின்றது. இங்கு எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று பிறிதொரு காலத்தில் மறுக்கப்படுவதாகவும் இருப்பதை சொல்லலாம். அப்போ சங்க இலக்கியத்துல குறிப்பாக புறநானூற்றில் விழுமியம் அறம் அப்படின்னு சொன்னா, சமூகத்தினுடைய கட்டுப்பாடற்ற மனித வாழ்வில் மனிதனை சீரமைப்பதற்கான ஒழுங்கமைப்பதற்கான கருத்தியல் வழியிலான சில வரன்முறைகளில் அச்சமூகமே வரையெடுத்து இறுதிப்படுத்த வேண்டியுள்ளது. இந்நெறிமுறைகள் மனித வாழ்வின் நீரோட்டத்தை தடைபடுத்தாமல் ஓர் ஒழுங்கு அமைப்பாக சீர்படுத்த முனைகின்றது. இச்சமுதாய சூழலில் வாழ்தலை சீர்மைப்படுத்துகிற மேன்மைப்படுத்துகிற மனித உயர் பண்பு நெறிகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பது இயல்பாகவே நிகழ்கின்றது. இந்நிலையில் இயல்பான நடவடிக்கைகளையும் கரடுமுரடான வாழ்க்கையில் மனிதனை மனிதனும் மனிதன் மற்ற உயிர்களையும் தன் உயிர் போல போற்றுவதற்கு உந்துதலாக அமைகின்ற உயர் பண்புகளை விழுமியம் என்று அடையாளப்படுத்தலாம். விழுமிய அப்படிங்கிற சொல்லுக்கு சிறந்த, உசித, மேன்மையான, அரிய, சீரிய என்ற பல பொருளை கழகத் தமிழ் அகராதி குறிப்பிடுகின்றது. இதன்படி பார்த்தோம்னா, மேன்மையான வழிக்கு கொண்டு செல்லக்கூடிய சிறந்த வாழ்க்கை கூறுகள் உயர் பண்புகளாக பிரதிபலிக்கின்றன. இந்த பண்பு நெறிகள் தனி மனிதன், குடும்பம், சமுதாயம், அரசியல் என்ற பல்வேறு விதமான வளர்ச்சி நிலைகளை பெற்று முழுமை அடைகின்றன அப்படின்னு சொல்லலாம்.
1: தனி மனித அறம் குறித்து புறநானூறு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னீங்க. ஒழுக்கம், ஒழுக்கமும் அறமும் ஒன்றா, இல்ல ஒழுக்கம்ன்றது என்ன அப்படின்றது புறநானூறு என்ன சொல்லுது?
0: ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்பது வள்ளுவரின் வாக்கு. ஒருவரின் ஒழுக்க பண்பு அவனுக்கு மேன்மையையும் சிறப்பையும் தருவதால் ஒழுக்கத்தை உயிருக்கு மேலாக கருதி பாதுகாக்க வேண்டும் என்பது வள்ளுவரின் வாழ்நெறி கொள்கையாகும். இந்த ஒழுக்கம் தனி மனித வாழ்வில் கடைபிடிக்கும் பொழுது வாழ்வு இன்னும் மேம்பாடு அடையும். ஒரு ஆடவனின் உழைப்பும் முயற்சியும் சமூகத்தில் முக்கிய இடம் பெறுகின்றது. குடும்பமாக இருந்தாலும், சமூகமாக இருந்தாலும், நாடாக இருந்தாலும், ஆடவனின் உயரிய சிந்தனையால் வழிநடத்தப்படுவதால் சமூகத்தில் ஆடவனின் ஒழுக்கம் போற்றப்பட்டது. ஆடவர்கள் நல்லவர்களாகவும் ஒழுக்க உணர்வு உடையவர்களாகவும் ஒழுக்க வாழ்வை கடைபிடிப்பவர்களாகவும் உள்ள நாடே வளம் கொழிக்கக்கூடியதாகவும் உயர்

பேசக்கூடியதாகும் அமையும். இந்த ஒழுக்க நிலையின் மேன்மையை புறநானூற்றில் ஔவையார் சொல்வார். நாடா கொன்றோ, காடா கொன்றோ, அவலா கொன்றோ, மிசையா கொன்றோ, எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனை என்று குறிப்பிடுகின்றார். நாடாக இருந்தாலும், காடாக இருந்தாலும், மேடாக இருந்தாலும், பள்ளமாக இருந்தாலும், அங்கு வழிநடத்தி செல்லும் ஆடவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார் ஔவை. உயர்ந்த பண்பையும் ஒழுக்க நெறிகளையும் கொண்ட ஆடவனின் ஆளுமை திறன் பண்படாத சமூகமாக இருந்தாலும் பக்குவப்பட்ட சமூகமாக மாற்ற

0: இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார் ஔவை. உயர்ந்த பண்பையும் ஒழுக்க நெறிகளையும் கொண்ட ஆடவனின் ஆளுமை திறன் பண்படாத சமூகமாக இருந்தாலும் பக்குவப்பட்ட சமூகமாக மாற்ற முடியும் என்பது அதனுடைய உட்கருத்தாகும். இங்கு ஆடவனுக்குரிய தனி மனித விழுமியங்கள் ஒழுக்கம் சமூகம் சார்ந்தவையாக சமூகத்தின் மேன்மைக்காக கையாளப்படுகின்றன என்று சொல்லலாம். சிறந்த பண்பு நெறிகளே மனிதர்களை நல்லவர்களாகவும் சமூக பொறுப்பாளர்களாகவும் அடையாளப்படுத்துகின்றது. மன்னர்களின் அரசாட்சியில் தவறு நேர்கின்ற போதும் தவறு ஏற்படக்கூடாது என எதிர்நோக்கும் போதும் சில ஒழுக்க பண்பு மன்னருக்கும் அறிவுறுத்தி வழிகாட்டப்பட்டன. அவர்களிடம் மனித மாண்புகளை உணர்த்தி உயர் பண்பு நெறிகளை மேம்படுத்தி அறிவுரை கூறுவது இயல்பாகவே இருந்தது. இந்த அற ஒழுக்கங்களை அரசனை செம்மையான வழியிலும் செங்கோன்மை தவறாமலும் கொண்டு சென்றது. மிகை உணவு கொள்ளாது, குறைந்த சினம் கொள்ளுதல், குறைவாக சொல்லி மிகுதியாக கேட்டல், கருணை உள்ளத்தோடு கொடை அளித்தல், தாளிப்போடு கூடிய துவையலை உணவை பலருக்கும் பகிர்ந்து கொடுத்தல், எல்லோரோடும் பணிவு கொள்ளுதல் என இச்செயல்களே மன்னனினுடைய ஒழுக்க பண்புகளாக நெறிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிகழ்வில் குறை ஏற்படுமாற்றின் அவற்றை நெறிப்படுத்துவதில் புலவர்கள் முனைப்பாக இருந்தனர். அன்னோர் செல்வமும் மண்ணின் இல்லாது இன்னும் அற்று அதன் பண்பே, அதனால் நிச்சமும் ஒழுக்கமும் முட்டிலை பரிசில் நச்சவர்கையின் நிரப்பல் ஓம்புமதி என்று கூறுகின்றார் ஒரு புலவர். மன்னனுக்கு அறிவுரை கூறுகின்றார் வருணன் என்று சொல்லக்கூடிய புலவர். தந்து மாறன் என்று சொல்லக்கூடிய அரசனுக்கு சொல்றார், இந்த பண்பு நெறிகளை அறியாதவர்களின் செல்வம் நிலையாமையால் செல்வதோடு பொருளற்றதாகி போகும். அதனால் ஒழுக்க நிலை தவறாது உன்னிடம் பரிசு வேண்டி வருபவருக்கு குறைவில்லாது பரிசு பொருள் கொடுத்து காக்க வேண்டும் என்று மன்னனுக்கும் ஒழுக்கத்தை நெறிப்படுத்தும் பண்பினால் சமூகம் பெரும் பயனை பெறுகின்றது என்று சொல்லலாம். மன்னராட்சியில் மன்னனே மக்களின் உச்சம் என்பதனால் மன்னனின் ஒழுக்க நிலையும் சமுதாயத்திற்கு பயனாக சென்றடைகின்றது. எனவே தனி மனிதன் என்று பார்க்கும் பொழுது சாதாரண குடிமகனும் ஒன்றுதான், அரசனும் ஒன்றுதான் என்பதை நம்முடைய புறநானூறு சொல்வதாக இருக்கலாம்.
1: தனி மனித அறம் ஒழுக்கம் பத்தியெல்லாம் புறநானூறு என்ன சொல்லிச்சு அப்படின்னு சொன்னீங்க. அறம் தவிர புறநானூறு அரசியலும் பேசுகிறது. அரசியல் அப்படின்னா அரசன் தான், அந்த காலத்தில் அரசன் தான் வந்து அரசின் அச்சாணி போல் இருப்பதால் ஒரு அரசன் நீதி வழங்கும் பொழுது எந்த பக்கமும் சாராமல் நடுநிலையாக வந்து நீதி வழங்கணும். அதை நாம் வந்து ஒரு வார்த்தையால குறிப்பிடுவோம், அது செங்கோன்மை. இந்த செங்கோன்மை குறித்து புறநானூர் என்ன சொல்லுது?
0: செங்கோன்மை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நற்பண்புடையவன் தீய பண்புடையவன் என்னும் கருதுகோள்கள் சூழ்நிலையால் உருவாக்கப்படுபவை. தற்காலிக தர நிலைகளை கண்டு மதிப்பிடும் மனப்போக்கு மன்னரிடம் இருந்தால் அவற்றை நீக்கி அறத்தின் வழியாக அவன் நடு நிலைமையோடு நீதி கூறுவதே மன்னர்களின் செங்கோன்மையாக கருதப்பட்டது. நான்குடன் மாண்டதாயினும் மாண்ட அறநெறி முதற்றே அரசின் கொற்றம். அதனால் நமர் என கோல் கோடாது பிறர் என குணம் கொல்லாது என்று புறநானூறு குறிப்பிடுகின்றது. வலிமையான நான்கு படைகள் கொண்டு இருந்தாலும் அறநெறி வழியாக செயல்படுதலே நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்க முடியும் என்று மருதன் இளநாகனார் சொல்வதாக இந்த ஒரு பாடல் இருக்கும். அதே போல் இன்னொரு பாடலையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அரசனானவன் முறையறிந்து வரிவாங்க வேண்டும், மக்களை கசக்கி பிழிந்து வரிவாங்குதல் தவறு என்பதையும் உணர்த்தக்கூடியதாக காய்நெல் அறுத்து கவளம் கொளினே என்று ஒரு பாடல் வரும். அதில் பல்வேறு ஏக்கர் கணக்கில் இருக்கக்கூடிய ஒரு நிலத்தில் விளைநிலத்தில் விளைந்திருக்கக்கூடிய அந்த நெற்பயிரை அந்த தானியத்தை யானைக்கு உணவாக சமைத்துக் கொடுத்தால் பல நாட்கள் கொடுக்கலாம். அதே உணவாக சமைத்துக் கொடுக்காமல் யானையையே அந்த விளைநிலத்திற்குள் அனுப்பிவிட்டால் அது வாயில் செல்வதை விட காலில் மிதிப்பட்டு வீணாவதுதான் அதிகமாகும் என்று சொல்லி மக்களுக்காகத்தான் மன்னனே தவிர மன்னனுக்காக மக்கள் இல்லை, மக்களினுடைய நலன் மட்டும்தான் அரசன் முதன்மையாக கொள்ள வேண்டும் என்பதையும் அரசனை நம்பி வாழ்ந்த புலவர்கள் ஆணித்தரமாக அரசனுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பாடல்களையும் மக்களாட்சியில் மக்களின் குரலுக்கு மதிப்பு இருந்தது, மன்னராட்சியில் மக்களின் குரலுக்கு மக்களாட்சியில் மக்களின் குரலுக்கு மதிப்பு இருக்கு அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயம் இல்ல, ஆனால் மன்னராட்சியில் மக்களின் குரலுக்கு மதிப்பு இருந்தது, அதை கேட்டு அரசன் நடந்தான் என்றும் சொல்லலாம். இதே போல் இன்னொரு அரசன் கேட்பான் புலவரிடம், என்னுடைய புகழானது இன்னும் பல ஆண்டு காலம் நீடித்து இருக்க வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும், நீர்வளத்தை பெருக்கு என்று சொல்கிறார். அப்போ நீரினுடைய அவசியத்தை புறநானூறு காலம் தொட்டு நாம் பார்த்து வருகிறோம். இந்த

0: நாம் இன்னும் சற்று ஆழமாக அசோகர் மரங்களை நட்டார், குளம் வெட்டினார், குளம் வெட்டினார் என்று பார்த்தோமே ஒழிய அதற்கான காரண காரியங்களை போதிக்காததனாலோ என்னவோ தெரியவில்லை, இன்று நாம் நீரை நோக்கி அடுத்த போரே நீருக்காக என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறோம். நம்முடைய இலக்கியங்கள் எல்லாம் நீர்வளத்தையும் உணவையும் ஒழுக்கத்தோடு கொண்டு வந்து தனி மனிதன், சமுதாயம், அரசன் என்று ஒவ்வொருவரோடும் பின்னி புனைந்து அந்த சமுதாய மேம்பாட்டிற்காக ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாகத்தான் நம்முடைய இலக்கியங்கள் அமைந்திருக்கின்றன என்று சொல்லலாம்.
1: செங்கோன்மை குறித்து அருமையா சொன்னீங்க. இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் புறநானூற்றில் பொன்மொழிகள் என்ற தலைப்பில் முனைவர் இரா அனுராதா அவர்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி ஒருவருக்கு கருணை காட்டுவது, இரக்கம் காட்டுவது, இதை பற்றியும் புறநானூற்ற பல செய்திகள் இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: வறுமையால் வாடி நிற்பவர் மீது கொள்ளும் அன்பு இரக்கம் என்று அடையாளப்படுத்த முடியும். இரக்கம் உள்ள மனிதனிடம் ஈகை குணம் நிறைவாக பொதிந்திருக்கும். இந்த இரக்க குணம்தான் மனிதன் இன்னொரு மனிதன் மீது அன்பு பாராட்டும், தோழமை உணர்வை ஏற்படுத்தும், இதற்கான உட்கூறாக அமைந்திருந்தது. அதியமானின் இரக்க உணர்வை பற்றி புறநானூற்றில் ஔவையார் பாடும்போது, புன்தலை பொருணன் அழியன்தான் என தன் உழை குறுகல் வேண்டி என் அரை முதுநீர் பாசி என்ன உடைகளைந்து திருமலர் அன்ன புதுமடி கொளி என்று தன்னை கண்டவுடன் அவள் இறங்கத்தக்கவள் என்று எண்ணி உடனே எனது அழுக்கேறிய ஆடை மாற்றி புத்தாடை அணிவித்து இரவலர் என்ற தன்மை மாற்றினார். அதியமா நெடுமா நஞ்சின் இரக்க குணம் போற்றத்தக்கது என்று பாராட்டுகின்றார். புத்தாடையுடன் உணவாக களிப்பை தருகின்ற கள்ளையும் ஊன்கலந்த உணவையும் அளித்து மகிழ்ந்தான் என்று போற்றி பாடும்போது அதியமான் என்ற ஒரு தனி மனிதனின் இரக்க பண்பு போற்றப்படுகின்றது. இந்த தனி மனித அறம் சமூகம் சார்ந்த பயன்களை பலரும் பெறுகின்றனர். உயர் பண்பான ஈகை எந்தவித புறத்தாக்குதல்களுக்கும் ஆட்படாமல் கருத்தியல் ரீதியாக மக்களின் வழியாக வெளிப்படுத்தும் போது அது சமூக விழுமியமாக மாறுதலை அடைகின்றது என்று சொல்லலாம். பகிர்ந்துண்ணும் பண்பு என்பது தமிழர்களுடைய வாழ்விலே மரபாக கடைபிடித்து வந்தனர். மன்னர்களிடம் புலவர்களின் உறவு மிகவும் நெருக்கமானதாக இருந்திருக்கின்றது. குறிப்பாக ஔவையின் வாழ்விற்கு அதியமான் செய்த ஈகை பேருதவியாக இருந்தது. அதனால் அதியமானின் ஈகை பண்பும் பகிர்ந்துண்ணும் பண்பும் புறநானூற்றில் காணப்படுகிறது. கள்ளையும் உணவையும் தனக்காக வைத்துக் கொள்ளாமல் பொருளின் தன்மைக்கேற்ப குறைவாக இருந்தாலும் என்னை தவிர்த்து உண்ணமாட்டான், நிறைவாக இருந்தால் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்து உண்ணும் உயர்ந்த பண்பை கொண்டவன் அதியமான் என்று அவரிடம் உள்ள ஈகை பண்பையும் பகிர்ந்துண்ணும் பண்பையும் ஔவை பாடியிருப்பது ஈகையின் சிறப்பை எடுத்துரைப்பதாக அமைந்திருக்கின்றது.
1: அடுத்து சங்க இலக்கியத்துல தலைவிக்கு இரண்டு விதமான வாழ்வு உண்டு. ஒன்று களவு, இன்னொன்று கற்பு. களவுன்றது தலைவனும் தலைவியும் ஊராறு முன் மனம் செய்வதற்கு முன்போ இல்ல உடன்போக்கு நடப்பதற்கு முன்போ அவர்களுடைய தனிமையில சந்திச்சுக்கிறத நம்ம வந்து அவர்களை காதலை வளர்த்துக்கிறது களவு அப்படின்னு சொல்றோம். அதன்பின் மன வாழ்க்கையில் அவள் நுழையும் பொழுது அவனுடன் வந்து வாழ்வில் சேரும் பொழுது அவளது கற்பு நிலையை அடைந்து விட்டாள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது இரண்டு வகை தலைவிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கற்பு என்ற வார்த்தையை வச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த காலத்துல சங்க இலக்கியத்தின்படி பார்த்தா தலைவனுக்கு கற்புன்ற அந்த ஒரு ஒழுக்க நெறி சொல்லல, தலைவிக்கு மட்டும்தான் ஒழுக்க நெறிகள் சொல்லப்படுது. அப்படின்ற பட்சத்துல புறநானூறு இந்த கற்புன்ற நிலையை பற்றி என்ன சொல்லுது?
0: கற்பு என்பது வாழ்வினுடைய ஒழுக்க நிலை, உண்மை தன்மையை கொண்டது. இதற்கான சொற்கள் மாற்றம் செய்யப்பட்டாலும் பொருள் ஆழம் கண்டுபிடிக்கப்பட்டாலும் கற்பு என்ற சொல்லின் முழுமை எப்போதும் ஒரே முகத்தை தான் கொண்டிருக்க முடியும். கற்பின் தன்மையை அறிய முல்லை பூவை உதாரணமாக சொல்வார்கள். முல்லை சான்ற கற்பின் என்று கலித்தொகை அடையாளப்படுகிறது. நமது தேவைக்காகவும் சமூக மாற்றங்களுக்காகவும் கற்பு என்று சொல்லக்கூடிய மனத்திற்பத்தை மாறுகின்ற மதிப்பு என்று எண்ணி கால மாற்றங்களுக்குள் கற்பு என்பதின் பொருள் விளக்கம் சிதைந்து விடுகிறது. தலைவனுக்கு தலைவியை அவருடைய பெற்றோர்கள் உரிய சடங்குகளோடு திருமணம் புரிய கொடுப்பது என்று தொல்காப்பியம் கற்புக்கு இலக்கணம் வகுத்துள்ளது. கற்பெனப்படுவது காரணமோடு புணர கொடற்குறி மரபின் கிழவன் கிழத்தியை கொடைக்குறி மரபினோர் கொடுப்ப கொள்வதுவே என்று சொல்கின்றது. கற்பு என்னும் மனத்திற்பத்தை பண்டைய காலத்தில் மூன்று வகையாக பார்த்தார்கள். கணவன் இறந்த செய்தி கேட்டு உயிர் விடுதல் தலை கற்பு. இடைக்கற்பு என்பது கணவனுடன் தானும் உயிர் மடிதல். கணவனோடு உயிர் துறக்காது கைமை நோற்று வாழ்வது கடைக்கற்பு என்று வகைப்படுத்தியிருக்கிறார்கள். கற்பெனப்படுவது சொல் திரம்பாமை என்று நீதி இலக்கியங்கள் கற்பிற்கு இலக்கணம் வகிக்கின்றன. ஆக கற்பு என்பது வாய்மையுடன் மன உறுதியுடன் இருக்கும் நல்வொழுக்கம் என்று அடையாளப்படுத்த முடியும். சிலப்பதிகார நாயகி கற்புக்கரசி என்று போற்றப்பட்டதும் தன்னை விட்டு மாதிவிடும் கோவலன் சென்ற போதும் அவனே தன்னுடைய கணவன் என்ற மன உறுதிப்பாடும் கணவனை காணாத தேவந்தி குளம் சுற்றி இறைவனை வேண்ட கண்ணகி அழைக்கும் போது

0: என்று சொல்லி தலைவன் மீது கொண்டுள்ள அன்பினை கண்ணகி உறுதிப்படுத்துகின்றாள். கணவனே, கண் கண்ட தெய்வம், என் கணவனை விட்டுக் கொடுக்காத கடவுளை தொடக்கூடிய பண்பெல்லாம் உயர்ந்ததாகவோ பெருமையாகவோ கொள்ள முடியாது என்பதின் அடையாளமே பீடன்றி என்ற சொல் என்று சொல்லலாம். தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதழுவாள் அப்படின்னு சொல்வார் நம்முடைய வள்ளுவர். கற்பு நிலை என்று வந்தால் அதை இரு கட்சிக்கும் பொதுவில் வைப்போம் அப்படின்னு சொல்வார் பாரதியார். அப்போ செயிர்தீர் கற்பின் சேயிழை கனவ என்று சொல்லக்கூடியதாக இருக்கின்றது இரும்பிழர் தலையார் என்று புலவர் ஒரு பாடக்கூடிய பாண்டிய மன்னனை பற்றி பாடும் பொழுது செயிர்தீர் கற்பின் சேயிழை கனவ என்று சொல்கின்றார். குற்றம் இல்லாத தலைக்கற்பின் மாண்பை உடைய மங்கையின் கணவனே. அப்போ அங்கு கூட ஆணுக்கான கற்பு சொல்லப்பட்டதாக தெரியப்படவில்லை. இப்படி தனி மனித ஒழுக்கத்தின் ஆழத்தை இலக்கியத்தின் வாயிலாக புரிந்து கொள்ள முடியும். வெயிலென முனியேன், பனியென மடியேன், கல்குயின்றன்ன என்னல்கூர் வழிமறை, நானலது இல்லா கற்பின் வாழ்நுதல் மெல்லியல் குறுமகள் உள்ளி. இங்கும் பாத்தீங்கன்னா அந்த தலைவினுடைய கற்பு நெறிதான் சொல்லப்படுகின்றது. பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெனும் திண்மை உண்டாக பெறின் அப்படின்னு சொல்வாங்க. புற தூண்டுதலால் வறுமை ஏழ்மை ஆகியவை பெண்ணின் மன உறுதியான அந்த கற்பு என்று சொல்லக்கூடிய அந்த ஒழுக்கத்திற்கு இடையூறாக அமைந்து விடலாம் என்று சொல்லலாம். இப்படியாக பெண்ணினுடைய கற்பு என்று பார்க்கும் பொழுது புறநானூறு சொல்லக்கூடிய கற்பு என்று ஒரு பாடலை மீண்டும் நம்மால் சொல்ல முடியும். ஔவையார் பாடிய பாடல், எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்று சொல்கின்றார். இன்று வரை நாம் எங்காவது ஏதாவது ஒரு தவறு ஏற்பட்டு விட்டால் அந்த பழியை அந்த பெண்ணின் மீது போடக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த பொண்ணு அந்த நேரத்துக்கு போனா, அந்த பொண்ணு என்ன ஆட போட்டிருந்தா, ஐயோ ஒரு பொண்ணு காதலிக்கிறாளா, குடும்ப மானமே போச்சு. இப்படி பெண் பக்கமே நாம் எல்லா குற்றங்களையும் குறைகளையும் கொண்டு சென்று அடுக்கி அடுக்கி அவர்களை மிகுந்த மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறோம். ஔவையார் அன்னைக்கே பாடிட்டார், எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனை. முடிந்து விட்டது. ஒரு நாட்டில் அல்லது ஒரு சமூகத்தில் ஒரு இடத்தில் ஆடவர்கள் எப்படி ஒழுக்கமானவர்களாக இருக்கிறார்களோ எப்படி இருக்கிறார்களோ அதை பொறுத்து தான் அந்த சமுதாயம் என்று கூறிவிடுகிறார். அப்பொழுது ஒரே ஒரு பாடல், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதன் என்று சொல்வதை போல் நாம் எந்த பாடலை எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்று ஒரு பெண் பார் புலவர் பாடியுள்ளதை நாம் பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கின்றேன்.
1: சமுதாய கருத்தையும் அப்படியே சொல்லியிருக்கீங்க, வரவேற்கத்தக்க ஒரு கருத்து. நம்ம அடுத்தது புகழ் குறித்து புறநானூறு என்ன சொல்லுது?
0: மனிதன் இறந்து போன பின்பும் நிலைத்து நிற்பது புகழ் என்னும் பெரும் பேரது. வாழ்ந்த காலங்களில் செய்யும் நல்ல செயல்கள் நீண்ட காலம் வரை மக்கள் மனதில் நிலைக்கும் வண்ணமாக புகழோடு பேசப்படுகின்றன. ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பதொன்று இல் என்பது வள்ளுவர் வாக்கு. அனைத்தும் வாய்ந்த பின்பும் நிலைத்து நிற்பது மாட்சிமை தன்மை கொண்ட புகழ் என்னும் நற்பேறு மட்டுமே. புறநானூற்றில் பொருளுக்காக மன்னனை புகழ்ந்து பாடுவது ஒரு நிலை. மன்னிடமுள்ள தவறான போக்குகளை எடுத்துரைப்பது அதனால்தான் புகழ் பெற்று மன்னன் மனதில் நீங்கா இடம் பெறுவது என்பது இன்னொரு நிலை. இந்நிலையின்படி இந்நிலைகளை தாண்டி தனக்கு உதவிகள் செய்து வறுமை போக்கிய மன்னன் புகழ் பெற வேண்டும் என்று எண்ணி அவனுக்கு அறிவுரை கூறுதல் என்ற நிலையும் உண்டு. இந்த மூன்றாம் நிலையே சமூக அக்கறையுடன் கூடிய தனி மனித மேம்பாட்டை உயர்த்த நினைப்பது. விழவின் கோடியர் நீர்மை போல முறை முறை ஆடுநர் கழியும் இவ்வுலகத்து கூடிய நகை புறனாக நின் சுற்றும் இசை புறனாக நீ ஓம்பிய பொருளே. பகை மன்னவர்கள் பலர் சில தொழில்கள் சிறந்தோங்கவும் வீரமும் வெற்றியும் கொண்டு வாழ்ந்த போதிலும் புகழ் என்னும் நற்பேரை பெற மன்னர்களுக்கு புலவர்களால் அறிவுறுத்தப்படுகிறது. இந்த பாடலின் வழியாக புகழை பெற வேண்டி முதுகண்ணன் சாத்தனார் சோழன் நலங்கிள்ளிக்கு அறிவுறுத்துகின்றார். விழா காலங்களில் இரவில் நடைபெறும் நாடகம் காலை விடிந்தவுடன் எந்த அடையாளமும் இல்லாமல் கலைந்து விடுவதை போல வாழ்க்கையும் அப்படிப்பட்ட தன்மையை கொண்டது. எனவே வாழும் காலத்தில் புகழை தேட மகிழ்ச்சியோடு மக்களோடு நண்பனாக யாசிப்பவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் பொருள் கொடுத்து உதவி செய்து பெயரை புகழோடு நிலைத்து நிற்க மன்னனுக்கு அறிவுறுத்துகின்றார். மன்னனுக்கு புகழை தேடித்தருதல் என்பது நாட்டை நிர்வகிக்கும் திறமை, நாட்டை பாதுகாத்தல், படையை பெருக்குதல், எதிரிகளை அழித்தல், அதனால் வரும் பொருட்களை இறப்போருக்கு கொடுத்து உதவுதல் போன்ற செயல்களால் புகழ் வந்து சேரும். மக்களும் மன்னனும் வீரர்களும் செழுமையோடு இருக்க உணவளிக்கும் விவசாயத்தை பெருக்குவதால் பெரும் புகழை மன்னன் பெற்றிருக்கின்றான். இரும்புறை என்னும் சேர மன்னனை குறுங்கோழியூர் கிழார் என்னும் புலவர் வேளாண்மை தொழிலை பெருக்கி அதன் வழியாக மக்கள் உயிரையும் காத்து வீரர்களின் வலிமையை பெருக்குவதே அனைத்திற்கும் ஆதாரம். எனவே வேளாண்மையை பெருக்குக, அதுவே உனக்கு பெரும் புகழை தேடித்தரும் என்று அறிவுறுத்துகின்றார். ஏனென்றால் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரை இந்த கருத்தை வலியுறுத்த

0: கூடிய பாடலையும் நாம் பார்க்க முடியும். எனவே உலகை காக்கக்கூடிய தன்மையாக, உலகில் நிலைத்து நிற்கக்கூடிய தன்மையாக புகழை அவர்கள் பார்த்தார்கள் என்று சொல்லலாம்.
1: அருமையா சொன்னீங்க, புகழ் என்றால் என்ன அப்படின்னு. நம்ம பண்டைய காலத்துல உள்ள அரசர்கள் ஒரு போரில் தோற்றுவிட்டால் அந்த தோல்வியின் அவமானம் தாங்க முடியாமல் வடக்கிருந்து உயிர் விடுவாங்க. அதே போல மார்பில் பாய்ந்த ஒரு வாள் முதுகு வழியே வந்துருச்சுன்னா அது புறமுதுகிட்டு ஓடிட்டானோ அப்படின்னு நினைச்சுக்குவாங்களோன்னு நினைச்சு அவங்க அவமானமாக அதை நினைப்பாங்க. அது மாதிரி மானத்துக்கு இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு சமுதாயமாக தமிழ் சமுதாயம் இருந்திருக்கு. மானம் எழுந்தாலே வாழ தெரியாதே அப்படின்றது கூட வந்து சமீபத்தில் அந்த ஒரு பாடல்லையும் வந்து இருக்குது. அப்போது அதற்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கும்பொழுது புறநானூறு மானம் குறித்து என்ன சொல்லுது?
0: உயிரை விட மேன்மையாக கருதப்படுவது மானம். ஒழுக்கத்தில் சிறந்தது மானம் என்னும் தன்மான உணர்வு. தன்மான உணர்வுள்ளவன் உயிரை பொருட்படுத்த மாட்டான். உயிரை விட மானம்தான் பெரியது என்று சொல்லக்கூடிய கருத்தியலை தன்னுள் கொண்டிருந்தவன் சங்க காலத்து மனிதன். இந்த தன்மான உணர்வு தனி மனித வாழ்க்கை மேம்பாட்டில் முதன்மை படிவத்தை பெற்றிருந்தது. பண்டை தமிழரிடம் சிறந்து நின்ற பண்புகளில் மானம் போற்றும் பண்பு தலைமையிடம் வகிக்கின்றது. எத்தகைய சூழலிலும் தன்னிலையும் தாழாமையும், தாழின் உயிர் வாழாமையும் மானம் என்பது தமிழர் கோட்பாடாகும். எத்தகைய சூழலிலும் தன்னிலையில் தாழாமையும், தாழின் உயிர் வாழாமையும் மானம் என்பது தமிழ் கோட்பாடு. புறநானூற்றில் பகை மன்னருடன் போரிட்டு வெற்றியை கொள்ளவில்லையானால் தன்மான பிரச்சனையாக கருதினார்கள். புறமுதுகிட்டு ஓடுவதை ஏற்காத படை வீரர்கள் மானத்துடன் வீரமரணம் அடைந்துள்ளார்கள். யான் கொடுங்கோலன் ஆகுக என்று வஞ்சனம் கொள்கின்றனர். ஒல்லையூர் பூத்த பூத பாண்டியன் தான் எதிரியை வெல்லவில்லை என்றால் திறமையற்றவனை நியமித்து தவறாக ஆட்சி செய்யும் கொடுங்கோலாட்சி மன்னனாகுக என்று வஞ்சனம் கொள்கின்றார். அறநிலை திரிய அன்பின் அவையத்து திறனில் ஒருவனை நாட்டி முறை திரிந்து மெலிகோல் செய்தேன் ஆகுக என்று குறிப்பிடுகின்றார். தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் போருக்கு அஞ்சாது வருகின்ற சினம் கொண்ட வேந்தர்களை தாக்கி அவர்களை அடிப்பேன். அவ்வாறு நான் செய்யவில்லையானால் என்னுடைய பாதுகாப்பில் உள்ள நாட்டு மக்களுக்கும் கொடுங்கோலன் ஆகுக என்று வஞ்சனம் செய்கின்றான். என் நிழல் வாழ்நர் செந்நிழல் காணாது கொடியன் எம் இலை என கண்ணீர் பரப்பி குடிவழி தூற்றும் கோலேன் ஆகுக என்று தன்மான உணர்வை வெளிப்படுத்துகின்றான். சோழன் நலன் கிள்ளி குறிப்பிடுகையில் என்னிடம் வந்து பணிந்து ஈக என்று சொல்லாது சென்றால் தூங்கும் புலியே இடறிய குருடன் போல அழிந்தொழுவான். நான் செய்யவில்லை என்றால், நான் இந்த போரில் வெல்லவில்லை என்றால் தூங்கும் புலியை இடறிய குருடன் போல அழிந்தொழுவான் என்று சொல்கின்றார். சேரமான் கணைக்கால் இரும்புறைக்கும் சோழ மன்னனுக்கும் கழுமலத்தை அடுத்த திருப்போர்புரம் என்ற இடத்தில் போர் நிகழ்ந்தது. அதில் இரும்புறை தோற்றான். செங்கனான் இரும்புறையை குணவாயிற்கோட்டம் என்ற இடத்தில் சிறை வைத்தான். ஒரு நாள் இரும்புறை நீர் வேட்கையின் காரணமாக காவலரை நீர் கேட்டான். அவர்கள் காலம் தாழ்த்தி நீர் கொடுத்தார்கள். அதனை குடிக்காது அவமானத்தால் குன்றி தன் உள்ளத்தில் என்ன ஓட்டங்களை ஒரு பாட்டாக எழுதி வைத்துவிட்டு உயிர் துறந்தான். குழவி இறப்பினும் ஊந்தடை பிறப்பினும் ஆளன்று என்று வாளின் தப்பார் தொடர்படுஞ்சமலையின் இடர்படுத்து மறி கேளல் கேளிர் வேளாண் சிறுபதம் மதுகை இன்றி வயிற்று தீ தனிய தாம் இறந்து உண்ணும் அளவே ஈன்மரோ இவ்வுலகத்தானே என்று எழுதி வைத்துவிட்டு உயிர் துறந்ததாக புறநானூறு சான்று பகிர்கின்றது. இங்கு இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டாம் என்று தன்மானம் கொண்டு இறந்துபடுகின்றான். மானம் என்று சொல்லப்படுகின்ற உயர் நெறி தனி மனிதனுடைய விழுமியத்தினுடைய உயிர் பொருள் என்று சொல்லலாம்.
1: மானம் குறித்து புறநானூறு என்ன சொல்லுச்சு அப்படின்றத ரொம்ப அருமையா ஒரு பாடல் மூலமாக சொல்லிட்டு இருக்கீங்க. புறநானூறு என்ற எட்டு தொகை நூலை நாம் பேச ஆரம்பிச்சோம்னா எத்தனையோ கோணங்களில் பேசலாம். அத்தகைய ஒரு நேரமின்மை நமக்கு இல்லாத ஒரு காரணத்தால் நம்ம கொடுக்கப்பட்ட இந்த சிறிய நேரத்தில் நாம் புறநானூற்றில் மக்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லியிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். முனைவர் இரா அனுராதா அவர்களே, உங்களுடைய கல்வி பணியிலிருந்து சிறிது இடைவெளி விட்டு சென்னை ஆகாஷ்வாணி நேயர்களுக்காக எங்களுடைய ஒளிப்பதிவு கூடத்திற்கு வந்து இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததற்கு மிக்க நன்றி.
0: நன்றி.
2: இலக்கியம் பேசுவோம் கேட்டீர்கள். புறநானூற்றில் பொன்மொழிகள் பங்கேற்றவர் முனைவர் இரா அனுராதா அவர்கள். உடன் உரையாடியவர் பொன்சந்திரன் அவர்கள்.

0: பண்பலை 103.7 நேரம் பிற்பகல் 2:31.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

இனி கேட்கலாம் ஒரு பட பாடல் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு பட பாடல் நிகழ்ச்சியில் மலைக்கோட்டை திரைப்பட பாடலிலிருந்து கேட்டு ரசிக்கலாம். இந்த படத்தை இயக்கிக்க பூபதி பாண்டியன் இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் விஷால் பிரியமணி நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க விக்ரம் கிருஷ்ணா, அஜய் குமார் ஆகியோர். இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்காரு மணி சர்மா அவர்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடலை பாடியிருக்காங்க விஜய் யேசுதாஸ். இந்த பாடலுக்கான வரிகள் நா முத்துக்குமார், தேவதையே வாவா என தொடங்கும் பாடல். இதோ நேர்களே,

பண்பலையில் இசைக்கும் நேரம் பிற்பகல் 2:38. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி ஒரு பட பாடல் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு பட பாடல் நிகழ்ச்சியில் மலக்கோட்டை திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை பாடியிருக்காங்க நவீன். இந்த பாடலை எழுதியிருக்காரு நா முத்துக்குமார். கந்தா கடம்பா என தொடங்கும் பாடல் இதோ நேர்களே.

பண்பலையில் இசைப்பாடும் நேரம் பிற்பகல் 2:44. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்க இருப்பது ஒரு பட பாடல் நிகழ்ச்சி. ஒரு பட பாடல் நிகழ்ச்சியில் இன்றைக்கான திரைப்படம் மலக்கோட்டை திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஓ பேபி என தொடங்கும் பாடல். இந்த பாடலை பாடியிருக்காங்க ராகுல் நம்பியார். இந்த பாடலுக்கான வரிகள் யுகபாரதி. இதோ நேர்களே,

0: ஒரு டீ போடுங்க
1: தம்பி, ஊருக்கு புதுசோ?
0: ஏன் அப்படி கேக்குறீங்க?
1: இல்ல, நம்ம கடைக்கு டீ குடிக்க வந்திருக்கீங்களே.
0: என்ன சொல்றீங்க, புரியலையே.
1: இல்ல தம்பி, இந்த ரோட்ல போற நிறைய பேர் நம்ம கஸ்டமருங்க தான். உங்களை இப்பதான் முத தடவையா பாக்குறேன். அதான் இந்தாங்க டீ குடிங்க.
0: என்னமோ சொல்றீங்க, சரி குடுங்க.
1: டீ எப்படி?
0: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
1: சரி தம்பி, நம்ம கஸ்டமர் ஆயிட்டீங்க. உங்களுக்காக ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன்.
0: என்ன விஷயம்னா?
1: நீங்க அந்த தொப்பூர் மலைப்பாதை வழியா தானே போக போறீங்க?
0: ஆமா. ஏன் அப்படி கேக்குறீங்க? ஒருவேளை இப்படி இருக்குமோ?
1: என்ன தம்பி யோசிக்கிறீங்க, சொல்றத கவனிங்க.
0: அண்ணா சொல்லுங்கண்ணே, பதறது இல்ல.
1: தொப்பூர் மலைப்பாதையில போற வண்டிங்க 30 கிலோமீட்டர் வேகத்துல தான் போகணுமா. அங்க ஏதோ மிஷின்லாம் வச்சிருக்காங்களாம். 30 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டி போனா அபராதம் வேற போடுறாங்களாம். பார்த்து போங்க.
0: இதான் விஷயமா? அண்ணா நான் ஆசைப்பட்டா கூட என் வண்டி அவ்வளோ வேகம் போகாது. நான் வரேன்.
1: இந்த வழியா அடுத்த வாட்டி வரும்போது நம்ம கடைக்கே டீ குடிக்க வாங்க. வடையும் போட்டு வச்சிடுறேன்.
0: இப்போ கொடுத்த வடையே போதும்ண்ணே.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பிற்பகல் 2:51. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஒரு பட பாடல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை பாடியிருக்காங்க ரஞ்சித் ரீட்ரா குரலில், யுகபாரதி வரிகளில்,

0: அதை தலைவலி கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: இதுவரை ஒரு பட பாடல் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் மலக்கோட்டை திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தோம். நிறைவாக தோரணை திரைப்படத்திலிருந்து
3: I think my heart just skipped a beat. Guess I'm falling in love with you. I need you.

நேரம் பிற்பகல் 3:01. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் கட் செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.

கட் செவில் கலக்கல் பாடல்கள், இனிமையான அப்படியே ஒரு மதிய வேலை சாப்பிட்டு எல்லோரும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பீங்க. அதுவும் குறிப்பாக இன்றைக்கி சண்டே கொஞ்சம் ஹெவி ஃபுட்டாக தான் எடுத்திருப்பீங்க. சரி, அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக நடந்து பார்ப்போம் அப்படின்னு ஒரு சிலர்லாம் யோசிப்பீங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து அச்சோ சண்டே முடிஞ்சிச்சு, அடுத்த நாளைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர்லாம் யோசிப்பீங்க. என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரிங்க, கட் செவில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டே செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலை நம்ம பண்பலையில் காற்றலையில் கேட்டு ரசிக்கணுமா? நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுக்கு பிடித்த பாடல் பாடல் இடம்பெற்று திரைப்படும். உங்கள் பேர் மற்றும் உரை நம்ம பண்பலையோட வாட்ஸ்அப் என்னென்ன 0434242443 என்ற எண்ணிற்கு தட்டச்சு செஞ்சு அனுப்புங்க. உங்கள் விருப்ப பாடலை காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம். அந்த வகையில் நிகழ்ச்சியோட முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க சேலம்ல இருந்து கௌரி. இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் சூரசம்ஹாரம் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அந்த இனிய பாடல்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன்.
3: என்னாச்சு?
2: புது கிட் பேக் வேணுமா?
3: முதல்ல கேப்டன் கிட்ட சொல்லு, கேக்கலன்னா மேனேஜர் கிட்ட.
2: கரெக்ட்.
3: அதே மாதிரி முதல்ல பேங்க் கிட்ட புகார் தரணும். 30 நாளுக்குள்ள பதிலோ தீர்வோ கிடைக்கலனா சிஎம்எஸ் போர்ட்டல்ல புகார் பண்ணு. முதல்ல பேங்க், அப்புறம் சிஎம்எஸ் போர்ட்டல். இல்லனா புகார் ஏற்கப்படாது. போலாமா? வந்தாச்சுல புது கிட் பேக்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
4: முதல்ல உங்க பேங்க், அப்புறம் ஆர்பிஐ ஓம்புட்ஸ்மேன்.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

நேரம் 3:09 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கட் சிவில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்களாக உங்களுக்காக வளம் வந்துட்டுருக்கு. அந்த வகையில் நிகழ்ச்சியோட அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க எம் ஒடப்பட்டியிலிருந்து விஜயா ரமேஷ். இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் முதல் மரியாதை என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அவர்களுக்காக அந்த இனிய பாடல்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
2: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
3: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
4: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
5: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
4: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
5: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
4: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
5: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
4: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
7: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
7: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் கட் செவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
9: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தொடர்புக்கு 9626558383.
10: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
11: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்

0: sunflower oil.
1: நேரம் 3:17 கேட்டு ரசித்திருக்கும் இது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கட் செவில் கலக்கல் பாடல்கள். இனிமையான பாடல்களாக உங்களுக்காக வளம் வர காத்துட்டே இருக்கு. ஒரு சூப்பரான பாட்டு கேட்டோம் முதல் மரியாதையிலிருந்து. அடுத்து ஒலிக்க வரக்கூட பாடல் யார் எங்கிருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரசிங்கபுரம் கோம்பையிலிருந்து நந்தகோபால் கேட்டிருக்காரு. சேரன் பாண்டியன் என்ற திரைப்படத்திலிருந்து அவருக்காக அந்த இனிய பாடல் கேட்டுருவோம். காதல் கடிதம் வரைகிறாராம், யாருக்குன்னு தெரில. கேட்போம்மா இதோ அந்த இனிய பாடல் எல்லோருக்காகவும்.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: Students, listen carefully.
2: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
3: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
4: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
7: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965-23999.
8: நேரம் 3:24. உங்கள் இதயங்களை இதமாக தாளாட்டிக் கொண்டிருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட்சவியில் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியோட அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க பாலக்கோட்டிலிருந்து மாரியப்பன். இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் அதர்மம் என்ற திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியோட குரல்களில் இந்த இனிய பாடல் உங்களுக்காக இதோ.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ மகாலட்சுமி சார்,
2: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
1: தருமபுரி.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:00 இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
6: ஜூலை 5 ஞாயிற்றுக்கிழமை மாலை உழவர் தின விவசாயிகள் மாநாடு தருமபுரி ராஜாபேட்டையில் நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது SA சின்னசாமி டிரேடர்ஸ், தருமபுரி.
7: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
9: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
10: குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கிய கட் செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி. உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் கட் செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
11: நேரம் 3:32 உங்கள் இதயங்களை இதமாக தாளாட்டி கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கட் செவில் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியில ஒலிக்க வரும் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. ஈரோடு மாவட்டம் கந்தசாமி பாளையத்திலிருந்து அக்பர், இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் மூவேந்தர்

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
7: நேரம் 3:39, காற்றலையில் கவனம் பாடிக் கொண்டிருக்கிறது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கட் செவில் கலக்கல் பாடல்கள், இனிமையான பாடல்கள் உங்களுக்காக வளம் வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடலை யார் எங்கேருந்து விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேச்சேரியிலிருந்து அம்மு கேட்டிருக்காங்க. சேனாதிபதி என்ற திரைப்படத்திலிருந்து இதோ அந்த இனிய பாடல்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: Students, listen carefully.
2: Salem-la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasthu petra college. Students ku campus interview offer na best ah sollikite polam.
3: Admission nadaiperugirathu Vaishya Kalluri, Ayodhya Pattinam, Salem.
4: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
5: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம்.
6: ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்ட ரூபி ரோஸ் மில்க்.
7: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
8: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
7: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் கட் செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
9: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
10: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
11: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
10: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
12: நேரம் 3:46. இதமான பாடல்களா, உங்கள் இதயத்தை தாளாட்டக்கூடிய பாடல்களாக தான் வளம் வந்துட்டுருக்கு. அடுத்து வரக்கூடிய ஒரு பாடலும் அந்த மாதிரி ஒரு பாடல் தான். எவர்கிரீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் தான் உங்களுக்காக வளம் வர கேட்டு ரசிக்க இருக்கீங்க. யார் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொளத்தூர்லேருந்து விக்னேஷ், கீதா இவங்க இருவரும் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய அந்த பாடல் ஜோடி என்ற திரைப்படத்திலிருந்து. இங்கேயும் காதல் கடிதம் தான் கேட்போமா. உன்னி மேனன் குரலில் இந்த இனிய பாடல் இது உங்களுக்காக.

0: தகவல்
1: ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: சன்ஃப்ளவர் ஆயில். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று மாலை 5 மணிக்கு கேட்கலாம் நாளும் நலமுடன். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: நேரம் 3:53 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கட்சவில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கே வந்துட்டோம். அதாவது நிறைய நேயர்கள் வந்து பாடல் கேட்டிருந்தாங்க. நம்மளால் குறிப்பிட்ட கொஞ்சம் நேயர்களுக்கு மட்டும்தான் பாடல்கள் கொடுக்க முடிஞ்சது. இது 1 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரில. அந்தளவுக்கு பாடல்கள் எல்லாம் அவ்வளோ இனிமையாக இருந்தது இல்லையா. நிகழ்ச்சியில் ஒழிக்க வரக்கூடிய நிறைவு பாடலை யார் எங்கேருந்து விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசம்பட்டியிலிருந்து அருள் கேட்டிருக்காரு. கிராமத்து மின்னல் என்ற திரைப்படத்திலிருந்து இதோ அந்த இனிய பாடல்.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-99-99.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம், கால் 9996552399.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகையும் வாங்கப்படும். மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல், பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் கட் செவில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

நேர்களை உங்கள் நினைவிற்காக இன்று இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் இயற்கை முறை சாகுபடியில் நெல், கம்பு, கேழ்வரகு, சோளம் கொம்புக்குட்டை எம் காளியப்பன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்களை நிறைவுக்கு வருகிறது இன்றைய கட் செவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் நாடகம் சென்னை அஞ்சலாக.

0: நேரம் 4:15.
1: ஆகாஷ்வாணி நாடகம். வடு நாடகம் எழுதியவர் ஜே. மெட்டில்டா விமலா. கதை மாந்தர்கள்: குழந்தை காவியாவாக எம். தான்யா, குழந்தை செல்வியாக பி. நிலாயனா, குழந்தை ஆனந்தியாக பி. நட்சத்ரா, குழந்தை சுமதியாக எம். ரக்ஷனா, மச்சக்காளையாக மயிலப்பன், கோவிந்தம்மாளாக சாந்தி சுரேஷ், ஆசிரியர் விமலாவாக பாலின் லெனினா, தாமோதரனாக எஸ். எம். முத்துகிருஷ்ணன், தமயந்தியாக கீதாமணி, மாவட்ட ஆட்சியர் காவியாவாக சோபனா, விழா அமைப்பாளராக எல். என். ஜி. ரவிசங்கர்.

0: வணக்கம் குழந்தைகளே.
1: வணக்கம் அம்மா.
0: வணக்கம் வணக்கம். வருகை பதிவு பண்ணிடலாமா? செல்வி
2: உள்ளேனம்மா.
0: ஆனந்தி
3: உள்ளேனம்மா.
0: காவ்யா காவ்யா
1: காவ்யா இன்னைக்கும் வரலாமா?
0: ஏன் காவ்யா வரவே மாட்டா? உடம்பு எதுவும் சரியில்லையா? என்ன என்ன எல்லாரும்

0: அமைதியா இருக்கீங்க? உங்க ஊர் பொண்ணுதானே காவியா? அவளை நீங்க யாரும் பார்க்கலையா? சரி, அவ வீட்டுக்கு போய் நாளைக்கு அவங்க அப்பா அம்மாவை வந்து என்னைய பார்க்க சொல்லுங்க, சரியா? அப்படியா? அப்ப அவ அப்பாவை வந்து பார்க்க சொல்லுங்க.
1: ஐயையோ, நாங்கெல்லாம் அந்த வீட்டுக்கு போக மாட்டோம் டீச்சர்.
0: ஏமா, நான் தான் கூட்டிட்டு வர சொன்னேன்னு பயப்படாம கூட்டிட்டு வாங்க.
1: யார் சொன்னாலும் அவங்க அப்பா கேட்க மாட்டார் டீச்சர். அவளை பார்த்தாலே எல்லாருக்கும் பயம்.
0: அப்படியா? சரி, இன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சோனே அவங்க வீட்டை காட்டுங்க, நானே வந்து அவரை பாக்குறேன்.
2: டீச்சர், அவங்க வீட்டுக்கு போனா அவங்கள பார்க்கவே முடியாது. அவர் எங்கயாவது குடிச்சிட்டு படுத்து கிடப்பாது.
0: அப்படியா? அப்போ அவ வீட்டுல வேற யாராவது இருப்பாங்களா?
2: காவியாவோட அப்பத்தா தான் இருப்பாங்க. அதுவும் இல்லாம கோழி வேலைக்கு போயிட்டு ராத்திரி தான் வருவாங்க டீச்சர்.
3: டீச்சர், டீச்சர்,
0: யாருமா? சும்மா உள்ள வாங்க.
3: டீச்சர், நானு.
4: டீச்சர், இவங்கதான் காவியாவோட அப்பத்தா.
0: வாங்க வாங்க. காவியாவை பத்தி தான் இவ்வளவு நேரம் விசாரிச்சுட்டு இருந்தேன்.
3: காவியா என் பேத்திதாம்மா.
0: ஏன் நீங்க காவியாவை பள்ளிக்கு அனுப்ப மாட்டீங்க?
3: அது வந்து
0: பிள்ளைங்களா, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நேத்து கொடுத்தேன் வீட்டு பாடம், அதை திரும்பி பாத்துட்டு இருங்க. நான் கொஞ்ச நேரம் காவியா பாட்டி கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். வாங்கம்மா, நம்ம வெளியே போய் பேசலாம்.
3: சரிங்கம்மா.
0: சொல்லுங்கம்மா, ஏன் காவியாவை பள்ளிக்கு அனுப்புறதில்ல? உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன?
3: உடம்புக்கெல்லாம் நல்லாதாமா இருக்கு. பள்ளிக்கூடனா அவளுக்கு உசுருமா. அதுலேயும் உங்களைன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் டீச்சரு, எங்கள் டீச்சர்னு உங்களை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாம்மா.
0: காவியா ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு, எல்லாத்துலேயும் நம்பர் ஒன்னாக இருப்பா. அது மட்டும் இல்லை, பள்ளிக்கூடத்துலேயே அவளை ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும். அவ்வளோ திறமையான பொண்ணு.
3: சந்தோஷம் தாயி, சந்தோஷம். தாயில்லா புள்ள மாது. எனக்கும் வர வர பாதி கண்ணு தெரியல தாயி. பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து மற்ற பிள்ளைகள் எல்லாம் விளையாட போவோம். ஆனால் என் பேத்தி நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு கஞ்சி ஆக்கிட்டு உட்காந்துருப்பாம்மா. என் கொலசாமிம்மா அவ.
0: அழாதீங்கம்மா, ஒரு மூணாவது படிக்கிற பிள்ளை இவ்வளவு பொறுப்பா இருக்காளா? ஆனா அவ பள்ளிக்கூடம் வராததை நினைக்கும் போது மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா. நான் இத ஒரு டீச்சர்ன்ற முறையில மட்டும் சொல்லல, ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து கேக்குறேன். காவியா ஒரு புத்திசாலி பொண்ணு, அவ புத்தி கூர்மைக்கு பெரிய ஆளா வருவா. பள்ளிக்கு தயவு செஞ்சு அனுப்பிச்சு வைங்கம்மா.
3: அம்மா, நானாமா அனுப்ப மாட்டேன்னு சொல்றேன். ஒரு கொலகார பயல பெத்த வயிறு பத்தி எரியுதுமா. எந்த நேரத்தில் அதனால பெத்தேனோ. முப்பிறவியில நான் செஞ்ச பாவம்மா, இவன் வந்து என் வயித்துல பிறந்தது.
0: யார பத்திமா சொல்றீங்க? காவியாவோட அப்பாவையா?
3: ஆமாம்மா, ஆமா. குடிகார பைய அவன்தாமா எல்லாத்துக்கும் காரணம்.
0: அப்போ காவியாவோட அம்மா?
3: அந்த புண்ணியவதி பாவப்பட்ட செம்மா. இந்த பயலோட கொடுமை தாங்காம போய் சேர்ந்துட்டா. என்னைக்கோ நானும் போய் சேர்ந்திருக்க வேண்டியதுமா. இந்த பச்சை மண்ணுக்காக போற உயிரை கையில புடிச்சிட்டு திரியறேம்மா.
0: அவ்வளவு மோசமான ஆளா இந்த காவியாவோட அப்பா?
3: ஆமா.
0: சரிம்மா, எது எப்படினாலும் காவியாவை மட்டும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைங்கம்மா.
3: முடியாதுமா, முடியாது.
0: ஏமா இப்படி சொல்றீங்க?
3: அதை எப்படிமா நான் சொல்லுவேன்? குடிக்கிறதுக்கு காசு பத்தலன்னு அந்த பைய ஒவ்வொரு வீட்லயும் பத்து பாத்திரம் தேய்க்க இவ்வளவு வேலைக்கு அனுப்புறம்மா.
0: என்ன கொடுமை இது! இதை என்னால ஏத்துக்கவே முடியாது. நானே நேர்ல வரேன், காவியாவோட அப்பா கிட்ட நானே பேசுறேன்.
3: வேணாம் தாயி, வேணாம். மரியாதை கெட்ட பையமா, நீ அவங்கிட்ட வர வேணாம் தாயி.
0: பரவாயில்லம்மா, அவர் என்னை எவ்வளவு மரியாதை குறைவா பேசினாலும் பரவாயில்ல. காவியா மாதிரி ஒரு நல்ல மாணவிய நான் இழக்க விரும்பலம்மா. அவளோட எதிர்காலம் பாழா போறதுக்கு நானும் ஒரு காரணமா இருந்துடக்கூடாது இல்லையா?
3: மகராசி, நீ நல்லா இருக்கணுமா. யாரோ பெத்த பொண்ண தன்னோட பொண்ணா நினைச்சு பாக்குறிய பாரு. நீ நல்லா இருப்ப, நல்லா இருப்பதாயி.
0: நான் நல்லா இருக்குது இருக்கட்டும்மா, காவியா நல்லா இருக்கணும். அவ நல்லா படிக்கணும். என்கிட்ட படிக்கிற குழந்தைங்களை கடவுள் தந்த பரிசுகளா நினைக்கிறேன். அத ஒருபோதும் இழக்க நான் விரும்பல.
3: சந்தோஷம்.

0: புச்சம்மா, இன்னைக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். அவனா நானானே பார்க்குறேன். என்ன ஆனாலும் சரி, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேம்மா. என் பேத்தி காவ்யாவை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேம்மா. என்னைக்கு படிக்க வந்த பிள்ளைய கடவுள் தந்த பரிசுன்னு சொன்னீங்களோ அப்பவே உங்களை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேம்மா. உங்ககிட்ட என் பேத்தி பெரிய ஆளாக வருவா. நாளைக்கு வருவா பள்ளிக்கூடத்துக்கு, கட்டாயம் வருவா. இது சத்தியம்மா, நான் வரேம்மா.
1: ரொம்ப நன்றிம்மா.
2: ஏய் ஆதா, ஏய் ஆதா, கதவு துறை.
3: பாவி பய, இன்னைக்கு குடிச்சிருத்தேன் வந்திருக்கா.
2: ஏய் கோயந்தம்மா, ஆத்தா எங்க இருக்க? என்ன அதுக்குள்ள படுத்தாடக?
0: ஏய் இனி ஆத்தான்னு கூப்பிடாதடா, வயிறு பத்தி எரியுது.
2: எரியுதா? எரியுதா? குடத்துல தண்ணி எடுத்தா அப்படியே வாயில ஊத்தாவா உன் வயிற்றுக்குள்ளே போய் வயிறு சும்மா குழு குழுன்னு ஆயிரும்.
0: வாயில் ஊற்ற வேணாண்டா, அப்படியே குடத்தை என் தலையில் போடு, நானும் போய் சேர்ந்துருவேன். இந்த அநியாயத்தை சகிக்க முடியலடா.
2: சகிக்க முடியலையா? கிளம்பு கிளம்பு, தெருவுக்கு போ.
0: ஆ, நான் ஏண்டா தெருவுக்கு போகணும்? என் வயசுக்கு உழைச்சி கஞ்சி குடிக்கிறேன்டா.
2: உழைக்கிறியா? அதுக்கு சம்பளம் கொடுத்துருப்பாங்கல்ல, அதை எடு எடு எடு.
0: வாயை கட்டி சம்பாதிக்கிற பணத்தை பூரா இப்படி குடிச்சே அழிக்கிறியடா படுவாவி. எப்படா நீ திருந்த போற?
2: திருந்திடுறேன் திருந்திடுறேன், துட்ட கூடு திருந்திடுறேன்.
0: வெக்கமா இல்ல காசு கேட்க, உக்கார வச்சு சோறு போட வேண்டிய வயசுல உசுரோட கொள்றியடா.
2: நீ பெரிய மகாராணி, உன்னை உக்கார வச்சு பூசை பண்ணணுமா? உக்கார வச்சு
0: நான் செஞ்ச பாவம்படா உனைய பெற்றது. ஒரு அப்பாவி பிள்ளை ஒருத்தைய கட்டி வச்சது அதை விட பெரிய பாவம்டா. ஒரு கால் கட்டு போட்டா திருந்திருவேன்னு நானும் மனக்கணக்கு போட்டேன் பாரு, மனக்கணக்கு. ரொம்ப தப்புடா, எல்லாம் பாழா போச்சு.
2: போகும் போகும், சீக்காளியை கொண்டாந்து கட்டி வச்சு கேட்டா உன் அண்ணே மகன் உர விட்டு போக கூடாதுன்னு.
0: அடச்சி வாய மூடுற, பேசாத இதுக்கு மேல. அழகும் பொறுமையும் நிறைஞ்ச மகாலட்சுமிடா அவ. ஒரு நாள் ஒரு பொழுதாவது அவளை நிம்மதியா வாழ விட்டுருக்கியா? தாலி கட்டின அன்னைக்கே குடிச்சு புட்டு தெருவில் கிடந்த வேண்டா நீ. அந்த புண்ணியவதிக்கு நான் செஞ்ச பாவம்டா உன்னை கட்டி வச்சது.
2: பாவம் ஒரே போடு, மண்டைய உடச்சு போடுவேன்.
0: ஓடாடா முதல்ல ஓட, அதை செய் முதல்ல, நானும் போய் சேர்ந்துடுறேன்.
2: சீக்கு பிடிச்சி போய் சேர்ந்துட்டா, அவளை பத்தி என்ன இப்ப பேச்சு உனக்கு?
0: யாருக்குடா சீக்கு பிடிச்சிச்சு? மாமா மாமான்னு உன்னைய சுத்தி சுத்தி வந்தாளேடா. அவளை ஐசு வச்சு காதல கழுத்துல இருக்கிற எல்லாத்தையும் புடுங்கி வித்து குடிச்சு அழிச்சு புட்டியாடா நீயே. அத்தனையும் மறந்து விட்டு அவ பேசாம உன் கூட வாழ்ந்துட்டு வந்திருக்காளே அந்த மகராசி. என் வயிறு எரிஞ்சு சொல்றேன்டா, டே நீ நல்லாவே இருக்க மாட்டடா.
2: நிப்பாட்டு, ஏய் உன் புராணத்தை மோ நிப்பாட்டு. நானே கொலை பசியில் இருக்கேன், போ சோத்தை போடு.
0: அரிசி வாங்கி கொடுத்தவன் மாதிரி சோறு கேட்குறியே, சோறு என்ன கூரை பிச்சுக்கிட்டாடா வரும் சோறு.
2: நீ எல்லாம் ஒரு தாயா பேய். எம்பட்டு அட்டி இருந்தா நான் எப்படி கேட்டுருப்பேனா?
0: அப்பா சாமி நிறுத்துடா உன் பொண்டாட்டி பாசத்தை. காய்ச்சல்னு படுத்தா கவனிக்காம விட்டு இருந்தா இன்னும் உன் கொடுமையை அனுபவிப்பாளேன்னு கடவுள் சீக்கிரமா எடுத்துக்கிட்டாருடா அவளை. பெரிய பாசம், வேசக்காரன்.
2: நான் பாசக்காரனோ வேசக்காரனோ மோசக்காரனோ அதை பத்தி உனக்கு என்ன கவலை? சோத்த போடு.
0: சோறும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது, எங்கேயாவது தெருவில் போய் படுப்போ.
2: நான் இதுக்கு தெருக்கு போனோம், வேலைக்கு போறேல்ல, அங்க காசு சம்பளம் கொடுத்துருப்பாங்கல்ல, பெத்தையில ஆகி போடு.
0: பாவி பயல, என்னால முடியலடா, பாதி கண்ணுதான் தெரியுது. உக்காந்து எந்திரிச்சா கிருகிருன்னு வருதுடா.
2: உக்காந்து எந்திரிச்சா கிருகிருன்னு சுத்துதான் உனக்கு, ஆனா வாய் அடே அப்பா இந்த தெரு நீளத்துக்கு கிளியுது.

0: நேத்தெல்லாம் இருந்துச்சு, இன்னைக்கு இல்லையா?
1: எப்பையும் ராவில 9 மணிக்கு தானடா வருவேன். அதிசயமா 7 மணிக்கு வந்து சோறு கேட்கறானே, சோறு நான் எங்கடா போவேன்?
0: ஓ அப்படியா, இனி மணி பார்த்து தான் சோறு கேட்கணுமாண்ணா. நான் எப்போ வேணாலும் வருவேன், எப்படி வேணாலும் வருவேன். உன் வேலை என்ன? சோறாக்கி வைக்கிறது. அக்னியா
1: ஆடுற மட்டும் ஆடுற, இந்த ஆண்டவை தாண்டா உனையை கேட்கணும்.
0: கேப்பாரு கேப்பாரு ஆண்டவன், நாங்கள் கேட்டால் பதில் சொல்லிக்கிறோம்.

0: வேலை என்ன? சோறாக்கி வைக்கிறது. அக்னியா?
1: ஆடுற மட்டும் ஆடுற. இந்த ஆண்டவை தாண்டா உனைய கேட்கணும்.
0: கேப்பாரு கேப்பாரு ஆண்டவன். நாங்க கேட்ட பதில் சொல்லிக்கிறோம். ஓ சோழியா பாரு.
1: ஏன் சோழிய எங்கடா பார்க்க விடுற? ஓ சோழிய நீ உருப்படியா பாரு, குடும்ப விளங்கும்.
0: என்ன அதோ ரொம்ப பேசுற?
1: ஏழை நிறுத்துறா. இருக்கிற ஒன்னு ரெண்டு சாமானி உடச்சிடாதரா, உனைய கெஞ்சி கேக்குறேன், நிப்பாட்டுறா.
0: அப்படிவா வலிக்கு? உன்னெல்லாம் நாலு மூணு போட்டாதே வலிக்கு வருவேன். பெத்தா விளாச்சன்னு பார்த்தா ரொம்ப பேசுற. எங்க நான் பெத்தா அந்த அலுமூஞ்சி, அதை கூப்பிடு.
1: பள்ளிக்கூட போற பிள்ளைய அடிச்சு புத்தக பைய எரிச்ச பாவிடா நீ. நீ தின்னு கொளுக்கிறதுக்கு எட்டு வயசு பிள்ளைய நாலு வீட்டுக்கு பத்து பாத்திரம் தைக்க அனுப்புறியாடா, அது நல்லா இருக்காடா உனக்கே? அந்த புள்ள உழைக்கிற காசுல சாப்பிடுறது அவமானமா இல்லையா உனக்கு?
0: முதல்ல உன் மருமகள தூக்கி பேசின, இப்ப நான் பெத்த அந்த அலுமூஞ்சி, அதான் உன் பேத்தி காவியா. உனக்கு ஒசத்தி வரட்டும் வரட்டும். அந்த அலுமூஞ்சிய
1: பெத்த புள்ளன்னு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம பாசம் இல்லாம இருக்கேடா, அது ஒரு ரத்தம்டா. உனக்கு ஒண்ணுன்னா அந்த புள்ள துடிக்கிற துடி எனக்கு தான்டா தெரியும். அவதான்டா பசிச்ச வயத்துக்கு சோறு போடுவா.
0: ஆத்தா அப்படிலாம் ஒரு அசம்பாவிதான் இந்த மச்சக்கால இருக்க வர நடந்துடாது. நீ ஒன்றும் ரொம்ப வீத்தாத. ஆம்பளை சிங்க கூட்டிய பெத்து கூட்டினா அவ ஒருத்தி என்கிட்ட கடந்து வந்தவ, இந்த அலுமூஞ்சி பொம்பளை பிள்ளைய பெத்துட்டு போயிட்டா. இது கட்ட கட்டுக்கு படிக்கணுமா? படிச்சு சில்லா கலெக்டராக போறாலும் சில்லா கலெக்டரு கைய கால முறிச்சு விடுவேன். ஆமா ஒரே முறி.
1: ஏய் நிறுத்துடா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன சோத்துல விஷத்தை வச்சு கொண்டு போடுவேன். பெத்த புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேமா. போ எங்கேயாவது தொலைஞ்சு போயிட்டு வா. அந்த பச்சை புள்ள வந்து சோறு ஆக்கி வைக்கோ, தின்னு கொளுத்துட்டு போ.
0: இப்போ சொன்னியே, இது நியாயமான பேச்சு. எங்க உன் சுருக்கு பையே? சுருக்கு பையிலிருந்து கொஞ்சம் திட்ட வெட்டு ஒரு ஊத்து ஊத்திட்டு வந்துடுறேன். கூட கூட
1: இந்த தொலைச்சு போடா முதல்ல. கடவுளே என் பேத்திக்கு நல்ல காலம் பிறக்காதா, இந்த படுபாவிக்கு நல்ல புத்தி வராதா. உன்னைத்தான் கடவுளே நம்பி இருக்கே.

0: அப்பத்தா அப்பத்தா, ஏ அப்பத்தா தூங்கிட்டியா?
1: இல்லம்மா, சும்மா அப்படியே படுத்தேன். என்னறியாம படுத்து கண்ணை மூடிட்டேன்.
0: வடக்கு தெரு கடைக்காரர் வீட்டுல விசேஷம் அப்பத்தா, அதான் பாத்திரம் நிறைய சேர்ந்து போச்சு, அதான் லேட் ஆயிருச்சு.
1: இந்த பச்சை மண்ணு இந்த வயசுல கஷ்டப்படுதே. அட கடவுளே, இந்த புள்ளைய கரை சேர்க்க மாட்டியா?
0: என்ன அப்பத்தா நீயே பேசிக்கிற?
1: ஒண்ணும் இல்லடா, சும்மா நானா புலம்புறேன்.
0: அப்பத்தா, மளிகை கடைக்கார வீட்டு அம்மா ரொம்ப நல்லவங்க அப்பத்தா.
1: என்னைய
0: சாப்பிட சொன்னாங்க அப்பத்தா, எனக்கும் ஆசையா இருந்துச்சு, பசிக்க வேற செஞ்சுச்சு.
1: சாப்பிட்டுருக்க வேண்டியதானம்மா.
0: அவங்களும் தட்டுல எடுத்து வச்சாங்க அப்பத்தா, ஆனா நான் சாப்பிடல.
1: ஏமா, பசியோட இருந்தேன்னு சொல்ற, சாப்பிட்டுருக்கலாம்லாத்தா?
0: எனக்குதான் உன் நினப்பு வந்துருச்சே.
1: அடே அத்தே, அடுத்த பிறவியில உனக்கு நான் மகளா பிறக்கணும் தாயி.
0: அழுகாத அப்பத்தா, நாங்க இருந்து கிளம்பிட்டேன், ஆனா அந்த அம்மா தான் என்னை கூப்பிட்டு உனக்கு சாப்பிட பார்சல் கட்டி கொடுத்துருக்கேன், நீ அங்க போய் சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்தா நீ சாப்பிடு.
1: கொண்டா கொண்டா தாயி, பிரிச்சு உனக்கு நான் வைக்கிறேன். பசியோட இருக்கேன்னு சொன்னியே, கொண்டா.
0: நீ சாப்பிடு அப்பத்தா, இந்தா இந்த வடைய சாப்பிடு அப்பத்தா, உனக்குதான் வடைனா ரொம்ப பிடிக்கும்ல.
1: கொண்டா தாயி, சாப்பிட்றேன் சாப்பிட்றேன். அத்தா, உங்க அப்ப வந்துருவான், சீக்கிரம் உலைய வைக்கணும். நீ ரொம்ப களைப்பா வந்திருக்க, நீச்சத்தை உட்காரு. அப்பத்தா அடுப்ப பத்த வைக்கிறேன்.
0: அட சும்மா அப்பத்தா, நீ உட்காரு. நீ தண்ணிய சட்டியில ஊத்துறதுக்கு பதிலா அடுப்புல ஊத்திருவ, உனக்குதான் கண்ணு தெரியாதுல்ல.
1: அடியாத்தி, எனக்கே சமையல் சொல்லி கொடுக்குறியா? நான் அரிசிய களையிறேன், வா வந்து அடுப்ப பத்த வைதாயி. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? அந்த பசியா இருக்குன்னு சொன்னிய, ஒரு வாய் சாப்பிடு
0: அப்பத்தா. இருக்கட்டும் அப்பத்தா, நான் சமைச்சத நான் சாப்பிட்டுக்கிறேன்.
1: அப்ப கொண்டு

0: கூட்டத்தை என்னமா பண்ண போற?
1: அது அது அப்பா பாவம் அப்பத்தா, அப்பாவுக்கு கொடுத்துடலாம்.
0: இன்னுமாடி அந்த மிருகத்தை உன் அப்பான்னு சொல்ற? எதுக்கெடுத்தாலும் கைய ஓங்குறியா, மனசு நோகிற மாதிரி பேசுறியா, திட்டுறியா, அவன் சாப்பிடணும்னு நீ பட்டினியா இருக்கியாத்தா? என்ன புள்ள நீ!
1: நான் செல்ல பேத்தில அப்பத்தா, என்ன இருந்தாலும் அது என்னோட அப்பா இல்ல. என்னைய எப்படி பேசினாலும் அடிச்சாலும் எனக்கு என் அப்பாவை ரொம்ப பிடிக்கும் அப்பத்தா.
0: அதாண்டி பெத்த பாசங்கிறது. குடிச்சு குடிச்சு மிருகமாயிட்ட உன் அப்பனுக்கு இந்த பாசமே வறண்டு போச்சுடி. காவியா, நாளையில இருந்து நீயே பள்ளிக்கூடம் போற, சரியா?
1: ஐயோ வேண்டாம் அப்பத்தா, அப்பா அடிப்பாரு.
0: அதை நான் பாத்துக்கிறேன், நீ ஒரே முடிவாரு.
1: ரொம்ப நாளா நான் பள்ளிக்கூடம் போலையே அப்பத்தா, இப்ப போனா டீச்சர் திட்டுவாங்களே என்ன?
0: அதெல்லாம் ஒன்னும் திட்ட மாட்டாங்க.
1: உனக்கு எப்படி தெரியும் அவங்க திட்ட மாட்டாங்கன்றது?
0: நேத்து உன் பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன் காவியா.
1: நெசமாவா அப்பத்தா? எங்க விமலா டீச்சரை பாத்தியா? அப்பத்தா எங்க டீச்சர் ரொம்ப நல்லவங்க, எனக்கு எங்க டீச்சரை ரொம்ப பிடிக்கும்.
0: உங்க டீச்சர் அம்மாவுக்கும் உன்னைய ரொம்ப பிடிக்குமா?
1: அப்படியா, யாரு சொன்னா அப்பத்தா?
0: உங்க விமலா அம்மாவே தான் சொன்னாங்க, நீ அவங்களுக்கு புள்ள மாதிரியா.
1: நீ சும்மா தானே சொல்ற அப்பத்தா, நான் அவங்க பிள்ளை மாதிரி நான் சொன்னாங்க.
0: நான் எதுக்கு சும்மா சொல்ல போறேன், அவங்க சொன்னதை வச்சு தானே சொல்றேன். அதுக்கு மேல நீ தான் நம்பர் ஒன்னா, நல்லா படிப்பேன்னு சொன்னாங்க.
1: ஆமா அப்பத்தா, விமலா டீச்சர் நல்லா சொல்லி கொடுப்பாங்க. எனக்கும் ஆசை ஆசையா இருக்கு பள்ளிக்கூட போக. அப்பா தான் என் புத்தகம் பை எல்லாத்தையும் எரிச்சுட்டாங்களே.
0: நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, விமலா டீச்சருக்கு எல்லாம் தெரியும். அவங்க உனக்கு எல்லாம் வாங்கி தருவாங்களாம். நீ இனிமேல் பள்ளிக்கூடத்துக்கு போகலனா அவங்களே நேரடியா வந்துருவாங்க. ஆமா.
1: ஐயோ வேண்டாம் வேண்டாம், நானே போயிடுறேன். ஆனா அப்பாவை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு.
0: படிக்கிற வயசுல போய் படி, எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்.
1: அன்னைக்கு நீ சொன்னதான் நான் போனேன், தெருவில வச்சு விரட்டி விரட்டி அடிச்சிருச்சு அப்பா. இன்னைக்கு நீ பாட்டுக்க சொல்லிட்டு போயிருவ.
0: பயப்படாம நீ போமா, அப்பத்தான் நான் இருக்கேன். நான் நாளைக்கு வேலைக்கு போகல, என்ன எது நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன்.
1: நான் வீட்டு வேலைக்கு போறேனே, அவங்க கேட்டாங்கன்னா?
0: இனிமே நான் வரமாட்டேன், பள்ளிக்கூடம் போறேன்னு சொல்லு.
1: என்னவோ பயமா இருக்கு அப்பத்தா. அப்பாட்ட வேணா நீ கேக்குறியா? அப்பத்தா நீ களைஞ்ச அரிசிய கொடு, ஒல கொதிச்சிருச்சு, நான் போடுறேன்.
0: இந்தா இந்த பாத்து போடுமா, கையில சுற்றாம போடு. இந்தா அரிசிய போடு முதல்ல.
1: கொடு அப்பத்தா, என்னவோ புதுசா போடுற மாதிரி சொல்ற அப்பத்தா.
0: என்னதா ஏ?
1: என் பென்சிலு, பேனா, யூனிஃபார்ம் எல்லாம் எடுத்து வைக்கட்டுமா?
0: எடுத்து வை. காலையில கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு அப்பத்தா பள்ளிக்கூடத்துல போய் உனைய விட்டுட்டு வந்து போடுறேன். என்ன
1: சந்தோஷமா இருக்கு அப்பத்தா.
0: நல்லா அடுப்பை எரிய விடு. முதல்ல எங்க அப்பன் வர்ற நேரம் சுடுதண்ணிய காலில் ஊத்திட்டு வருவேன். நேத்து வச்ச கருவாட்டு குழம்ப சுட வை, இல்லாட்டி அதுக்கும் கத்திவேன்.
1: அப்பாவுக்கு தான் நான் கொண்டு வந்த பலகாரம் இருக்கே.
0: அது உனக்கு கொடுத்ததுடி, அதை நீ சாப்பிடு.
1: அப்பா சாப்பிட்டது போக மிச்சம் இருக்கிறத நான் சாப்பிட்றேன்.
0: நீ தான் உங்க அப்பா அப்பான்னு உருகிற, அவன் உன்னைய வெறுத்து ஒதுக்குறான். என்னைக்கு இந்த கோயிலுக்கு பிள்ளையோட பாசம் தெரிய போதோ தெரியல. நாய் வேற குறைக்குது.
2: இந்த மச்சை கால வர ரோட்ல ஒரு பயம் நிக்க கூடாது. அதாவது நாயா இருந்தாலும் சரி, பேரா இருந்தாலும் சரி.
0: காவியா, உன் அப்பேன் வர்ற மாதிரி சத்தம் கேக்குதுடி பாரு. ஊரையே கூட்டிக்கிட்டு வரையா.
1: ஆமா அப்பத்தா, நான் ஒரு ஓரமா போய் உட்காந்துக்கிறேன்.
2: ஆத்தா கோவிந்தம்மா, ஆத்தா கொலபசியா இருக்கு. சாப்பாடு சாப்பாடு வையே.
0: தாடா சாப்பாடு பொட்டலாம், சாப்பிடு.
2: நல்லா இருக்கா?
0: ஏன்டா மெதுவா சாப்பிடேன்டா, அவுக்கு அவுக்குன்னு திங்கிறவன்.
2: யார் கொடுத்ததா இவ்வளோ ருசியா இருக்கு?
0: உன் மக வேலை செஞ்ச இடத்துல சாப்பிட சொல்லியிருக்காங்க, வேணான்னு சொல்லி கையில கட்டி கொண்டாந்துருக்கா.
2: இப்ப தெரியுதா இந்த அப்பாவோட அருமை உன் பேத்திக்கு? வீடு வீடா வேலைக்கு போன இப்படி நல்லா சோறு கிடைக்குதுல்ல.
0: டேய், எல்லாத்தையும் வலிச்சு தின்னுப்படாத, அந்த பச்சை மண்ணுக்கு கொஞ்சம் வயிடா.
2: குழல் பசியில் இருக்கேன், எனக்கு இதை பற்றிலாம் கவலை இல்லை. எனக்கு தெரியும் இவ அங்கே திருப்பிட்டு தான் வந்திருப்பா. தூக்கமாக வருது, நான் தூங்குறேன்.
1: அப்பத்தா, அப்பா கிட்ட பள்ளிக்கூடம் போறதை பத்தி சொன்னியா?
0: அதை விடு, நாளைக்கு நீ பள்ளிக்கூடம் போறது உறுதி. வந்து

0: வணக்கம் குழந்தைகளே.
1: வணக்கம் அம்மா.
0: காவ்யா, பரவாயில்லையே, உங்க பாட்டி சொன்ன மாதிரியே உங்களை அனுப்பி வச்சிட்டாங்களே.
2: வணக்கம் டீச்சர். எங்க அப்பத்தா நேத்து ராத்திரியே சொல்லிட்டாங்க நீ பள்ளிக்கூடத்துக்கு போகலாம்னு. சந்தோஷத்துல எனக்கு தூக்கமே வரல. ரொம்ப நன்றி டீச்சர்.
0: எனக்கெல்லாம் நன்றி சொல்லாத காவ்யா, உங்க பாட்டிக்கு தான் நன்றி சொல்லணும். அவங்க தான் நேத்து இங்க வந்து என்னைய பார்த்து கண்டிப்பா பள்ளிக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு போனாங்க.
2: டீச்சர், என் புத்தகம் பையு.
0: அதை பத்திலாம் நீ எதுக்கு கவலைப்படுற? இங்க பாரு, நானே உனக்கு புதுசா புத்தகம் பையு எல்லாமே வாங்கி வச்சிருக்கேன். அந்த மேஜையில வச்சிருக்கேன், போய் எடுத்துக்கோ. தினமும் பள்ளிக்கு தவறாம வந்துடணும், சரியா?
2: கண்டிப்பா வருவேன் டீச்சர். என் அப்பத்தா நான் இருக்கேன், கவலைப்படாம போன்னு சொல்லுச்சு டீச்சர். டீச்சர், என்னைய ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்களாமே, அது உண்மையா டீச்சர்?
0: ஆமாண்டா, நீதான் எல்லாத்துலயுமே பெஸ்டா இருக்கியே. பெஸ்டா இருந்தா எல்லாத்துக்கும் பிடிக்கும் தானே? உனக்கு எது வேணும்னாலும் டீச்சர் கிட்ட தயங்காம கேளு, சரியா? நீ ரொம்ப பெரிய ஆளா வரணும், ஓகேயா?
2: டீச்சர், நானும் உங்களை மாதிரியே பெரிய டீச்சரா வரணும் டீச்சர்.
0: உனக்கு இருக்கிற அறிவுக்கும் திறமைக்கும் டீச்சர் என்ன டீச்சர், அதுக்கும் மேல பெரிய ஆளா வருவ. சரி, இந்தா இந்த சாக்லேட்டை எல்லா பிள்ளைங்களுக்கும் போய் கொடு.
2: எதுக்கு டீச்சர் சாக்லேட் எல்லாருக்கும்?
0: வரமாட்டியோன்னு நினைச்சிட்டே இருந்தேன், ஆனா இப்ப வந்திருக்கீல, அந்த சந்தோஷத்தை கொண்டாட வேணாமா? அதுக்குதான் சாக்லேட்.
2: நானும் உங்களுக்கு ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன் டீச்சர்.
0: அப்படியா, எனக்கு கொண்டு வந்திருக்கியா? என்னது அது?
2: பூவ டீச்சர். காலையில அப்பத்தாவோட கோவிலுக்கு போனேன், அங்க வாங்கினது டீச்சர்.
0: ரொம்ப நன்றிடா செல்லம். இப்ப நான் இதை வாங்கிக்கிறேன், அதுவும் உனக்காக. இனிமே இந்த மாதிரிலாம் நீ வாங்கிட்டு வரக்கூடாது. நீ நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போய் ஒரு நாள் என்னை வந்து பார்க்கணும், அப்ப நீ எது கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன், சரியா செல்லம்? இப்ப நீங்க வகுப்புக்கு போங்க.
3: ஏய் காவ்யா, காவ்யா எங்க இருக்க?
2: டீச்சர், டீச்சர், எங்க அப்பா கூப்பிடுறாரு, நான் போகவா?
0: நீ உட்காரு காவ்யா, என்ன கேட்காம வெளியே எங்கேயும் போக கூடாது, நான் பாத்துக்கிறேன்.
3: ஏய் காவ்யா, எங்க இருக்க? உள்ள வந்தேன், வெளுத்து விடுவேன் வெளுத்து.
0: காவ்யா, என்ன நடந்தாலும் நீ வெளியே வராத, நான் போய் என்னன்னு பாக்குறேன். ஹலோ, என்ன உங்களுக்கு இங்க அனாவசியமா சத்தம்? ஸ்கூல்ல எல்லாம் சத்தம் போடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? முதல்ல ஸ்கூல் கேம்பஸ் விட்டு வெளியே போங்க.
3: போறேன், தாராளமா போறேன், ஆனா என் மக காவியாவை அனுப்பி போயிட்டே இருக்கேன்.
0: பள்ளிக்கூடத்துல படிக்கிற சின்ன குழந்தைய வீட்டு வேலைக்கு அனுப்பி அந்த காசுல குடிக்கிறீங்களே, உங்களுக்கு அவமானமா இல்ல?
3: மான அவமானத்தை பத்தி நீ பேசாதம்மா, மரியாதையா என் புள்ளைய அனுப்பு. அது என் புள்ள, அதுக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியும். நீ உன் வேலைய மட்டும் பாரு.
0: நான் என்னோட வேலைய சரியா தான் பாக்குறேன், நீங்க தான் தேவையில்லாம இங்க வந்து தொந்தரவு செஞ்சுருக்கீங்க.
3: நல்லா இருக்குமா உங்க பெத்த பிள்ளைக்கு படிப்பு வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டியது நான், நீ இல்லை.
0: ஒரு குழந்தை படிக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டிய உரிமை அந்த பிள்ளைக்கு மட்டும்தான் இருக்கு, உங்களுக்கும் இல்லை எனக்கும் இல்லை. காவ்யா நல்ல பொண்ணு, நல்லா படிப்பா, தயவு செஞ்சு அவளை படிக்க விடுங்க.
3: எனக்கு ஏய் காவ்யா, வெளியே வரியா இல்ல நான் உள்ள வரவா?
2: டீச்சர், டீச்சர், பயமா இருக்கு டீச்சர், நான் போயிடுறேன் டீச்சர்.
0: காவ்யா நீ பயப்படாத, அப்படியே உள்ளேயே உட்காரு, அவ எப்படி கூப்பிட்டாலும் வரமாட்டா, தயவு செஞ்சு நீங்க போங்க.

0: ஏய் எப்படி போடுறது? துட்டுமா துட்டு, வீட்டு வேலைக்கு அட்வான்ஸாக துட்டு வாங்கியிருக்கேன்ல, இவளை நம்பி நீ தருவியா?
1: நான் தரேன், அவளுக்காக நான் தரேன். ஆனா அவளை மட்டும் தொந்தரவு பண்ணாதீங்க, அவ படிக்கணும்.
0: நீ தெரியா என்ன பிச்சை போடுறியா? வந்தாமா டீச்சர் சொல்லிய பார்த்தாமா போனமான்னு இருக்கணும். எனக்கு இவங்க தராங்களாம்ல தராங்க, நான் மானஸ்தேன்.
2: போடா இவனே, வெக்கமா இல்ல? மானத்தை பத்தி பேசுறதுக்கு ஒரு யோக்கியத வேணா? நான் நினைச்சேன்டா பள்ளிக்கூடத்துக்கு வந்து குட்டி கலாட்டா பண்ணுவேன்னு நினைச்சேன்டா. அதனால தான்டா நான் வந்தேன். முதல்ல வெளியே போடா.
0: நினைச்ச பெத்த தாயின்னு பாக்குறேன், ஒரே அடியில மண்டைய புலந்து உருவேன். ஆமா, நீ கூலி வேலைக்கு போகாம இங்க என்ன பண்ற?
2: நான் வேலைக்கு போறத பத்தி உனக்கு என்னடா அக்கறை? நீ உழைச்சு சம்பாதிச்சு பெத்த வயிறுக்கு முதல்ல கஞ்சி ஊத்துறா, வேலைக்கு போகாம கிடைக்கிற காசையும் குடிச்சு அழிக்கிற, நீ எப்படா என்னை கேள்வி கேட்க முடியும்?
0: நான் கேட்காம ஏன் கேட்பேன்? சாகுற வயசுல உனக்கு திமுரு
2: கேளுடா கேளு. உன்னைய பெத்த கொடுமைக்கு என்ன வேணாலும் கேளு. அந்த மகராசி என் மருமகளோட நானும் மேல போயிருக்கணும். இந்த பச்சை மண்ணுக்கு தாண்டா தவிச்சுக்கிட்டு கிடக்கேன்.
0: பச்சை மண்ணாவது காஞ்ச மண்ணாவது பாசம் பொங்கி வழியுதான் பத்தி மேல.
2: ஆமாடா, அவளுக்காக தான் நான் உசிரையே வச்சிருக்கேன். உன்ன மாதிரி ஒரு கொடுமைக்காரங்கிட்ட விட்டுட்டு நான் எப்படா இருக்க முடியும்? பெத்த புள்ளன்னு அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சிருப்பியா நீ? ஒரு நாளைக்காச்சும் அன்பா நாலு வார்த்தை பேசிருப்பியா நீ? அந்த பிள்ளைய படிக்கவாத விட்டுருப்பியாடா நீ பாவி.
0: உன்ட்டு பேசுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. முதல் நீ விலகு விலகு. இது அப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு. நீ யார் இதில் தலையிடுறது?
2: டேய், நீ நல்ல அப்பனா இருந்தா நான் ஏன்டா தலையிட போறேன்? போடா, அந்த பிள்ளைய படிக்க விடு.
0: ஏய் ஆத்தா, என் பிள்ளைய எனக்கு பார்த்துக்கற தெரியும், போவில்லை. கிளம்பு முதல்ல, நீ எடுத்த காலி பண்ணு. ஏ காவியா, வெளியே வரியா? நான் வரவா.
3: ஏய், என்னைய மீறி நீ உள்ள போடா பார்க்கலாம்.
0: நீ என்ன கோட்ட சேவரா? உன்னை மீறி போகிற ரொம்ப பெரிய விஷயம் பாரு.
2: ஏய், என் பணத்தை தாண்டி தாண்டா நீ உள்ளே போக முடியும்?
0: ஓ ஆசையை என்ன எங்கே இருக்குன்னா, இந்தா வரேன், உன்னை போட்டு தள்ளிட்டே போகிறேன். இரு இரு, அந்த கட்டி இரு.
2: ஏய், இந்த பாடுறா கம்ப தூக்காதரா.
0: ஏய்
2: அடிக்காதரா.
1: ஐயோ அம்மா. ஐயோ அடிக்காதீங்க, அடிக்காதீங்க.
4: ஐயோ அப்பதான்.
1: ஐயோ ஐயோ, அவங்க மண்டை உடைச்சு ரத்தமா வருது.
0: அப்பவே சொன்னேன்ல மண்டைய புலப்பேன்னு. அப்படியே கேட அந்த புலந்த மண்டையோட உன் மண்டையில.
1: ஐயோ ஐயோ, ரத்தம் ரொம்ப போகுது. யாராவது வாங்கலே, யாராவது வாங்க.
0: மூச்சிருக்கா இல்லையா தாய் கிழவிக்கு?
4: அப்பதான் அப்பதான், கண்ணு திறந்து பாரு அப்பதான்.
0: அழு மூஞ்சி, உனாலதான் இவ்வளவும் ஆச்சு. உன்னையா
4: அடிக்காதீங்கப்பா, அடிக்காதீங்க, வலிக்குது ப்ளீஸ்ப்பா.
1: காவியா காவியா, நீ உள்ள வந்துரு. யோ, நீ மனுஷனா? மனுஷனா என்னன்னு இந்த சின்ன பிள்ளைய போட்டு அடிக்கிற?
4: டீச்சர் டீச்சர், அப்பா கையில கத்தி வச்சிருக்காங்க டீச்சர். நீங்க போயிடுங்க டீச்சர். ஆ அம்மா அப்பா, என்ன விட்டுருங்கப்பா.
0: இனியோட உன்னை தலை முழுகிறேன், வீட்டுக்கு வா. உன்னைய பொம்பளை பிள்ளை, உனக்கு என்ன படிப்பு? நீ நான் படிச்சு கிளிக்க போற.
1: இங்க பாருங்க, அந்த பிள்ளைய விட்டுருங்க, இல்ல இந்த கம்பால உன் தலைய
0: உடைச்சிருவேன். நான் அடிக்க வர டீச்சர். நீ டீச்சர்னா கரும்பழைகள் எழுதணும், ஊர்காரங்களை அழிக்க கூடாது, தெரியாதம்மா.
1: காவியா காவியா, நீ ஓடாத, எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். காவியா காவியா,
0: அழுமூஞ்சி, என்னால ஓடி வர முடியல. எங்க சுத்தியும் நீ வீடு தானே?

0: என்னங்க வண்டி புறப்பட போகுது, சீக்கிரம் வாங்குங்க, வாங்க கைக்கு பிடிங்க, ஏங்க.
1: ஐயையே, அந்த பாட்டில் முதல்ல கொடுங்க.
2: கடைக்காரே சில்லறை எடுத்து தேடி தர்றதுக்குள்ள நேரம் ஆயிடுச்சு.
1: ஒரு நிமிஷம் லேட் ஆயிருந்தாலும் ட்ரெயினை பிடிச்சிருக்க முடியாது தெரியுமா?
2: என்ன உன சொல்ற? சரி சரி, தண்ணி முக்கியம்ல, இருந்த ஒரு பாட்டில் தண்ணியும் கீழே கொட்டிருச்சு. அடுத்து எங்கே வண்டி நிற்கும்னு யாருக்கு தெரியும்? வாங்கி வச்ச சாப்பாடு வேற அப்படியே இருக்குது.
1: வாங்க வந்து உட்காருங்க, முதல்ல வேர்வையை தொடங்க.
2: இந்த முதல்ல தண்ணியை குடி. அப்போலேருந்து ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குன்னு சொன்னேல, இந்த
1: ஒரு நிமிஷம் ஆடியே போயிட்டேங்க. நினச்சி பார்த்தா உடம்பே பதறுது, இன்னும் மனசு ஆறலை.
2: என்னோட உனக்குத்தான் ரொம்ப வேர்க்குது. பதட்டப்படாத, அதான் வந்துட்டேன்ல.
1: இன்னொரு முறை இழப்பை தாங்குற சக்தி எனக்கு இல்லைங்க.
2: தமயந்தி ரிலாக்ஸு, எதுக்கு பழசெல்லாம் நினைக்கிற?
1: எப்படிங்க நினைக்காம இருக்க முடியும்?
2: நினைச்சு என்ன ஆக போகுது? வேதனை தான் மிஞ்சோ. இதை மறக்கிறதுக்கு தானே ஊர் ஊரா கோவில் கோவிலா சுத்திட்டு இருக்கிறோம்.
1: என்னால மனசை கட்டுப்படுத்த முடியலங்க. நைட்டெல்லாம் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது.
2: இந்த வேதனை உனக்கு மட்டும்தானா? நானும் தினமும் இந்த சித்திரவதை அனுபவிக்கிறேன். புரிஞ்சுக்க தமயந்தி.
1: நம்ம யாருக்கு என்ன துரோகம் செஞ்சோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துச்சு?
2: கடவுளே, கடவுளுக்கு நம்ம மேலே ரொம்ப பிரியம் அதிகம்னு நினைக்கிறேன். என்ன துன்பம் கொடுத்தாலும் தாங்குவாங்கன்னு நினச்சாரேன் என்னமோ. கடவுள் நமக்கு ஒரு வழி கொடுக்காம இருக்க மாட்டார் தமயந்தி.
1: ஒவ்வொரு கோயிலுக்கு போகும்போதும் இதைத்தான் தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிறேன். எங்களுக்கு அமைதியான வாழ்க்கையை கொடுன்னு தான் கேட்டுக்கிறேன்.
2: கண்டிப்பாக அந்த தெய்வம் நமக்கு கொடுக்கும்னு நாம் நம்புவோம். நமக்கு அந்த தெய்வத்தை விட்டால் வழி இல்லை தமயந்தி, வேற வழி இல்லை.
1: திடீர்னு யாருமே இல்லாத மாறிட்டோமோன்னு தோணுதுங்க.
2: உண்மைதான் தமயந்தி. நாம் செஞ்சுக்கிட்டது காதல் கல்யாணம். உன் வீட்லேயும் சரி என் வீட்லேயும் சரி, யாரும் நம்மளை ஏற்றுக்கலை. அதனால தான் தொலைதூரமாக வந்து யாரோட தொடர்பும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை ஆரம்பித்தோம்.
1: நல்ல வாழ்க்கையாக தாங்க நம்ம வாழ்க்கை அமைஞ்சது. சந்தோஷமாக தானே இருந்தோம். அழகான புத்திசாலியான காவியா பிறந்ததுலேருந்து நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக தானே போச்சு.
2: உண்மைதான் தமயந்தி, உண்மைதான். நம்முடைய ஒரே ஆறுதல், ஒரே சந்தோஷம் நம்முடைய மக காவியாதா.
1: யாரு கண்ணு பட்டுச்சோ நம்ம தலை மேல இப்படி ஒரு இடி விழுந்துருச்சு.
2: அது நான் செஞ்ச தப்பு. நீ அப்பவே வேணாம்னு சொன்ன, நான் தான் உன் பேச்சை கேட்கல தமயந்தி.
1: நீங்க உங்களை குறை சொல்றத முதல்ல நிறுத்துங்க பிளீஸ்ங்க.
2: இல்ல தமயந்தி, இல்ல, நான் உன் பேச்சை கேட்டிருக்கணும். நான் தான் பிடிவாதமா அனுப்புனேன்.
1: அதுக்கு பேர் பிடிவாதம் இல்லைங்க, உங்க பிள்ளை மேல நீங்க வச்ச அன்பு செல்லும்.
2: அதே தான், என்னுடைய செல்லத்தை பிரிச்சிருச்சு, என்கிட்ட பிரிச்சிருச்சு.
1: அழுகாதீங்க, நீங்க அழுத நானும் அழுதுருவேன். டூர் போறதுக்கு தகப்பனா நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்க. இப்படி ஒரு விபத்து நடக்கணும் யாரு நினைச்சது? காலேஜ் ஃபைனல் இயர் லாஸ்ட் சான்ஸ்னு உங்க பொண்ணு உங்களை வற்புறுத்தி கேட்டதால தானே நீங்க சம்மதிச்சீங்க.
2: விதி தமயந்தி, இப்படிதான் நடக்கும்னு கடவுள் எழுதி வச்சத யார் மாற்ற முடியும்? இருந்ததை பறிச்சுக்கிட்ட கடவுளுக்கு புதுசாக ஒன்று கொடுக்க முடியாமல போகும்.
1: போதுங்க, இந்த பேச்சை நிப்பாட்டிடுவோம். போங்க, போய் கையை கழுவிட்டு வாங்க, சாப்பிடுவோம்.
2: இந்த ரயில் பயணத்தில் நிறைய புதிய முகங்களை சந்திக்கிறது நம்ம பழைய நினைவுகளை மறக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் தமயந்தி.
1: நிச்சயமாங்க. சரி வாங்க, பசிக்குது, கையை கழுவிட்டு வாங்க.
2: சரி வர்றேன்.
1: யாருங்க இந்த சின்ன பொண்ணு? எங்க இருந்து கூட்டிட்டு வரீங்க?
2: கை கழுவ போன இடத்துல பாத்ரூம் கிட்ட அந்த பொண்ணு பரிதாபமா உட்கார்ந்திருந்தா. கையில வேற காயமா இருக்குது.
1: என்ன
2: பார்த்து பயந்தா? அதான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்திருக்கிறேன்.
1: வாடா செல்லம், ஸ்கூல் யூனிஃபார்மோட இருக்கியே, கையில விட ரத்த காயமா இருக்கு.

0: உங்க அப்பா அம்மா எங்க? எப்படி நீ ட்ரெயின்ல ஏறின?
1: என் அப்பா தான். எங்க அப்பா?
2: பாப்பா, நீ எதுவும் சொல்ல வேணாம்ப்பா. என் பக்கத்தில் வந்து உட்காரு. உன்னை பார்த்தா ரொம்ப களைப்பா தெரியுதே. ம், சாப்பிட்டாடா செல்லம்?
1: இல்லை இல்லை.
2: முதல்ல சாப்பிடுமா? தமயந்தி, சாப்பாடு எடுத்து பிள்ளைக்கு வை. முதல்ல சாப்பிடட்டும், அப்புறமா விசாரிக்கலாம். சாப்பிடு பாப்பா. பாப்பா சாப்பிடுமா? சாப்பிடு.
1: ரொம்ப நன்றிங்க.
0: நன்றியெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம், முதல்ல சாப்பிடு.
2: அந்த தயிர் சாதத்தையும் எடுத்து வை தமயந்தி.
0: ஏங்க, இந்த வாழைப்பழத்தை எடுத்து கொடுங்க.
1: போதுமா, வயிறு நிறைஞ்சிருச்சு.
0: மெதுவா மெதுவா, இந்த இந்த தண்ணியை குடி பாப்பா.
1: அங்க போய் நின்னுக்கவா?
2: நீ அங்கெல்லாம் போக வேணாம் பாப்பா. நீ எங்க கூடவே இரு. உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? நீ எப்படி இந்த ட்ரெயின்ல ஏறின?
1: எங்க அப்பத்தாவ எங்க அப்பா அடிச்சு போட்டாரா? எங்க அப்பா என்னைய விரட்டிட்டே வந்தாரா? நான் ஓடி வந்தேனா? இந்த ட்ரெயின் நின்றுட்டு இருந்தது, அப்படியே ஏறிட்டேன்.
0: உங்க அப்பா ஏன் விரட்டிட்டு வந்தாரு?
1: வீட்டு வேலைக்கு போகாம பள்ளிக்கூடத்துக்கு போனேனா, அதனாலதான்.
2: நீ ஏமா படிக்காம வீட்டு வேலைக்கு போகணும்?
1: அப்பாவுக்கு காசு வேணும்ல.
2: அட பாவி, இப்படி ஒரு அப்பனா?
0: உங்க அம்மா உன்னை தேட மாட்டாங்களா கண்ணு?
1: எனக்கு அம்மா இல்ல. நான் சிறு பிள்ளையா இருக்கும் போதே என் அம்மா இறந்து போயிட்டாங்க. எங்க அப்பத்தா தான் என்னை வளர்த்துச்சு.
2: சரி, உங்க அப்பத்தா உன்னை தேடுவாங்கல்ல?
1: அப்பத்தா தான் அப்பா அடிச்ச அடியில விழுந்து போச்சே.
0: ஏன்பா, ஏன் உங்க அப்பத்தாவ உங்க அப்பா அடிச்சாரு?
1: என்னைய பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் சேர்த்துச்சுல, அதனாலதான்.
0: அட பாவமே, இந்த சின்ன வயசுல இப்படி ஒரு சோகமா?
2: பாப்பா, நீ எதுக்கும் கவலைப்படாத. உங்க அப்பாவை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவோம். நீ எந்த ஊர்ன்னு சொல்லு.
1: வேண்டாம் வேண்டாம், நானே போயிடுறேன்.
0: பயப்படாதரா கண்ணு, உனக்கு பிடிக்கலன்னா நீ எங்கேயும் போக வேண்டாம். தனியா போய் நிக்க கூடாது. எங்க கூடவே இரு, உட்காரு. இந்த அந்த காயத்துக்கு மருந்து போட்டு வர்றேன், சரியா?
1: நீங்க எங்க போறீங்க?
2: நாங்க எங்க ஊருக்கு போறோம்.
1: ரொம்ப தூரமோ?
0: எவ்வளவு தூரமா இருந்தா என்னம்மா? நீ எங்க இறங்கணும்னு சொல்லு, அங்க இறக்கி விட்டுறோம்.
1: நான் எங்கேயும் இறங்கல. எங்க அப்பா வந்துருவாரு. வேண்டாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.
0: அப்ப எங்க கூட வந்துடு.
1: நீங்க யாரு?
2: உன்னோட அப்பா அம்மா?
1: நீங்க என்னோட அப்பா அம்மானா, உங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போவீங்களா?
0: கண்டிப்பா. உனக்கு பிரியம்னா எங்க கூட வா.
1: அப்பனா என்ன பள்ளிக்கூடம் அனுப்பி வைப்பீங்களா?
2: நிச்சயமா நிச்சயமா அப்பா, கண்டிப்பா அனுப்புவோம். உன்னை நல்ல ஸ்கூல்ல சேர்க்கிறோம். எங்களோட வர்றியா?
1: எனக்கு சோறெல்லாம் ஆக்க தெரியும்.
0: அதெல்லாம் நீ சமைக்க வேண்டாம்டா கண்ணு, அம்மாவே பாத்துக்குவேன். நீ எனக்கு பொண்ணா இருந்தா மட்டும் போதும். எனக்கு இந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாங்க. நீங்க என்னங்க நினைக்கிறீங்க?
2: நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன் தமயந்தி. இது கடவுள் நமக்காக அனுப்பின குழந்தை. நம்ம வேண்டுதலை கடவுள் கேட்டுட்டாருமா? இனி இந்த பொண்ணு தான் நம்ம குழந்தை.
0: எனக்கும் முழு சம்மதங்க. பாப்பா, உன் பேர் என்ன?
1: காவியா.
3: காவியா,
0: நம்ம காவியா நமக்கு கிடைச்சிட்டாங்க. இவதான் இனிமே நம்ம பொண்ணு காவியா. காவியா வா, வந்து அம்மா மடியில வந்து உட்காந்துக்கோமா.

எல்லாருக்குமே வணக்கம். இந்த நாள் ஒரு முக்கியமான நாள். மெழுகுவர்த்தியாக தன்னைத்தானே உருக்கிக்கிட்டு ஒளி வீசுகிற ஆசிரிய பெருமக்கள் எல்லாரையுமே நினச்சி பார்க்குற ஒரு அற்புதமான நாள். ஒவ்வொரு வருஷமும் ஆசிரிய பெருமக்களை அவங்களோட திறமைகளை சாதனைகளை போற்றும் விதமாக நல்லாசிரியர் விருது அரசாங்கத்தால் வழங்கப்பட்டு வருது. இதை வருஷா வருஷம் நடக்கக்கூடிய நிகழ்வாக தான் நம்ம பார்க்குறோம். அப்படி இருந்தாலுமே இன்றைக்கி நாம் எல்லாருமே ஒன்று கூடி இருக்கிற ஒரு சிறப்பான ஏற்பாடு இது. நம்ம மாவட்டத்துக்கு புதுசாக வந்திருக்கிற கலெக்டர் அம்மாவோட விருப்பத்தின் பேரில் மாநில அளவில் நல்லாசிரியர்களாக தெரிவு பெற்றவர்களை கௌரவிக்கிற விதமாக இந்த விழாவை ஏற்பாடு செஞ்சுருக்கோம். ஒவ்வொரு மாணவ மாணவியரோட வளர்ச்சிக்கு பின்னாடியும் நிச்சயமாக

0: ஒரு ஆசிரியர் இருப்பாங்க. தன்னலம் இல்லாமல் மாணவர்களோட வளர்ச்சிக்காக தன்னோட உழைப்பு மட்டும் இல்லாமல் சொந்த பணத்தையுமே செலவு செய்கிற ஆசிரியர்களோட அர்ப்பணிப்பை நாம் நினச்சி பார்க்குற தருணம் இது. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்ச மரியாதைக்குரிய கலெக்டர் அம்மா, நல்லாசிரியர்களாக தேர்வு செய்யப்பட்ட ஆசிரிய பெருமக்கள், பொதுமக்கள் எல்லாரையுமே இந்த தருணத்தில் வரவேற்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்த கட்டமாக நல்லாசிரியர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட யாராவது ஒரு ஆசிரியர் தங்களோட கருத்தை பதிவு செய்யணும் அப்படின்னு இங்கே அழைக்கிறேன். வாங்க, உங்களில் யார் வேணும்னாலுமே முன் வரலாம். உங்கள் சந்தோஷமான உணர்வுகளை தாராளமாக இங்கே பகிர்ந்துக்கலாம். இது மற்ற ஆசிரியர்களுக்கும் ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். வாங்க,
1: ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்கள், உங்களை பாதித்த விஷயங்களையும் சொல்லுங்கள். எஸ், வாங்க. யூ ஆர் வெல்கம்.
2: மரியாதைக்குரிய கலெக்டர் மேடம், என்னுடன் நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரிய பெருமக்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் விமலா. நான் ஆரம்ப பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக வேலை செஞ்சிட்ருக்கேன். இந்த விருதுகள்லாம் கிடைக்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது, இன்னும் நல்லா வேலை செய்கிறதுக்கு ஊக்கத்தை தருது. நம் மாவட்டத்திற்கு புதிதாக வந்திருக்கிற இந்த கலெக்டர் அம்மா கல்வித்துறைக்கு அதிக கவனம் கொடுக்கறது அதிக பெருமைப்பட வேண்டிய விஷயம். எல்லாரும் பாராட்டுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கலெக்டர் அம்மா விசேஷமாக புதுசாக இப்படி ஒரு பாராட்டு விழா ஏற்பாடு செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் ஒரு விஷயம் என் மனசுக்குள்ளே உறுத்தலாகவே இருக்குது, அதை இந்த விழா முன்னாடி பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறேன். குழந்தைகளை படிக்க வைக்கணுன்ற ஒரு ஆசையில் நான் செஞ்ச ஒரு காரியத்தால் ஒரு அதிபுத்திசாலியான என்னோட ஒரு மாணவ கண்மணியை இழந்துட்டேன். பள்ளிக்கூடம் வராமல் இருந்த தாயில்லாத ஒரு பெண் குழந்தைய பள்ளிக்கூட வர வைக்கிற முயற்சியில் நான் தோற்று போயிட்டேன். அந்த குழந்தையோட பேர் காவ்யா. அவளோட மதுக்கு அடிமையான அப்பா கிட்ட இருந்து அவளை படிக்க வைக்கிறதுக்கு நான் செஞ்ச முயற்சியில் தோற்று போயிட்டேன். அந்த குழந்தைய நான் இழந்துட்டேன். என்னைய பாதுகாக்கிறதான்னு நினச்சிட்டு அந்த குழந்தை எங்கேயோ வெகு தூரமாக போயிட்டா. அது ஒரு வடுவா அழியாமல் என் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு. நல்லாசிரியர் விருது வாங்குறப்ப கூட அது என்னை உறுத்திக்கிட்டே இருக்கு. நான் இழந்த அந்த காவ்யா, காவ்யா அனைவருக்கும் நன்றி.
0: நன்றி விமலா டீச்சர். மாவட்ட அளவில் விருதுகள் வழங்குவதற்கு முன்பாக மதிப்பிற்குரிய கலெக்டர் அம்மாவை உரையாற்ற அளிக்கிறேன்.
1: மதிப்பிற்குரிய அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்பார்கள். குருக்களாகிய நம் தெய்வங்களை வாழ்த்த கிடைத்த அற்புதமான நாள் இது. ஒவ்வொரு ஆசிரியரும் வெறும் கற்றுக் கொடுக்குற கருவிகளாக இல்லாமல் அதுக்கும் மேலே குழந்தைகளுக்கு சிறந்த வழிகாட்டியாக வாழணுன்றதே என்னோட விருப்பம். அன்பிற்கும் பாசத்திற்கும் அறிவுக்கும் ஏங்குற குழந்தைகளுக்கு வாஞ்சையுள்ள அப்பாவா அம்மாவா நீங்கள் வாழ வேண்டும். இதைத்தான் இந்த சமூகமும் உங்ககிட்ட எதிர்பார்க்குது. இதுக்கு சாட்சி வேற எங்கேயும் தேட வேண்டாம், நான் தான் அதுக்கு சாட்சி. நல்லாசிரியர் விருது பெற்ற அந்த ஆசிரியர் சொன்னாங்கல்ல, தொலைந்து போன அந்த மாணவி காவியா தான் அவங்களோட வடுவுக்கு காரணமா இருந்ததா சொன்னாங்க. மை டியர் விமலா டீச்சர், தயவு செஞ்சு மேடைக்கு வாங்க, நான் உங்களுக்கு விருது வழங்குறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். எந்த உறுத்தலும் இல்லாம நீங்க வாங்கிக்கங்க. உங்க மனசுல இருக்கிற வடு இன்னையோட அழியட்டும். தொலைந்து போன காவியாவிற்காக வடிக்கும் கண்ணீர் நீங்கள் தெய்வம் என்பதற்கு அடையாளம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க.
2: ஐயோ கலெக்டர் அம்மா, நீங்கெல்லாம் என் காலில் விடக்கூடாது. நீங்க நல்லா இருக்கணுமா. எந்திரிங்கம்மா. முத
1: என்ன சொன்னீங்க விமலா டீச்சர், உங்க காலில் நான் விழக்கூடாதா? நான் விழாம வேற யார் விழுவாங்க? புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்தது யாரு? நீங்க தான். புது பை வாங்கி கொடுத்தது யாரு? நீங்க தான். ஒவ்வொரு நாளும் பசிச்ச வயிறுக்கு சாப்பாடு தந்தது யாரு? நீங்க தான். தெரியலையா டீச்சர்? இன்னும் தெரியலையா டீச்சர்? என்ன நல்லா பாருங்க டீச்சர், எப்படி என்ன மறக்க முடிஞ்சது? உங்க காவியா டீச்சர்? இல்ல இல்ல, நான் தான் உங்க மகள்.

0: காவ்யா டீச்சர்.
1: யாரு? என்னோட காவ்யாவா? என்னோட காவ்யா கலெக்டரா? இதை விட எனக்கு வேற என்ன விருது வேணும்? நீ எனக்கு திரும்ப கிடைச்சிட்ட காவ்யா, திரும்ப கிடைச்சிட்ட. ரொம்ப சந்தோஷமா இருக்கு காவ்யா.
0: டீச்சர், நான் ஒன்னு கேட்கட்டுமா?
1: கேளுமா.
0: சாக்லேட் கொண்டு வந்திருக்கீங்களா?
1: நான் தான் எப்பவுமே ஒரு சாக்லேட் கையில வச்சிருப்பேன்ல. இரு ஒரு நிமிஷம், இந்தாமா.
0: ஞாபகம் இருக்கா விமலா டீச்சர், பல நாள் பள்ளிக்கு வராமல் உங்கள் முயற்சியால் வந்தப்ப அதை கொண்டாடுறதுக்காக என்னை விட்டு சாக்லேட் கொடுக்க சொன்னீங்கல்ல, இன்னைக்கு நான் திரும்ப வந்துட்டேன், எல்லாத்துக்கும் சாக்லேட் கொடுக்குறேன். இந்த விமலா டீச்சரை விட்டு நான் பிரிஞ்சு போயிருக்கலாம், என் வாழ்க்கை திசை மாறி போயிருக்கலாம், ஆனால் அந்த சிறு வயதில் நீ பெரிய ஆளாக வருவ அப்படின்னு அவங்க சொன்ன வார்த்தை தான் என்னை வாழ வச்சிச்சு, என்ன உயர வச்சிச்சு. டீச்சர், எங்கள் பாட்டி இறந்து
1: உங்கள் அப்பா அடித்ததில் உங்கள் பாட்டி மயக்கம் ஆயிட்டாங்க. உன்னை விரட்டிகிட்டே வந்த உங்கள் அப்பா பாட்டி இறந்துருச்சுன்னு நினச்சி எங்கேயோ போயிட்டாரு. இது வரைக்கும் நான் அவரை பார்க்கவே இல்லைம்மா.
0: பாட்டி இப்போ இருக்காங்களா டீச்சர்?
1: இல்லைம்மா, நீ இல்லாதது அவங்களுக்கு பெரிய வருத்தம், ரொம்ப விரக்தியாக இருந்தாங்க. ஏறக்குறைய நீ போன 2 வருஷத்தில் அவங்க இறந்து போயிட்டாங்க.
0: அம்மா முகம் எனக்கு சரியாக தெரியாது, எனக்கு எல்லாமே பாட்டி தான். எனக்காகவே கஷ்டப்பட்டு வாழ்ந்த என் பாட்டியை நினைக்கல தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு.
1: வருத்தப்படாதம்மா.
2: கலெக்டர் காவ்யா, உங்களுடைய உரை ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருந்துச்சு. வாழ்த்துக்கள், நல் வாழ்த்துக்கள்.
0: டீச்சர், இதுதான் என்னோட அப்பா. அப்பாவுக்கு பயந்து ஓடி போய் ரயிலில் ஏறினேன்ல, அங்கே தான் புது அப்பாவும் அம்மாவும் கடவுள் கொடுத்தாங்க. அப்பா, நான் அடிக்கடி சொல்வேன்ல விமலா டீச்சர்.
1: வணக்கம் ஐயா.
2: வணக்கங்கம்மா. அடிக்கடி உங்களை பற்றி காவ்யா சொன்னதே சொல்லுவா. வாழ்கிறதுக்கு வசதியை நாங்கள் செஞ்சு கொடுத்தோம், ஆனால் நம்பிக்கையான வார்த்தைகளை ஆசிரியரான உங்களால் தான் விதைக்க முடியும். ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி.
0: டீச்சர், இந்தாங்க என்னோட நம்பர், நீங்கள் எப்போனாலும் என்கிட்ட பேசலாம். நானும் நம்ம படித்த பள்ளிக்கூடத்துக்கு நான் வரேன்.
1: அவசியமாக வாங்க கலெக்டர் அம்மா.
0: வா காவ்யான்னு சொல்லுங்கள் டீச்சர்.

0: நல்ல வேலை டாக்டர் செக்கப்புக்கு போகும்போது நீங்கள் வரல, அதனால தான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் மீட்டிங்க்கு அனுப்பிட்டு நான் கிளினிக்கில் இருந்தேன். செக்கப்புக்கு என்னோட நீங்கள் இருந்தீங்கன்னா விழாவுக்கு நீங்கள் போயிருக்கவே முடியாது.
1: உண்மைதான் தமயந்தி, அந்த விழாவுக்கு போனதால தான் காவ்யாவுக்கு பிடிச்ச அந்த விமலா டீச்சரை பார்க்க முடிஞ்சு.
2: ஆமாம்மா, உண்மையிலேயே இன்னைக்கு மனசு நிறைவாக இருக்கு. அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினத பெரிய புண்ணியமாக நினைக்கிறேன்.
1: ஆ, டிரைவர் காரை ஓரமாக நிப்பாட்டிருங்க, நாங்கள் இறங்கிக்கிறோம். தமயந்தி மெதுவாக இறங்கு. காவ்யா நீயும் வாமா.
3: நான் செஞ்ச பாவம் என்ன இப்படி கோயில் வாசல்ல உட்கார வச்சிருச்சு. பெத்த பிள்ளையும் பாத்துக்கல, கட்டின பொண்டாட்டியும் பாத்துக்கல. என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் இதுதான் தேவை?
0: நான் அந்த டீச்சரை பார்க்க முடியாம போச்சு காவ்யா. நாம போய் அவங்கள பார்க்கணும். நீ அவசியமா கூட்டிகிட்டு போ.
2: கண்டிப்பா, நீங்க அப்பா எல்லாரும் சேர்ந்து போய் பார்க்கலாம். ஒரு தடவை டீச்சருக்கு ரோஜா பூ கொடுத்தேன், அப்பா அவங்க சொன்னது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு.
1: என்னமா சொன்னாங்க?
2: நீ பெரிய ஆளா வருவ, அப்ப நீ எனக்கு கொடு, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கப்பா.
1: ஒரு கோல்டு செயின் வாங்கி கொடுத்துடலாமா காவ்யா?
0: நல்ல காஸ்ட்லியான பட்டுச்சேலையே வாங்கி கொடுக்கலாமா காவ்யா?
2: அப்பா அம்மா நீங்க ரெண்டு பேருமே தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. எங்க டீச்சர் எப்பயுமே அவங்களுக்காக எதுவுமே கேட்க மாட்டாங்க. அவங்க

0: வேலை பார்க்கற பள்ளிக்கூடத்துக்கு வேணா என்ன தேவையோ அதை நம்ம வாங்கி கொடுக்கலாம்.
1: ஓகே ஓகே, தாராளமா செஞ்சலாம்ப்பா.
0: வாங்கப்பா கோயிலுக்கு போலாம்.
1: காவியா இந்தாமா பழம், வரிசையா அந்த யாசை கேட்கறவங்களுக்கு நீ கொடுத்து.
0: இந்தாங்க வாங்கிக்கங்க. ஏன் குனிஞ்சிருக்கீங்க? முகமெல்லாம் ரத்தமா இருக்கு. ஏன், என்னாச்சு?
1: காவியா பழமாமா, வாமா வா.
2: கலெக்டர் அம்மா கையில் அதே கத்தியால் கீரின காயம் கையில் தெரியுதே. என் மக கலெக்டரா? என்ன ஒரு மிடுக்கு அவன் நடையில! அப்படியே அவள் அம்மா மாதிரி இருக்கா? என்ன தெரியலையா அவளுக்கு? எப்படி தெரியும்? உடம்பு மெலிஞ்சு வயிறு ஓட்டி போய் பாட்ட தலையோட முகமெல்லாம் தாடி, அப்பாவை எப்படி தெரியும்? நல்லா இரு மகளே, நல்லா இரு. என் மனசில் இருந்த ஆறாத வடு உன்னை பார்த்ததில் போயிடுச்சுமா. எங்கே இருந்தாலும் நீ நல்லா இருமா. இன்னும் ஒரு தடவை கடைசியாக என் மகளை எங்காவது ஒளிஞ்சிருந்தாவது பார்த்துட்டு போகிறேன். வரட்டும் வரட்டும், சாமி கும்பிட்டு வரட்டும். காத்திருக்கேன் அந்த பக்கம். அந்தா அந்தா என் மக வரா. என் மக, என் ரத்தம், இந்த மாவட்டத்தோட கலெக்டர். அதோ அதோ நான் அப்போதே உட்காந்துருந்தனே, அந்த இடத்த பார்த்துக்கிட்டே வராளே. அவ ஒருவேளை என்னை கண்டுபிடிச்சிருப்பாளோ. அந்தா வந்துட்டா, நான் இருந்த இடத்துக்கே வந்துட்டா. ஐயோ என்ன தேடுறா!
0: எங்க, இங்கே ஒரு பெரியவர் இருந்தாரே, அவர் எங்க?
3: ஐயே அவர் அப்பவே போயிட்டாரு தாயே.
1: காவியா ஏமா அவரை பத்தி விசாரிக்கிற?
0: அவர் என்ன பார்த்த பார்வை அப்படியே எனக்குள்ள ஊடுருன மாதிரி இருந்துச்சு அந்த கண்கள்.
4: காவியா வாமா, ஒரு நாளைக்கு எத்தனையோ பேரை பாக்குற நீ. ஒவ்வொரு அப்பாவுக்கும் உன்ன போல ஒரு பிள்ளை இருக்க ஆசை கண்டிப்பா இருக்கும். வாமா போலாம்.

இப்படி கொடூரமாக பார்த்து பழகின என் கண்களில் எப்படி அவ மறந்துருப்பா? மகளே, பாசம், அன்பு, பரிவு இது எதுவும் காட்டாத தகுதி இல்லாத அப்பமண்ணா. கொடுமை மட்டும் செஞ்சு பழகின என்னோட கைகள் வலுவிழந்து போச்சுமா. நான் ஒன்றும் இல்லை மகளே, உன் இழப்பில் நான் என்னை தொலைச்சி தெரிஞ்சுக்கிட்டேம்மா. காலம் போயிடுச்சு, நான் என்னை உணர்றதுக்குள்ளேயே காலம் போயிடுச்சு. என்னை வந்து தேடுனியே என் அருமை மகளே, இதுதான் ரத்த பாசமா? போதும், எனக்கு இது போதும். என்ன மாதிரி தகுதி இல்லாத அப்பாக்களுக்கெல்லாம் இதாம்மா தண்டனை. நீ இருந்தும் உன் கூட இல்லாமல் இருக்கிறது தான் தண்டனை. என் அருமை மகளே, எங்கே இருந்தாலும் நீ நல்லா இருமா. நிச்சயமாக நான் உன்கிட்ட வந்து உன்னோட என்னால் இருக்க முடியாது. உன்னை பார்த்துட்டேன், இதுவே எனக்கு போதுமா. நீ என்னை தேடின பார்த்தையா, அது என் மனசில் இருந்த வடுவை அழிச்சிட்டு தாம்மா போயிருக்கு. அந்த வடுவை அழிச்சிட்டு தான் போயிருக்கு. என்னை போல் அப்பாவுக்கு இதுதான் தண்டனை, இதுதான் தண்டனை. இருந்தும் இல்லாமல் இருக்கிறது தான் அனுபவிக்கிறேன் என் செல்ல மகளே, என் செல்ல மகளே. எங்கே இருந்தாலும் நீ நல்லா இருமா.

நேர்கள் இதுவரை கேட்டது வடு நாடகம். எழுதியவர் ஜே. மெட்டில்டா விமலா. கதை மாந்தர்கள்: குழந்தை காவியாவாக எம். தான்யா, குழந்தை செல்வியாக பி. நிலாயனா, குழந்தை ஆனந்தியாக பி. நட்சத்ரா, குழந்தை சுமதியாக எம். ரக்ஷனா, மச்சக்காளையாக மயிலப்பன், கோவிந்தம்மாளாக சாந்தி சுரேஷ், ஆசிரியர் விமலாவாக பாலின் லெனினா, தாமோதரனாக எஸ். எம். முத்துகிருஷ்ணன், தமயந்தியாக கீதாமணி, மாவட்ட ஆட்சியர் காவியாவாக சோபனா.

0: விழா அமைப்பாளராக எல்என்ஜி ரவிசங்கர். அமைப்பு மயிலப்பன்.
1: படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
2: ஏய் சாக்ஷி, ஏய்

0: நேரம் மாலை 5:01 தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இனி கேட்கலாம்.
1: தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை. தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் வழங்குகிறார் டாக்டர் தீபக் அவர்கள்.
2: தருமபுரி மற்றும் ஏற்காடு ஆழ்நிலையர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். July 1 மருத்துவர் தினத்துல நம்ம நாளும் நலமுடன் நிகழ்ச்சி பத்தியும் நாம செய்யற மருத்துவ சேவைகள் பத்தி நம்மளோட மருத்துவமனையில் இருக்கிற வசதிகள் இதை பத்திலாம் ஒரு பதிவு போட்டிருந்தோம். அதை கேட்ட நிறைய மக்கள் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. அதை இன்னைக்கு எபிசோடில் நான் ஒன்று ஒன்றா ஆன்சர் பண்ணுறேன். அவங்க கேட்ட முதல் விஷயம், சார் எல்லா வசதிகளும் இருக்குன்றீங்க, எந்த இடத்துல இருக்க மருத்துவமனை எங்களுக்கு சரியாக தெரியலன்னு ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. நம்ம பஸ் ஸ்டாண்ட், அதாவது பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே, ராஜகோபால் பூங்கா பக்கத்தில் ஓம் சக்தி ஹாஸ்பிட்டல் எல்லாத்துக்கும் தெரியும். அது இப்போ ஒன் ஹெல்த் ஹாஸ்பிட்டலாக இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் சைல்ட் கேர் இருக்குது. ஏற்றாப்புல பிகேபி ஹோட்டல் இல்லை டிமேக்ஸ் வரவங்க டிமேக்ஸ்க்கு பின்பக்கமே இருக்குது. ஸோ இத்தனை அடையாளங்கள் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட், நான் சொல்கிற விஷயங்களில் நீங்கள் ஏதாவது டவுட் கேட்கணும் இல்லை முன்பதிவு செய்யணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் எப்போனாலும் கால் பண்ணலாம். 7339253818.

0: அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் சொன்னீங்க, அது வந்து எங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லுங்கள். இப்போது உங்கள் ஹாஸ்பிட்டலில் யார் யாருக்கு முதல்ல பார்க்குறீங்க, குழந்தைகள் பெரியவர்கள் அந்த மாதிரி யார் யாருக்கு பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. மெயினாக குழந்தைகள் மற்றும் பச்சிளங்குழந்தைகள், பெரியவர்களும் பார்க்குறோம், பட் குறிப்பாக நம்மளுடைய சேவை என்ன, நான் குழந்தைகள் நல்ல மருத்துவருங்கிறதுனால அவங்கள தான் மெயினாக பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் நேற்று சொன்ன மாதிரி ஊட்டச்சத்து ஆலோசனை, அதுக்கு தனியாக ஒரு சில விஷயங்கள் நம்ம அதை பற்றி படிச்சிருக்கோம், அதனால் ஊட்டச்சத்து ஆலோசனை. அது மட்டும் இல்லாமல் குழந்தை வளர்ப்பு முறைகள், இதுக்கு நம்ம அதிக கவனம் கொடுக்குறோம். இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்டாங்க, தடுப்பூசிகள் போடுறீங்களா? கண்டிப்பாக போடுறோங்க. அது இன்னொரு கேள்வியும் கேட்டாங்க, இப்போ எல்லா விஷயத்துலேயும் எல்லா செலவுகளுமே மற்ற ஹாஸ்பிட்டலோட கம்மியாக இருக்குன்னு சொன்னீங்க, இப்போ தடுப்பூசிகள் எப்படி அப்படின்னு சொன்னாங்க. நாம் பெரும்பாலும் பேரண்ட்ஸே கேட்டால் மட்டும்தான் எல்லா தடுப்பூசியும் நாம் இங்கே போடுறோம், இல்லைன்னா ஜிஹெச்சில் போடுற தடுப்பூசிகளை அங்கேயே போட்டுக்க சொல்கிறோம். அது தவிர ஒரு 5-6 தடுப்பூசிகள் நம்ம ஐஏபி அட்டவணையில் இருக்குது, அதை நாம் எல்லார்கிட்டையும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அந்த தடுப்பூசிகள்லாம் நம்ம மருத்துவமனையில் போடுறோம். அதுவும் பிற மருத்துவமனைகளோட கம்மி செலவுகள் தான் உங்களுக்கு ஆகும். ஸோ தடுப்பூசிகள் அனைத்துமே இங்கே போடப்படுது, குறிப்பாக அரசு மருத்துவமனையில் போடுறதும் போடுறோம். அது நாங்கள் அங்கேயே போட்டுக்கிறோம் அப்படின்னா கூட அங்கே போடாத சில ஊசிகள், ஒரு 5-6 ஊசிகள் இருக்குது, அது நம்ம மருத்துவமனையில் நம்ம தடுப்பூசியாக போடுறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே அவசர சிகிச்சை பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவசர சிகிச்சை கண்டிப்பாக பார்க்குறோம், ஏன்னா காலையிலேருந்து இரவு வரைக்கும் நம்ம இங்கே மருத்துவரும் சரி செவிலியர்களும் சரி நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம். எந்த விதமான குழந்தைகளுக்கான அவசர சிகிச்சையும் பார்த்துட்டு அது அட்மிஷன் தேவையாக இருந்தால் நம்ம அட்மிஷனும் போடுறோம். ஸோ அது மட்டும் இல்லைங்க, நம்மக்கிட்ட ஐசியு, பச்சிளம் குழந்தைகள் ஐசியு, குழந்தைகள் ஐசியு எல்லாமே இருக்குது. ஸோ இத்தனை வசதிகள் இருக்குது. அதோட முக்கியமாக நான் அன்றைக்கி மருத்துவ தினத்தில் சொன்ன விஷயந்தான், நாம் நம்மக்கிட்ட வர குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் முக்கியமாக தரது அன்பு மரியாதை, அப்புறம் ஒரு ஹோலிஸ்டிக் கேர், உடல்நலம் மனநலம் சார்ந்த எல்லா விதமான வகையிலையும் அவங்க நலமாக இருக்கணும் அப்படின்றத நம்மளுடைய ஒரு குறிக்கோள். ஸோ இத்தனை விஷயங்கள் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கிறேன். உங்கள் குழந்தைக்கு உடல் ரீதியாகவும் சரி, இல்லை அவங்க ஒழுங்காக ஆக்டிவாக இல்லை, ஒழுங்காக சாப்பிட்றதில்ல, எனக்கு பேரண்டிங்கில் சில டவுட்ஸ் இருக்குது, ஊட்டச்சத்தில் சில டவுட்ஸ் இருக்குன்னாலும் சரி, தடுப்பூசி போடனாலும் சரி, இல்லை எனி எமர்ஜென்சி எப்போனாலும், நான் சொன்ன நம்பர் திருப்பியும் சொல்கிறேன், 7333925381 நீங்கள் கால் பண்ணலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் பிகேபி ஹோட்டல் எதிரில் டிமேக்ஸ் பின்னாடி இருக்கிற நம்ம டாக்டர் தீபக்ஸ் நியூபான் செல்கருக்கு நீங்கள் எப்போனாலும் வரலாம். மீண்டும் நாளை பேசுவோம். நன்றி நேர்களே.
1: தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கிய நாளும் நலமுடன் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் தீபக் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.
2: நேரம் மாலை 5:06 கேட்டு ரசிக்கவிருக்கிறோம்.
3: வைக்கிங் பனியன் சண்டு பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன் சண்டு பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: like Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில் தருமபுரி.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
4: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: உலக தரம் வாய்ந்த BIS 916 HU

0: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: இனிமையான மாலை வேலை, அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாலை தின்றல் வீசக்கூடிய அந்த இனிய தருணம், மாலை நேர காற்று அவ்வளவு சுவாசமாக இருக்கும். நம்ம மனசுக்கும் சரி, நம்ம உடலுக்கும் சரி, ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் இல்லையா. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாக்கிங்லாம் போக ஆரம்பிச்சிருப்பீங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஈவினிங் டைம் சண்டே கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்ட மாதிரி இருக்குப்பா, கொஞ்சம் அப்படி நடந்துட்டு வருவோம் அப்படின்லாம் ஒரு சிலர் வந்து கிளம்பி வந்திருப்பீங்க. சரி, அப்படியே இனிமையாக வந்து நீங்கள் நடக்கலாம். உங்களுக்காக மாலை தென்றல் நிகழ்ச்சி காத்துட்ருக்கு. அதிலும் குறிப்பாக ரொம்ப அழகான இனிமையான பாடல்களாக உங்களுக்காக வளம் பெறப்போது. நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் முதல் பாடல் காமராசு என்ற திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில், இதோ உங்களுக்காக.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின்

0: சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: வைக்கிங் பனியன் சண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன் சண்ட் பிரீப்ஸ்.
2: Students, listen carefully.
3: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
4: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
5: July 5 ஞாயிற்றுக்கிழமை மாலை உழவர் தின விவசாயிகள் மாநாடு தர்மபுரி ராஜாபேட்டையில் நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது SA சின்னசாமி டிரேடர்ஸ், தர்மபுரி.
6: கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

Viking Bunions and Briefs. நேரம் மாலை 5:16. இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்திருக்கும் மாலைத்தென்றல் நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் அடுத்த பாடல் விண்ணுக்கும் மண்ணுக்கும் என்ற திரைப்படத்திலிருந்து இதோ.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

0: சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நேரமாலை 5:22, இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசிட்டு இருக்கோம். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடல் என்ன செய் ராசாவே என்ற திரைப்படத்திலிருந்து தேவாவோட இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா குரல்களில். இது அந்த இனிய பாடல்.

0: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
1: மாட்டிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது.
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
1: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி. தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 8:30 ஆரோக்கியம் அனைவருக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிய மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. மங்களன் மங்களில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடியுடன் அட்வான்ஸ் புக்கிங் செய்யுங்கள். நேரமாலை 5:31, இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசிச்சிருக்கோம் மாலை தென்றல். இனிமையான பாடல்களாக வளம் வந்துட்டு இருக்கு இல்லையா. நிகழ்ச்சியில் ஒலிக்க வரக்கூடிய அடுத்த பாடலும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான பாடல் தான். கேட்டு ரசிப்போமா மனநிதி என்ற திரைப்படத்திலிருந்து இது உங்களுக்காக.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களி மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: 5:37 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மாலை தென்றல் நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடல் என் புருஷன் குழந்தை மாதிரி என்ற திரைப்படத்திலிருந்து. இது உங்களுக்காக

0: 6655 இருக்கு. நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபிசர்கள், கிருஷ்ணகிரி.
0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
6: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
8: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
9: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
8: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
10: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
0: நேரம் மாலை 5:45 கேட்டு ரசிச்சிருக்கோம் மாலை தென்றல் நிகழ்ச்சியில். ஒலிக்க வரும் அடுத்த பாடல் சொல்லாமலே என்ற திரைப்படத்திலிருந்து இதோ.

0: ஜூலை 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை உழவர் தின விவசாயிகள் மாநாடு தர்மபுரி ராஜாபேட்டையில் நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது SA சின்னசாமி டிரேடர்ஸ் தர்மபுரி.
1: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
2: BPT பிசியோதெரபி, BSc நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமோ இன் பார்மசி, டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
1: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159, கவுன்சிலிங் கோட் 2683.
6: நேரமாலை 5:51 கேட்டு ரசித்திருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தென்றல் நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் அடுத்த பாடல் கண்ணால் பேசுவா என்ற திரைப்படத்திலிருந்து அனுராதா ஸ்ரீராம் குரலில். இதோ

0: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: July 5 ஞாயிற்றுக்கிழமை மாலை உழவர் தின விவசாயிகள் மாநாடு தர்மபுரி ராஜாபேட்டையில் நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது SA சின்னசாமி டிரேடர்ஸ், தர்மபுரி.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: July 5 ஞாயிற்றுக்கிழமை மாலை உழவர் தின விவசாயிகள் மாநாடு தர்மபுரி ராஜாபேட்டையில் நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது SA சின்னசாமி டிரேடர்ஸ், தர்மபுரி.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: July 5 ஞாயிற்றுக்கிழமை மாலை உழவர் தின விவசாயிகள் மாநாடு தர்மபுரி ராஜாபேட்டையில் நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது SA சின்னசாமி டிரேடர்ஸ், தர்மபுரி.
3: நேரம் மாலை 5:38 கேட்டு ரசித்திருந்தோம் மாலை தென்றல் நிகழ்ச்சி.
1: July 5 ஞாயிற்றுக்கிழமை மாலை உழவர் தின விவசாயிகள் மாநாடு தர்மபுரி ராஜாபேட்டையில் நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது SA சின்னசாமி டிரேடர்ஸ், தர்மபுரி.

0: நேர்களை உங்கள் நினைவிற்காக இன்று இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் இயற்கை முறையில் சாகுபடியில் நெல், கரும்பு, கேழ்வரகு, சோளம், கொம்புக்குட்டை எம் காளியப்பன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
1: ஜூலை 5 ஞாயிற்றுக்கிழமை மாலை உழவர் தின விவசாயிகள் மாநாடு தர்மபுரி ராஜாபேட்டையில் நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு அழைப்பது SA சின்னசாமி டிரேடர்ஸ், தர்மபுரி.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. மங்களின் மங்களில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடியுடன் அட்வான்ஸ் புக்கிங் செய்யுங்கள். நேர்களை இத்துடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய மாலை தென்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு உங்கள் அறிவிப்பாளர் தமிழ் செல்வி. நன்றி நேர்களே. நேரம் மாலை 6 மணி. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
2: தர்மபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ்.
3: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான 2 தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தர்மபுரி.
2: தர்மபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
4: வணக்கம் நேர்களே, இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களே, நாம் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி தினம் ஒரு திருக்கோயில். இன்றைய தினம் ஒரு திருக்கோயில் நிகழ்ச்சியில நாம தரிசிக்க இருக்கக்கூடிய கோயில் திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டத்தில் நன்னிமங்கலம் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது தாங்க இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில்.

இந்த ஆலயம் சுமார் 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக கருதப்படுது. இந்த தலத்தின் இறைவனின் திருநாமம் சுந்தரேஸ்வரர் என்றும் இறைவியின் திருநாமம் மீனாட்சி என்றும் குபேரனின் மகன்கள் வழிபட்டதாகவும் செல்வ வளம் பெருக பரிகார தலமாகவும் இந்த கோவில் விளங்குது. இந்த கோயிலினுடைய தல வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா தேவலோகத்திலும் கிடைக்காத அரும்பெரும் சக்தியை உடையது. பொன்னால் ஆகிய 3 வில்வத்தலங்களை உடைய பொன் வில்வசாரம் ஓம் நமச்சிவாய என்று ஓதி ஒரு முறை அர்ச்சித்து வழிபட்டாலே அது பன்மடங்காக பெருகி பிரகாசித்து நிறைந்த செல்வத்தை தரும் என்ற நம்பிக்கையும் உண்டு. இந்த பொன் வில்வசாரம் யோகம் தவம் ஜப சக்திகளை பெற்றிருப்பவர்களை தவிர வேறு எவர் கண்களுக்கும் தென்படாது.

யாருடைய கரங்களிலும் நிலைத்திருக்காது என்பது இன்றும் நடைபெற்றிருப்பதாக ஒரு ஐதீகம் உள்ளது. இத்தகைய சிறப்புகளுடைய பொன் வில்வ சாரத்தை சிவபெருமான் குபேரனிடம் அளித்தார். குபேரன் அதை தன் இரு மகன்களான மணிக்ரீவன் நலகோபன் ஆகியோரிடம் கொடுத்ததாகவும், குபேரனின் மகன்கள் இருவருமே சிறந்த சிவ சேவகர்கள் என்பதால் சுயம்பு சிவலிங்க பூஜையிலும் சிறப்பு பெற்றவர்களாக விளங்கினார்கள். இதனால் அவர்கள் கண்களுக்கு பொன் வில்வ சாரம் தெரிந்தது, இருவரின் கைகளிலும் நிலைத்து நின்றது. இதை கண்ட குபேரனுக்கு பெரும் மகிழ்ச்சி உண்டானது. இந்த பொன் வில்வ சாரத்தை பூலோகத்தில் உள்ள அனைத்து சுயம்பு சிவலிங்கத்தின் மீதும் வைத்து வழிபட்டு அதன் மகிமையை அறிந்து வாருங்கள் என்று உத்தரவிட்டார். பௌர்ணமி என்று கிரீவலம் வந்ததாகவும் வரலாறு கூறுகிறது.

0: இந்த ஆலயத்தினுடைய கோவில் அமைப்பு இயற்கை எழில் சூழ்ந்த வயல்வெளிகளுக்கு மத்தியில் மேற்கு திசை நோக்கி அமைந்துள்ளது. கோவில் முகப்பை கடந்ததும் அகன்ற பரிகாரமும் மகா மண்டபமும் காணப்படுகின்றன. மகா மண்டபத்தின் நடுவில் நந்தியம் பெருமானும் பலிபீடமும் உள்ளன. அதைத் தொடர்ந்து அர்த்த மண்டபமும் கருவறையும் உள்ளது. இந்த கோவிலினுடைய வழிபாடு பௌர்ணமி தினத்தன்று தலவிருட்சமான பொன்வில்வ மரத்திற்கு சந்தனம் மஞ்சள் குங்குமம் சாற்றி அடிப்பிரதட்சணம் செய்து சுவாமியையும் அம்பாள் வழிபட்டால் குபேரன் மற்றும் லட்சுமியின் அருளை சேர்த்து பெறலாம் என்ற நம்பிக்கையில் இங்குள்ள கரும்பச்சை மரகதலிங்கத்தின் திருமேனியை வழிபடும் போது உள்ளத்தில் நேர்மறையான எண்ணங்கள் மேலோங்குவதை உணர முடியும். ஆலயத்தில் இருகால பூஜை சிறப்பாக நடத்தப்படுகிறது. ஏகாதசி, பிரதோஷம், மகாசிவராத்திரி, ஆடிவெள்ளி, தை போன்ற விழாக்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இந்த கோவிலினுடைய அமைவிடம் திருச்சியிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் நன்னிமங்கலம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. லால்குடியிலிருந்து சாத்தமங்கலம் செல்லும் சாலையில் 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைந்துள்ளது. குபேர சிறப்பு கொண்ட இந்த திருக்கோயிலுக்கு நாமும் ஒருமுறை சென்று தரிசித்து வருவோமா நேயர்களே?
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.
3: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. த நியூஸ் ரெட் பை அபிஷேக் முகோபாத்யாய். Union Minister of Agriculture and Rural Development Shivraj Singh Chauhan today released the first installment of over 25,000 crore rupees to the states under Viksit Bharat Guarantee for Rozgar and Ajivika Mission Grameen. Mr. Chauhan also reviewed the implementation of the scheme with rural development ministers of all states and union territories. He said the first installment released today is aimed at ensuring that states have adequate funds so that wages can be paid within 15 days. The monsoon session of Parliament will commence from the 20th of this month and continue till the 13th of August. Parliamentary Affairs Minister Kiran Rijiju informed that President Draupadi Murmu has approved the proposal of the government to convene the monsoon session of Parliament from 20th of July. The government has withdrawn emergency curbs on natural gas supplies after liquefied natural gas LNG shipments through the Strait of Hormuz resumed following a ceasefire in the West Asia conflict. The emergency order was issued in March this year under the Essential Commodities Act after disruptions to LNG shipments through the Strait of Hormuz. Minister of State for Personnel, Public Grievances and Pensions Dr. Jitendra Singh today met a delegation of Bharatiya Mazdoor Sangh, BMS, and affiliated employees' organizations to discuss a range of issues relating to government employees, pensioners and administrative reforms. Dr. Singh appreciated the constructive role played by employee organizations in bringing service-related issues before the government through institutional dialogue. In Maharashtra, heavy monsoon rains continued to affect several parts of the state today, triggering rescue operations and rain-related incidents. In Raigad district, 10 to 12 tourists were safely rescued by the police from Adoshi waterfall near Kopoli after the water level suddenly rose. Authorities have advised people to stay away from rivers, waterfalls and other water bodies during the monsoon. In Mumbai, a 63-year-old man was killed after a tree fell on a shop in Kurla during heavy rain this afternoon. The BMC said 64 incidents of tree falls and 8 cases of wall or partial house collapses have been reported across the city. Heavy rain and strong gusty winds have also disrupted flight operations significantly. The India Meteorological Department has issued a red alert in the Konkan districts including Mumbai, Thane, Palghar, Raigad and Ratnagiri. Heavy to very heavy rainfall is also predicted in the ghat areas of Satara, Pune and Kolhapur. In rest of Maharashtra, the weather office has forecast thunderstorms with lightning, gusty winds of 30 to 40 km per hour and extremely heavy rainfall at isolated locations. Uttarakhand Chief Minister Pushkar Singh Dhami today flagged off the first batch of the Kailash Mansarovar Yatra 2026 from Tanakpur in Champawat district for the next leg of the pilgrimage. The

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமா சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: பண்பலையில் கவிப்பாடும் நேரம் மாலை 6:17. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது புத்தம் புதிய நிகழ்ச்சி இசை மின்னல்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக பீமா என்ற திரைப்படத்திலிருந்து சிறு பார்வை என தொடங்கும் பாடல். இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்காங்க ஹாரிஸ் ஜெயராஜ். தாமரை வரிகளில் கார்த்திக் மற்றும் அரிணி குரல் வனத்தில். இதோ நேர்களே உங்களுக்கான அந்த பாடல்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில்
2: BA தமிழ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BCOM, BCOM CA, BCA, BBA, MCOM, MSc மைக்ரோபயாலஜி, BEd, MEd என நிறைய கோர்சஸ் இருக்கு.
1: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம்.
2: கான்டாக்ட் 9524936156.
3: நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சென்னை 628 என்ற திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில், கங்கை அமரன் வரிகளில், எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே எஸ் சித்ரா குரலில். இதோ நேர்களே உங்களுக்கான அந்த பாடல்.

0: Less premium, more bonus, most suitable for your loved ones. RPLI, nothing better than this.
1: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
2: அக்கா வேலை கிடைச்சிடுச்சு.
3: ஆஹா வாழ்த்துக்கள். இப்ப நிறைய ஷாப்பிங்.
2: ஆமா புது மொபைல் ஜீன்ஸ் ஜாக்கெட்.
3: இருங்க சார், சம்பளத்துக்கு முன்னாலே செலவா?
4: இன்ஸ்டன்ட் லோனும் கிடைக்கும்.
3: முதல்ல பட்ஜெட் போட கத்துக்க, அப்புறம் செலவு பண்ணு.
2: ஆனா அக்கா
3: பாரு, பருமானத்துல ஒரு பகுதிய எப்பவும் சேமிக்கணும். ஆனா பார்ட்டி குடுக்காம நழுவ முடியாது.
2: சரி அக்கா, என்னோட பார்ட்டி உன்னோட பட்ஜெட்.
5: ஆர்பிஐ சொல்கிறது,
6: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
7: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கான முதல் தவணை தொகையை மத்திய அரசு இன்று விடுவித்துள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தவேக அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். சிறுபான்மையினர் நலன்களை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கான முதல் தவணை தொகையை மத்திய அரசு இன்று விடுவித்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் காணொலி வாயிலாக 25,863 கோடி ரூபாயை மாநிலங்களுக்கு விடுவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்தின் கீழ் பணியாளர்களுக்கு 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்க இந்த தொகை உதவிடும் என்று கூறினார். மாநில அரசும் இந்த திட்டத்திற்கான தங்களது பங்களிப்பை குறித்த காலத்திற்குள் விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நாடு முழுவதும் கடந்த 1ஆம் தேதி முதல் இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். ஆந்திரா, கேரளா மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்கள் முதல் நாளிலேயே ஏராளமான வேலை வாய்ப்புகளை இந்த திட்டத்தின் கீழ் வழங்கியது பாராட்டுதலுக்குரியது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஊதியம் 10% அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் பணியாளர்களுக்கான ஊதியம் குறைந்தது நாள் 1க்கு 300 ரூபாய் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். நாட்டின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு மற்றும் முன்னேற்றத்திற்கு ஜனசங்கத்தின் நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி ஆற்றிய பணி இன்றியமையாதது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் நடைபெற்ற டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் பிறந்தநாள் விழா கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் பேசினார். ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் அர்ப்பணிப்பும் தியாகமும் இன்றளவும் நமக்கு வழிகாட்டியாக உள்ளது என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தவேக அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் நல்லகவுண்டன் பாளையத்தில் நியாய விலை கடையை திறந்து வைத்து அவர் பேசினார். உரங்களை பதுக்குவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் எச்சரித்தார்.
8: உரத்தை பொறுத்தவரை தட்டுப்பாடு விரைகிற போது தொடர்ந்து நடைமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆட்சியில் அது நடக்கக்கூடாது என்பதை முறையிலேதான் விரைந்து அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். அப்படிப்பட்ட இங்கே தட்டுப்பாடுகளை உருவாக்குற அதற்கான நடவடிக்கை மேற்கொள்வதோடு மட்டுமல்ல, அதை யார் பதுக்கி வைத்திருக்கிறாரோ அவர் மீது உரிய நடவடிக்கை விரைந்து அரசு எடுத்துக் கொண்டிருக்கிறது. உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு பகுதியும் வரையறுக்கப்பட வேண்டும். ஒன்று, அதிலே மக்கள் ஜனத்தொகைக்கேற்ப மாற்றங்கள் அதில் உருவாகும். ஏனென்று சொன்னால் மகளிர், பொது மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொல்லப்படுகிற மக்களுக்கு அந்த இடஒதுக்கீடு பொறுத்தவரையிலும் மக்கள் ஜனத்தொகை அடிப்படையில் அது வரையறுக்கப்பட வேண்டும். இதெல்லாம் செய்வதற்கு விரைந்து பட்ஜெட் முதலமைச்சர் அவர்கள் தேதி அறிவிக்கிறார்.
7: சிறுபான்மையினர் நலன்களை பாதுகாப்பதில் திமுக உறுதியுடன் உள்ளதாக அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார்.

0: சென்னையை அடுத்த திருவேற்காட்டில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இஸ்லாமியர்களுக்கும் திமுகவுக்கும் உள்ள உறவினை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது என்று தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் சமீபத்தில் நடைபெற்ற குற்ற சம்பவங்களை பட்டியலிட்டுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களை தடுக்க தமிழக அரசு தவறிவிட்டதாகவும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் குறை கூறியுள்ளது. எல்நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசு இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் தமிழக அரசும் பேரிடர் மேலாண்மை பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மத்திய அரசின் முத்ரா கடனுதவி திட்டத்தின் மூலம் சிறு வணிகர்கள் அதிக அளவில் பயனடைந்து வருகின்றனர். தங்களின் தொழில் வளர்ச்சிக்கு இந்த திட்டம் பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் தெரிவித்தனர்.
1: எங்கள் ஊர் தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தென்காசி நகர். இங்கே நாங்கள் வந்து சிறு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய புண்ணியத்தில் சிறு தொழில் மற்றும் வியாபாரிகளுக்கு முத்ரா கடன் திட்டம் வங்கிகள் மூலமாக வழங்கினாங்க. முதல்ல 50,000 வழங்கினாங்க. அடுத்தபடியாக இந்த கடனை எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிட்டே போனாங்க. இந்த கடன் வழங்கியதுனால எங்களுடைய தொழில் வளம் மற்றும் தொழில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறதுக்காண்டி நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.
2: பேர் பத்திரகாளி. நான் ஒரு சின்ன சிறு தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி பேங்க்ல லோன் கேட்க இருக்கும்போது முத்ரா லோன் திட்டத்தில் ஒரு ஸ்கீம் இருக்கு அப்படின்னாங்க. அது மூலமாக கொஞ்சம் அப்ளை பண்ணதில் ஒரு 5 லட்சம் எனக்கு தந்தாங்க. அதில் கொஞ்சம் லோனு சரியாக கொஞ்சம் கட்டினதுனால 1 லட்சம் எக்ஸ்ட்ரா தந்தாங்க. அப்படியே ஒரு 10 லட்சம் வரை தந்திருக்காங்க. இப்போ இதனால ஒரு சிறு தொழில் தொடங்கின எனக்கு இப்போ நல்ல ஒரு லாபகரமாகவும் இருக்குது. தொழில் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. தொழில் முனைவருக்கான ஒரு சின்ன உதவியாக முத்ரா லோன் திட்டம் அமைஞ்சிருக்கு. பாரத பிரதமருக்கு மிக்க நன்றி.
0: வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் ஒடிசா சத்தீஸ்கட் கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கோவை நீலகிரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். தஞ்சாவூரில் நடைபாதை உணவு வணிகர்களுக்கான உணவு பாதுகாப்பு பயிற்சி மற்றும் பதிவு சான்றிதழ் வழங்கும் முகாம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கர்நாடகாவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 1 டன் போதைப் பொருளை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இருவரை கைது செய்தனர். பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் 41 மின்சார ரயில் சேவைகள் இன்று ரத்து செய்யப்பட்டன. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள பூலாம்பட்டி படகு துறையில் சுற்றுலா பயணிகள் இன்று குவிந்தனர். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவில் சுமித்குமார் லக்ஷ்மண் தங்கப்பதக்கம் வென்றார். 61 கிலோ எடைப்பிரிவில் புஷ்பும் 79 கிலோ எடைப்பிரிவில் சௌரவ் யாதவும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். 57 கிலோ எடைப்பிரிவில் ரோஹித்தும் 74 கிலோ எடைப்பிரிவில் ஆதர்ஷ் யுவராஜ் பாட்டீலும் 97 கிலோ எடைப்பிரிவில் லாக்கியும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இஸ்தான்புல்லில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் டனிஷா கொட்டேச்சா இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 11-8, 11-7 என்ற செட் கணக்கில் நெதர்லாந்தின் ஷோஹான் மென் ஸ்லோவேனியாவின் ஆனா டோஃபண்ட் இணையை வென்றது.

0: அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 1-6, 10-7 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் ரீஸ் பிராண்ட்மியர் அலானிஸ் ஹாமில்டன் இணையை வென்றது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று லெபனனை எதிர்கொள்கிறது. மாநில அளவிலான ஸ்பீட் ஸ்கேட்டிங் போட்டி காஞ்சிபுரத்தில் இன்று தொடங்கியது. 6 முதல் 18 வயதுக்குட்பட்டோருக்கான 700க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். உலக பேட்மிண்டன் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கான முதல் தவணை தொகையை மத்திய அரசு இன்று விடுவித்துள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தவேக அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். சிறுபான்மையினர் நலன்களை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இனி விளம்பரம்.
2: ஏற்பாடு ஆயிடுச்சு.
3: எதுக்கு? குட்டியோட ஃபீஸுக்கு.
2: காட்டு.
3: உடனடியாக 20,000 ரூபாய் லோனா? யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி? லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு. அதுவும் சரி பார்த்து வாங்கு.
2: ஏற்பாடு ஆயிடுச்சு.
3: சம்பளத்தை அட்வான்ஸ் அனுப்பியிருக்கேன்.
4: RBI சொல்கிறது,
5: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 6:40.

தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7. ஒளிபரப்பில் நேயர்களினை கேட்கவிருப்பது வேலை காத்திருக்கு. நிகழ்ச்சியில் முதல் வேலைவாய்ப்பு அறிவிப்பாக, இந்திய ரயில்வே துறையில் காலி இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. டெக்னீஷியன் கிரேடு 1 சிக்னல் பிரிவில் 323 பணி இடங்களுக்கும், டெக்னீஷியன் கிரேடு 3 பிரிவில் 6242 என மொத்தம் 6565 பணி இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதற்கான கல்வி தகுதி ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ, பிஎஸ்சி முடித்திருக்க வேண்டும். இதற்கான வயது வரம்பானது 18 முதல் 30 வரையிலும், 18 முதல் 33 வரம்பிலும் இருக்க வேண்டும். இந்த வயது வரம்பானது 29/7/2026 படி கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். தேர்ச்சி முறையானது ஆன்லைன் தேர்வு மூலமாக மட்டுமே தேர்வு செய்யப்பட உள்ளனர். சான்றிதழ் சரிபார்ப்பு மருத்துவ சோதனைக்கு பிறகு விண்ணப்பதாரர்கள் இப்பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். விண்ணப்பிக்கும் முறையானது ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். rrbchennai.gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக 500 ரூபாய் செலுத்த வேண்டும். பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 250 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இப்பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க 29/7/2026 நிறைவு நாளாகும். மீண்டும் உங்கள் நினைவிற்கு, இந்திய ரயில்வே டெக்னீஷியன் கிரேடு பிரிவிற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. 29/7/2026 நிறைவு நாளாகும். விண்ணப்பிக்க வேண்டிய ஆன்லைன் முகவரி rrbchennai.gov.in. நிகழ்ச்சியில் அடுத்த வேலைவாய்ப்பு செய்தியாக, இஸ்ரோ விண்வெளி மையத்தில் அசிஸ்டன்ட் பணிக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. டெக்னீஷியன் 9 பதவி இடங்களுக்கும், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 7 பதவி இடத்திற்கும், சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பிரிவிற்கு 5 பணி இடங்களுக்கும், டிராப்ஸ்மேன் 2 பணியிடங்களுக்கும், நூலக உதவியாளர் 1 பதவி இடத்திற்கும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதற்கான கல்வி தகுதி ஐடிஐ, டிப்ளமோ, பிஎஸ்சி ஆகிய கல்வி தகுதி பெற்றிருக்க வேண்டும். இதற்கான வயது வரம்பு 18/35 வரை இருக்க வேண்டும். 13/7/2026 படி வயது கணக்கிடப்படுகிறது. இதற்கான தேர்ச்சி முறை எழுத்துத் தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் விண்ணப்பதாரர்

பணியாளர்கள் பணியமர்த்த உள்ளனர். இஸ்ரோ விண்வெளி மையத்தில் 26 பணியிடங்களுக்கான விண்ணப்பத்தினை விண்ணப்பிக்க நிறைவு நாளாக 20/7/2026 ஆகும். ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி isro.gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். மீண்டும் உங்கள் நினைவிற்கு isro.gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த வேலைவாய்ப்பு செய்தியாக, பிரசார் பாரதி பொதுத்துறை நிறுவனத்தில் காலியாக உள்ள 5 செய்தியாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதற்கான கல்வி தகுதி, ஏதேனும் ஒரு பிரிவில் பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். 40 முதல் 45 வயதிற்குள் இருக்க வேண்டும். இதற்கான தேர்ச்சி முறையானது நேர்முக தேர்வு மூலம் தேர்வு செய்யப்பட உள்ளனர். ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். ஆன்லைனில் விண்ணப்பிக்க பிரசார் பாரதி .gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க இறுதி நாளாக 10/7/2026 ஆகும். இந்த அறிவிப்பானது பிரசார் பாரதி பொதுத்துறை நிறுவனத்தில் காலியாக உள்ள 5 செய்தியாளர் பணியிடங்களுக்கான விண்ணப்பத்திற்கான அறிவிப்பு. இது இந்த பணியிடமானது சென்னை உட்பட பல்வேறு நகரங்களில் பணிபுரிய விண்ணப்பத்திற்கான அறிவிப்பு இது. நேர்கள் இதுவரை கேட்டது வேலை காத்திருக்கு. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி கேட்கவிருப்பது வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. அவலாஞ்சி பகுதியில் 82 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதும் இல்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பையொட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக மதுரை விமான நிலைய பகுதியில் 37 டிகிரி செல்சியஸாக பதிவாகியிருந்தது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக கன்னியாகுமரி பகுதியில் 22.3 டிகிரி செல்சியஸாகவும் மலைப்பகுதியான உதகமண்டல பகுதியில் 10.8 டிகிரி செல்சியஸாக பதிவாகி இருந்தது. சென்னை, நீலகிரி, கன்னியாகுமரி, திண்டுக்கல், மதுரை, நாகப்பட்டினம், கடலூர் மற்றும் திருச்சி மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வெப்பநிலையானது 2 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக குறைந்து காணப்பட்டது. கடலூர் மாவட்டத்தில் மற்ற ஏனைய மாவட்டங்களில் 4 டிகிரி செல்சியஸ் அளவு குறைந்து காணப்பட்டது. இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் அதிக வெப்பநிலையாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் பதிவாகியிருந்தது. இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் குறைவாக நீலகிரி, தருமபுரி, ஈரோடு, காரைக்கால், திண்டுக்கல், நாகப்பட்டினம், புதுச்சேரி, திருப்பத்தூர், திருச்சி, கோயம்புத்தூர், வேலூர் மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வெப்பநிலையானது குறைந்து காணப்பட்டது. இயல்பை விட மிக குறைவாக சென்னை, கடலூர், கன்னியாகுமரி, நீலகிரி மாவட்டங்களில் பதிவாகி இருந்தது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து கேரளம் வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. நேற்று வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா, மேற்கு வங்காள கடலோர பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8:30 அளவில் அதே பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வடக்கு ஒடிசா கடலோரத்தில் சந்த் பாலி மற்றும் பாலாசோர்க்கு அருகில் உள்ள திகாவிற்கு இடையே கரையை கடக்கக்கூடும். இது மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 24 மணி நேரத்தில் வடக்கு ஒடிசா மற்றும் வடக்கு சத்தீஸ்கர் பகுதிகளை நோக்கி நகரக்கூடும். இன்று கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும். ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை அதாவது 6ஆம் தேதி 7ஆம் தேதி பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன், அதாவது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும்
புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் 40 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய லேசானது

0: முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 8ஆம் தேதி பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பற்றிய ஒரு முன்னறிவிப்பு. தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு, எனினும் சற்று உயரக்கூடும். 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவாகவே உள்ளது. நேயர்கள் இதுவரை கேட்டது வானிலை அறிக்கை.
1: சிந்துவது தண்ணீர் அல்ல, எதிர்கால தலைமுறையினர் சிந்த இருக்கும் கண்ணீர்.
2: தண்ணீர் சிக்கனம் தேவை இக்கணம்.
3: அறிவிப்புகள். நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பாக தருமபுரி மாவட்ட தோட்டக்கலை துணை இயக்குநரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளும் வரும் காலங்களில் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளின் சலுகைகளை பெற்றிட நில உடைமை ஆவணங்களை பதிவு செய்து விவசாய அடையாள எண் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதுவரை தங்களது நில உடைமை விவரங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவு செய்யாத விவசாயிகள் வேளாண்மை தோட்டக்கலை வேளாண் விற்பனைத்துறை கள அலுவலர்களை தொடர்பு கொண்டு தங்களது நில உடைமை ஆவணங்களை வேளாண் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்து விவசாயிகளுக்கான அடையாள எண் பெற்றிட அறிவுறுத்தப்படுகிறது. அடையாள எண் இல்லாத விவசாயிகள் விவசாயிகளாக கருதப்பட மாட்டார்கள். வரும் காலங்களில் மானிய திட்ட பயன்களை பெற இயலாது. பிரதம மந்திரி கௌரவ நிதி திட்டம், பயிர் காப்பீடு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களில் பயன்பெற இந்த அடையாள எண் அவசியமாகும். எனவே அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு விவசாயிகளுக்கான தனித்துவ அடையாள எண்ணினை பெற்றிடுமாறு தருமபுரி தோட்டக்கலை துணை இயக்குனர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக தருமபுரி விதை பரிசோதனை அலுவலரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. கோடை காலத்தில் உழவு செய்வதால் பெய்யும் மழை நீரானது நன்கு நிலத்தில் ஊடுருவி நிலத்தின் அடிப்பகுதிக்கு சென்று அடிப்பகுதியில் தங்கும். இதன் மூலம் நிலத்தின் ஈரப்பதம் காக்கப்படுகிறது. உழவு செய்யப்படாத நிலத்தில் மேற்புறம் இறுகி காணப்படுவதால் நீர் உட்புகாது. கோடை உழவு செய்வதால் நிலத்தில் உள்ள பூச்சிகளின் முட்டைகள், கூட்டு புழுக்கள் மற்றும் களைச்செடிகளின் விதைகள் நிலத்தின் அடிப்பகுதியிலிருந்து மேல்புறத்திற்கு கொண்டு வருவதால் அதிக வெப்பநிலையின் காரணமாக அவைகள் அழிக்கப்படுகின்றன. கோடை உழவினை சரிவுக்கு குறுக்காக உழ வேண்டும். இதனால் கோரை போன்ற கிழங்கு வகை களைகள் பிடுங்கப்பட்டு களைகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. கோடை உழவினால் அறுவடை போக எஞ்சியுள்ள பயிர்கழிவுகள், களைச்செடிகளின் எஞ்சிய பகுதிகள் நிலத்தில் மடக்கி உழப்படுவதால் நன்கு மட்கி பயிருக்கு தேவையான சத்துக்களை அளிப்பதால் மகசூலும் நிலத்தின் மண்வளமும் அதிகரிக்கின்றது. மேலும் கோடை உழவு செய்வதால் மண்வளமும் மகசூலும் அதிகரிக்கும் என்பதால் கோடை உழவினை பருவம் தவறாது மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது. நல் விதையே நல் விளைச்சலுக்கு வித்தாகும் என்பதற்கு ஏற்ப விவசாயிகள் பயன்படுத்தும் விதைகள் சரியான முளைப்பு திறன், புற தூய்மை, ஈரப்பதம் மற்றும் பிறரக கலப்பு இல்லாமல் இருத்தல் அவசியமாகும். ஆகவே விவசாயிகள் தங்களின் விதைகளின் தரத்தை அறிய விதைகளை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்புறம் அமைந்துள்ள விதை பரிசோதனை நிலையத்தில் ஒரு விதை மாதிரிக்கு ₹80 செலுத்தி புற தூய்மை, ஈரப்பதம், பிறரக கலப்பு மற்றும் முளைப்பு திறன் அறிந்து பயன்படுத்தி அதிக மகசூல் பெறலாம் என தருமபுரி விதை பரிசோதனை அலுவலர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

சமீபகாலமாக பாக்கு தோட்டங்களில் சிவப்பு எறும்பு மற்றும் சிவப்பு சிலந்தி தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. பாக்கு தோட்டங்களில் சிவப்பு எறும்புகளின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதற்கு காரணம் மண்ணில் உள்ள ஈரப்பதம் மற்றும் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் பாதிப்பு இருப்பதாகும். இந்த சிவப்பு எறும்புகள் மரத்தில் உள்ள இலைகளுக்கும் மரத்திற்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படுத்துவதில்லை. மாறாக சிவப்பு எறும்புகள் தோட்டத்தில் வேலை செய்யும் ஆட்களை கடிக்கும் தன்மை கொண்டது. மேலும் சில நேரத்தில் இலைகளை பின்னி அதற்குள் வாழும் தன்மை கொண்டது. சிவப்பு சிலந்திகள் பாக்கு மரத்தின் இலைகளில் கூட்டம் கூட்டமாக வளைகட்டி ஓலையின் அடிபாகத்தில் இருந்து கொண்டு அதை தின்று வளர்கின்றன. இதனால் இலைகள் மஞ்சள் நிற புள்ளிகள் உடனும் வெண்கல தோற்றத்துடன் காணப்படும். சரியாக பராமரிக்கப்படாத தோட்டங்களில் இதன் பாதிப்பு அதிகமாகவே இருக்கும். இளம் கன்றுகள் மற்றும் மரங்களை பாதிப்படைய செய்கிறது. இளம் காய்களும் சிலந்திகளால் பாதிக்கப்படுகின்றன. சிகப்பு எறும்புகளை கட்டுப்படுத்த குறிப்பிட்ட இடைவெளியில் தோட்டங்களை சுத்தம் செய்ய வேண்டும். மரத்தின் அடிப்பகுதி மற்றும் மரங்களில் உள்ள எறும்புகளின் கூடுகளை தவறாமல் சுத்தம் செய்து அகற்ற வேண்டும். மரத்தின் தண்டு பகுதியில் ஆயில் மற்றும் கிரீஸ் தடவி எறும்புகளின் நடமாட்டத்தை குறைக்கலாம். மரங்களின் தண்டு பகுதி மற்றும் இலைகள் மேல் வேப்ப எண்ணெய் 1 லிட்டர் நீருக்கு 3 மில்லி வீதம் கலந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை தெளிக்க வேண்டும். எறும்புகளின் நடமாட்டத்தை குறைக்க பிப்ரோனில் என்ற மருந்தை 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி அல்லது குளோர் பைரிபாஸ் என்ற மருந்தை 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி என்ற அளவில் கலந்து பாக்கு மரத்தின் இலை தண்டு மற்றும் மரத்தை சுற்றிலும் தெளிக்கலாம். சிவப்பு சிலந்திகளை கட்டுப்படுத்த பாதிக்கப்பட்ட பகுதிகளை நீக்கிவிட்டு வேப்ப எண்ணெய் 1 லிட்டர் நீருக்கு 3 மில்லி அல்லது டைகோபால் 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி என்ற அளவில் கலந்து இலைகள் முழுவதும் நனையுமாறு தெளிக்க வேண்டும். சிவப்பு எறும்பு மற்றும் சிவப்பு சிலந்திகளை கட்டுப்படுத்தும் முறைகளை தவறாமல் கடைபிடிக்குமாறு பாப்பாரப்பட்டி திட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் பயிர் பாதுகாப்பு விஞ்ஞானி அவர்களால் விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்படுகிறது.

0: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
0: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
2: அரபு நாட்டின் பஸ்ரா நகரத்தில் அங்கிருந்த கலீபா முல் ரசித் அவருடைய துணைவியாராகிய அந்த பேரரசி ஒரு மணிமுடி ஒன்றை தயாரிக்கிறார், மகுடத்தை, கிரீடம். அப்படி தயாரிக்கிற போது உலகிலே கிடைக்காத அரிய பொருள்களை கொண்டு தயாரிக்கிறாள். அதன் உச்சியிலே வைப்பதற்கு ஒரு வைரம் வேண்டும் என்று அவள் விரும்ப அரசருடனே அதை தேடி வர சொல்லுகிறார். அப்படிப்பட்ட வைரக்கள் எங்கும் கிடைக்கவில்லை. மன்னருக்கு பெரிய வருத்தம், என்ன இப்படி ஆயிற்று என்று சொல்லிவிட்டு தன்னுடைய வீரர்களை அழைத்து, நீங்கள் சென்று நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய சோம்பேறி முகமதுவை அழைத்து வாருங்கள் என்கிறார். எல்லோரும் சிரித்தபடி போகிறார்கள். நாமே தேடி கிடைக்கவில்லை, அந்த சோம்பேறி என்ன செய்ய போகிறான் என்று போனால், அந்த சோம்பேறி முகமது ஒரு பட்டுமந்தையில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தான். அரசர் அனுப்பிய ஆட்கள் வந்திருக்கிறார் என்று சொன்னவுடன் மெதுவாக எழுந்து அவர்கள் அத்தனை பேருக்கும் வேண்டிய பொருள்கள் எல்லாம் தந்தான். பன்னீரில் குளிப்பாட்டினான், பலரசங்கள் கொடுத்தான், உணவு தந்தான். அவர்கள் வியந்து மகிழ்ந்து போனார்கள். சரி வா, உன்னை அரசர் அழைக்கிறார் என்றவுடன் உடனே இவன் இருங்கள் என்று சொல்லி பல ஒட்டகங்களை வரவழைத்து அவற்றின் மீது பல வகையான செல்வங்களை ஏற்றி கொண்டு ஒரு பெட்டியும் எடுத்துக்கொண்டு கலீபாவை பார்க்க சென்றான். அந்த பெட்டியை திறந்த போது அந்த பெட்டியிலே உலகத்திலே எங்கும் கிடைக்காத நவரத்ன கற்கள் எல்லாம் அதில் இருந்ததை பார்த்தார் அரசர். ஆச்சரியப்பட்டு போனார். இப்போது அவர் முகமதை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். சோம்பேறி முகமது என்பதுதான் உனக்கு பெயர், ஆனால் நீ எப்படி இவ்வளவு பெரிய செல்வந்தனாக மாறினாய்? அதுவும் உன் தந்தை இறந்த போது நீங்கள் ஏழை குடும்பமாக இருந்தீர்கள், எப்படி இவை எல்லாம் கிடைத்தன என்று கேட்டவுடன் உடனே சோம்பேறி முகமது தன்னுடைய வாழ்க்கை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். என் தந்தையார் இறந்த பிறகு நான் வீட்டில் என் தாயாரோடு இருந்தேன். எனக்கு சோறு ஊட்டுவது வரை முதல் எனக்கு காலில் செருப்பு அணிவிப்பது வரை என் தாயார் செய்வார். அப்படி ஒரு சோம்பேறி நான். ஒரு நாள் இப்படியே இருக்காதே மகனே என்று சொல்லி சீனாவுக்கு செல்கின்ற வியாபாரிகளோடு நீயும் செல் என்று சொல்லி 5 திராம என் இடத்துல கொடுத்தார். நான் அவற்றை பெற்றுக்கொண்டு சீனா செல்லும் அந்த வியாபாரிகளுடைய தலைவனான ஷேக் அபு அல் முசாபர் என்பவரிடத்திலே அந்த 5 திராம் பணத்தை கொடுக்க சீனாவுக்கு அவர்களோடு சென்றேன். அங்கு பல்வேறு வகையான வியாபார இதுகளை எல்லாம் பார்த்தேன். திரும்பி வரும்போது அவர்கள் எல்லாருக்கும் எல்லாம் வாங்கினார்கள். என் தாயார் கொடுத்த 5 திராமுக்கு என்ன வாங்குவது என்று தெரியாமல் மறந்து போனார்கள். அப்போது அங்கு ஒரு குரங்கு கூடத்தோடு உட்கார்ந்து இருந்தது. அந்த குரங்கு எல்லா குரங்குகளும் சேர்ந்து அடித்து அதனுடைய முடிய

0: எல்லாம் பீத்து விட்ட உடனே அந்த குரங்கை விளக்கி வாங்கினார்கள். அவர்கள் அதை என்னிடம் கொடுத்து விட்டார்கள். நான் இந்த குரங்கோடு வந்து சேர்ந்தேன். என்ன செய்வது என்று கப்பலில் வரும்போது திடீரென்று அந்த குரங்கு தண்ணிக்குள் குதித்து விட்டது. எல்லோரும் பயந்து போனார்கள், ஐயோ குரங்கு சாக போறதே என்று. ஆனால் அது முத்துக்குளிப்பவர்களுக்கு போட்டியாக உள்ளே இறங்கி யாருக்குமே கிடைக்காத அரிய முத்துக்களையும் பவளங்களையும் என்னிடம் கொண்டு சேர்த்தது. நான் அதன் மூலம் பணக்காரனானேன். அந்த குரங்கு இந்த வேலையை செய்ததோடு என்னுடனே இருந்தது. பிறகு ஒரு நாள் சொன்னது, நீ இவ்வளவு செல்வத்தை வைத்துக் கொண்டு திருமணமாகாமல் இருக்கக்கூடாது. நீ உடனடியாக சென்று இந்த பாசரா நகரத்தினுடைய பெரிய செல்வந்திடத்தில் சென்று பெண்கள் என்று சொல்ல, அதன்படி நான் அந்த வீட்டுக்கு சென்று அவருடைய மகளை நான் திருமணம் செய்தேன். திருமணம் செய்து பள்ளியறைக்கு போகிற போது இந்த குரங்கு சொன்னது, அங்கு பல வகையான செய்திகள் இருக்கின்றன. அதுல பித்தளை பெட்டி இருக்கிறது, மற்றவை எல்லாம் இருக்கிறது. இவற்றை எல்லாம் நீ வந்து மாற்றி அமைத்தால் உனக்கு நல்லது நடக்கும் என்று சொல்ல, நான் அதே போல போன உடனேயே என் மனைவியை கூட பார்க்காமல் அந்த வேலைகளை எல்லாம் செய்ய, அவையெல்லாம் சிதைந்து போனவுடன் மனைவி சிரித்தாள். அந்த முட்டாள் குரங்கு சொன்னதை கேட்டுன்னு செய்து விட்டாயே, இப்போது என்ன ஆக போறது என்றால் என்னை ஒரு பூதம் தூக்கி செல்ல போகிறது. அது வெகு நாட்களாக காத்திருந்தது. திரும்ப சொல்கிறேன், அந்த குரங்கு தான் அந்த பூதம் என்று சொன்னவுடன் நான் பயந்து போனேன். அதே போல அந்த பூதம் வந்து என் மனைவியை தூக்கி கொண்டு போய்விட்டது. நான் அலறி வருந்தி என் மனைவியை தேடி செல்ல, பாலைவனத்தின் வழியே போன போது இரண்டு பாம்புகள் சண்டை போடுவதை பார்த்து அதில் ஒரு பாம்பை காப்பாற்ற வேண்டும் என்று நான் மற்றொரு பாம்பை துரத்தினேன். அதில் வெள்ளை நாகமாக இருந்த பாம்பு என்னிடத்துல வந்து நன்றி சொல்லிவிட்டு போனது. பிறகு மனித வடிவிலே வந்த ஒருவன், நான் தான் அந்த பாம்பினுடைய சகோதரன், நீ இந்த குகைக்கு செல், அங்கு உன் மனைவி இருக்கிறாள். அங்கு இருக்கின்ற அந்த சாம்பிராணி அதை நெருப்பில் போட்டு புகை போட்டால் அங்கிருக்கிற பூதங்கள் எல்லாம் அடிமையாகும் என்று சொல்ல, அதன்படி நான் அங்கு சென்று அந்த செயலை செய்தவுடன் என் மனைவி மகிழ்ந்தால், இந்த பூதத்தை கொல்ல வேண்டும் என்றால் அதனுடைய உயிர் முழுவதும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு யந்திரத்தில் இருக்கிறது, அதை அழித்துவிடு என்று சொல்ல, நானும் தயங்காது அதை அழித்தேன். பூதம் இறக்க என் மனைவியை அழைத்து கொண்டு வந்தேன். அளப்பெரும் செல்வத்தோடு நான் வந்து சேர்ந்தேன். இதோ நீங்கள் கேட்ட இந்த வைரமும் என்னிடம்தான் இருக்கிறது என்று மடியிலிருந்து அந்த வைரக்கல்லை எடுத்து கொடுத்தவுடன் மன்னர் பெரும் மகிழ்ச்சி அடைந்து உனக்கு வேண்டியதை நான் தருகிறேன் என்று பாராட்டி அனுப்பினார். நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்எச் ரோட், சேலம்.

0: பண்பலையினை தொடர்ந்து கேட்கலாம் மாவட்ட செய்திகள். அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக.
1: 7:10 ஆகாஷ்வாணி கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள், எழுதியவர் என். முருகேசன்.
2: கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வாய்மலை பகுதியில் விவசாயத்தை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கல்வாய்மலை ஒன்றியத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சி நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வில் கல்வராயன் மலையில் வட்டத்திற்கு உட்பட்ட சேராப்பட்டு கிராமத்தில் பழங்குடியினர் நலத்துறையின் 5 திட்டம், திருவனந்தபுரம் மத்திய மரவள்ளி கிழங்கு ஆராய்ச்சி நிறுவனம் ₹1.67 crore மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் மரவள்ளி கிழங்கு உற்பத்தி அதிகரிப்பு மற்றும் மதிப்பு கூடுதல் அலகு அமைக்கும் பணி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து சேராப்பட்டு பகுதியில் ₹3.9 crore மதிப்பீட்டில் நாற்றங்கால் மையம் அமைப்பதற்கும் திட்டப்பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட இடத்தினை நேரில் பார்வையிட்டு மதிப்பீடு உள்ளிட்ட தகவல்கள் குறித்து கேட்டறிந்து ஆய்வு செய்தார். இன்னாடு கிராமத்தில் செயல்பட்டு வரும் நியாயவிலைக் கடையினை நேரில் பார்வையிட்டு இருப்பு, பொருள்களின் விவரம், நியாயவிலைக் கடை, பொருள்களின் தரம், பணி நேரம் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் குறித்து விரிவாக கேட்டறிந்து ஆய்வு செய்தார். பின்னர் வெள்ளிமலை கிராமத்தில் காளான் வளர்ப்பு பணியினை நேரில் பார்வையிட்டு காளான் வளர்க்கும் பணிகளை முறையாக பராமரிக்க வேண்டும் என சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது என கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா தெரிவித்தார். ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் அனைத்து ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள கிராம ஊராட்சிகளில் பல்வேறு திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஊராட்சிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள் முன்னேற்றம் குறித்து மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் செயல்படுத்தப்படும் வளர்ச்சி திட்டங்களில் முன்னேற்றம் குறித்து மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் அரங்கத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விபிஜி ராம்ஜி திட்டம், முதலமைச்சரின் வீடுகள், மறு கட்டுமான திட்டம், முதலமைச்சரின் சாலை மேம்பாட்டு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து தனித்தனியாக விரிவாக கேட்டறிந்து ஆய்வு செய்தார். விபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு கிராமப்புற குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 125 வேலை வாய்ப்புகள் அளிக்க வேண்டும் என்றும், அனைத்து தொகுப்புகளிலும் ஊராட்சிகளிலும் குளம் வெட்டுதல் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும், பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம மின் யோஜனா திட்டத்தின் கீழ் நிலுவையில் உள்ள பணிகள் உடனடியாக முடிக்கப்பட வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் அரசின் பல்வேறு துறைகளின் சார்பில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் கள்ளக்குறிச்சி வட்டம் வரஞ்சரம் கிராமத்தைச் சேர்ந்த 113 பயனாளிகளுக்கு ₹1.1577 crore மதிப்பீட்டில் விலையில்லா வீட்டுமனை பட்டாக்களுக்கான ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இப்பகுதி மக்களின் பல்லாண்டு கால கோரிக்கை தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து வானாபுரம் வட்டம் மூங்கில் துறைப்பட்டைச் சேர்ந்த 1 பயனாளிகளுக்கு ஜாதி சான்றிதழ், மாவட்ட தொழில் மையம் சார்பில் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டத்தின் கீழ் 1 பயனாளிக்கு ₹12.02 crore மதிப்பீட்டில் தொழில் கடன் ஒப்பளிப்பு ஆணையம் என மொத்தம் 115 பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது. பேரூராட்சியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அரங்கத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேரூராட்சியில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகள், குடிநீர் விநியோகம், திடக்கழிவு மேலாண்மை, பொது சுகாதாரம் மற்றும் இதர பணிகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. இந்த ஆய்வில் பொதுமக்களுக்கு சீரான குடிநீர் விநியோகம் வழங்குவதை உறுதி செய்யவும், மின் விளக்குகள் முழுமையாக செயல்படவும், மரம் நடுதல் பணிகளை சிறப்பாக மேற்கொள்ளவும் பேரூராட்சி

பகுதிகளில் குப்பைகள் தேங்காமல் உடனுக்குடன் அப்புறப்படுத்தவும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே வீரசுரபுரம் கிராமத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் ரூபாய் 15 கோடி மதிப்பீட்டில் 12 ஏக்கர் பரப்பளவில் மாவட்ட விளையாட்டு அரங்கம் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த மாவட்டம் விளையாட்டு அரங்கத்தின் கட்டுமான பணிகளில் இதுவரை 10% பணிகள் நிறைவடைந்துள்ளது. இந்த விளையாட்டு அரங்கத்தில் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதுடன் நீச்சல் குளத்திற்கான அடித்தள பணிகள் நிறைவடைந்துள்ளது. இந்த வளாகத்தில் 50 மீட்டர் நீளமுள்ள மிக

0: தரமாகவும் விரைவாகவும் முடிக்க சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என மாண்புமிகு பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா தெரிவித்தார்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் கேட்டோம். எழுதியவர் என். முருகேசன். நேரம் 7:15. ஆகாஷ்வாணி தொடர்வது தமிழ் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மழைநீர் சேமிப்பு இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு ஊழியர்களின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி 5 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சத்தீஸ்கட்டில் இன்று காலமான பிரபல பாண்டவாணி பாடகரும் பத்ம விபூஷன் விருது பெற்றவருமான டாக்டர் தீஜான் பாயின் இறுதிச் சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் இன்று நடைபெற்றன. இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். மழைநீர் சேமிப்பு இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. நாடு முழுவதும் நீர்வளம் குறைவாக உள்ள 256 மாவட்டங்களில் நீர் சேமிப்பு இயக்கம் கடந்த 2019 தொடங்கப்பட்டதாக நீர்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 2021 மழைநீர் சேமிப்பு இயக்கத்தை பிரதமர் தொடங்கி வைத்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சமுதாய பங்களிப்பை அதிகரிக்கும் நோக்கில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த இயக்கம் மாற்றியமைக்கப்பட்டதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடல் நலனை சீராக பராமரிக்க சைக்கிள் பயிற்சி உதவிடும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். ஞாயிறுதோறும் சைக்கிள் பயணம் இயக்கத்தின் கீழ் இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். சைக்கிள் பயணத்தால் ஏற்படும் நன்மைகள் குறித்து அவர் விரிவாக எடுத்துரைத்தார். சுற்றுச்சூழல் பாதிப்பை தடுப்பதற்கும் இது உதவிடும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். அரசு ஊழியர்களின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தம்மை சந்தித்த பாரதிய மஸ்தூர் சங்க பிரதிநிதிகளுடன் அவர் கலந்துரையாடினார். அலுவலர்களின் பிரச்சினையை அரசின் கவனத்திற்கு கொண்டு வருவதில் இதுபோன்ற சங்கங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். இதுபோன்ற கலந்துரையாடல்கள் அரசு ஊழியர்களுக்கும் பணியாளர்களுக்கும் பயனளிக்கும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி 5 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 2014 421 கோடி லிட்டராக இருந்த இந்த வகை பெட்ரோல் உற்பத்தி தற்போது 2000 கோடி லிட்டரை எட்டியுள்ளதாக பெட்ரோலியத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கச்சா எண்ணெய் இறக்குமதி வெகுவாக குறைந்துள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அந்நிய செலாவணி சேமிப்பு கிடைத்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. ஆந்திராவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று ஸ்ரீகாகுளம் மாவட்டத்தின் நிம்மாடா கிராமத்தில் இப்பணிக்கான தமது படிவத்தினை தேர்தல் அதிகாரியிடம் சமர்ப்பித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். எவ்வித குளறுபடியும் இன்றி வாக்காளர் பட்டியலை தயாரிப்பதற்கு சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் அவசியமாகிறது என்றும் அவர் கூறினார். தேர்தல் நடைமுறைகள் நேர்மையாக நடைபெறுவதை உறுதி செய்வதில் வாக்காளர் பட்டியல் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் தனியார் நிறுவனத்தின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி பிரிவிற்கான கட்டுமானப் பணிகளை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியாவுடன் இணைந்து இன்று தொடங்கி வைத்தார். இந்த உற்பத்தி பிரிவு ஷிவ்புரி மாவட்டத்தில் 2500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்பட உள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சுயசார்பு இந்தியா மற்றும் உற்பத்திக்கான இந்தியா இயக்கங்களுக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் ஜெனீவா புறப்பட்டுச் சென்றார். ஐநா சார்பில் நடைபெறவுள்ள இந்த உச்சி மாநாடு நாளை தொடங்குகிறது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பாக ஐநா சார்பில் நடைபெறும் முதல் உச்சி மாநாடு

0: என்பது குறிப்பிடத்தக்கது. கர்நாடகாவில் மத்திய ஊரக வளர்ச்சித்துறையின் திட்டங்களின் செயலாக்கம் குறித்து மூத்த அதிகாரிகள் கொண்ட குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இன்று தொடங்கிய இந்த ஆய்வுப் பணி வரும் 11ஆம் தேதி வரை நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் தொடர்பாகவும் இக்குழுவினர் ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சத்தீஸ்கட்டில் பிரபல பாண்டவாணி பாடகரும் பத்ம விபூஷன் விருது பெற்றவருமான டாக்டர் தீஜான் பாய் இன்று அதிகாலை ராய்ப்பூரில் காலமானார். அவருக்கு வயது 70. உடல்நலக்குறைவு காரணமாக ராய்ப்பூர் எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். டாக்டர் தீஜான் பாயின் இறுதிச் சடங்குகள் அவரது சொந்த ஊரான கனியாரி கிராமத்தில் முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை நடைபெற்றது. அசாம் சட்டப்பேரவையில் அலுவல் மொழியாக ஹிந்தியும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ரஞ்சித்குமார் தாஸ் கூறியுள்ளார். இன்று குவஹாத்தியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். தற்போது ஆங்கிலம் மற்றும் போடோ மொழிகள் அலுவல் மொழிகளாக பயன்பாட்டில் இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். நாளை தொடங்கவுள்ள பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது அலுவல் மொழியாக ஹிந்தியும் அறிமுகப்படுத்தப்படும் என்று திரு ரஞ்சித்குமார் தாஸ் கூறினார். தில்லியில் உள்ள அரசு பள்ளிகளின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கென இயக்கம் ஒன்று தொடங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் பள்ளி வளாகங்களை தூய்மையாக பராமரிப்பதோடு நவீன வசதிகள் இடம்பெறுவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த இயக்கம் செயல்படுத்தப்படுவதாக தெரிவித்துள்ளார். பள்ளி வளாகங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துவதில் மக்கள் பங்களிப்பும் இன்றியமையாதது என்று திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். அமர்நாத் யாத்ரீகர்களின் நலனுக்காக ஜம்மு ஸ்ரீநகர் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக ரயில்வே அறிவித்துள்ளது. செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த ரயில்வேயின் ஸ்ரீநகர் கோட்ட மேலாளர் திரு கபில் சர்மா, கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்கு தேவையான கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு நிதின் நவீன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இன்று லக்னோவில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்களிடையே ஆலோசனை மேற்கொண்டு பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். கூட்டணி கட்சிகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நிதின் நவீன் கேட்டுக்கொண்டார். பீகாரின் பங்கிப்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் ஜன் சுராஜ் கட்சியின் சார்பில் அதன் நிறுவனர் திரு பிரசாந்த் கிஷோர் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தொகுதியில் வரும் 30ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கலேயில் நடைபெற்ற இப்போட்டியின் நான்காவது மற்றும் இறுதி நாளான இன்று இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 543 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. சாய் சுதர்சன் அபாரமாக ஆடி 168 ரன் குவித்தார். கெஷேரா நுவாந்தா 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். பின்னர் இரண்டாவது இன்னிங்ஸை ஆடிய இலங்கை ஏ அணி 209 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக ஆஷன் பந்தாரா 87 ரன் எடுத்தார். குர்னூர் பிரார் அபாரமாக பந்து வீசி 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து 33 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு இரண்டாவது இன்னிங்ஸை ஆடிய இந்தியா ஏ அணி விக்கெட் இழப்பின்றி 36 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இதன் மூலம் இரண்டு போட்டிகளை கொண்ட இந்த தொடரை 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் இந்தியா கைப்பற்றியது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 3 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இஸ்தான்புல்லில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ், தனிஷா கோட்டேச்சா இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 11-8, 11-7 என்ற செட் கணக்கில் நெதர்லாந்தின் சவுஹான் மென், ஸ்லோவேனியாவின் அனா சோஃபான்ட் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கீதா

0: சீனா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. உலக பேட்மிண்டன் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மழைநீர் சேமிப்பு இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு ஊழியர்களின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி 5 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சத்தீஸ்கட்டில் இன்று காலமான பிரபல பாண்டவாணி பாடகரும் பத்ம விபூஷன் விருது பெற்றவருமான டாக்டர் தேஜான் பாயின் இறுதிச் சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் இன்று நடைபெற்றன. இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: வயல்வெளி.

0: ராமையா ராமையா ராமையாவை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. அவர்கிட்ட போனால் ஏதாவது ஒரு செய்தி தெரிஞ்சுக்கலாம், ஒரு நல்ல பயனுள்ள செய்தியாக தான் சொல்லுவார். எங்கே இருக்காரு ராமையா? ராமையா!
1: அட சுப்பையா, நான் இங்கே பாரு, வயலில் இருக்கிற அங்கங்கே வீட்டான தேடிட்டுருக்குறேன்.
0: சரி ராமையா, எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறியா? வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா?
1: நல்லா இருக்கேன் சுப்பையா, நீ எப்படி இருக்க? என்ன சாப்பிட்டியா இல்லையா?
0: சாப்பாடுனாவே ஒரே போரா இருக்குதுப்பா. எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் எந்த சுவையும் இருக்கிறதில்ல, மண்ணு மாதிரி இருக்குது. எல்லாம் ரசாயன உரங்களை போட்டு நிலத்தையே மாத்தி வச்சிட்டோம். என்ன பண்றது, இனிமேல் நாம எப்படி சாப்பிட்டு என்ன பண்றதுன்னே தெரியல.
1: சரி சுப்பையா, நாம என்ன பண்றது? எல்லாருமே ரசாயன உரம் போட்டு தான் செய்யறாங்க, நாம மட்டும் என்ன வித்தியாசமா என்ன பண்றது?
0: ராமையா, இயற்கை முறையிலையும் விவசாயம் பண்ணலாம். பசுந்தால் உரங்களை போட்டு நல்ல முறையில் இயற்கையாகவும் தானியங்களை விளைவிக்கலாம். மற்ற காய்கறி பயிர்களையும் செய்யலாம். செயற்கையாக உரம் போடுறாங்கன்ட்டு நாமளும் அது செய்யறது நல்லதில்லை ராமையா.
1: சரி, இதை பற்றி உனக்கு தெரியுமா?
0: இதை பற்றி எனக்கும் அவ்வளவா தெரியாது, ஆனால் நம்மக்கிட்டே இருக்குது இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு.
1: எங்கே ஏதாவது கருத்தரங்கத்தில் போய் கேட்டுட்டு வந்தியா?
0: அங்கெல்லாம் போக தேவையில்ல. நாம தினமும் பாட்டு கேட்கறமே ரேடியோ பூட்டி, அதுலயே இதை பத்தி சொல்றாங்கப்பா. நீ கேட்டது இல்லையா?
1: இல்லையே. எப்ப சொல்றாங்க, யாரு சொல்றாங்க?
0: தினமும் அனுபவம் வாய்ந்த விவசாயிகள் வந்து பல கருத்துக்களை சொல்றாங்க. இன்னைக்கு கூட பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள இயற்கை விவசாயம் பற்றி, இயற்கை விவசாயத்துல நெல் கம்பு கேழ்வரகு சோளம் இதெல்லாம் எப்படி பயிர் பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம காளியப்பன் ஐயா சொல்ல வராரு. அத கேளு, கேட்டா நல்ல பயனுள்ளதா இருக்கும் ராமையா.
1: அப்படியா? உடனே ரேடியோ பட்டி ஆன் பண்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கை முறையில் சாகுபடியில் நெல் கம்பு கேழ்வரகு சோளம் நேர்முகம் பங்கேற்கிறார் கொம்புக்கோட்டை எம் காளியப்பன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஆர் கௌசல்யா.
2: வணக்கம்.
3: வணக்கம்மா.
2: எவ்வளவு நிலம் வச்சிருக்கீங்க?
3: நிலம் ஒரு ஏக்கர் இருக்குங்க.
2: ஒரு ஏக்கர் இருக்கு. மேட்டு நிலமா இல்ல தண்ணி பாசனம்?
3: ஒரு அரை ஏக்கர் இருக்கும், தண்ணி பாயிறது. மேட்டு நிலம் ஒரு ஏக்கர் இருக்குது.
2: சரி.
3: மேட்டு நிலத்துல வந்து அதுதான் ஆரியம் கம்பு சோளம் இப்படி பயிர் பண்றோம். கடலக்காய் பள்ளத்துல வந்து தண்ணி கிணத்துக்கு தண்ணி அடிச்சுனா நெல் பண்ணுவோம். ஆரியம் நடுறதும் ஆரியமும் நடுவோம். தண்ணி இருந்துச்சுன்னா நெல் அறுத்துக்குன்னா நடுவோம்.
2: எல்லா நாளுமே தண்ணி இருக்கா?
3: இல்ல, எல்லா நாளும் வராது. மழை காலத்துல மட்டும் தண்ணி கொஞ்சம் கிடைக்கும்.
2: சரி.
3: இப்போதான் கொஞ்சம் தண்ணி சுருவாகுது. இதுக்கு மேலே மழை பெய்யவே கொஞ்சம் தண்ணி.

0: அதுங்கள்ட்ட நாங்கள் பயிர் பண்ணுவோம்.
1: சரி, ஒரு ஏக்கர் நிலத்துல நீங்க பாத்தீங்கன்னா கல்லக்கா, சோளம், ஆரியம், கம்பு இது எல்லாமே போடுறேன்றீங்க. அது இல்லாம நெல்லும் போடுறேன்னு சொல்றீங்க இல்லையா?
0: அது வந்து கிணத்த நெல் போடுறது வந்து கிணறுக்கு இருக்கிற நிலத்துல தான் போடுவோம். இந்த கல்லக்கா ஆரியம் எல்லாம் மேட்டு நிலத்துல போடுவோம்.
1: மேட்டு நிலத்துல தான் போடுறீங்க, ஆனா நெல்லும் நீங்க போடுறீங்க கிணத்து பாசன தண்ணிய வச்சு. நெல் என்ன ரகம் போடுறீங்க?
0: நெல் இது இப்போதெல்லாம் புது புதுசா வருது. பழைய இதெல்லாம் இப்போ அந்த 5008 5020 இதெல்லாம் அப்போ கொடுத்தாங்க, அதெல்லாம் மாறி போச்சு. இப்போ இந்த ஆந்திரா பொன்னி இப்படி பல ரகம் வருது. அதில் எது புதுசு புதுசாக வருது போய் கேட்கும்போது அவங்க பேர் சொல்லி கொடுக்குறாங்க, அப்போ வாங்கி போடுறதான்.
1: நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வச்சுப்பீங்களா இல்லை நீங்கள் வியாபாரம்?
0: வீட்டு வியாபாரத்துக்கெல்லாம் இல்லை, வீட்டோட சரி, வியாபாரம் பண்ண முடியும் வீட்டோட சரி.
1: சரி, எவ்வளோ போடுவீங்க நெல்?
0: நெல்லுன்னு ஒரு 6 ஏக்கரில் என்னத்தை போடும்? ஒரு 25 சென்ட் போட்ட மாட்டாங்க, ஒரு 5 மூட்டை 6 மூட்டை அவ்வளோ கிடைக்கும்.
1: 25 சென்ட்ல நீங்கள் போடுவீங்க, எப்படி அதை பதப்படுத்துவீங்க நீங்கள் நெல் போடுறதுக்கு உங்கள் நிலத்தை?
0: ஃபர்ஸ்டில் ஒரு 2 சென்ட் அளவுக்கு ஜாடை பண்ணுவோம். அதில் வெறும் நெல் வந்து ஃபர்ஸ்டில் தேவையான அளவுக்கு ஊற வச்சு அதை பையில் போட்டு கட்டி வச்சுருவோம். குப்பை எரு சாணி குப்பை இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் புளி பறித்து அதை போட்டு மூடிட்டோம்னாக்கா 2 நாளில் அது முளப்புக்கு வந்துடும். அதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த 2 சென்டும் நல்லா ஜாடை பண்ணி அதை வச்சுருவோம். அதுக்கு மேலே அந்த முளப்பு வந்துச்சுன்னா உடனே எடுத்து மறுபடியும் ஜாடை நல்லா க்ளீனாக ஓட்டி சுத்தம் பண்ணி அது நல்லா மட்டம் பண்ணி அதை நாற்று விட்டுருவோம். நாற்று விட்டு 19 நாள் 20 நாள் ஆச்சுன்னா அதுக்குள்ளே அந்த 20 நாளைக்குள்ளே இங்கே மேலே இருக்கிற நிலத்தை வந்து ஜாடை பண்ணிடுவோம். நல்லா ரெண்டு ஜாடை 3 ஜாடை பண்ணி விட்டோம்னா 19 நாள் 20 நாளைக்குள்ளே நாற்றை பிடி நட்டுருவோம்.
1: நாற்றை பிடிங்க நட்டுருவீங்க. சரி, இப்போது நெல் பயிருக்கு இப்போ நோய் அதெல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இயற்கை முறையில் ஏதாவது பூச்சிக்கொல்லி அந்த மாதிரி அடிப்பீங்களா இல்லை உரக்கடையில் ஏதாவது மருந்து வாங்கிட்டு வந்து அடிச்சிருவீங்களா?
0: நான் இயற்கை முறையில் வந்து இந்த வேப்பந்தாள் இருக்கு இல்லைங்களா, அந்த வேப்பந்தாளியே வெட்டி எடுத்துகிட்டு வந்து தலையை மட்டும் உருவி எடுத்துருவோம்.
1: சரி,
0: தலையை மட்டும் உருவி எடுத்து அந்த வயலில் அப்படியே போட்டு விட்ருவோம், சுற்றியும் போட்டு விட்ருவோம், ஃபுல்லாக வயல் ஃபுல்லாகவே போட்டு விட்ருவோம். வேப்பந்தாளி போட்டு விட்டு தண்ணி கட்டுவோம்னா அந்த வேப்பந்தாளி
1: அழுகுச்சுன்னா
0: நோய் கொஞ்சம் கட்டுப்பாடாகும்.
1: அப்படியா?
0: சரி, நோய் வராது. பூரா பதிராக்கி விட்டுரும். அது ஒரு பூச்சி, நவாடு பூச்சி மாதிரி ஒன்று விழும். அதுக்கு வந்து தெளிப்பன் வந்து போய் சொன்னமான கடையில் சொன்னமானா அதுக்கு அந்த மருந்து கொடுப்பாங்க. அது ஃப்ரேம் மூலம் அதை
1: நெல்லுக்கு களையெல்லாம் எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை எடுப்பீங்க?
0: ஒரு தரம் தான் எடுப்போம்.
1: ஒரு தரம் தான்
0: நடவை நட்டு 20 நாள் அதுக்குள்ளே களை எடுத்துருவோம். களை எடுக்கும்போது கொஞ்சம் ஊரியா போட்டு கொஞ்சம் வளர்ச்சி வரும். ஊரியா போட்டோம்னா பயிர் கொஞ்சம் வளர்ச்சி வரும். அதுக்காக கொஞ்சம் ஊரியா லைட்டாக ஊரியா போட்டுருவோம். ஊரியா போட்டு 20 நாளைக்குள்ளே களை எடுத்துருவோம்.
1: சரி,
0: அவ்வளோ அது மட்டும் ஒன்றும் செய்ய மாட்டோம்.
1: ஒரு 25 சென்ட்ல வந்து நெல் பயிர் போடுறேன்றீங்க, எத்தனை மூட்டை நெல் வரும்?
0: அது நல்ல மாதிரி வந்துச்சுன்னா ஒரு 5 மூட்டை 6 மூட்டை வரும், அதுக்கு மட்டும் வராது.
1: சரி, கூலி ஆள் வச்சு செய்வீங்களா இல்லை உங்கள் வீட்டு ஆளுங்களே வந்து நீங்கள் பயன்படுத்துவீங்களா?
0: கூலி ஆள் வைக்க மாட்டோம், அது போய் நம்ம கூலி ஆள் வைக்கிறோம், நாங்களே செஞ்சுக்குவோம்.
1: நீங்களே செஞ்சு? சரி, கூலி ஆள்னா எவ்வளோ கேட்குறாங்க இப்போ?
0: கூலி ஆளுங்கள்லாம் வந்து இப்போ 500 ரூபா கேட்குறாங்க.
1: ஒரு நாளைக்கு 500 ரூபா கூலி?
0: 500 ரூபா கேட்குறாங்க. கொடுக்குறாங்க. இப்போ 500 ரூபா தான் நடக்குது சம்பளம் கூலி.
1: அப்படியா?
0: எந்த வேலைக்கு போனாலும் 500 ரூபா
1: அவங்களுக்கு சாப்பாடு போட்டு,
0: சாப்பாடு மதியம் சாப்பாடு கொடுக்கணும்.
1: சரி, இப்போ அடுத்ததான் சொன்னீங்க உங்கள் மேட்டு நிலத்தில் வந்து கல்லக்காய் போட்டிருக்கேன், சோளம் போட்டிருக்கேன், ஆரியம் போட்டிருக்கேன், கம்பு எல்லாமே போட்டிருக்கேன்னு சொன்னீங்க. கல்லக்காய் எத்தனை சென்ட்டில் போட்டிருக்கீங்க?
0: கல்லக்காய் ஒரு 1/2 ஏக்கரை போடுவோம்.
1: 1/2 ஏக்கரை போடுவீங்க. அதுக்கு நிலத்தை எப்படி பயன்படுத்துவீங்க கல்லக்காய் போடுறதுக்கு முன்னாடி?
0: அது கரும்பை கிடக்கும் போது, கரும்பை கிடந்து மழை வந்துச்சுன்னா 2 சால் ஓட்டி விடுவோம். ட்ராக்டர் வச்சு 2 சால் ஓட்டி விடுவோம். அதுக்கு மேலே அது ஒரு 8-10 நாளைக்குள்ளே அந்த முளைப்பெல்லாம் அந்த களை முளைப்பெல்லாம் வர குப்புன்னு வரும். வந்துச்சுன்னா மறுபடியும் மழை வந்துச்சா மறுபடியும் 2 சால் ஓட்டுருவோம். அப்போ அந்த களையெல்லாம் கொஞ்சம் செத்துடும். மறுபடியும் ஒரு 8-10 நாள் கழிச்சு மழை வந்துச்சுன்னாக்கா களைக்கட்டு போட்டுருவோம். களைக்கட்டு போட்டுச்சுன்னா அப்புறம் செடி நல்லா பூ எடுக்கிற டயத்தில் வந்து கொத்தி விட்டுருவோம். ஒரு கொத்தனை போட்டு விட்டுருவோம். தேவைப்பட்டால் மறுபடியும் களை தானே வந்துச்சுனா 2 கொத்தனை போட்டு விடுவோம்.
1: இதுக்கு என்ன உரம் பயன்படுத்துறீங்க?
0: அதுக்கெல்லாம் எதுவும் உரம் போடுறோம்,
1: உரமே எதுவும்
0: போடுறதில்ல.
1: சரி, இப்போ பூச்சி அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணுவீங்க?
0: கடலக்காய்க்கு வந்து பூச்சி கீச்சி எது வந்தாலும் ஒன்றும் செய்யறதில்ல. போட்ட வந்தால் வந்ததுதான், போனதுதான், வேறு எதுவுமே மருந்து மாயமா அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ணுறதில்ல.
1: சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நாட்டு கடலக்காய் போடுறீங்களா இல்லை எந்த மாதிரி கடலக்காய் போடுறீங்க?
0: நாட்டு கடலக்காய்

0: குத்துக்காயின்னு சொல்லுவாங்க.
1: அப்படியா?
0: ஆமா, குத்துக்காய் அதை அப்படியே புடுங்கறது. கொடிக்காயின்றத வந்து கொத்தி வச்சு வெட்டி எடுக்கணும். குத்துக்காயின்றத வந்து நல்ல மழை பெஞ்சு ஏறம் வச்சாலும் பிடிங்கறதெல்லாம் கையில புடுங்கறதுதான்.
1: சரி, அந்த கடலக்காய் செடியெல்லாம் என்ன பண்ணுவீங்க?
0: செடியெல்லாம் காய கடலக்காய் பூரா தொளிச்சு எடுத்துக்கின்னு செடியை காய வச்சிருவோம். நல்லா காஞ்சி பிறகு வாரி அப்படியே போட்டு வச்சிருவோம் மாட்டுக்கு
1: சாப்பிட்றது போட்டு வச்சிருவீங்க. சரி, இந்த கடலக்காயெல்லாம் நீங்களே வச்சுப்பீங்களா வீட்டுக்கு?
0: இல்லை, வேறையும் மட்டும் வச்சுக்குவோம். கடலக்காயெல்லாம் போய் என்ன பண்ணுறேன், அது நாலு மூட்டை அஞ்சு மூட்டை பத்து மூட்டை இப்படி ஆச்சுன்னா விறகு மட்டும் மறுபடியும் அடுத்த வருஷம் வேணும் இல்லையா, அது மட்டும் ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை எடுத்து வச்சுக்கோ, மீதி போட்டுருவோம்.
1: இப்போ நிறைய பேர் என்ன ஆடுறதுக்கு வச்சுப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் வச்சுக்க மாட்டீங்களா?
0: கொஞ்சம் வசதியெல்லாம் வச்சுக்கிறாங்க, யார் விற்கிறாங்க எல்லாம் விலைக்கே போட்டுறாங்க.
1: விலைக்கே போட்டுறாங்க. சரி,
0: அது தெரில வந்து, அதாவது வந்து கொஞ்சம் ஒரு முப்பது மூட்டை நாற்பது மூட்டை இப்படி விளையிறவங்க வந்து ஒரு அஞ்சு மூட்டை ஆறு மூட்டை வச்சுக்கிறாங்க வீட்டுக்கு, அது உண்மை தான். மெதி ஒரு பத்து மூட்டை அஞ்சு மூட்டை இப்படி விளையிறவங்க வந்து யாரும் வச்சுக்கிறதில்ல, நல்லா விலைக்கு போட்டுறாங்க.
1: சரி.

0: சோளமும் போட்டிருக்கேன்னு சொன்னீங்க, அது எத்தனை சென்ட்ல போட்டிருக்கீங்க?
1: சோளம் வந்து சாப்பாட்டுக்கு யூஸ் ஆகுறதுல மாட்டுக்கு.
0: ஆ, சோளத்தட்டு.
1: ஆ, தட்டு. ஆமாம்.
0: ம், அது எவ்வளோ, எத்தனை சென்ட் போட்டிருக்கீங்க?
1: சோளம் வந்து 20 சென்ட் போடுவோம்.
0: ம்,
1: அவ்வளோதான்.
0: அது எவ்வளோன்னு விற்பீங்க?
1: விற்கிறதுல மாட்டுக்கு நாங்களே எடுத்துவோம்.
0: உங்கள் மாட்டுக்கு நீங்கள்?
1: ஆமாம்,
0: எடுத்துக்கீங்க. சரி, ஆரியம் எத்தனை சென்ட்ல போடுறீங்க?
1: ஆரியம் அது ஒரு 20 சென்ட், 30 சென்ட் இப்படி போடுவோம்.
0: 20 சென்ட்ல போடுவீங்க. ஆரியத்துக்கு என்ன பராமரிப்பு பண்ணுவீங்க?
1: ஆரியத்துக்கு வந்து நல்ல உழவு வச்சு ஓட்டி வச்சுருந்து அது விரைச்சிருவோம். அசிய வரைக்கணும், ஒத்த வரைக்கூடாது. அசிய வரைச்சோம்னாக்கா அது நல்ல ஒரு ஜான் பயிர் வரும்போது களை எடுத்து விட்ருவோம். இப்போ அசியாச்சானே களை எடுத்து விடுவோம், இல்லைனா பழுக்கு ஓட்டி விட்ருவோம். பழுக்கு ஓட்டி விட்டுவோம்னாக்கா அதெல்லாம் களை கொஞ்சம் மாறும். அவ்வளோ, அதுக்கு வேறு ஒன்றும் செய்ய மாட்டோம்.
0: ஆரியத்துக்கு பராமரிப்பு அவ்வளோவா தேவைப்படுறதில்ல. சரி, தண்ணி பத்துதா?
1: அதான் மழை பெஞ்சா தான்,
0: அதுவே சரியா போகுது.
1: ஆமாம், ஆமாம், அதுக்கு தண்ணியால் மேட் நிலம் தானே, அது மழை பெஞ்சா தான்.
0: சரி,
1: பள்ளத்தில் கிணத்து பாசனத்தில் நடுற ஆரியத்துக்கு வந்து தண்ணி கட்டுவோம். பாத்தி போட்டு அது சேர் குழப்பி தான் பயிர் நடுறது, ஆரி
0: பயிரை.
1: அது வந்து ஒரு 15 நாள் ஆச்சுனாக்கா ஒரு கொத்தனை போட்டு விட்ருவோம். கொத்தனை போட்டு விட்டால் அது மட்டும் தண்ணி கட்டுவோம். கொத்தனை போட்டு தண்ணி கட்டும் போது ஊரியா போடுவோம்.
0: சரி,
1: ஊரியை போட்டு தண்ணி கட்டுமானாக்கா அவ்வளோதான், அதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. அது நல்லா, அது நல்லா வேலை செய்வாங்க.
0: இப்போ இயற்கை உரம், மண்புழு உரம் எல்லாம் தயாரித்து போடுறதுனால நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அது நமக்கு நல்லது தானே? அதெல்லாம் நீங்கள் ஏன் பயன்படுத்துறது இல்லையா?
1: நல்லது தான், அது நம்ம பக்கம் அது யாருமே இன்னும் அது தயார் பண்ணுறதும் இல்லை, அது யூஸ் பண்ணுறதும் இல்லை. எங்கள் பக்கமெல்லாம் இன்னும் அது இல்லை,
0: இன்னும் வரல. நீங்கள் கற்றுக்கல?
1: ஆ,
0: ஏன் அதுக்கான முயற்சி நீங்கள் பண்ணலையா?
1: யார் செய்கிறாங்க அங்கே? யாருமே செய்கிறதில்ல.
0: ம்,
1: அது செஞ்சாலும் நம்ம வாங்கிக்கூட போடலாம், அது யார் செய்கிறதெல்லாம் அதை பற்றி நினைக்கிறதே இல்லை.
0: சரி, இனிமேலாவது தேடி போய் யார் செய்கிறாங்கன்னு நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க, சரியா?
1: ம், பார்க்கலாம்.
0: ஏன்னா நம்ம வயிற்றுக்கு சாப்பிட்றோம் இல்லையா, நம்ம விளைஞ்சு நம்ம நல்லதை சாப்பிட்லாம்ல.
1: ம், செய்யலாம், நல்லது தான்.
0: சரி, அடுத்து கம்பு போடுறேன், கம்பு போட்டிருக்கேன்னு சொன்னீங்க, அது எத்தனை சென்டில் போட்டிருக்கீங்க?
1: கம்பு வந்து இந்த ஆரியம் போடலன்னா கம்பு போடுவோம். இருக்கிறது வந்து கொஞ்சம் நிலம் தானே. ஆரியம் போடலன்னா கம்பு போடுவோம். ஆரியம்லாம் போட்டோம்னா இடம் இல்லைன்னா கம்பு போட மாட்டோம். அதுக்கு மீது கொஞ்சம் இதை 10 சென்ட் 20 சென்ட் இருந்துச்சுன்னா கம்பு போடுவோம்.
0: சரி, இதுக்கான பராமரிப்பு எப்படி?
1: அதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. நடவுக்கு வந்து காரியம் எப்படி நடுறோமோ அந்த மாதிரி நட்டால் அது அப்படி தான் நட்டு பாஞ்சிருந்ததுனால கொத்துணும். அதுக்கு மேலே கொஞ்சம் ஊரியா போட, கம்புக்கு வந்து ஊரியா போட்டாலும் போடலாம், போடலாம் விட்றலாம், அது ஒன்றும் இல்லை, அதான் நல்லா வந்துடும்.
0: இப்போ சோளத்தட்டு வந்து மாட்டுக்கு வச்சுருக்கேன்னு சொன்னீங்க, உங்கள் வீட்டு மாட்டுங்களுக்கு மட்டுமே அந்த சோளத்தட்டு போட்டுப்பீங்க?
1: ஆமாம்.
0: யாராவது வந்து கேட்டால் விலைக்கெல்லாம் கொடுக்க மாட்டீங்க? உங்களுக்கே சரியாக போகுது?
1: எங்களுக்கு அதே கட்டுப்படி ஆகாது.
0: அப்படியா?
1: ஆமாம், நாங்களும் விலைக்கு அது கட்டுப்படி ஆகலனாக்கா வறட்சி காலத்தில் வந்து நாங்கள் விலைக்கு வாங்கணும். இந்த கிணத்து பாசனம் வச்சுக்கிறவங்க தண்ணி எங்கள் வறட்சி காலத்தில் தண்ணி இழுத்துடும், கிணத்துல தண்ணி இருக்காது. ரொம்ப பழத்தை இருக்கிற கிணறுக்காரர் வந்து விரைக்கு வாங்க, சோளம் விற்கிறதுக்குன்னு விரைச்சி வைப்பாங்க. அங்கே போயிட்டு ஒரு 5 சென்ட் 10 சென்ட் நாங்கள் விலைக்கு வாங்கிக்குவோம் தட்டு.
0: சரி, இப்போது நீங்கள் உங்கள் மேட்டு நிலத்தில் ஆரியம், சோளம், கம்பு, கடலக்காய் எல்லாமே போடுறீங்க, மிச்சம் இருக்கிற நிலத்தில் நெல் பயிர் போடுறீங்க, ஆடு மாடெல்லாம் வச்சுருக்கேன்னு சொன்னீங்களே, எத்தனை ஆடு?
1: ஆடு எல்லாம் இல்லை, மாடு மட்டும் இருக்குது.
0: சரி, எத்தனை மாடு வச்சுருக்கீங்க?
1: 2 மாடு, 3 கன்றுக்குட்டி இருக்குது.
0: ஆ,
1: 2 மாடு கறக்குது.
0: ம்,
1: பால் கறக்குது, கண்ணுக்குட்டிங்க எப்போ இருக்குது.
0: சரி, ஆடு, சரி, மாடு பராமரிப்புக்கு என்ன பண்ணுறீங்க?
1: மாடு பராமரிக்க என்ன, காட்டுங்களில் மேவு தான் கொண்டு போய் விடுவோம், மேய்க்குவோம். அது மட்டும் தண்ணி காட்டி கட்டிவிடும், நைட்டில் சாணம் பில்லு போடுவோம். தட்டெடுத்து வந்து போடுவோம். கொஞ்சம் இந்த பள்ளத்தில் நெல் நடணும்னு சொன்ன பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு 10 சென்ட்டுக்கு தீவன தட்டுன்னு வச்சிடும், தீவன பயிர். அது அறுக்க அறுக்க வந்து நீ இருக்கும், அது 4 வருஷம் 5 வருஷம் ஒரு தரம் நட்டோம்னாக்கா ஒரு 4 வருஷம் 3 வருஷம் இப்படி தாங்கும், மறுபடியும் நட வேண்டியதில்லை. அது அறுக்க அறுக்க வந்துக்கினே இருக்கும். நம்ம தண்ணியை கட்டணும், அதை அறுத்து போடுவோம். இப்படி அதாவது கலந்து போடுவோம், காஞ்சி பில்லு வாங்கிக்குவோம், அது விலை கொடுத்து வாங்கணும், நம்ம பில்லு கட்டணும்.

0: அப்படியாகாது.
1: சரி,
0: அந்த திண்டு உள்ள லாரியில் கொண்டாடுறாங்க. அது ஒரு திண்டு 250 ரூபா 300 ரூபான்னு
1: விற்கிறாங்க. சரி, மாட்டுக்கு என்ன தீவனம்லாம் கொடுக்குறீங்க? வேற
0: பூசா, இந்த மக்காசோள பூசான்னு ஒன்று வருது, அது நெய் பூசா, புழக்க, இதுங்கள வாங்கி போடுவோம்.
1: சரி, எத்தனை லிட்டர் பால் கறக்குதுங்க?
0: பால் வந்து நம்ம பராமரிப்பு எப்படி இருக்குதோ அப்படி, அதாவது வந்து நல்ல மாதிரி கவனிச்சோம்னா ஒரு மாடு வந்து 7 லிட்டர் 7 லிட்டர் ஒரு நேரத்தை கறக்கும். ரெண்டு நேரமும் ஒரு 5 லிட்டருக்கு மேலே வரும் ஒரு மாடு. கொஞ்சம் நம்மளுக்கு பற்றாக்குறை போச்சுன்னாக்கா பால் குறைஞ்சி போயிடும். ஒரு நாளைக்கு வந்து 10 லிட்ரு 2 8 லிட்ரு இப்படி தான் கொடுக்கும்.
1: சரி, இந்த மாட்டுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி எல்லாம் போடணுமே, அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக போட்டுறீங்களா?
0: போடுறோம், வராங்க
1: அங்கே வந்து.
0: வராங்க.
1: சரி, இப்போ மாட்டுக்கு ஏதாவது நோய் வந்துருச்சுன்னா, நிறைய நோய் வருது இல்லை, அப்போ என்ன பண்ணுவீங்க, எப்படி கண்டுபிடிச்சிப்பீங்க?
0: மாட்டுக்கு இந்த அம்மைன்னு ஒன்று வந்து வருது, அடிக்கடி வருஷம் தரம் வந்துடாது அம்மை, பெருசு பெருசாக போட்டுரும், உடம்பு ஃபுல்லாக போட்டுரும். அது டாக்டரு ஃபோன் பண்ணமுன்னாக்க வருவாங்க, அவங்க வந்து இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு மருந்து கொடுத்தாங்கன்னா சரியாயிடும்.
1: சரியாயி, அப்போ என்ன அதுக்கு தீவனம் கொடுப்பீங்க? அந்த உடம்பு சரியில்லாத நேரத்தில் என்ன சாப்பிடும், எப்படி நல்லாயிடுச்சுன்னு தெரிஞ்சுப்பீங்க?
0: அது அந்த அது அந்த வந்து கொப்பளம் போட்டுக்க மேலே அது வந்து அப்படியே காஞ்சி போயிடும், காஞ்சி அந்த தோல் உறிஞ்சி எடுத்துடும், வட்டோட்டமாக அது அப்போ குணமாயிருச்சுன்னு தெரியும். தீவனம் வந்து அதுக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து எல்லாமே கொடுப்போம், மாம்பழம் என்ன சாப்பிடுதோ அதை கொடுப்போம், ஆனால் தீவனம் கொஞ்சம் கம்மியாக தின்னும் எடுக்கும்.
1: சரி, நிறைய பேர் இந்த அரிசியெல்லாம் ஊற வச்சு அதை அரைச்சி அரைச்சி மாவு மாதிரி கொட்டுவாங்க, அப்படியெல்லாம் கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கொடுக்குறீங்களா?
0: எங்கள் பக்கமெல்லாம் அப்படியே தெரியல. ஏதோ இருக்கிறவங்க கொஞ்சம் சாப்பாடு மீந்துறதுலையே சோறு, அந்த சோறு கரைச்சி கொடுப்பாங்க, கரைச்சி தாளி குளித்தில் ஊற்றுவாங்க, மீதி அரிசி இதெல்லாம் யாரும் ஆட்ட மாட்டாங்க, அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க.
1: சரி, நீங்கள் என்ன மாடு வச்சுருக்கீங்க, என்ன ரகம்?
0: செவில் மாடு, எச்சப்பு.
1: இப்போ கண்ணுக்குட்டி இருக்குன்னீங்க, அந்த கண்ணுக்குட்டியெல்லாம் விற்றுருவீங்களா இல்லை நீங்களே வளர்ப்பீங்களா?
0: இல்லை, கண்ணுக்குட்டி நல்ல ஜாதியாக இருந்துச்சுன்னாக்கா வச்சுக்குவோம், கொஞ்சம் கண்ணுக்குட்டி சரியில்லைன்னா விற்றுருவோம்.
1: சரி, இப்போ மாடு எவ்வளோன்னு விலைக்கு நீங்கள் வாங்குறீங்க, இல்லை கண்ணுக்குட்டியே வாங்கிக்குவீங்களா?
0: இல்லை, மாடு நான் வாங்கினதான்.
1: எவ்வளோன்னு?
0: 55,000 55,000 ரெண்டு வாங்கினேன் நான். எனக்கு வந்து பழத்து என் வீட்டில் பிறந்தேன், அதுக்கு முன்னே பழைய மாடு நான் ரெண்டு வச்சுருந்தேன், அது சொந்தமாக கண்ணுக்குட்டிலேருந்து வளர்த்தி அது 4-5 கன்று போட்டுச்சு, அது 7 கன்று போட்டுச்சு ஒரு மாடு கண்ணுக்குட்டிலேருந்து வளர்த்துனது, அது எங்கள் வீட்லேயே பிறந்து 8வது கன்றுக்கெல்லாம் விற்றுட்டேன், அது 40,000 தான் விற்றேன், அது பிள்ளையும் சனியாகி அதையும் விற்று போட்டு தான் இப்போ புதுசாக ரெண்டு மாடு வாங்கினேன்.
1: மாட்டு கொட்டைகள்லாம் எவ்வளோ போட்டிருக்கீங்க நீங்கள்? பராமரிப்பெல்லாம் எப்படி?
0: கொட்டைகள்லாம் இருக்குது, ஓடு தான் போட்டு கொட்டையை கட்டியிருக்கேன்.
1: சரிங்க, இப்போ நீங்கள் பால் கறந்து நீங்கள் பண்ணையில் கொடுத்துருவீங்களா இல்லை எப்படி?
0: பால் எடுக்கிறாங்க.
1: எவ்வளோ லிட்டருன்னு எடுக்கிறாங்க?
0: கொழுப்பு சத்து என்ன இருக்குதோ அந்த அளவுக்கு ரேட்டு அதிகம் ஆட்டோமேட்டிக் போடுது. 4 பாயிண்ட் வாங்கிச்சுனாக்கா 40 ரூபா வருது, 3 பாயிண்ட் வாங்கிச்சுன்னா 25 இது 35 36 இப்படி தான் வரும். பேட்டை வந்து 4 பாயிண்ட் காட்டுச்சுன்னா எங்களுக்கு 40 ரூபா காட்டும்.
1: அந்த கொழுப்பு சத்து நல்லா திக்காக வர்றதுக்கு நீங்கள் என்ன ஸ்பெஷலாக கொடுக்குறீங்க மாட்டுக்கு?
0: ஸ்பெஷலாக ஒன்று அந்த பூசாதான்.
1: பூசாதான்,
0: பூசாதான். இந்த மக்காசோளம் பூசா இருக்கீங்களா, அது கூட தான் நல்ல கொழுப்பு சத்து வரும்.
1: நீங்கள் எப்படி வாரத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துருவாங்களா இல்லை மாதத்துக்கு ஒரு முறை?
0: மாதம் 3 முறை.
1: இந்த மாடு வளர்க்குறதுல வர வருமானம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கா?
0: போதுமானதாக இருக்குதான்னாக்க அதாவது வந்து நமக்கு எல்லாமே வந்து பூசாவை தவிர அதுக்கு தீவனம் பூரா சொந்தமாகவே இருக்கணும், பில்லு அத்தட்டு இப்படி சொல்கிற மாதிரி அதெல்லாம் வந்து எப்போவுமே சொந்தமாக இருக்கணும், விலை கொடுத்து வாங்கக்கூடாது. பூசா ஒன்று விலை கொடுத்து வாங்கினோம்னா நம்மளுக்கு லாபம் இருக்குது, நம்ம அதெல்லாமே பாதி பாதி வாங்கினோம்னா வச்சுங்க அப்படி கொஞ்சம் கம்மி தான், ஏதோ நம்ம அளவுக்கு கொஞ்சம் ஓட்டின்னு போகலாம். 3 மாடு இருந்துச்சுன்னா விலைக்கு நம்ம எல்லாமே வாங்கினாலும் கொஞ்சம் லாபம் தான், 1 மாடு 2 மாடு வச்சுருந்தா கொஞ்சம் கஷ்டம்.
1: சரி, இப்போ கண்ணுக்குட்டி ஒரு குட்டி போடுது, எந்த லெவலில் நீங்கள் வந்து அது கொடுத்துருவீங்க விலைக்கு கொடுக்குறதா இருந்தால்?
0: விலைக்கு கொடுக்குறதா இருந்துச்சுன்னாக்கா பால் நிற்கணும், 3 கன்று போட்டு 3 மாதத்தில் சினைக்கு வந்துடும் மாடு, 3 மாதம் சினைக்கு வந்துச்சுனாக்கா 7 மாதம் வரைக்கும் பால் கறக்கும், சினையாகி 7 மாதம் வரைக்கும், 7 மாதம்னாக்கா முடிஞ்சுன்னா சென்னை நினைச்சேன்னா கறக்க மாட்டோம்,
1: சரி
0: பால் நிறுத்திடுவோம், அப்போ நமக்கு தேவையான கண்ணுக்குட்டி வச்சோம் எல்லாம் விற்றுருவோம்.
1: சரி, இப்போ நீங்கள் ஒரு கண்ணுக்குட்டியை வாங்கின்னு வரீங்க, அதை எப்படி பார்த்து வாங்குவீங்க தரமானதா இல்லையா அப்படின்னுட்டு?
0: தரமானதானாக்கா பார்த்தாவே தெரியும், இது நமக்கு உடல் கட்டை பார்த்தாவே தெரியும், அது இது நல்ல ஜாதி நல்லா இருக்கணும்னு உடல் கட்டை பார்த்தாவே தெரியும், அதை பார்த்து வாங்கிக்குவோம்.
1: சரிங்க. இப்போதான் உங்களுக்கு இடம்

0: இருக்கு இல்லையா, நீங்க ஆடும் வளர்க்கலாம்ல, கோழியும் வளர்க்கலாம்ல. ஏன்னா அதெல்லாம் நடமாடும், ஏடிஎம்னு சொல்றாங்க, உங்களுக்கு செலவுக்கு வித்துக்கலாம்ல. நீங்க ஆடு கோழி எல்லாம் வளர்க்கும் போது
1: ஆடு வளர்க்கறதுக்கு சமாளிக்க முடியாதுங்க. வளர்க்கறதுக்கு பக்கம் காடுதான், தலை தாம்பு இருக்குது, வெட்டி கொண்டு வந்து கட்டலாம் தின்னா சமாளிக்க முடியாது. மாட்டுங்களை சமாளிக்கிறதே கஷ்டம். நல்லால இருக்கணும் வீட்டில், அவங்க எல்லாமே பண்ணலாம். சில பேர் இருக்கிறவங்க வந்து மாட்டை சுதரிக்கிறதே கஷ்டமாயிருது. ஆடு ஆடுங்களுக்கு வந்து ரொம்ப பொறுப்பாக கவனிக்கணும்.
0: எல்லாம் நீங்கள் மட்டும் பார்த்துக்கிறீங்களா?
1: ஆமாம் ஆமாம் ஆமாம், நமக்கு யாரும் இல்லை, நாங்கள் ரெண்டு பேர் தான் பார்த்துக்கணும். ஆட்டுக்கு வந்து எந்த நேரமும் அதுக்கு நல்லா கொடுக்கணும், இல்லைன்னா ஆடு முதல் போயிடும். மாட்டுக்கு அப்படி இல்லை, நல்ல தட்டை போடலாம், இல்லை பில்லை போடலாம். அதுவும் கம்மியாச்சுனாக்கா குளித்தில் வந்து தண்ணி காட்டும் போது கொஞ்சம் அதிகமாக போட்ட மாட்டோம், அது கொஞ்சம் நிறைஞ்சிக்குது. ஆட்டுகள் அப்படி தீன் ஃபுல்லாக கொடுத்துக்க நீக்கணும். அதை வந்து பொழுது பிடிச்சி மேய்க்கணும்னா பிடிச்சி அங்கே தலை கட்டி ரொம்ப அலைச்சல் ஆட்டுக்கு, அது நல்லா இருக்கணும். அதுக்குன்னு தனியாக ஒரு ஆள் வேணுங்க. ஆடுன்னு இருந்துச்சுன்னா தனியாக ஒரு ஆள் வேணும், வேறு வேலை எந்த வேலையும் இருந்தாலும் செய்கிறதுக்கு இல்லை. காலையிலனா அந்த ஆட்டை பராமரிக்கிறனால தான்.
0: சரிங்க, பரவாயில்ல. இந்த ஒரு ஏக்கர் நிலத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கடலக்காய் போட்டிருக்கீங்க, சோளம், ஆரியம், கம்பு இதெல்லாம் போட்டிருக்கிறீங்க. பத்தாததுக்கு நீங்கள் மாடும் வளர்க்குறீங்க. ஒரு அஞ்சு மாடு வச்சு நீங்கள் வளர்த்துட்டு வரீங்க, பால் கறந்து ஊற்றுறீங்க. ரெண்டு பேராக நீங்களும் உங்கள் மனைவியும் செய்கிறீங்களா இதை?
1: ஆமாம் ஆமாம்.
0: ரெண்டே பேர் செய்கிறதுனால உங்களுக்கு இந்த வேலையே போதுமானதாக இருக்குது?
1: முடியறதில்லை, கஷ்டமாக இருக்குது.
0: சரி, இவ்வளோ வேலையை பார்த்துக்குறீங்க, அதே மாதிரி நெல்லும் போடுறீங்க, உங்கள் வீட்டுக்கு தகுந்ததெல்லாம் நீங்களே விளை வச்சுக்கிறீங்க. இப்போ ஒரு ஏக்கரில் இத்தனை பண்ணுறீங்க நீங்கள். இப்போ ஒரு அரை ஏக்கரு, ஒரு 30 சென்ட் 40 சென்ட்னு வச்சுருக்கிற சின்ன சின்ன விவசாயிகள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் என்னென்ன போட்டாக்க ஒரு லாபமான ஒரு தொழிலாக இது இருக்கும், அவங்களுக்கு என்னென்ன போடலான்னு நீங்கள் சொல்கிறீங்க?
1: அரை ஏக்கரா 30 ஏக்கரா வச்சுக்கிறவங்கெல்லாம் அவங்களும் இப்படி மாடு 1-2 வச்சுருக்கிறாங்க. மாட்டுக்குன்னு ஒரு 10 சென்ட் 15 சென்ட் இப்படி போட்டுக்குவாங்க. சோளம் மெயினாக இப்போ வந்து சோளம் தான் மாட்டுக்கு, அப்படி போட்டுக்கோம். மீதி அவங்களும் வந்து இந்த நான் சொன்ன மாதிரி இந்த ராகி ஆரியம் இப்படி பட்டத்தை பொறுத்து சீசனை பொறுத்து போட்டுக்குவாங்க. அவ்வளோ தான், வேறு அவங்க அவங்க வேறு என்ன பண்ண முடியும்? இருக்க ஒரு 1.5 ஏக்கரா 3 ஏக்கரா வச்சுக்கிறவங்களாம் அவ்வளோதான் செய்கிறாங்க.
0: ராகிக்கு என்ன பட்டத்தில் போடுவீங்க?
1: இப்போ இந்த மாதம் போடுறதான்
0: போடுறது.
1: ஆடிப்பட்டம் நெல்லுக்கு நல்லா வந்தது. ஆணி பட்டம் நெல்லுக்கும் போய் சரி, ஆரியம் இந்த கம்பு இதுங்களெல்லாம் கூட போடலாம்.
0: இப்போ ஒரு 1.5 ஏக்கர் வச்சுருக்கிறவங்க ஆரியம் போடலாம், சோளம் போடலாம், அதை அதுக்குன்னு கொஞ்சம் ஒதுக்கிட்டு போட்டால் நல்லா வரும்னு சொல்கிறேன். நீங்கள் காய் போட்டிருக்கீங்களா?
1: நான் போடுறோம்.
0: சரி,
1: வெங்காயம் போடுவோம்.
0: சரிங்க சரி, இப்போ குறைஞ்ச நிலத்துலேயே உங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாம் நீங்கள் விளைவிச்சுக்குவீங்களா?
1: ஆ, வச்சுக்கிறோம்.
0: சரி, என்னென்ன போட்டிருக்கீங்க?
1: கத்திரிக்காயே போக, சிக்கிரிக்காய் போடுவோம், வெங்காயம் நட்டுவோம். இப்போ கூட ஒரு 2 சென்ட்ல வெங்காயம் போட்டிருக்குது, அது சுமாராக இருக்குது.
0: சின்ன வெங்காயத்துக்கு என்ன பராமரிப்பு?
1: அதுக்கு ஒன்று வெங்காயத்துக்கு ஒவ்வொரு பொருளாக எடுத்து நட்டுருவோம், அது தண்ணி கட்டினே வரணும். களை வந்துச்சுன்னா களை கொத்தி விடணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு
0: நல்ல உரம்
1: ஃபஸ்ட்டு உழவு ஓட்டும் போதும் எருவு கொட்டிடுவோம், மாட்டு சாண்டு இருக்கு இல்லையா, அதனால குப்பை ஒரு தாள் கொட்டி வச்சுக்கிறோம் இல்லையா, மக்கிடும் நல்லா. அந்த மக்கனை எருவை வாரி மேலே கொட்டி விட்டுருவோம், கொட்டி நேரம் விட்டு எரு ஓட்டி அது மேலிட்டு அதை பராமரிப்பு பண்ணி வெங்காயத்தை நட்டுருவோம். பார் போட்டு கால் போட்டு வெங்காயத்தை நட்டுருவோம். அது மாதிரி தண்ணி கட்டினே வந்தோம்னா களை நிறைய வரும். அது அப்போ 2 தரம் கூட கொத்தி எடுக்கணும், ஒரு தரம் கொத்தி எடுத்தோம்னா மற்ற ஒரு 10 நாள் 14 நாளுக்குள்ளே அது வந்துடும், மறுபடியும் களை வரும், அது மறுபடியும் கொத்தி எடுக்கணும். 2 தரம் எடுத்தோம்னாக்கா அதுக்குள்ளே வெங்காயம் விளைச்சலுக்கு வந்துடும்.
0: சரி, எத்தனை மூட்டை வெங்காயம் வருங்க?
1: அது விற்கிற அளவுக்கு வராது, எதோ வந்த அப்படி வந்தால் கூட ஒரு 2 மூட்டை கிடைக்கும்.
0: 2 மூட்டை வரும்.
1: அதில் ஏதோ நமக்கு நம்ம சொந்தக்காரலாம் நிறையா வெங்காயம், அதெல்லாம் ஒரு தின்பண்ட மாதிரி அதிசயமாக வந்த மாதிரி தான். அது நம்ம சொந்த பந்தங்களுக்கு அவங்களுக்கு 2 கிலோ 3 கிலோ இப்படி கொடுத்துட்டு நம்மளுக்கு தேவையானதை வரிசைக்கு தேவையான
0: வரைக்கும் வெங்காயத்தை வச்சு
1: வச்சிங்கன்னா இருக்கிறத கொஞ்சம் எதோ விலைக்கு கொடுத்துருவோம், அவ்வளோதான்.
0: வெங்காயத்துக்கு பட்டம்னா என்ன, எந்த பட்டம்?
1: பட்டம் அதுக்கெல்லாம் ஒன்றும் பட்டம்லாம் எப்போ நல்லா எடுக்கலாம்,
0: எப்போ என்ன
1: நான் எப்போ வேணாலும் எடுக்கலாம்.
0: சரி, கத்திரிக்காய் நீங்கள் சிக்கிடிக்காயெல்லாம் போடுறீங்க, அது கூட போடுவீங்க வீட்டுக்கு தேவையான அளவு?
1: வீட்டுக்கு தேவையான சும்மா ஒரு 1/2 சென்ட் கூட இருக்கா, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்குவோம், 6 மணி போட்டுக்குவோம்.
0: தக்காளி போடுவீங்களா?
1: தக்காளி போட மாட்டோம், அதுக்கு தோட்டமாக போட மாட்டோம். இந்த வாய்க்காலுங்க வருது இல்லைங்களா, அது பார் போடுவோம். அப்படி அங்கங்கே லைன் லைனாக ஒரு நட்டுவோம், ஒரு 100 செடி நடுவோம்.
0: 100 செடி
1: அப்படி நடுவோம், அது தேவையான அளவுக்கு வந்துடும். அது நமக்கு அது நிறையா நமக்கு தேவை அளவுக்கு கொடுக்கும்.
0: சரி, இப்போ கீரெல்லாம் போட்டு விடலாம்ல, கீரைக்கெல்லாம் பராமரிப்பு அவ்வளோவா கம்மி தானே?
1: கீரை எல்லாம் போடுறதுல நாங்கள் வேலை கொடுத்து வாங்கிக்கிறது, கீரெல்லாம் போடுறது
0: கீரெல்லாம் போடுறது
1: முறைஞ்சிக்க

0: கரெக்டாக முறைக்கீரை நிறைய கிடைக்குது. கீரை வந்து உங்க மேட்டு நேரத்தில் நிறைய கிடைக்குது, பண்ணைக்கீரை, துயல் கீரை, பாதிர்கீரை, இப்படி நமக்கு வேலை நடுறதெல்லாம் கிடையாது. இயற்கை வருது இல்லையா, அது நாங்கள் பறிச்சுக்கிறோம், அதுதான் நல்லா இருக்கும். இந்த பண்ணைக்கீரை நல்ல சத்துள்ளது, அதான் நிறைய சாப்பிடுவோம். அது இப்போ வராது, இன்னும் ரெண்டு ஒரு மாதம் ஆகணும், அப்போதான் அதெல்லாம் வரும்.
1: சீசனுக்கு தகுந்த மாதிரி கீரைங்க அதுவாக முளைக்கும், அதையும் நீங்கள் வந்து வீட்டுக்கு எடுத்துக்கிறீங்க.
0: இந்த பாதிர்கீரைன்றது வந்து எப்போனாலும் கிடைக்கும். இந்த தொய்யால், பண்ணை, இதுங்களெல்லாம் சீசனை பொறுத்தான் கிடைக்கும்.
1: நீங்கள் வந்து இவ்வளோ வேலை பார்க்குறீங்க, ஒரு ஏக்கர்ல இத்தனை நீங்கள் விளைவிக்கிறீங்க. இப்போது நீங்கள் சொன்னீங்க இனிமேல் இயற்கை உரத்துக்கு மாறணும் அப்படின்னு சொன்னீங்க, அதற்கான முயற்சியும் நீங்கள் எடுப்பீங்க அப்படி தானே? சரி, இதை கேட்டுட்டு நிறைய பேர் வந்து உங்களை தொடர்பு கொண்டு விவசாயம் சம்மந்தமாக எங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் நீங்கள் அவங்களுக்கு ஆலோசனை சொல்லுவீங்களா?
0: சொல்லுவோம், எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுவோம்.
1: ம், சரி, உங்கள் நம்பர் சொல்லுங்கள்.
0: 77 08 94 55 07.
1: சரிங்க, இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியில் வந்து உங்கள் விவசாய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க நன்றிங்க.
0: நன்றிம்மா.
2: இதுவரை வயல்வெளி நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கை முறையில் சாகுபடியில் நெல், கம்பு, கேழ்வரகு, சோளம் நேர்முகம் பங்கேற்றார் கும்புக்கோட்டை எம் காளியப்பன் அவர்கள். உடன் உரையாடினார் ஆர் கௌசல்யா.
3: என்னப்பா ராமையா, நான் சொன்ன மாதிரி நிகழ்ச்சியை கேட்டியா? அது உனக்கு புரிஞ்சுதா? நல்ல பயனுள்ளதா இருந்ததா?
2: சுப்பையா, காளியப்பன் அவர்கள் சொன்ன விஷயம், இயற்கை முறையில எப்படி விவசாயம் பண்றது, நெல் எப்படி இயற்கை முறையில சாகுபடி பண்றது, கம்பு, கேழ்வரகு, சோளம், இது எல்லாம் எப்படி இயற்கை முறையில சாகுபடி, தெளிவாகவும் அழகாகவும் சொன்னாரு. அதே போல தண்ணி இல்லாம எப்படி நம்ம மழையை நம்பியே எப்படி விவசாயம் பண்றதும் அதையும் தெளிவா சொன்னாருப்பா.
3: சரி சரி, வந்ததே வந்துட்ட, ரெண்டு இளநி குடிச்சிட்டு போவியா? வா.
2: நான் தான் சொல்லணும் எல்லி குடிச்சிட்டு போன்னு, நீ சொல்லிட்டு போற. எல்லி எடுக்க சொல்றேன், குடிச்சிட்டு போலாம்.
3: சரி சரி, சீக்கிரம் எடு.
2: சரி ராமையா.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: சேலம் மாவட்ட வேளாண் இணை இயக்குநரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு, சேலம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் தக்காளி பயிரை தாக்கும் கியூடா அப்சல்யூட்டா எனப்படும் ஊசி துளைப்பான் பூச்சியினம் தக்காளி பயிரை தாக்கி அதன் மகசூலை பாதித்து சேதமடைய செய்கிறது. இது தக்காளி செடியின் இலைகள் தண்டுகளை சுரண்டியும் பழங்களில் ஊசி துவாரங்களை உண்டாக்கி மிக மோசமாக பாதிக்கும் ஒரு பூச்சியினமாகும். தக்காளியில் இதன் சேதத்தின் அறிகுறிகள், இப்பூச்சியினம் இலைகளின் மீது உட்கார்ந்து திசுக்களை சுரண்டி உண்பதால் இலைகளில் வெள்ளை நிற கோடுகள் அல்லது புள்ளிகள் போன்ற தழும்புகள் ஏற்படும். தக்காளியில் மிகச்சிறிய ஊசி போன்ற துவாரங்கள் காணப்படும். இதனால் பழங்கள் அழுகி சந்தை மதிப்பினை இழக்கின்றன. மேலும் இந்த புழு இனங்கள் தண்டுகளையும் துளைத்து செல்வதால் செடியின் வளர்ச்சி வெகுவாக பாதிக்கப்படுகிறது. இந்த சேதத்தை நிவர்த்தி செய்யும் மேலாண்மை முறைகள், பாதிக்கப்பட்ட இலைகள் மற்றும் பழங்களை சேகரித்து ஆழமான குழியில் போட்டு புதைக்க வேண்டும். மேலும் தக்காளிக்கு பிறகு கத்தரி அல்லது மிளகாய் போன்ற ஒரே குடும்பத்தை சார்ந்த பயிர்களை பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். மேலும் பூச்சி தாக்குதல் இல்லாத ஆரோக்கியமான நாற்றுகளை தேர்ந்தெடுத்து நடவு செய்வது அவசியமாகும். மேலும் இனக்கவர்ச்சி பொறிகள் மூலம் இந்த பூச்சி இனத்தை அழிக்கலாம். அதாவது ஏக்கருக்கு 16 இனக்கவர்ச்சி பொறிகளை வைத்து ஆண் அந்து பூச்சிகளை கவர்ந்து அழிப்பதன் மூலம் பூச்சிகளின் பெருக்கத்தை கட்டுப்படுத்தலாம். இயற்கை முறை கரைசலிலும் இப்பூச்சி இனத்தை கட்டுப்படுத்தலாம். அதாவது சோற்று கற்றாழை, துளசி மற்றும் ஆடு தின்னபானை ஆகியவற்றின் சாற்றை தெளிப்பதன் மூலம் இந்த பூச்சி இனத்தை கட்டுப்படுத்த முடியும். இவ்வாறு பயன்படுத்துவதன் மூலம் தக்காளியை தாக்கும் அப்சல்யூட்டா எனப்படும் ஊசி துளைப்பான் பூச்சியை கட்டுப்படுத்தலாம் என சேலம் மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

தர்மபுரி பண்பலை நூற்றி 2.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்களும் நீ கேட்டு இருப்பது இளந்தென்றல். இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சி விடுகதையாக ஒளிவிழா வர இருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கு பெற நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் அறிமுக நேயர்களாக இருந்தால் 2444-0300 என்ற எண்ணிலும், 9486-811-0025 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். மற்ற நேயர்கள் 2444-0301 9486-5202-0025 என்ற எண்ணில் அழைக்கலாம்.

0: நிகழ்ச்சியின் முதல் நேயர் வருக, வணக்கம். நாகரசம்பட்டியிலிருந்து என் எம் துரை. ஐயா, உங்களுக்கு என்ன விடுகதையை கேட்கலாங்களா?
1: சொல்லுங்க.
0: சுட்டு காட்டுவதில் நான் வல்லவன்.
1: சொல்லுங்க.
0: சுட்டி காட்டுவதில் நான் வல்லவன், உலகெங்கும் உள்ளவர்களை வழி நடத்துபவன். சுட்டி காட்டுவது ஓகே, அது ஒத்துக்கிறேன். ஆனா வழி காட்டுது உலகெங்கும். ஐயா,
1: உலகெங்கும் வழி காட்டும். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றிங்க. நன்றி, நிபுணம் நேர் வருக, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து?
2: கிருஷ்ணகிரி மாவட்டம். சோமசுந்தரம் பேசுறேன் சார்.
0: சோமசுந்தரம் ஐயா, உங்களுக்கான விடுகதையை கேட்கலாங்களா? சரிங்க. ஆட தெரிந்தவனுக்கு பாட தெரியாது, பாட தெரிந்தவனுக்கு ஆட தெரியாது. நன்றி, நன்றி. நிபுணர் மிக்க நன்றி. நிபுணர் வருக, வணக்கம். யார் எங்க இருந்துங்க? ராஜேஸ்வரி அம்மா. சரி, ஓகே, கேட்கலாமா உங்களுக்கு விடுகதை? ரொம்ப ஈஸியா கேக்குறேன் பாருங்க. தாள்கள் இல்லாத புத்தகம், கடையிலும் கிடைக்காத புத்தகம், என்னிடத்தில் மட்டும் இருக்கும் புத்தகம், அது என்னது? ஐயோ, புத்தகங்க.
3: புத்தகமா? நம்மகிட்ட இருக்குங்களா?
0: ஆ, என்கிட்ட மட்டும் தான் இருக்குது. கடையில போனீங்க கேட்டீங்களாலும் இருக்காது, பேஜஸும் இருக்காது. தாள்கள்லாம் இருக்குல்ல, நிறைய பேஜ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கூட இருக்காதுங்க. ஆனா என்கிட்ட மட்டும் அந்த புக் இருக்குங்க. சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்டுட்டே இருங்க.
3: நன்றி,
0: நிபுணர் அந்தமைக்கு நன்றி. நிபுணர் நேயர் வருக, வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் எங்க இருந்தீங்க?
4: கிருஷ்ணகிரி மாவட்டம், மஞ்சிப்பட்டி சக்கரவர்த்தி.
0: சக்கரவர்த்தி ஐயா,
4: சொல்லுங்க ஐயா.
0: உங்களுக்கான விடுகதை
4: சொல்லுங்க.
0: எண்ணும் இதுவே,
4: எண்ணும்
0: இதுவே, வலிக்கு மருந்தும் இதுவே. மீன் போல பிறந்தவன் மான் போல ஓடுவான், யார்?
4: தண்ணீர்.
0: மீன் போல பிறந்தவன் மான் போல ஓடுவான். இதை நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்க சொன்னதை இதை யூகிக்க முடியுது.
4: தண்ணீர்
0: தான். நன்றிங்க ஐயா அழைத்தமைக்கு.
4: நன்றி.
0: என்ன பிள்ளை நேயர் வருக, வணக்கம்.
5: இனிமையான இரவு வணக்கம்.
0: யார் எங்க இருந்தீங்க ஐயா? ராஜசேகர் ஐயா. உங்களுக்கான விடுகதை, சுட்டி காட்டுவதில் நான் வல்லவன், உலகெங்கும் உள்ளவர்களை வழி
5: நடத்துபவன். வல்லவன், உலகெங்கே வழி நடத்துபவன்.

0: உலகெங்கும் உள்ளவர்களுக்கு வழி நடத்துபவன். நன்றி நன்றி. இணைப்பில் இணைந்து மைக்க நன்றிங்க ஐயா. இணைப்பில் நேர் வருக வணக்கம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் கேட்டு கொண்டிருப்பது இளந்தென்றல். இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சி விடுகதையாக ஒலிவுல வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் நேர் வருக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்கிருந்தீங்க ஐயா? ஐயா உங்களுடைய ஒலி வந்து விட்டு விட்டு கேக்குதுங்க ஐயா. ஈரோடு மாவட்டம் கொடுமுடி. ஐயா
1: இப்ப கேக்குதுங்களா?
0: ஆ இப்ப கேக்குதுங்க ஐயா.
1: ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாமணி கோவிந்தசாமிங்க.
0: கோவிந்தசாமி ஐயா, முன்ன நீங்க பேசும்போது கொடுமுடி ஈரோடு அது மட்டும் தான் கேட்டதுங்க ஐயா. சரிங்க ஐயா. உங்களுக்கான இல்ல இல்ல இல்ல இப்போ ஐயா
1: சொல்லுங்க சார்.
0: ஆ இப்ப நல்லா கேக்குதுங்க ஐயா. உங்களுக்கான விடுகதைய கேக்குறீங்களா?
1: சரிங்க.
0: அம்மா போட்ட வட்டம், விட்டத்தில் போட்ட வட்டம், உணவுக்கு என்னங்க? நிலவு. இல்லைங்க ஐயா, நான் அடுத்த சொல்றதுக்குள்ள நீங்க அவசரப்பட்டு நிலவுன்றீங்க. நன்றிங்க. பரவாயில்ல பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அம்மா போட்ட வட்டம், விட்டத்தில் போட்ட வட்டம், உணவுக்கு அதுவே இஷ்டம். மூன்றாவது வார்த்தை
1: கேட்டீங்க.
0: நல்லது ஒரு முயற்சி.
1: நன்றி
0: நன்றி. இணைப்பில் மிக்க நன்றி. இணைப்பில் நேர் வருக வணக்கம். வணக்கம். யார் எங்க உற்சாக வணக்கம் ஐயா? ஆ நல்லா இருக்கீங்க ஐயா. உங்களுக்கான விடுகதை கேட்கட்டுங்களா? சரிங்க ஐயா. சாட்டை உண்டு பம்பரம் இல்லை.
1: சாட்டை உண்டு பம்பரம் இல்லை.
0: கட்டி வைத்திருப்பார் கண்ணுக்குட்டியும் இல்லை. சாட்டை உண்டு பம்பரம் இல்லை, கட்டி வைத்திருப்பார் கண்ணுக்குட்டியும் இல்லை. ஐயா கண்ணுக்குட்டி இல்லன்னு பசுமாடுன்றீங்க நீங்க. நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. எனப்பில் நினைந்து மைக்க நன்றி. எனப்பில் நினைவு நீர் வருக வணக்கம்.
2: வணக்கம்.
0: இரவு வணக்கம். யார் எங்கிருந்தீங்க ஐயா? மதி.
2: மாறி
0: மாறி. சரிங்க ஐயா. ஐயா உங்களுக்கான விடுகதையை கேட்கட்டுங்களா? சரி. நெட்டைக்காரன் வைத்திருக்கிறான் ஒரு கிண்ணம் 3 குவளை தண்ணீர்.
2: தேங்காய்.
0: இல்லைங்க ஐயா. நல்லது ஒரு முயற்சி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் கேட்டு கொண்டிருப்பது இளந்தென்றல். இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சி விடுகதையாக ஒலி உலர்ந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் ஒரு விளம்பர இடைவேளை, மீண்டும் இணையலாம் இளந்தென்றல் நிகழ்ச்சியில்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: எட்டு மணி 9:21 21 நொடிகளில் கேட்டு கொண்டிருக்கிறோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளந்தென்றல். இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சி விடுகதையாக ஒளி உணர்ந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இன்னும் நேர்வு

0: நண்பர்களே வணக்கம். வணக்கம், என்ன இருக்கீங்க? வணக்கம் வணக்கம் ஐயா, வணக்கம், என்ன இருக்கீங்க? வணக்கம்,
1: இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம். யார், எங்கிருந்து?
1: ஐயோ, கலைச்செல்வி.
0: கலைச்செல்வி அம்மா, உங்களுக்கான விடுதலை கேட்கணும். நலமா இருக்கங்கம்மா.
1: மிக்க மகிழ்ச்சிங்க.
0: மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: ஆ, கேட்டுட்டு இருக்கங்க.
0: சரி, ஓகே. ஏதாவது யூகிக்க முடிஞ்சதுங்களா? ஏதாவது ஒரு விடுதலைக்கு
1: ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம்.
0: சரி, நீங்க கேளுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஆட தெரிந்தவனுக்கு பாட தெரியாது, பாட தெரிந்தவனுக்கு ஆட தெரியாது. இல்லம்மா, நல்லது, ஒரு முயற்சி, அருமையான முயற்சி. நன்றி நன்றி. தொடர்ந்து பண்புலையை கேட்டுட்டே இருங்க. என்ன பண்ணும் நீங்கள்? வருக வணக்கம். வணக்கம், என்ன பிள்ளை இருக்கீங்க? வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா. வாழ்க வளத்துடன். கேவி ஜெயசீலன் கொண்டாடப்படுங்க
0: ஐயா. உங்களுக்கான விடுகதை கேட்டுக்கிட்டுங்களா? சரிங்க ஐயா. தாள்கள் இல்லை, கடையிலும் கிடைக்காத புத்தகம், என்னிடத்தில் மட்டும் இருக்கும் புத்தகம். தாள்கள் இல்லாத புத்தகம், கடையிலும் கிடைக்காத புத்தகம், என்னிடத்தில் மட்டும் இருக்கும் புத்தகம். வாங்க, முயற்சி பண்ணுங்க. வாங்க,
2: கைபேசியில் படிக்கிறேன்.
0: கைபேசியில் பேப்பர். நல்லதொரு முயற்சிங்க ஐயா, கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. நன்றி நன்றி. என் பிள்ளை மைக்க. நன்றி. என் பிள்ளை நேயர் வருக வணக்கம்.
3: ஐயா வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து?
3: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: நலமா இருக்கேங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலம் நலம், மிக்க மகிழ்ச்சி.
0: அருமை அருமை, மகிழ்ச்சியா இருக்கு கேக்குறதுக்கு. உங்களுக்கான விடுகதையை கேட்கட்டுங்களா?
3: கேளுங்களேன்.
0: சரி. செக்கு ஆலையில் மூன்று காளை மாடுகள்.
3: செக்கு ஆலையில் மூன்று காளை மாடுகள். நான் நினைக்கிறேன் குத்து விளக்கு. அப்படி
0: எதை வச்சு சொல்றீங்க? அப்படி
3: இல்ல, மூன்று அப்படிங்கும்போது மூன்று முகம். அப்படி
0: அஞ்சு முகம் கேள்விப்பட்டிருக்கேன் குத்து விளக்குல. மூன்று முக குத்து விளக்கு இருக்குதா? நான் வரேன், வேலூருக்கு வர்றேன் நான். சரி, ஓகே, நல்லது, ஒரு முயற்சி.
3: நன்றி
0: நன்றி. என்ன பிள்ளை நன்றி. என்ன பிள்ளை நேர் வருக வணக்கம். இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. வருக வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்துங்க?
4: சேலம் மாவட்டம் குளத்தூர்ல பலகட குருநாதங்கண்ணா.
0: குருநாதன் ஐயா,
4: நல்லா இருக்கிறீங்க?
0: இனிமையா இருக்கீங்க. உங்க அந்த பழச்சுவை போலவே நானும் அருமையா இருக்கிறேங்க.
4: நல்லதுங்க.
0: நல்லது நல்லது ஐயா. ஐயா, உங்களுக்கான விடுகதையை கேட்கட்டுங்களா?
4: கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்லுங்க.
0: ஏதோ எளிமையா கேக்குறேங்க, எனக்கு தெரிஞ்ச மாதிரி. என்னும் இதுவே, அதாவது நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, எண்ணும் எண்ணும் இதுவே, வலிக்கு மருந்தும் இதுவே.
4: எண்ணும் இதுவே, வலிக்கு மருந்தும் இதுவே. அது வந்து இங்கி பேனாவாக்கல.
0: எண் எண் எண், அதாவது நம்பர்ஸ், ஆயிரம், ரெண்டாயிரம், பத்தாயிரம், அந்த மாதிரி இருக்கு இல்லையா. எண் எண்ணும் இதுவே, வலிக்கு மருந்தும் இதுவே. வலிக்கு மருந்து, அது கொடுத்தா மருந்து வாங்கிக்கலாம். இல்லைங்க, இந்த இரண்டு வார்த்தைக்கும் ஒரே வார்த்தை சொல்லுவோம் நம்ம. நன்றி நன்றி. நல்லது, ஒரு முயற்சி. தொடர்ந்து பண்புடைய கேட்டு இருக்கீங்க. வருக வணக்கம். வணக்கம். யார், எங்க இருந்தீங்க?
4: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு. பாபு.
0: பாபு ஐயா, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நீங்க தூத்துக்குடியில இருந்து பண்பலையை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது. நன்றிங்க ஐயா. ஐயா, உங்களுக்கான விடுகதையை கேட்டுட்டுங்களா? சரிங்க ஐயா. மீன் போல பிறந்தவன், மான் போல ஓடுவான், யார்?
4: மீன் போல் பிறந்தவன், மான் போல் ஓடுவான்.
0: ஐயா
4: சார், மீன் தான்

0: ஐயா மீன் போல் அப்படின்ட்ட மீன் இல்ல அந்த இடத்துல
1: தண்ணீர்
0: என்பது நல்லத ஒரு முயற்சிங்க ஐயா. நன்றி நன்றி. தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் நேர்களுக்கு கொண்டிருப்பது இளந்தென்றல். இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சி விடுகதையாக ஒளி உலாந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் ஒரு விளம்பர இடைவேளை பாடலை தொடர்ந்து மீண்டும் இணையலாம் நிகழ்ச்சியில்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனி

0: நிகழ்ச்சி விடுகதையாக ஒளி உலர்ந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் ஒரு விளம்பர இடைவேளை பாடலை தொடர்ந்து மீண்டும் இணையலாம் நிகழ்ச்சியில்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ. சரி சரி.
5: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
7: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
8: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபீசர்கள் கிருஷ்ணகிரி.

0: தருமபுரி பண்படை 102.5 ஏற்காடு பண்படை 103.7 நேர்கள் கேட்டு கொண்டிருப்பது இளந்தென்றல். இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சி விடுகதையாக ஒளிவந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வருக, வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்தம்மா?
1: மதுரையிலிருந்து
0: புஷ்பலதாம்மா. உங்களுக்கான விடுகதையை கேட்டுக்கிட்டுங்களா? சரிங்கம்மா. நெட்டைக்காரன் வைத்திருக்கிறான் ஒரு கிண்ணம் 3 குவளை தண்ணீர். நெட்டைக்காரன் வைத்திருக்கிறான் ஒரு கிண்ணம் 3 குவளை தண்ணீர். தேங்காய் என்பது நல்லதொரு முயற்சிமா? இல்ல இல்ல இல்ல. எப்படி ரெண்டாவது என்னைய வந்து கேட்டு பணமுளமா அப்படின்றீங்க? ஆமாம், ஏன்னா ஒரு கிண்ணம் கரெக்ட், ஒரு கிண்ணம் அதில் 3 குவளை. 3 கண் இருக்கு இல்லையா அதுல? ஓ, அதனால சொல்லிட்டீங்க. ஆனா பாருங்க, நான் 3 கண்ணு சொல்ல, 3 குவளை தண்ணீர். ஆறுமையா உங்களுக்கு இரண்டாவது விடுகதை கேக்குறீங்களா? சரிங்கம்மா. ஆட தெரிந்தவனுக்கு பாட தெரியாது, பாட தெரிந்தவனுக்கு ஆட தெரியாது. வான்கோழி. சரி, ஆட தெரிந்தவனுக்கு பாட தெரியாது, பாட தெரிந்தவனுக்கு ஆட தெரியாது. நல்லதொரு முயற்சிமா, நன்றி. முதல் விடுகதைக்கு ரொம்ப அருமையா பதில் சொன்னீங்க. வருக, வணக்கம். ராஜேஸ்வரி அம்மா, உங்களுக்கான விடுகதை கேட்கலாங்களா?
2: ஆட தெரிந்தவனுக்கு பாட தெரியாது, பாட தெரிந்தவனுக்கு ஆட தெரியாதுன்றது மயிறு குயிலுங்களா?
0: ஒண்ணு நீங்க கேளுங்க, இல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. அதேதானா? அம்மா போட்ட வட்டம், விட்டத்தில் போட்ட வட்டம், உணவுக்கு அதுவே இஷ்டம்.
2: என்ன
0: சொல்லுங்க பாக்கலாம், இன்னொன்னு என்ன?
2: மூணு தெரிஞ்சு அம்மா சொன்னாங்க.

0: அதுதான் அவங்க சொல்லிட்டாங்க.
1: மாடுகள்னு சொன்னீங்களே, என்னங்க?
0: ஆ, செக்கு ஆலையில் மூன்று காளை மாடுகள்
1: ஆ, மூன்று காளை மாடுகள். அது கடிகாரங்களா?
0: பார்த்தீங்களா, அதையும் கண்டுபிடிச்சிட்டீங்க.
1: கண்டுபிடிச்சிட்டா?
0: ஆமாம்.
1: அந்த மூணு வேலை தெரிஞ்சிச்சு, நீங்க சொன்னதுல ஒண்ணு கூட எனக்கு தெரியலீங்க.
0: சரி, நல்லது முயற்சி, நல்லா அருமையா சொன்னீங்க.
1: நன்றி
0: நன்றி. இணைப்பிலிருந்தமைக்கு நன்றி. இணைப்பிலிருந்து நேயர் வருக, வணக்கம்.
2: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: நான் இங்க குக்கூர்மலிருந்து.
0: அம்மா, உங்களுக்கு அனுப்பிருக்கதை
2: கேட்கலாங்களா? அதுக்கு போட்டுங்களா?
0: என்னம்மா?
2: அம்மா போட்ட வட்டம்.
0: ஆ, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க
2: சொல்லுங்க சொல்லுங்களா?
0: சொல்லுங்கம்மா. வணக்கம் ஐயா, யார் இங்க இருந்து அழைக்கிறீங்க? முருகன் ஐயா, உங்களுக்கான விடுகதையை கேட்கலாங்களா? சரிங்க ஐயா. தாள்கள் இல்லாத புத்தகம், கடையில் கிடைக்காத புத்தகம், என்னிடத்தில் மட்டும் இருக்கும் புத்தகம். ஐயா
3: மூளைங்களா?
0: மூளை இல்லையா, புத்தகம் அப்படின்னு சொன்னே ஐயா.
3: புத்தகம் சொல்லுங்க.
0: ஆமா ஆமா. நன்றி நன்றி நன்றிங்க நன்றி நன்றிங்க. என்ன பிள்ளை நேர் வருக, வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க ஐயா?
4: கடலூர் மாவட்டம் சர்வராஜன் பேட்டை. தீனா ரமேஷ்.
0: தீனா ரமேஷ்.
4: ஆமாங்க
0: ஐயா. உங்களுக்கான விடுகதை கேட்கலாங்களா? மீன் போல் பிறந்தவன் மான் போல் ஓடுவான் யார்?
4: தவளை.
0: தவளை. அருமையா கண்டுபிடிச்சிட்டீங்க ஐயா.
4: நன்றி நன்றி நன்றி.
0: உங்களுக்கான இரண்டாவது விடுகதை கேட்குங்களா? சரி. சாட்டை உண்டு பம்பரம் இல்லை, கட்டி இருங்க ஐயா, இன்னொன்னு சொல்றேன். கட்டி வைத்திருப்பார் கண்ணுக்குட்டியும் இல்லை. நன்றி நன்றி. இந்த ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிங்க. இந்த மீன் போல் பிறந்தவன் மான் போல் ஓடுவான் தவளை அப்படின்ட்டு ரொம்ப மகிழ்ச்சி. என்ன நேர் வருக, வணக்கம்.
5: நான் வல்லவன்.
0: சுட்டி காட்டுறோம்ல, சுத்தி இல்ல, ஊர் சுத்துறது இல்ல, சுட்டி காட்டுறது.
6: எண்ணும்
0: இதுவே வலிக்கு மருந்தும் இதுவே.
6: எண்ணும் இதுவே
0: வலிக்கு மருந்தும் இதுவே.
6: தெரியலங்களே.
0: நன்றிங்கம்மா. இணைப்பிலிருந்தமைக்கு நன்றி நன்றி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் கேட்டு கொண்டிருப்பது இளந்தென்றல். இன்றைய நிகழ்ச்சி விடுகதையாக ஒளிபரந்து கொண்டிருக்கிறது. நேர்கள் பங்கேற்று தங்களுடைய முயற்சிகளை வந்து செஞ்சுட்டே இருக்காங்க. அதே மாதிரி அழகான பதில்களும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப யோசிச்சு நம்ம சொல்லக்கூடிய அந்த விடுகதை என்னவா இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப அருமையாக வந்து கண்டுபிடிச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 விடுகதை வந்து உடச்சி இதுதாங்க விடை அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்போம்.
7: The Kaveri Engineering College, Autonomous.
8: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
7: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-493-6156.
9: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
10: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

0: ஆகாஷ் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: பண்பலையில் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
2: எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
3: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
2: இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை. எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
3: ஆரோக்கியம் அனைவருக்கும்
2: வழங்குகிறார் டாக்டர் ஸ்ரீனிவாசன் அவர்கள்.
4: தர்மபுரி பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். கோல்டன் அவர், இதை தமிழில் மொழிபெயர்த்தால் தங்க நேரம். ஏன் இதை கோல்டன் அவர் என்று கூறுகிறோம் என்றால், தங்கம் அதிக விலையுடைய ஒரு உலோகம். அதனால் தான் நம் குழந்தைகளை கூட தங்கமே என்று கொஞ்சுகிறோம். இந்த மருத்துவத்தில் இந்த சொற்றொடர், அதாவது கோல்டன் ஹவர் என்பது, மூன்று முக்கிய பிரச்சனைகளில் பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று மாரடைப்பு, இரண்டாவது தலையில் மூளையில் இரத்த குழாயில் ஏற்படும் பிரச்சனைகள், மூன்று சாலைகளில் ஏற்படும் விபத்து. இந்த கோல்டன் ஹவர், தங்க நேரம் என்பதற்கு பதிலாக விலை மதிப்பற்ற நேரம் என்பது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். உதாரணத்திற்கு, ஒருவருக்கு மாரடைப்பு ஏற்படுகிறது, அல்லது பக்கவாதம், ஒரு பக்கத்தில் கையும் காலும் செயலிழந்து போகிறது, பேச முடியவில்லை. ஒரு சாலை விபத்து ஏற்பட்டு காலிலோ கையிலோ அல்லது பல இடங்களில் எலும்பு முறிவு ஏற்படுகிறது. இது போன்ற தருணங்களில் அவர் எவ்வளவு நேரத்தில் மருத்துவ சிகிச்சையை ஆரம்பித்துக் கொள்கிறார் என்பதுதான் இந்த கோல்டன் ஹவர் என்பதாகும். அதாவது, முதல் ஒரு மணி நேரம் என்பது மிக மிக முக்கியமான நேரம். அதுதான் கோல்டன் ஹார் அல்லது விலை மதிப்பற்ற நேரம். உதாரணத்திற்கு, ஒருவருக்கு மாரடைப்பு ஏற்படுகிறது, 15 அல்லது 20 நிமிடங்களில் மருத்துவ சிகிச்சையை ஆரம்பித்துக் கொள்கிறார் என்றால், அந்த மாரடைப்பின் தீவிரத்திலிருந்து அவரால் முழுவதுமாகவே முடிந்த அளவு தப்பிக்க முடியும். அதாவது, அதன் பாதிப்பிலிருந்து அவரால் மீள முடியும். இது ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன், எல்லாருக்கும் இதே போன்று சொல்ல முடியாது. அந்த மாரடைப்பு ஏற்பட்டதற்கான அறிகுறியே இல்லாமல் கூட ஒரு சிலர் அந்த வியாதியிலிருந்து மீண்டு விடுவார்கள். அதனால் தான் அதை கோல்டன் ஹவர் என்று குறிப்பிடுகிறோம். அதே போன்று தான் மூளையில் இரத்த குழல் அடைப்பிடி ஏற்பட்டு கை கால் இயக்க முடியாமல் போய் வாய் குளறும் நிலையில் அவரை சீக்கிரமாக மருத்துவரை அணுகினால், மூளையில் இரத்த குழல் அடைப்பு ஏற்பட்டிருந்தால் அதை மருந்துகள் மூலமாக கரைக்க முடியும். கரைத்து விட்டால் திரும்பவும் அவர் பழையபடி நார்மலாகவே இருக்க முடியும். அதனால தான் அதை கோல்டன் ஹவர் என்கிறோம். பொதுவாக இந்த கோல்டன் ஹவர் என்பது முதல் ஒரு மணி நேரம் தான் கோல்டன் ஹார், அதாவது விலை மதிப்பற்ற நேரம். எனவே முடிந்த அளவு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சீக்கிரமாக செல்லுங்கள். இன்னொரு மிக முக்கியமான விஷயம், நான் பார்ப்பது, நேரில் பார்த்தது, ஒரு விபத்து ஏற்படுகிறது என்றால் அந்த நோயாளி தன் மூஞ்சில் தண்ணீர் தெளித்து குடிக்க தண்ணீர் கொடுப்பார்கள். அப்படி செய்வது, எந்த நோயாளியாக இருந்தாலும் படுத்திருக்கும் போது தண்ணீர் கொடுக்கக்கூடாது, உட்கார்ந்த வைத்து தான் கொடுக்க வேண்டும். நீங்களாக வாயை திறந்து ஊற்றக்கூடாது, குடிப்பதற்கு வேண்டுமானால் உதவி செய்யலாம். ஏனெனில், நீங்கள் படுக்க வைத்து தண்ணீர் வாயில் ஊற்றினீர்கள் என்றால் அது சில சமயம் நுரையீரலில் சென்று மூச்சு திணறலை ஏற்படுத்தும். சில சமயங்களில் அதுவே உயிர் போக காரணமாக அமையும். தண்ணீர் ஊற்றக்கூடாது, உட்கார வைத்து குடிக்க வைக்க வேண்டும். இது மிக மிக முக்கியமானது. அதுவும் எல்லா சாலை விபத்துகளிலும் இதை காண முடிகிறது. நோயாளி படுத்திருப்பார், வாயில் தண்ணீர் ஊற்றுவார்கள், அதன் மூலம் அந்த நீர் நுரையீரலில் போய் தேங்கி அதிக உடல் உபாதைகளை ஏற்படுத்தும். எனவே தயவுசெய்து இது போன்ற காரியங்களில் இது போன்ற வாயில் தண்ணீர் ஊற்றும் விஷயத்தை செய்ய வேண்டாம். நன்றி, வணக்கம்.
2: நேயர்கள், இதுவரை எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கிய
3: ஆரோக்கியம் அனைவருக்கும்
2: கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ஸ்ரீனிவாசன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
6: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: உங்கள் பிள்ளைகளின்

0: வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: 8:35 கேட்டரசித்துக் கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளந்தென்றல். இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சி விடுகதையாக ஒலி உலர்ந்து கொண்டிருக்கிறது. நேர்கள் நீங்களும் பங்கேற்க வேண்டுமா? நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 04342 என்ற முன்னணிப்போடு 244-0300 என்ற எண்ணிலும், 244-0301 என்ற தொலைபேசி எண்ணில் அழைக்கலாம். மற்றொரு கைபேசி எண் 9486811025 என்ற எண்ணிலும், 9486652025 என்ற கைபேசியிலும் அழைக்கலாம். நிகழ்ச்சியினையும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம், என்ன பிள்ளை இருக்கீங்க?
2: தென்னை விவசாயி முருகன்.
1: முருகன் ஐயா, உங்களுக்கான விடுகதாய்.
2: ஸ்ரீவந்தா சார்
1: ஐயா, சாட்டை உண்டு பம்பரம் இல்லை, கட்டி வைத்திருப்பார் கண்ணு குட்டியும் இல்லை.
2: மரவட்டை
1: மரவட்டை இல்லைங்க. நல்லதொரு சரிங்க, நன்றிங்க. நல்லதொரு முயற்சி. நன்றி
2: நன்றி
1: சார். நன்றி. என பிள்ளை வருக. வணக்கம்
3: ஐயா. வணக்கம்.
1: வணக்கம். யாருங்கிறது அழைக்கிறீங்க ஐயா?
3: நாகலாபுரம் மாரியப்பன்.
1: மாரியப்பன் ஐயா, உங்களுக்கான விடுகதாய். அம்மா போட்ட வட்டம், விட்டத்தில் போட்ட வட்டம், உணவுக்கு அதுவே இஷ்டம்.
3: கோலம்
1: ஐயா உணவுக்கு. அம்மா போட்ட வட்டம் ஓகே, கோலம் விட்டத்தில் போட்டோம் சரி, அதுவும் ஒத்துக்கலாம். ஆனால் உணவுக்கு அதுவே இஷ்டம்ங்கய்யா.
3: நன்றி சார். நன்றி
1: நன்றி நன்றி. என்ன பண்ணுறது? நன்றி. என்ன பண்ணும்? நீர் வருக. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் எங்கேருந்து?
4: கோவை நரசிபுரம் சார்.
1: ஐயா, உங்களுக்கான விடுகதை கேட்கலாங்களா?
4: கேளுங்க.
1: சரிங்கய்யா. எண்ணும் இதுவே, வலிக்கு மருந்தும் இதுவே.
4: எண்ணம் இதுவே, வலிக்கு
1: நம்பர்ஸ். ஐயா
4: ஒரு குளோ கொடுங்க.
1: இல்ல நம்பர்ஸ் நம்பர்ஸ் 1000-2000 நம்பர் இருக்கு இல்லையா?
4: ஆமா.
1: அதுவே எண்ணும் இதுவே, வலிக்கு மருந்தும் இதுவே.
4: சாரி சார்.
1: பரவாயில்லைங்க, நல்லதொரு முயற்சி. என்ன பிள்ளை? நன்றி. தொடர்ந்து பண்பலையை கேட்டுட்டே இருங்க. வருக. வணக்கம்.
5: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். யாருங்க ஐயா?
5: நாங்க மதியன்பாளையம் ராமக்கையில இருந்து 1வது ஆண்டு என் லட்சுமி பேசுறோம் ஐயா.
1: லட்சுமணன் ஐயா, உங்களுக்கான விடுகதை
5: கொடுங்க. முயற்சி பண்ணலாம்.
1: சரிங்க ஐயா. சாவி இல்லாத பூட்டு, பூட்டு இல்லாத சாவி.
5: கதவுங்க.
1: சொந்தக்காரன் மட்டும் திறக்கலாம் பூட்டலாம்.
5: அதான் கதவுங்க
1: ஐயா. கதவா? கதவுக்கு சாவி பூட்டு எல்லாமே இருக்குங்க ஐயா. தாழ்பால் இருக்குது. நன்றி நன்றி லட்சுமணன் ஐயா. இனப்பிள்ளை நிதிமைக்கு நன்றி. இனப்பிள்ளை நேயர் வருக. வணக்கம்.
6: வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து?
6: தீபா பேசுறேன் சார்.
1: தீபா, அம்மா வந்த உடனே வந்து அந்த அடுக்குமுடி தொடர் அப்படின்வாங்கல்ல, அது அழகா வணக்கம் சொன்னீங்க. உங்களுக்கான விடுதலையை கேட்கலாங்களா?
6: சரி, காது கேட்க மாட்டேன்.
1: ஐயோ, அம்மா கேக்குதா?
6: கேக்குது சார்.
1: இப்பதான் கேக்குது. சரி, உங்களுக்கான விடுகதையை கேட்கட்டுங்களா?
6: கேளுங்க சார்.
1: சாட்டை உண்டு பம்பரம் இல்லை.
6: பம்பரம் இல்ல.
1: சாட்டை இருக்குமா? ஆனா பம்பரம் கிடையாது. அது கட்டி வைத்திருப்பார்கள்.
6: பம்பரம் இல்ல.
1: கட்டி வைத்திருப்பார்கள். கண்ணு குட்டியும் அல்ல.
6: கட்டி வைத்திருப்பார்கள்.

0: வாய்ப்புக்கு நன்றி சார்.
1: நன்றி நன்றி தீபம்மா, இணைப்பில் நன்றி. நன்றி, தொடர்ந்து பண்பலையை கேட்டுட்டே இருங்க. வருக, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. அதாவது உங்களுடைய வானொலி ஒளி அளவை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கிறது தான் நான் பேசுகிறது கேட்கும், இல்லைன்னா நான் பேசுகிறது எனக்கே கேட்குது, நீங்கள் பேசுகிறது கேட்கவே கேட்காது. வருக, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. ஹலோ ஐயா. ஐயா, உங்களுடைய வானொலி ஒளி அளவை குறைச்சிக்கிட்டீங்கன்னா தான் நான் பேசுகிறது கேட்கும். ஐயா வணக்கம். வணக்கம், மகேஸ்வரி. உங்களுடைய வானொலி ஒளி அளவை நீங்க குறைச்சிக்கிட்டீங்கன்னா தான் நான் பேசுறது கேட்கும், இல்லைன்னா எதிரொலிச்சுட்டே இருக்கும். சரிம்மா, உங்களுக்கான விடுகதை கேட்டுங்களா? சரிம்மா. சுட்டி காட்டுவதில் நான் வல்லவன், உலகெங்கும் உள்ளவர்களை வழி நடத்துபவன். நல்லதொரு முயற்சிங்கம்மா, நீங்க பஸ்ஸுக்கு வெயிட் பண்றதுனால அழகா பஸ் அப்படின்னுட்டீங்க. நல்லதொரு முயற்சி. எனக்கு நேர் வருக, வணக்கம். வணக்கம், யாருங்க இருந்துமா? ராணிம்மா, உங்களுக்கான விடுகதையை கேட்கலாங்களா? அருமையா இருக்காங்கம்மா.
2: சரிங்க, சொல்லுங்க.
1: சரி, உங்களுக்கான விடுகதையை கேட்கலாங்களா? சரிங்கம்மா. தாள்கள் இல்லாத புத்தகம், கடையில் கிடைக்காத புத்தகம், என்னிடத்தில் மட்டும் இருக்கும் புத்தகம், அது
2: என்ன?
1: அருமை அருமை, மனசு ஒரு புத்தகம்ட்டீங்களேம்மா, அருமைம்மா. சரி சரி, நன்றிங்கம்மா, இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் கேட்டு கொண்டிருப்பது இளந்தென்றல். இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சி விடுகதையாக ஒளி உணர்ந்து கொண்டிருக்கிறது.
3: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
4: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
5: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965235239.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.

0: விடுகதை நிகழ்ச்சி கேட்டு கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியின் நேர் வருக வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? ஐயா மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கான விடுகதை கேட்டுங்களா? சரிங்க ஐயா, கண்டிப்பாக. சாவி இல்லாத பூட்டு, பூட்டு இல்லாத சாவி, சொந்தக்காரன் மட்டும் திறக்கலாம் பூட்டலாம்.
1: திறக்கலாம்
0: பூட்டிக்கலாம். நல்லதொரு முயற்சிங்க. நன்றி நன்றி. எனப்பிரணந்து மிக்க நன்றி. எனப்பிரணம் நேயர் வருக வணக்கம். வணக்கங்க ஐயா. யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க ஐயா?
2: நான் தர்மபுரி மதிமன் பாளையம் மோகன் பேசுறேன்.
0: மோகன் ஐயா, உங்களுக்கான விடுகதையை கேட்கலாங்களா?
2: எதுக்காக நான் விடுகதை, மூன்று விடுகதையுமே எளிமையாக கொடுத்துருங்க.

0: ரொம்ப எளிமையாக கேட்குறாங்க ஐயா. நாம் வந்து அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ஒன்று, ஆனால் இன்னைக்கு வழக்கொழிஞ்ச போன ஒன்று. சாட்டை உண்டு பம்பரம் இல்லை, கட்டி வைத்திருப்பார் கண்ணுக்குட்டியும் இல்லை.
1: பூசணி கொடி என்று சொல்லலாமா?
0: பூசணி கொடி இல்லை இல்லைங்க ஐயா. நல்லது ஒரு முயற்சிங்க ஐயா.
1: நன்றி
0: நன்றிங்க. என்ன பிள்ளை நன்றி. தர்மபுரி பண்படை 102.5, ஏற்காடு பண்படை 103.7 நேர்களினை கேட்கலாம்.

மத்திய அரசின் புதிய வழிகாட்டுதலின்படி கிராமப்புற மேம்பாட்டிற்காகவும் வாழ்வாதார பாதுகாப்பிற்காகவும் விபி கிராம் ஜி சட்டம் 2025 என்ற புதிய சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. இச்சட்டத்தின் தொடர்ச்சியாக ஜூலை மாதம் முதல் தேதி முதல் ஊரக பகுதிகளில் செயல்பாட்டுக்கு வரும் விபி கிராம் ஜி திட்டத்தின் மூலம் பொதுமக்களுக்கு பல்வேறு பயன்கள் கிடைக்கும் என தருமபுரி மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இப்புதிய திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள ஒவ்வொரு கிராமப்புற குடும்பத்திற்கும் ஆண்டிற்கு 125 நாட்கள் சட்டப்பூர்வ வேலை வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. வேலை செய்வதற்கான ஊதியம் குறிப்பிட்ட காலத்திற்குள் வழங்கப்படாவிடில் அதற்கான தாமத ஊதிய இழப்பீடு சட்டப்படி வழங்கப்படும். விண்ணப்பித்த 15 நாட்களுக்குள் வேலை வழங்காத பட்சத்தில் பயனாளிகளுக்கு தகுந்த வேலையின்மை உதவித் தொகை வழங்க வழிவகை இச்சட்டத்தில் செய்யப்பட்டுள்ளது. நேரடி பயன் பரிமாற்றம் மற்றும் நிதி வெளிப்பாட்டு தன்மை 100% இடைத்தரகர்கள் இல்லாத பரிமாற்றமாக இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. பயனாளிகளின் ஊதியம் மற்றும் இதர நிதி உதவிகள் அனைத்தும் எவ்வித நிர்வாக தாமதமின்றி நேரடியாக அவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். இதனால் இடைத்தரகர்கள் இடையூறோ ஊதியம் பெறுவதில் குறைபாடோ இருக்காது. நிதி நேரடியாக கிராம ஊராட்சி கணக்குகளுக்கும் பயனாளிகளுக்கும் பகிர்ந்தளிக்கப்படுவதால் உள்ளாட்சி அமைப்புகள் கூடுதல் நிர்வாக தன்னாட்சியை பெறுகின்றன. வெறும் வேலைவாய்ப்பாக மட்டும் இல்லாமல் கிராமப்புறங்களில் நீண்ட காலம் நிலைத்து நிற்கக்கூடிய நீடித்த வாழ்வாதார சொத்துக்களை உருவாக்குவதில் இத்திட்டம் கவனம் செலுத்துகிறது. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்கள், பெண்கள் மற்றும் பின்தங்கிய பிரிவினருக்கு முன்னுரிமை அளிப்பதன் மூலம் கிராமப்புற பொருளாதாரம் மேம்பாடு, நகர்ப்புறங்களை நோக்கிய இடப்பெயர்வு பெருமளவில் கட்டுப்படுத்தப்படும். மேலும் பழங்குடியினர், மாற்றுத்திறனாளிகள், வயது முதிர்ந்தோர், திருநங்கைகள் உள்ளிட்ட பயனாளிகளுக்கு தனி ஊதிய விகிதங்கள் மூலம் ஊதிய கணக்கிடப்படுவதால் கூடுதல் பலன்கள் கிடைக்கும். மேலும் நீர் பாதுகாப்பு பணிகள், அடிப்படை ஊரக கட்டமைப்பு பணிகள், ஊரக வாழ்வாதார பணிகள் மற்றும் பேரிடர் மேலாண்மை பணிகள் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் மொத்தம் 318 வகையான பணிகள் இத்திட்டத்தின் கீழ் மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை பொதுமக்கள் சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு தருமபுரி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் தேவரசம்பட்டியில் கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பில் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் 9வது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி செலுத்தும் பணிகளை மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி ஆர் கவிதா அண்மையில் தொடங்கி வைத்தார். தருமபுரி மாவட்டத்தில் 345,500 பசு மற்றும் எருமை இனங்கள் உள்ளது. இவற்றில் 4 மாத வயதிற்கு மேற்பட்ட கால்நடைகளுக்கு தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் 9வது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி பணிகள் மேற்கொள்ள மொத்தம் 352,050 டோஸ்கள் கோமாரி நோய் தடுப்பூசி மருந்துகள் மத்திய அரசால் வழங்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் ஜூலை மாதம் முதல் தேதி முதல் ஜூலை மாத இறுதி வரை சிறப்பு முகாம்கள் மூலமாக கோமாரி நோய் தடுப்பூசி இலவசமாக போடப்பட உள்ளது. இம்முகாம்கள் மூலமாக மாவட்டத்தில் உள்ள 4 மாத வயதிற்கு மேற்பட்ட அனைத்து பசு மற்றும் எருமை இனங்களுக்கு தடுப்பூசி போடப்பட உள்ளது. விடுபட்ட கால்நடைகளுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணி அடுத்த மாதம் முதல் தேதி முதல் 10ஆம் தேதி வரை, அதாவது ஆகஸ்ட் மாதம் முதல் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வரை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள கால்நடை மருந்தகம், கால்நடை கிளை நிலையம் மற்றும் கால்நடை மருத்துவமனையினை கால்நடை வளர்ப்போர் அணுகிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. கால்நடை வளர்ப்போர் இவ்வாய்ப்பினை தவறாமல் பயன்படுத்தி 100% தங்களுடைய கால்நடைகளுக்கு இலவசமாக தடுப்பூசி போட்டு பயன்பெறுமாறு தருமபுரி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டு மேலும் விவரங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 24 மணி நேரமும் செயல்படும் கட்டணமில்லா தொலைபேசி எண் 1077 மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களின் கைபேசி எண்கள் 9445001113 9443 2

0: 2060 மற்றும் 944-3904-3946 மற்றொரு எண் 9786111140 ஆகிய கைபேசி எண்களை தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு குறித்த கருத்தரங்கு முன்னாள் படை வீரர் அவர் தம் சார்ந்தோர்களின் சிறப்பு குறைத்திருக்கும் நாள் கூட்டம் இந்த மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமை அதாவது 9/7/2026 அன்று பிற்பகல் 4 மணி அளவில் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அவர்களின் தலைமையில் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள கூட்டரங்கில் நடைபெற உள்ளது. முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர் தம் சார்ந்தோர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பயனடையுமாறும் தங்களது கோரிக்கை மனுக்களை இரட்டை பிரதிகளில் தயார் செய்து அளிக்குமாறும் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் கேட்டுக் கொண்டுள்ளார். தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் கே வேட்டரப்பட்டி கிராமத்தில் தேசிய கால்நடை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் 50% அரசு மானியம் பெற்று அமைத்துள்ள செம்மறி ஆடுகள் வளர்க்கும் நவீன தொழில்நுட்ப பண்ணையினை மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் அண்மையில் நேரில் பார்வையிட்டு ஆடுகள் பராமரிக்கப்பட்டு வரும் முறை குறித்து கேட்டறிந்தார். தொடர்ந்து அரூர் வட்டம் கொங்கவேம்பு கால்நடை மருந்தகத்தை மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் நேரில் பார்வையிட்டு திடீர் ஆய்வு மேற்கொண்டு அன்றாட கால்நடைகளுக்கு அளிக்க சிகிச்சை முறைகள் குறித்தும் தற்போது நடைபெற்று வரும் கோமாரி நோய் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் குறித்தும் கால்நடை மருத்துவர்களிடம் கேட்டறிந்து மருந்துகளின் இருப்பு மற்றும் பராமரிக்கப்பட்டு வரும் பதிவேடுகளை பார்வையிட்டார். இதே போன்று அரூர் வட்டம் பூத்தாடிப்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்தும் புற நோயாளிகள் பிரிவு, நோயாளிகள் பதிவு செய்யும் இடம், நோயாளிகள் பதிவு செய்யும் பிரிவில் பதிவு விவரம், மருந்தகம் உள்ளிட்ட சிகிச்சை பிரிவுகளுக்கு சென்று மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். தருமபுரி மாவட்டத்தில் உச்சநீதிமன்ற வழக்குகளுக்கான சிறப்பு மக்கள் நீதிமன்றம் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 21, 22, 23ஆம் தேதிகளில் நடைபெற உள்ளது. மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் இத்தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் ஆணைப்படியும் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் உத்தரவின்படியும் தருமபுரி மாவட்டத்தில் முதன்மை மாவட்ட நீதிபதி திருமதி திருமகள் அவர்களின் தலைமையில் சிறப்பு மக்கள் நீதிமன்றம் கடந்த ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி தொடங்கி தொடர்ந்து மாவட்ட முழுவதும் நடைபெற்று வருகிறது. இந்த சிறப்பு மக்கள் நீதிமன்றம் வரும் ஆகஸ்ட் மாதம் 21, 22, 23ஆம் தேதிகளில் நடைபெறுகிறது. நீதி மற்றும் நீதியை மக்களின் இருப்பிடத்திற்கே கொண்டு சேர்த்தல் என்ற தொலைநோக்கு பார்வைகளை முன்னெடுக்கும் வகையில் சுமூக தீர்வு காணுதல், தகராறுகளை இணக்கமாக தீர்தலுக்காக இந்திய உச்சநீதிமன்றம் சிறப்பு மக்கள் நீதிமன்ற நிகழ்வை நடத்தி வருகிறது. பரஸ்பர ஒப்புதல் அடிப்படையில் தீர்வு வழிமுறைகள் மூலம் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளை இணக்கமாக தீர்வு காண்பதையே சிறப்பு மக்கள் நீதிமன்றத்தின் நோக்கமாக கொண்டுள்ளது. அனைத்து வழக்கறிஞர்கள், வழக்காடிகள் மற்றும் வழக்கு தொடர்புடைய அனைத்து தரப்பினர்களும் இந்த முன்னெடுப்பின் கீழ் தகராறுகளை திறம்பட தீர்ப்பதில் தீவிரமாக பங்கேற்று பங்களிப்பை நல்குமாறு தமிழ்நாடு சட்டப்பணிகள் ஆணையக்குழு சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. வழக்கு தரப்பினர்கள் நேரடியாக அல்லது இணையதள வசதியான காணொலி மூலமாகவோ ஆஜராகி தங்களது பிரச்சனைகளை தருமபுரி சட்டப்பணிகள் ஆணைக்குழு, பென்னாகரம், காரிமங்கலம், அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, பாலக்கோடு ஆகிய நீதிமன்றங்களில் இயங்கி வரும் வட்ட சட்டப்பணிகள் குழுவிலும் சமரசமாக தீர்த்துக் கொள்ளலாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட தரப்பினர் மற்றும் அவர்களது வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்ற இணையதளம் www.sci.gov.in என்ற இணையதளத்திலும் தருமபுரி மாவட்ட நீதிமன்றத்தின் இணையதளமான தருமபுரி.dcourts.gov.in என்ற இணையதளத்திலும் கூகுள் படிவத்தை பூர்த்தி செய்து தங்களது கோரிக்கைகளை வருகின்ற 31ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் எந்த ஒரு உதவி மற்றும் தகவலுக்காகவும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவை 04-34-22-33-781 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உரிய ஆலோசனைகளை பெறவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
1: ஈராக், சவுதி அரேபியா போன்ற பாலைவன நாடுகளில் வளரும் பேரிச்சை தருமபுரியில் கடும் வறட்சியிலும் அமோக விளைச்சலை கொடுத்துள்ளது. பரி, மஸ்தூர், அம்மர் மற்றும் நூர் உள்ளிட்ட 37 வகையான பேரிச்சை ரகங்களை தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணாபுரத்தை சார்ந்த நிஜாமுதீன் என்ற விவசாயி தனது 15 ஏக்கர் விவசாய நிலத்தில் பயிரிட்டுள்ளார். புதிய வரவான நூர் ரகம் மிக சிறந்த சுவையுடன் இருப்பது

0: ஒரு மரத்திற்கு 100 கிலோ முதல் 150 கிலோ வரை மகசூல் தருவதாக விவசாயி தெரிவிக்கிறார்.
1: அறிவுத்தல் பாத்தீங்கன்னா பேரிசு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம், கிட்டத்தட்ட 36 வருஷமா செஞ்சிட்டு இருக்கிறோங்க. இது ஒரு ஆராய்ச்சி பயன் பண்ணிங்க. இதுல பாத்தீங்கன்னா 36 ரகங்களும் புது ரகங்கள். இப்ப ஒரு புதிய ரகம் இந்த வருஷத்துல 37வது ரகம் 100 அப்படின்ற ஒரு வெரைட்டிங்க, மிக மிக ரொம்ப நல்ல வெரைட்டிங்க. ஒரு கிலோவுக்கு பாத்தீங்கன்னா வந்து 35-36 காய்கள் தான் வருது. ஒரு கிலோ 600 ரூபாய் டிமாண்ட்ல, அது அட்வான்ஸ் புக்கிங்ல போயிட்டு இருக்கு இந்த ரகம். இது அந்த மாதிரி ரகம் இது. இப்ப முதல் காப்பாத்தீங்கன்னா நாங்க வந்து செடிகள் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட 36 ஏக்கர் மேல செடி கொடுத்துருக்கோம் இது செடிகள் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து காய்ப்புக்கு மூணாவது வருஷம் தான் வரும்னு சொல்லி விவசாயிகளுக்கு சொல்லி கொடுக்கிறோம். ஆனா எங்களுக்கு கரெக்டா 2 வருஷத்துல பிளவரிங் வந்திருக்கு. 2.5 வருஷத்துல 60 முடிய போதுங்க இந்த ரகம். இது பாத்தீங்கன்னா வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு வெள்ளாமங்கறதுனால இதுல வந்து கூலி ஆட்கள் வேலை ரொம்ப கம்மி. இந்த தண்ணி ரொம்ப பற்றாக்குறைங்க பண்ணி இந்த வாட்டர் சிஸ்டத்தை பண்ணிருக்கோம், சொட்டீர் பாசனம் போட்டிருக்கோம். பொருளாதாரம் ரொம்ப குறைவா இருக்கிறவங்க கூட வந்துட்டு ஒரு 10 செடி நட்டாங்கனாக்க, அந்த 10 செடி குறைஞ்சது பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 2-2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் கொடுக்கும். அதை வச்சு வந்து ஒரு வருவாய், அதான் வசதியான வயதானவங்களுக்கு வந்துட்டு ஒரு பென்ஷன் மாதிரி கிடைக்கும் பிற்காலத்துல. அதனால இது நட்டு பழைய நடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
2: நீங்கள் இதுவரை கேட்டது தகடூர் தகவல்கள். வழங்கினார் மாவட்ட செய்தியாளர் மா தண்டபாணி அவர்கள்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.

0: தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இடைவிடாது இசை மலை. இடைவிடாது இசை மலை.

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இடைவிடாது இசை மலை. இடைவிடாது இசை மலை.

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இடைவிடாது இசை மலை. இடைவிடாது இசை மலை.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி பண்பலை ரூட்சி 2.5 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பு, ஏற்காடு பண்பலை ரூட்சி 3.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் நேயர்களினை கேட்டு ரசிக்க இருப்பது சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்து மாவட்ட நேர்களும் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி இது. நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்க வேண்டிய எண்கள் 2440330, 2440331. மற்றொரு கைபேசி எண்ணான 9486811025, 9486652025 என்ற எண்ணில் அழைக்கலாம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1960-1970களில் வெளியான திரைப்படங்களிலிருந்து அற்புதமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம், திருப்பூர் கணக்கம்பாளையம், கவிதா.
1: கவிதாமா, என்ன திரைப்படத்துல என்ன பாடல் கேட்கலாம்?
2: எங்கள் தங்கராஜா.
1: சரிங்க.
2: இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, இடையத்தை விழுந்தது திருமண மாலை.
1: சரிங்க, நீ கேட்ட பாடல் இதோ காற்றில் கேட்டு ரசிக்கலாம்.
2: நன்றி.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
2: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: பத்து மணி 8:38 கேட்டு கொண்டிருக்கிறோம். சுகமான ரகங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்து மாவட்ட நேர்கள் பங்கேற்கும் நேரடி நிகழ்ச்சி. அது நிகழ்ச்சியில் வருக, வணக்கம். இனிய இரவு வணக்கம். ஐயா, யாங்க இருந்து அழைக்கிறீங்க ஐயா?
4: தாரிமங்கலம்.
3: என்ன திரைப்படத்துல இருந்து என்ன சுகமான பாடலை கேட்கலாம்?
4: பாட்டுங்க
3: சரிங்க, கேட்ட பாடம் ஏதோ காட்டு கேட்டு ரசிக்கலாம். நன்றி
4: நன்றி.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டு கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்தலேயே வருக வணக்கம்.
5: ஐயா வணக்கம். ஐயா
4: வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
5: ஐயா நான் மதிவன்பாளையம் ராமகையிலிருந்து 1வது 7 லட்சம் ரூபாய் தருங்க ஐயா.
4: ஐயா என்ன தேவைப்படுதுன்னு என்ன சுகமான பாடலை கேட்கலாங்க ஐயா.
5: ஐயா சந்தூரவதியத்தில் சந்தூரி என்று அந்த பாட்டு போடுங்க.
4: சரிங்க ஐயா, நீங்க கேட்டு பாட ஏதோ காட்டுகள் கேட்டு ரசிக்கலாம்.
5: வாய்ப்புக்கு நன்றிங்க.
4: நன்றி நன்றிங்க ஐயா.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
1: பத்து மணி 20:11 கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்து மாவட்ட நேயர்களும் பங்கேற்று ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இடைவெளியே வருக. வணக்கம்.
2: வணக்கம் சார். நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடிகாசம்பளை கோவிந்தசாமிங்க சார்.
1: ஐயா, என்ன திருப்பி என்ன பாடல் கேட்கலாம் ஐயா?
2: சார், அடிமை பெண்ணில் இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய 1000 நினைவு அந்த பாட்டு கொடுத்துருக்கேன்.
1: கண்டிப்பாக நீங்கள் கேட்ட திரைப்பட பாடல் இதுவும் காற்றல் ஒளி. நன்றி.

0: பண்பலையில் கேட்டு கொண்டிருக்கிறோம் சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்து மாவட்ட நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி இது. நிகழ்ச்சியின் நேயர் வருக வணக்கம்.
1: நேச உள்ளங்களுக்கு பாச வணக்கங்கள் சார்.
0: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து
1: அழைக்கிறீங்க? உங்கள் அன்பஸ்தாரன் ஆண்டனி.
0: கண்டிப்பாங்க. என்ன திரைப்படம்? என்ன பாடல் கேட்கலாங்க ஐயா?
1: சிவகாமியின் செல்வந்தி.
0: சரிங்க.
1: அதுல வந்து இனிய வழி பாடல் சார். வாய்ப்புக்கு நன்றி சார்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றிங்க ஐயா.

0: 10:32 நிமிடம் 6 நொடிகள் கேட்டு கொண்டிருக்கிறோம். சுகமான ராகங்கள் இன்று அனைத்து மாவட்ட நேர்களும் பங்கேற்கும் நேரடி நிகழ்ச்சியது. இனிய நேர்களை, நம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. நாளைய நிகழ்ச்சியில் போதை காட்டும் அழிவு பாதை உரை வழங்குகிறார் முனைவர் மு சுதர்சன் அவர்கள். 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. நாளைய மழலையாக நம்மோடு இணைகிறார் ஜி வெற்றி மாறன். சுகமான ராகங்கள் சுகமான பாடலை கேட்க வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: நன்றி.

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த படத்தை கேட்க வேண்டிய இருவருக்கும் வணக்கம்.
1: உதிக்கின்ற சூரியன்றும் உறங்குகின்ற வேளை, நிலா மகளும் விழித்திருக்கும் விசதமான இரவில் உங்களோடு கோவை வைத்தியக்காரர் நரசீவரம் என் கே கந்தசாமி.
0: கந்தசாமியே, என்ன திரைப்படத்தில் என்ன பாடல் கேட்கலாம் ஐயா?
1: ஐயா, இரவு நேரத்துக்கு இதயத்துக்கு இடமான பாடல் சரசா பிஏ படத்திலிருந்து. இரவின் மடியில் உலகம் உறங்கும், அருமையான பாடல் சார்.
0: சரிங்க, நீங்க கேட்ட அருமையான பாடல் இதோ காற்றோடு கேட்டு ரசிக்கலாம். நன்றி,
1: வணக்கம்.
0: நன்றி.

0: மனதை பயக்கும் சுகமான பாடல்களை கேட்டு கொண்டிருக்கிறோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்கிறேன். நேயர் வருக, வணக்கம்.
1: இனிய இரவு. வணக்கம் ஐயா.
0: இனிய இரவு. வணக்கம். யார் எங்க இருந்து ஐயா?
1: நான் தர்மபுரி மதிவான் பாளையம் மோகன் பேசுறேன்
0: ஐயா. என்ன தெரியுது, சுகமான பாடல்களை கேட்கலாம் ஐயா.
1: எனக்கு படகோட்டி படத்துல இருந்து பாட்டுக்கு பாட்டு வச்சு அந்த பாடல் கொடுங்க. வாய்ப்புக்கு நன்றி ஐயா.
0: நன்றி நன்றிங்க. நீ கேட்ட பாடல் ஏதோ காட்டுகள் கேட்டு ரசிக்கலாம்.

0: அற்புதமான பாடல்களை கேட்டு கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்து மாவட்ட நேயர்களும் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சியாக ஒளி உலர்ந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்க வேண்டும். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? அரவிந்த் ஐயா. என்ன திரும்ப என்ன பாடல் கேட்கலாம்?
1: சார்,
0: சரி, கேட்ட பாடல் ஏதோ காட்டில் கேட்டு. நன்றி
1: நன்றி சார்.
0: நன்றி.

0: What happened to her?
1: கணவன் கீர்த்த கோட்டை கடந்து அறியாள் அடியேன் மனைவி.
0: Yes, only yours, since you

நானொரு பாதி என்பது போலே நடப்பாளே.

0: 10:53 படம் 16 நொடிகள் கேட்டு கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராட்டங்கள் நிகழ்ச்சியில் பாடலை கேட்க நேயர் வருக. வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்கம்மா?
1: இங்க குக்கல்மலர்ல இருந்து மிகையாடி ராஜஸ்ரீ ராஜேந்திர பேசுறேன்.
0: ராஜஸ்ரீம்மா, என்ன திருப்பத்துல என்ன பாடல் கேட்கலாங்கம்மா?
1: எனக்கு அன்னக்கிளி படம், அதுல அன்னக்கிளி உன்னை தேடுது 6 மாசம் ஒவ்வொருன்னு சொல்லிட்டு பாட்டுங்கண்ணா.
0: சரிங்கம்மா, நீங்க கேட்ட பாடல் ஏதோ காட்டுகள் கேட்டு ரசிக்கலாம்.
1: நன்றிங்க.
0: நன்றி.

0: சுகமான நாகரிக நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வேண்டும். நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து
1: அழைக்கிறீங்க?
0: ஐயா, என்ன தேப்பத்துலேருந்து என்ன பாடல் கேட்கலாங்க? ஐயா,
1: பணக்கார குடும்பத்தில் ஒரு பாடல்.
0: சரிங்க, நீங்கள் கேட்ட பாடல் ஏதோ காட்டுறது கேட்டு ரசிக்கலாம்.

0: உள்ளம்.
1: சுகுமாராக நிகழ்ச்சி நிறைவு பாடலை கேட்கணும். நேர் வருக, வணக்கம்.
2: வணக்கம். தருமபுரி பிடமேல இருந்து செல்வம். படம் நாட்டுக்காரர் மேலன். ஒரு பக்கம் பார்க்கிறால் ஒரு கண்ணு சாட்டு அனைத்து மேல்களுக்கும்
1: நன்றி. வணக்கம். நன்றி. ஒரு பக்கம்

சந்தோஷ சாரல். காலை 8 மணிக்கு தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று கேட்கலாம். 8:05 பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. அது நிகழ்ச்சியில் தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுகைகள், 8:45 சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், காலை 9 மணிக்கு தர்மபுரி சங்கர் ஸ்கான்ஸ் வழங்கும் இனிய சொல் அமுது, 9:05 வானொலியில் வசந்தம். நாளைய நிகழ்ச்சியில் விலங்குகளிலிருந்து மனிதர்களுக்கு பரவும் நோய்கள் குறித்த சர்வதேச தினம் குறித்து நேரலையில் நம்மோடு பங்கேற்கிறார் பாப்பாரப்பட்டி பிக்கிலி கால்நடை உதவி மருத்துவர் டாக்டர் கே தசரதன் அவர்கள். காலை 10 மணிக்கு தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜெயன் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை கட்சவில் விருப்ப பாடலை உங்களது குரலில் கேட்டு மகிழும் நேரம். காலை 11 மணிக்கு தர்மபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியை கேட்கலாம். 11:05 பாவையர்கள் மட்டுமே பங்கேற்கும் பூவே பெண் பூவே. 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 அறிவியல் மலர் பூலியன் சமன்பாடு பற்றிய கலந்துரையாடல். 12:50 சூழல் காப்போம் அறிவிப்புகள் மெல்லிசை ஆகியவற்றை கேட்கலாம். 1:10 நேயர்களின் கடித வழி விருப்ப பாடல்கள் ஒளிவலாவரும் நேயர் விருப்பம். 1:30 தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள். 2 மணிக்கு விவசாய அரங்கம். நாளைய நிகழ்ச்சியில் பயிறு வகை பயிர்களில் புதிய பயிர் விளைச்சல் ரகங்கள் குறித்து திரூர் நெல் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் யோக மீனாட்சி தரும் தகவல்களை கேட்கலாம். 2:30 பூங்கொத்து, 3 மணிக்கு கட்சவியல் கலக்கல் பாடல்கள், 4 மணிக்கு விடை தேடும் வினாக்கள், 5 மணிக்கு மாலை சென்றல், 6 மணிக்கு தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில், 6:10 இசை மின்னல், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர வழியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரை இசை, 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள், அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். 7:25 வயல்வெளி. நாளைய நிகழ்ச்சியில் இயற்கை முறையில் நெல் மல்லி சாகுபடி குறித்து செங்கம் பகுதியைச் சேர்ந்த காமராஜ் நகர் எல் பூவரசன் அவர்களுடன் ஒரு நேர்முகம் கேட்கலாம். 8:00 இளந்தென்றல். நாளைய நிகழ்ச்சி சொல்லுக வெல்லுக என்ற தலைப்பில் ஒளி உலாவர இருக்கிறது. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 செய்தி சுடர் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். 9:30 இடைவிடாது இசை மழை. 10:00 சுகமான ராகங்கள் தர்மபுரி மாவட்ட நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி அது. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். நேர்கள் இதுவரை கேட்டது நாளை ஒளி உலாவரும் நிகழ்ச்சி நிரல். இனி தொடர்ந்து கேட்கலாம் உறங்கும் முன்னோர் சிந்தனை காந்திய சிந்தனையாக. மனிதனாக இருப்பது அல்ல மனிதம், மனிதாபிமானத்துடன் இருப்பதே மனிதம் என்கிறார் மகாத்மா காந்தியடிகள். நேர்கள் இதுவரை கேட்டது உறங்கும் முன்னோர் சிந்தனை காந்திய சிந்தனையாக. ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5 MHz இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை DTH நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 MHz தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.